எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: Hey!

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM. பொதுவாக ஒரு நாளை ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மரத்துல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிபி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு? டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான் வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப இரும்புனல இரும்பும் போது கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி ஃபெஸ்ட் இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலி போல உங்களுக்கு?
4: ஆமா நாங்க இனிமேல போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல. இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
2: காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துருந்தா.
4: அங்கெல்லாம் போக கூடாது. அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்கு. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுல அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம். அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு. அங்க போயிட்டு வர.
1: சரிடா.
5: இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க.
6: நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முழு பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முழு பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? என்ன கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிப்போங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க, கொஞ்சம் சொல்லு மேலேயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் வர சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தர சொல்றேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்னதான் எடுத்துட்டு போறேன்னு.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இத வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, லைக் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகும்.

0: அதிபதி நானும் ஹரிச்சந்திரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8.
1: சொல்லுங்க ஒண்ணு மட்டும் இல்ல, 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதையே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.
3: வணக்கம். இன்று நீத்தார் பெருமை 3வது அதிகாரத்தில் 3வது குறளை பார்ப்போம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த நீத்தார் என்பவர்கள் யார் என்று இப்பொழுது வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். இருமை, இந்த உலகத்துக்கு 2 சிறப்பு இருக்கு. ஒன்று, பிறப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிறந்தவர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கின்றார்கள் என்று நாம நம்புகிறோம். அப்ப இந்த பிறப்பு இறப்பு இரண்டும் இடைவிடாது, ஓய்வே இல்லாம, ஒரு நாள் கூட அதற்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது, லீவு கிடையாது, ஸ்ட்ரைக் கிடையாது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடையில்லாமல் நடக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு, அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். என்ன என்று சொன்னா, ஒரு இறப்பை பார்க்கும் போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், இது ஒரு நாள் நமக்கும் வரும். நாம் எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். எல்லோருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இது அந்த வீட்டுக்கு மட்டும்தான், இல்லை அவங்களுக்கு மட்டும்தான், இது எனக்கு வராது என்று நம்ம நினைக்கின்றோம். அதனால தான் மனிதன் வந்து தவறு செய்கின்றான். இந்த உலகத்தில் வந்தவங்க எல்லாமே ஒரு நாள் நிச்சயமா திரும்பி போகணும். அதுதான் கண்ணதாசன் கூட ரொம்ப அழகா சொல்கின்றார், வந்தவரெல்லாம் இந்த மண்ணிலே தங்கிவிட்டால் இந்த மண்ணில இடமே இருக்காது, போகின்ற உயிரை பிடித்து வைக்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் போனாலும் அந்த கேஸ் ஜெயிக்காது என்று சொல்கின்றார். அப்ப அவ்வளவு அழகா அவர் சொன்ன அந்த உரிமை, அந்த பொருள் நாம பல நேரங்கள்ல மறந்துடுறோம். ஏன்னா மனிதன் எப்பவுமே எப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிதாக ஈஸியாக மறந்துடுறோம். ஆனால் இந்த துறவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்குறாங்க, உலகை பார்க்கும்போது பிறப்பு இறப்பு ரெண்டுமே நடக்குது, இருமை இரண்டுமே இருக்கின்றது. இருமை வகை தெரிந்து பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுடைய தன்மையும் பார்க்கின்றார்கள். அப்போ எல்லா மதமுமே என்ன சொல்கிறது, பிறப்பு அறுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த பிறப்பு அறுக்க வேண்டும், இல்லை பிறப்பில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் எந்த மாதிரி ஒழுக்கத்தை, எந்த மாதிரி அறத்தை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கணும். நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கைங்கிற இதில் நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம பேரில் வரவும் செலவும் வைக்கப்படுகின்றது. அப்போ நம்ம பாவம் பண்ணுறதும் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, நம்ம பண்ணுற புண்ணியமும் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது. முடிவில் பார்க்கும்போது எது அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கின்றோம். அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சில சமயம் நம்ம சொல்கிறோம், இந்த பிறவியில் நிறைய தீமை செய்கின்றான், ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கின்றான், நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் கடவுள் இப்படிலாம் சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறாரு என்று கேட்கும்போது, அது போன ஜென்மத்தினுடைய பாக்கி, எச்சம், அதனுடைய மிச்சம் என்று நம்ம சொல்லுகின்றோம். அப்போ அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார். இந்த பிறப்பு இறப்பு இரண்டையும் பார்க்கக்கூடிய சரியான அறிவு உடையவர்கள், ஏனென்று சொன்னால் நாம் வந்து உலக விஷயங்களில் அதிகமாக மனதை பறிகொடுத்து விடுகின்றோம். போட்டி, பொறாமை, பதவி ஆசை, அடுத்தவங்களை வீட்டுட்டு நமக்கு அது வரணும், நமக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஊர் சுத்தி பார்க்கணும், புது புது ஆடைகள் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு சபலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நீத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி சராசரி மனித வாழ்க்கையை விட்டு நீங்கியவர்கள். அப்ப அவங்க பாக்குறாங்க, இந்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்படி அந்த பிறப்பு இறப்பு இருமை வகை தெரிந்து அந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து அதிலிருந்து அவங்களுக்கு என்ன தெளிவு வருகிறது என்று சொன்னால், நாம வந்து எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த நிலையிலும் நாம தர்மத்தை விட்டு ஒழுக்கத்தை விட்டு அற வாழ்க்கையை விட்டு நீங்க கூடாது. எது சரியோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். தவறை என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, என்ன கிடைத்தாலும் செய்யக்கூடாது, எந்த வீக்னஸும் நமக்கு இருக்கக்கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார். அப்ப உண்மையான நீத்தார் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இரண்டும் இருக்கிறது, அந்த இறப்புக்கு பின்பு மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி நல்ல ஒழுக்கமான சரியான வழியில பாதையிலே செல்வதுதான். அதனால சாதாரண மனிதனாக இந்த உலகத்துடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் அடிமையாக கூடாது என்று இங்க தெளிவாக வள்ளுவர் சொல்லுகின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை பார்க்கலாம்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலின்னா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி,
3: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ஆஜே தியாகா, ஆஜே தீக்ஷா. இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில ஒரு டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங், மிக திறமையான ஒரு மருத்துவரோட பேச போறோம். அவருடைய பெயர் டாக்டர் நிஷாந்த் ரவிச்சந்திரன். இவர் ஒரு மனநல மருத்துவர். பல என்ஜிஓல இவர் ஒர்க் பண்ணி பல மாற்றங்களை மக்களோட உள்ளங்கள்ல ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ தற்சமயம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு. இப்போ நம்ம இவர்கிட்ட கொரோனா மக்களோட மனநிலையை எப்படி எல்லாம் பாதிச்சிருக்கு, அதுல இருந்து எப்படி எல்லாம் மீண்டு வரலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம்.
3: சொல்லுங்க டாக்டர், சின்ன வயசுல இருக்கும் போது எல்லாத்துக்கும் நிறைய கனவு இருந்திருக்கும். அதே மாதிரி உங்க கனவு மனநல மருத்துவர் ஆகுறதா இருந்துச்சா? எந்த விஷயம் உங்களை வந்து மனநல மருத்துவராக இன்ஸ்பயர் பண்ணுச்சு?
4: எனக்கு சின்ன வயசுல எல்லாம் மனநல மருத்துவர் ஆகணும்ன்ற ஆசை இருந்தது கிடையாது. எம்பிபிஎஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சம்பவம், என்னோட நெருங்கிய உறவினர் வீட்டில் ஒருத்தருக்கு மனநல பாதிப்பு இருந்துச்சு. அதனால அந்த குடும்பமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க மனநல சிகிச்சைக்கு போய் குணமானதுக்கப்புறம் அந்த வீட்டிலேயே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், திருப்தி வந்துச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் நான் மனநல மருத்துவம் எடுக்கணும்னு இன்ஸ்பயர் பண்ண விஷயம்.
3: ஆமாம் டாக்டர், இந்த மாதிரி லைஃப்பில் வந்து கஷ்டமான சம்பவங்கள் பார்க்கும்போது தான் வந்து இதை தடுக்கிறதுக்கு நம்ம உறுதியாக ஏதாவது பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்போ நீங்களும் மக்களுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய சேவைகள் பண்ணியிருக்கீங்க. அதில் குறிப்பாக நீங்கள் என்ஜிஓவில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர்.
4: என்ஜிஓன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே மது போதை மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. அங்கே நான் பார்ட் டைம் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா, மது போதை இல்லை புகையிலை போன்ற போதை பழக்கத்துக்கு தீவிரமாக அடிமையானவங்க இருப்பாங்க. தீவிரமான அடிமை அப்படின்னா வெளிநோயாளியே அவங்கள சிகிச்சை அளித்து குணமாக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு உள்நோயாளியே அங்கே சிகிச்சை தேவைப்படும். அங்கே என்னுடைய பங்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி பிரச்சனை இருக்கும், அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவங்களோட குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை பணிச்சூழலாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேறு மனநல பாதிப்பு இருக்கலாம், மனப்பதட்ட நோய், மனச்சோர்வு நோய் இது மாதிரி ஏதாவது இருக்கலாம். இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி அதை சிகிச்சை அளிக்கிறது, மருத்துவ மருந்துகள் கொடுத்து சிகிச்சை அளிக்கிறது என்னுடைய பொறுப்பு. அதை தவிர வந்து அங்கே கூட்டு சிகிச்சை முறை இருக்கும். அங்கே குரூப் தெரப்பி நடத்துவாங்க. அங்கே கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சோஷியல் ஒர்க்கர் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து தினமும் பயிற்சிகள் நடத்துவாங்க. பிரார்த்தனையிலேருந்து தினம் நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி அணுகணும் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க. ஒரு பிரச்சனையை வந்து அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பல விஷயங்களை, திருப்பி மது போதைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லித்தருவாங்க.
3: இது எவ்வளோ கடினமான வேலைன்னு நல்லாவே புரியுது டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கேள்வி, பெரும்பாலான மக்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை மென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. சில பேருக்கு அதோட மதிப்பே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால ஏன் மென்டல் ஹெல்த் இம்பார்ட்டன்ட்னு மக்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா டாக்டர்?
4: ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். நம்ம இங்கே உடல் நலத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பல பேர் மனநலத்துக்கு கொடுக்கறதில்ல. நம்ம உலக சுகாதார நிறுவனத்தோட ஹெல்த்தை பற்றின டெஃபினேஷனை பார்த்தோம்னா, ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்னு, மென்டல் ஹெல்த்தையும் சேர்த்து தான் நம்ம ஹெல்த் இருக்குன்றதை சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மக்கள்கிட்ட மனநலம் பற்றின போதிய விழிப்புணர்வு கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்ட மனநல திட்டம்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லா ஊர்கள்லேயும் முக்கியமாக பள்ளிகள் கல்லூரிகளில் குழுக்களாக சென்று மனநல மருத்துவர் மனநல ஆலோசகர் போய் மனநல பிரச்சனைகளை பற்றின அதோட அறிகுறிகள் பற்றி சொல்கிறது, அதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி சொல்கிறது, மனநலத்தை எப்படி பாதுகாக்கிறத பற்றி சொல்கிறது, இது மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விழிப்புணர்வு வந்து முன்னிருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வளர்ந்து வரத்தான் செய்யுது. கண்டிப்பாக மனநலம் வந்து முக்கியம்.
3: ரொம்ப சரியா சொன்னீங்க டாக்டர். முந்திக்கு இப்ப விழிப்புணர்வு கொஞ்சம் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்தியன் சைக்காட்ரிக் சொசைட்டி ரீசெண்டா ரிலீஸ் பண்ண டேட்டா படி, இந்த பேண்டமிக் லாக்டவுனால மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால அண்ட் அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன டாக்டர்?
4: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த பேண்டமிக் காலத்துல இது ஒரு புது நோய், இதுவும் உயிர்கொல்லி நோயா இருக்கு, தீவிரமா பரவக்கூடிய ஒரு நோயா இருக்கு. இது இதை பற்றின நெகட்டிவான நியூஸ் நம்ம நிறையா கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெருங்கின வட்டத்திலேயே நண்பர்கள் உறவினர்கள் இவங்களாம் பாதிக்கப்படுறதையும் பார்க்குறோம், சில பேர் இறந்து போகிறதையும் பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த நோய் வர்றவங்கள தனிமைப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மனப்பதட்ட நோயை அதிகமாக்கியிருக்கு. முக்கியமாக இல்னஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், நமக்கு ஏதாவது நோய் வந்துடுமோ அப்படிங்கிற மனப்பதட்ட நோய் இந்த பேண்டமிக்கில் கூடியிருக்குன்னு சொல்லலாம். லாக்டவுன் அப்படிங்கிறதுமே நமக்கு புது விஷயந்தான், அதனால் நம்மளோட இயல்பு வாழ்க்கை வந்து பெருசாக பாதிக்கப்படுது. பல பேருக்கு வந்து வேலை இழப்பு, அதனால் வரக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளிகள் கல்லூரிகள் இதுக்கு செல்ல முடியாத சூழல், அதனால் ஒரு பெரும்பாலானவர்களுக்கு சமூக வாழ்க்கை இல்லாமல் போயிடுது. சோஷியல் லைஃப், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது பேசிட்டு வர்றது இல்லாமல் ஆயிடுது. வெளியில் நம்ம பொழுதுபோக்காக பூங்கா இல்லை சினிமா இதுக்கு போக முடியாத சூழல் இருக்குது, சுற்றுலா செல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் தனிமையில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் நிறைய பேர் கேஜெட்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க. செல்ஃபோன், கம்ப்யூட்டர் இல்லை கேம்ஸு இல்லை சமூக வலைதளங்களே மூழ்கி கிடக்கிறது, இதனால் நிறைய பேர் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. சில பேருக்கு மனச்சோர்வு நோய் வருது. மெயினாக மன அழுத்தம், மனச்சோர்வு, மனப்பதட்டம் இந்த மாதிரி நோய்கள் வந்து இந்த பேண்டமிக் லாக்டவுன் காலத்தில் அதிகமாக நாங்கள் பார்க்குறோம்.
3: உண்மை டாக்டர், இந்த மாதிரி கொரோனா வந்து எல்லா விதத்திலையும் நம்ம வாழ்க்கையை பாதிக்கும், நம்ம வீட்லயே அடைஞ்சிருப்போம்னு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். சோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் பதட்டமா டென்ஷனா தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம எல்லாரும் டெய்லி நியூஸ் கேட்குறோம் பார்க்குறோம். கோவிட்டை தவிர்த்து கூட நிறைய நெகட்டிவான டிஸ்டர்பிங் விஷயங்கள் டெய்லி நம்ம பார்வைக்கு வருது. அதை எப்படி நம்ம மைண்டுக்கு எடுத்துக்காம ஹேண்டில் பண்றதுன்னு மக்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் சொல்லுங்க டாக்டர்.
4: நியூஸ் நெகட்டிவ் நியூஸை நம்ம இப்போ நிறையா பார்க்குறோம். இப்போ இந்த பேண்டமிக் காலத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இன்ஃபோடமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறையா நியூஸ், நிறையா தகவல்கள் வந்து நம்மளை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் நம்ம நியூஸ்னால் அதோட வழிகள் வந்து நமக்கு வந்து சேர வழிகள் வந்து ரெண்டு தான், ஒன்று நியூஸ் பேப்பர், இல்லைன்னா தினம் ஒரு அரை மணி நேரம் டிவியில் ஓடக்கூடிய நியூஸாக இருக்கும். ஆனால் இப்போலாம் நியூஸ் சேனல்ஸ்னே இருக்குது, 24 மணி நேரங்களும் நியூஸை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிற சேனல்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் யூடியூப்பில் நம்ம எந்த நியூஸ் சேனல்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம முகநூல்லையும் நியூஸ் வருது, வாட்ஸ்அப்லேயும் பல தகவல்கள் நியூஸ் பரிமாறிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதில் நேர்மறையான நியூஸும் இருக்கும், எதிர்மறையான நெகட்டிவ் நியூஸும் இருக்கும், பொய்யான நியூஸும் நிறையா இருக்கும். இது இவ்வளோ நியூஸ் நமக்கு கண்டிப்பாக தேவையே கிடையாது. நிறையா நெகட்டிவ் நியூஸை நம்ம பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணுறதோட முடிஞ்சளவுக்கு நம்ம நியூஸ் பார்க்குறதே குறைச்சிக்கலாம். நியூஸ் வந்து தேவை தான். அது ஒரு நாளைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டால் போதும், இல்லை ஒரு 10 நிமிஷம் நியூஸ் பார்த்தா போதும். தொடர்ச்சியான நிறைய தகவல்கள் நம்ம மூளையில் ஏற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மனசு, ஹியூமன் மைண்ட் எப்படின்னா, ஒரு நெகட்டிவான விஷயம்னா அதை டக்குன்னு பிடிச்சிக்கிறோம், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணோம், திரும்ப திரும்ப அதை யோசித்து பார்க்கும். ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட நெகட்டிவான விஷயத்துக்கு மைண்ட் வந்து டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பார்க்குறத கேட்குறத அதை டைமை நம்ம குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும்.
1: ஆமாம் டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே நெகட்டிவ் திங்ஸை மைண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். நாம் தான் கேர்ஃபுல்லாக எந்த மாதிரி நியூஸ் உண்மையானதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி டாக்டர் உங்களுக்கு. குழந்தைங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக இருந்தே பழகியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு இந்த கோவிட்னால வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நிலமை வந்துடுச்சு. பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூட மீ டைம் இல்லாமல் அதிகமான நேரம் குழந்தைங்களோடையே சமாளிக்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியாக்குறதுக்கும் குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் டாக்டர்.
4: கோவிட் டைம்னால வெளியில் எங்கேயும் போக முடியாமல், ஸ்கூலுக்கு போக முடியாமல், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாமல், அக்கம் பக்கத்தில் விளையாட முடியாத சூழல் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு புதுசாக அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் அவங்களால தொடர்ச்சியாக கவனம் செலுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இரண்டு குழந்தைகளும் அதுக்கு மேலே இருக்கிற வீடுகளில் கூட நிலைமை வந்து பரவாயில்ல, அவங்களுக்குள்ளேயே பிள்ளைகளில் தான் விளையாண்டுக்கிறாங்க. ஒரு குழந்தை இருக்கிற வீடுகளில் தான் நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சமீப காலங்களில் அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ள வீட்டில் மன அழுத்தம், மனச்சோர்வு அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு சமீபத்தில் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக ஒரு பேரண்ட்டாவது நம்ம குழந்தையோட ஒரு குவாலிட்டி டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பெற்றோருக்கு ஒரு பெரிய சவாலான விஷயமாக தான் இருக்குது. கோவிட் டைம்னால் வெளியில் போக முடியல. ஆனால் அவளை விளையாடுறதுக்கு மாடியை யூஸ் பண்ணலாம். மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே போய் விளையாடலாம், பெற்றோர்களும் சேர்ந்து விளையாடலாம். இன்டோர் கேம்ஸ் நிறையா புதுசு புதுசாக சொல்லித்தரலாம். செஸ்ஸு, கேரம் போர்டு, இல்லை வேறு போர்ட் கேம்ஸு, கேட்ஜெட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மற்ற விளையாட்டுகளை வந்து அவங்களுக்கு கற்றுத்தரலாம். தோட்ட வேலைகள், தோட்டம் இருந்துச்சுன்னா வீட்டில் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, களை எடுக்கிறது, இல்லை உரம் போடுறது, விதைகளை நட்டு செடி வளர்கிறது பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தலாம். சில பிள்ளைகள் வந்து பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு, பேர்ட்ஸ் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை பராமரிக்கிறது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கலாம். பிள்ளைகளை வந்து வீட்டு வேலைகள் வளர்க்குறதுக்கு இந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். வீட்டில் வந்து கழுவுன பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது, இல்லை துணிகளை எடுக்கிறது, மடிக்கிறது, இந்த மாதிரியான வீட்டு வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம ஒர்க்கை ஷேர் பண்ணுறதுக்கு பழக்கி கொடுக்கலாம். வாய்ப்பு இருந்தால் க்ரியேட்டிவான வேறு பொழுதுபோக்குகள், டயக்ராம் வரை ஆர்ட் வரைகிறது, அதில் ஏதாவது ஆன்லைன் கிளாஸ் வாய்ப்பு இருந்தால் அதில் சேர்த்து விடுறதுக்கு பார்க்கலாம். குழந்தைகளோட நேரத்தை நம்ம கரெக்டாக என்கேஜ் பண்ணிட்டால் தான் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்கிற அவங்களுக்கான அந்த மீட் டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக அது அந்த ஒரு மீட் டைம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். ஒவ்வொருத்தரும் நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து தினமும் கொஞ்சம் நேரமாவது செஞ்சால் தான் மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் இருக்க முடியும்.
1: ஆமாம் டாக்டர், முதல்ல நம்மளை நாம்ளே பார்த்துட்டு தான் அடுத்தவங்களை இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி டாக்டர் என்னென்னா, நம்ம டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் குழந்தைங்களை சமாளித்து ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ப்ரெஷரைஸ் அண்ட் டயர்டாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அறிவுரை என்ன?
4: கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இது ஒரு புது விஷயமாக இருக்கிறதுனாலையும், டெக்னிக்கலாக வைஃபை யூஸ் பண்ணி நம்ம மொபைல் மூலமாகவே ஆப்ஸ் மூலமாக அதை செயல்படுத்துறதுல நிறைய ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறதுனாலையும், மாணவர்களை தொடர்ச்சியாக கவனிக்க வைக்கிறது சிரமம் இருக்கிறதுனாலையும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கூடவே அவங்க வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்துட்டா அதை கவனிக்கிறதுலையும் ரொம்ப சேர்ந்து ரொம்ப அசதியாக ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதை கையாளுறதுனா கண்டிப்பாக கூட இருக்கிறவங்களோட உதவி இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஆசிரியர்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் தான் வேறு யாராவது பொறுப்பாக அவங்க குழந்தைகளை பார்த்துக்க ஒரு உதவியாக இருக்கணும். அதுபோக டீச்சர்ஸ் வந்து அவங்க வீட்டு வேலைகளோ குழந்தைகளை பார்த்துக்கிறது, வகுப்பு எடுக்கிறது, அதுக்கான குறிப்பெடுக்கிறது, இதுக்கான நேரத்தை வந்து கரெக்டாக பிரித்து பயன்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அது டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு கற்றுக்கணும்.
1: ஆமாம், கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்துலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தர எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும். அடுத்த கேள்வி போயிடலாம் டாக்டர். நம்ம கூட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படி மோட்டிவேட் பண்ணி மென்டல் சப்போர்ட் கொடுத்துக்கலாம் டாக்டர்?
4: நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு கோவிட் வந்துட்டாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு லேசான ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருது. இது காரணம் கோவிட் பற்றி நிறைய நம்ம எதிர்மறையான நியூஸை கேட்குறதுனால தான். அதாவது கோவிட் வந்துட்டாலே யாரும் இறந்து போகிறதில்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 85% பேருக்கு அது ஒரு லேசான ஒரு சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போயிருது. அப்புறம் ஒரு 10-15% பேர்த்துக்கு ஒரு லேசாக மருத்துவமனையில் சேர்க்குற அளவுக்கு சூழல் வரலாம். அதிலும் பெரும்பாலும் சரியாயிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நோய் வந்துட்டால் நோயாளியை தனிமைப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வீடுகளை தனிமைப்படுத்துகிறாங்க, இல்லைன்னா கோவிட் கேர் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல தனிமைப்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு மன உளைச்சலுக்கு பெரிய காரணமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்திக்கிட்டாலோ கோவிட் கேர் சென்டரில் இருந்தாலுமே நம்ம உடலால் தான் பிரிஞ்சிருக்கோம் மற்றவங்கள விட்டுட்டு, மற்றபடி மனசால் எல்லாருமே இணைஞ்சுதான் இருக்கோம்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. தனிமையாக இருக்கிறவங்கட்டு நம்ம ஃபோனில் பேசணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி பாசிட்டிவாக பேசணும். நோயோட அறிகுறிகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அது இல்லாமல் அந்த கோவிட் நியூஸை திரும்பி திரும்பி பார்க்கறது, இதெல்லாம் இந்த மாதிரி நேரங்களில் தவிர்க்கக்கூடியதாக இருக்கணும். இந்த தனியாக இருக்கிற நபர்கள் என்ன செய்யலாம், வேறு ஆரோக்கியமாக வேறு நல்ல புஸ்தகங்கள் வாசிக்கிறது, இல்லை பாட்டு கேட்க பிடிக்கும்னா பாட்டு கேட்கறது, சினிமா பார்க்கறது, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நினச்சி பார்க்கறது, எழுதி பார்க்கறது, இந்த மாதிரி ஆரோக்கியமான வழிகளில் செலவிடணும். கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கை இழக்காமல் பாசிட்டிவாக பேசுறது இந்த நோயிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சுலபமான ஒரு விஷயமாக இருக்கும்.
1: ஆமாம் டாக்டர், உண்மைதான். முக்கியமான விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமாக கோவிட் பேஷண்ட்ஸ் அவங்க கூட பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே இருக்காங்க, அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும். பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், உங்களுக்கான நெக்ஸ்ட் கேள்வி என்னென்னா, இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னு வரவங்களுக்கு, அதாவது டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் மெடிக்கேஷன் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை தெரப்பி பண்ணுவீங்களா? எது ரொம்ப செயல் ஊக்கமுடையது டாக்டர்?
5: மனநல சிகிச்சைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது நோயோட தன்மையை பொறுத்து மாறுபடும், நோயோட தீவிரத்தை பொறுத்து மாறுபடும். பெரும்பாலும் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க வர்றது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்காக யாரும் பார்க்க வர்ற

0: இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம சொல்லக்கூடிய மன அழுத்தங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகிறது தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஒரு வாழ்க்கையில் ஒரு எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யாரும் சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஊரில் விழிப்புணர்வு கிடையாது. பெரும்பாலும் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க வர்றவங்க வந்து ஒரு மனச்சோர்வு நோய், நம்ம டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மனச்சோர்வு நோயோடு வருவாங்க, இல்லாட்டி ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய மனப்பதட்ட நோயோடு வருவாங்க, இல்லாட்டி மனச்சிதைவு நோய் ஸ்கிசோஃப்ரினியா, இல்லை இருதுருவ மனநோய் பைபோலார் மூட் டிசார்டர், இல்லை என்ன சுழற்சி நோய் ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் போன்ற நோய்களுக்கு பார்க்க வருவாங்க. இது பெரும்பாலும் மற்ற மருத்துவர்கள் வந்து குடும்ப மருத்துவர் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கிறது மூலமாக தான் நோயாளி பெரும்பாலும் வருவாங்க. அவங்களுக்கு அந்த நோயோட தன்மையை பொறுத்து தான் சிகிச்சை அமையும். பெரும்பாலும் இந்த மனநோய்கள் எல்லாமே நம்ம மூளையில் ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றங்களால் வரக்கூடிய பாதிப்பாக தான் இருக்கும். அதாவது சூழ்நிலையும் பிரச்சனைகளும் ஒரு இந்த நோய் ஏற்படுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கலாம், ஆனால் மூளையில் ஏற்படக்கூடிய சில ரசாயனத்துடைய சமநிலை தவறுதல் தான் இந்த நோய்களுக்கான காரணமாக இருக்கும். அதனால் இதோட சிகிச்சை முறையில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மருந்துகள் தான் இருக்கும். 95% அந்த மருந்துகள் தான் பிரயோஜனமாக இருக்கும். கூடுதலாக இந்த நோயாளியை எப்படி கையாளணும், என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது போன்ற சின்ன சின்ன ஆலோசனைகளும் நோயாளிக்கு வழங்கப்படத்தான் செய்யும். மருந்து சிகிச்சைகளை பொறுத்த வரைக்கும் நிறையா தவறான நம்பிக்கைகளும் நிறையா உண்டு. அது மனநல மருத்துவர்கிட்ட போனால் வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி தூக்க மருந்துகள் கொடுத்து தூங்க வச்சுருவாங்க போன்ற தவறான நம்பிக்கைகள் உண்டு. தூக்கத்துக்கு மருந்துகள் கொடுத்தாலும் அதை ஒரு குறுகிய காலம்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அதை நிப்பாட்டிடுவோம். பெரும்பாலும் மனநிலையை மாற்றக்கூடிய மருந்துகள் தான் கொடுப்போம். அது சில மாதங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக சாப்பிட்டு வந்தால் நோயிலேருந்து முழுசாக குணமடைஞ்சு நல்லாகிற மாதிரி செஞ்சிடலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர். அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க, நம்மளை டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றாங்க சொசைட்டில. இப்படி நடக்காம மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை எப்படி நம்ம நார்மலைஸ் ஆக்குறது டாக்டர்?
2: இந்த மனநல பிரச்சனைகளை பற்றின ஒரு ஸ்டிக்மா வந்து நம்ம சமூகத்தில் இருக்குது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை அவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் நம்ம சமூகத்தில் இருக்குது. அதனாலேயே என்னென்னா பல மனநல பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனைக்கு வர்றதுக்கு மக்கள்கிட்ட ரொம்ப தயக்கம் இருக்குது. அப்படி தயக்கப்படுறதுனால ஒரு மனநல பிரச்சனை ஒரு ஆரம்ப நிலையிலே கண்டறிய முடியாமல் முத்துனதுக்கப்புறம் லேட்டாக வரக்கூடிய நிலைமை இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளோட ஒரு நம்பிக்கை தான். அதாவது மனநல பிரச்சனைங்கிறது தன்னுடைய ஒரு பர்சனல் ஃபெயிலியராக பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதாவது நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த தயக்கமும் இல்லாமல் அதை வெளியே சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் தனக்கு சக்கரை நோய் இருக்குன்னா அதை தைரியமாக வெளியில் சொல்லுவார், எனக்கு சக்கரை நோய் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மனநல பிரச்சனை இருக்குது, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கார், இல்லை மனப்பதட்டம் அது, இல்லை மனச்சோர்வு இருக்குது அப்படின்னா அதை வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம மனசுங்கிறது நம்மளோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் அது தன்னோட தோல்வியாகவும் பார்க்க பழகியிருக்கோம். ஆனால் உண்மை நிலைமை வந்து அப்படி கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, மனசுங்கிறது முழுசாக நம்ம கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் நம்ம உடம்புல ஒரு பகுதி மாதிரி தான். நம்ம மனசுங்கிறது எங்கே உடம்புல இருக்குன்னா, நம்ம மூளையில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் தான் நம்ம மனசாக செயல்படுது. உடம்புக்கு எப்படி ஒரு நோய் ஏற்படுதோ அது போலவே மனசுக்கும் நோய் ஏற்படலாம். நம்ம மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த மூளையின் பகுதியில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள்னால பெரும்பாலும் மனநல பாதிப்பு ஏற்படுது. இதை பற்றின விழிப்புணர்வை நம்ம மக்கள்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மனநோய் வர்றதுக்கான காரணங்களை பல மூல நம்பிக்கைகள் இருக்குது. அதாவது மனநோய்ங்கிறது பேய் பிடிக்கிறதுனால வருது, இல்லை செய்வின பில்லி சூனியம் இது வைக்கிறதுனால வருது, இது மாதிரி நிறையா மூல நம்பிக்கைகள் மக்கள்கிட்ட இருக்குது. இதை ஒழிக்கிறதுக்காகவும் நம்ம மாவட்ட மனநல திட்டம் சார்பாகவும் பல விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துச்சுன்னா தான் இந்த ஸ்டிக்மாங்கிறது குறையும்.
1: ஆமாம் டாக்டர், மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக ஆக ஆக தான் இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸோடைய ஸ்டிக்மா கம்மியாகும். ஸோ கடைசி கேள்வி டாக்டர் உங்களுக்கு என்னென்னா, இந்த கண்டினியூஸ் லாக்டவுனில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ப்ரொடக்டிவாக நம்மளை ஆக்கியூபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் என்னென்ன நேர்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர்.
2: இந்த லாக்டவுன் காலத்தை நம்ம ஆரோக்கியமாக சமாளித்து கடந்து போகிறதுக்கு டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முதல்ல முக்கியமாக தெரிகிறது உடற்பயிற்சி. அது எதுவாக வேணால் இருக்கலாம், ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை வேர்க்கிற மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறதோ, அது ஒரு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் தினம் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையிலேயே என்டார்ஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய நல்ல ரசாயனங்கள் இருக்குது, அது சுரக்கும். அது வந்து நம்மளை மனச்சோர்வு அடையாமல் பார்த்துக்கிறோம். ஸோ அதை ஒரு முக்கியமான பழக்கமாக நம்ம கொண்டு வர பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவை வந்து தூக்கம். அது நைட்டு இரவு தூக்கத்தை கெடுத்து வேறு எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காமல் தினம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6 முதல் 8 மணி நேரம் இரவு தூங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். மூணாவது, நமக்குன்னு ஒரு தினம் ஒரு 1 மணி நேரமாவது நம்ம பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு ஒதுக்கணும். அது மாதிரி தினம் வேலை இருக்கும், வீட்டு வேலைகள் அதெல்லாம் இருந்தாலுமே ஒரு 1 மணி நேரமாவது நமக்குன்னு ஒதுக்க பார்க்கணும். அந்த சமயத்தில் நமக்கு மனசுக்கு நெருக்கமான விஷயங்களை செய்கிறது பார்க்கணும். அது தோட்ட வேலை பார்க்குறதா இருக்கலாம், இல்லை புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை பாட்டு கேட்குறது, இல்லை வேறு க்ரியேட்டிவாக வேறு ஏதாவது செஞ்சு பார்க்குறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம குறைஞ்ச ஒரு மணி நேரம் நமக்குன்னு ஒதுக்குற மாதிரி பார்க்கணும். நாலாவது, நம்ம தனிமையாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் அட்லீஸ்ட் ஃபோன் மூலமாவது நம்ம நண்பர்கள் உறவினர்கள் அவங்ககிட்ட பேசுறதுக்கு, நலம் விசாரிக்கிறதுக்கு, வேறு பிரச்சனைகள் இருந்தால் அதை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை விட்டுறக்கூடாது. சோஷியல் லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அஞ்சாவது, நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்க பார்க்கணும். ஸ்மார்ட் ஃபோனில் கேம்ஸோ இல்லை சமூக வலைதளங்களில் ரொம்ப யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டால் நல்லது.
1: ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெட்யூல்லேருந்து டைம் ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறையா டிப்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கூட கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதை கேட்டு மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம்.
2: தேங்க்யூ.
1: இத்துடன் இந்த பகுதி அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சி முடிவடைகிறது. இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜி தீக்ஷா மற்றும் ஆர்ஜி தியாகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இந்த இன்டர்வியூ பற்றி ஃபீட்பேக் கொடுக்க MOPCRS@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: I am GK Uttra Nigala Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is the students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
4: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்களுக்கு டூ எ பிட். ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க் யூ.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா
4: சொல்றதுக்காக. நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜி தியாகா. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சோன்னே ஏதோ ஒரு வகையில ஒரு மிராக்கிள் நடக்காதா? இந்த கொரோனா திடீர்னு வந்து எப்படி நம்ம லைஃப் எல்லாம் தலைகீழ மாத்துச்சோ அதே மாதிரி அப்படியே திடீர்னு ஓடி போயிடாதா அப்படின்னு ஏராளமான யோசனைகள் நமக்கு டெய்லி கண்டிப்பா தோணிருக்கும், ரைட் தானே மக்களே? ஆனா இப்படி திடீர்னு போறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இது என்ன சினிமாவா? லாக்டவுன் தான் நம்ம ரியாலிட்டினே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லாக்டவுன் அப்போலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா? முதல் வாட்டி தினமும் நாலு சிரத்துக்குள்ள அடைஞ்சு இருந்து அவ்வளோ டைம் நம்ம கையில இருந்து கூட என்ன பண்றதுன்னே தெரியாம திரு திருடு முழிச்சிட்டு இருந்தோம். அப்போ நம்ம சோஷியல் மீடியால வந்த ட்ரெண்ட்ஸ் தானே காப்பாத்துச்சு. டால்கோன காஃபில ஆரம்பிச்சு ஃபிட்னஸ் சேலஞ்ச் வர எக்கச்சக்கமா வந்து எப்படியோ நம்ம பொருந்த போக்கிட்டோம். ஆனா அதுவும் போக போக அழுத்து போனதுதான் மிச்சம். மறுபடியும் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, சாப்பிட்றது, தூங்குறதுன்னு லேசி ஆகிட்டோம். இப்போ நமக்கு செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இப்போ ஆச்சும் ப்ரொடக்டிவாக ஒரு வேலை பண்ணலாமா? இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் நம்ம மைண்டை பாசிட்டிவாக எப்படி இந்த லாக்டவுனில் வச்சு நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு கடைசியாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில குட்டி விஷயங்களை உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்குறதுக்கு தயாரா மக்களே? முதல் விஷயம், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்க. பெரும்பாலான மக்கள் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. சில பேர் அவங்கள ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணி, ரொம்ப புஷ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி சோர்வடைகிறாங்க. சில பேர் நான் இந்த விஷயத்தை பண்ண முடியுமான்னு சந்தேகப்படுறாங்க. மீதி மக்கள் உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்கும்னு யோசிச்சு பிடிச்ச விஷயத்த கடைசி வர பண்ணாமல் விட்டுடுறாங்க. பிற்காலத்தில் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய யோசிச்சு தங்களையே வருத்திக்கிறாங்க. இந்த நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது, நம்மளை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணி நமக்கு எது வருதோ அதை முழு முயற்சி போட்டு செஞ்சு முடிச்சு மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணலாங்க. ரெண்டாவது விஷயம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நார்மல் டேஸில் நம்ம காலேஜ், ஸ்கூல், படிக்கணும், டயர்டாக இருக்குது, ஆஃபீஸ் போகணும், வேலை பார்க்கணும்னு எக்ஸ்கியூஸ் கொடுத்து வீட்டுக்கு வந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸு, எரிச்சலில் யாரோடையும் பேசாமல் கதவை டம்முன்னு சாத்திட்டு உக்காந்துருப்போம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பேரண்ட்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்ச டைமெல்லாம் இப்போ உங்கள் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம டீனேஜர்ஸ் ஃபோனு, லேப்டாப்னு ஃபுல்லாக அதுலேயே மூழ்கி போகாமல் எந்திரிச்சு வந்து சிப்ளிங்ஸோட, பாட்டி தாத்தாவோட, பேரண்ட்ஸோட விளையாடலாம். கேரம்போர்டு, கண்ணாம்பூச்சி, ஒளிஞ்சு பிடிச்சி, பிஸ்னஸ், செஸ், யூனோ, கார்ட்ஸ், இந்த மாதிரி கேம்ஸை ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்து விளையாடலாம். இன்னும் டைம் இருந்தா பாட்டி தாத்தாவோட பழைய காலத்து கதைகளை கேட்கலாம். உங்க பேரண்ட்ஸ் சின்ன வயசுல செஞ்ச சேட்டைகள் லூட்டிகள்லாம் ஒண்ணு விடாம கிட்ட வாய் விட்டு சிரிக்கலாம். பாட்டி தாத்தாலாம் கண்டிப்பா ஏங்கிருப்பாங்க, யாரும் பேச மாட்டாங்கன்னு. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அவங்கள சிரிக்க வைங்க, அதுல உங்களுக்கு கடல் அளவு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மா சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், வீட்டு வேலைகளை செய்யலாம். உங்க கபோர்ட அம்மா ஒதுங்கவை அப்படின்னு சொன்னா உடனே செய்யுங்க. அங்கு நீங்க தொலைஞ்சி போச்சுன்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டி விஷயங்கள்ல கிடைக்கிற சந்தோஷம் பல நாள் கண்டிப்பா நீடிக்கும், உங்களுக்கு பொக்கிஷமா கடைசி வரை இருக்கும். மூணாவது விஷயம், இயற்கையை ரசிக்கிறது. முந்திதான் நம்ம லைஃப்ல ஓடிக்கிட்டே இருந்தனால சில விஷயங்களை நிறுத்தி நிதானமா நம்மளால ரசிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ அப்படி செய்யலாம். காலையில எந்திரிச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் இல்ல ஸ்மூதி போட்டுட்டு சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு ஜம்முன்னு நம்மளோட நாளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜில்லுன்னு காத்து நம்ம முகத்துல படும்போது அவ்வளோ பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவாங்க. கூடையே ஈவினிங் ஆனால் மொட்டை மாடி போய் பாட்டு கேட்கறது, பறவைகளோட சத்தத்தை கேட்டுட்டு ஒரு சாலிடான சன்செட்டை பார்த்தா பர்ஃபெக்டாக உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடுங்க. திடீர்னு கோடை மழை பெஞ்சா மஜாவாக போய் மொட்டை மாடியில் ஆடுங்க. இந்த மாதிரி இயற்கையோட ஒன்று சேர்ந்து தினமும் ரசிக்க ஆரம்பித்தா வாழ்க்கையே அழகாக தெரியுங்க. நாலாவது விஷயம், ரீகிண்ட்லிங் ஹாபீஸ். சின்ன வயசுல நம்ம புக் ரீடிங், டிராயிங், பெயிண்டிங்னு நிறைய பண்ணியிருப்போம். ஆனால் வளர்ந்தோனே இதெல்லாம் மறந்து நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேலை மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கும். கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணுறது அவசியம் தானங்க. உங்கள் மைண்டும் பாவம் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கும் ரிலாக்ஸேஷனே இல்லாமல். உங்களுக்கு பிடிச்சது டான்சிங்காக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், புக் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், டூட்லிங், ரைட்டிங், ஸ்டிச்சிங், ஸ்கெட்சிங், குக்கிங், எதுவாக இருந்தாலும் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 hour பண்ணுங்கள். முதல் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு 10 minutes பண்ணுங்கள். கொஞ்ச நாள் போனோன்னே அது 20 minutes மாற்றுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னே 1 hour மாற்ற ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக டெஃபினட்டாக இருக்கும். புது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உடனே தயக்கப்படாமல் ஆன்லைனில் கோர்ஸாக கூட பண்ணி கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது விஷயம், உங்களோட ஹெல்த். உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை இந்த நேரங்களில் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ அதுக்காக நீங்கள் வீட்டிலேயே டெய்லி எக்ஸசைஸ், ஒர்க் அவுட், ஜூம்பா, யோகான்னு ஆன்லைனில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். அப்படி அதெல்லாம் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் ஒரே இடத்துல உட்காராமல் கொஞ்ச நேரம் வீட்டை சுற்றி நடந்துகிட்டே இருங்க. உங்கள் மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு அப்போ அப்போ மெடிடேஷன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். மைண்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக, ரொம்ப தாட்ஸ்லாம் ஜாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜேர்னலிங் பண்ணுங்கள். டவுனாக ஃபீல் பண்ணும்போது உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ கால் போட்டு பேசிக்கிடுங்க. ரொம்ப முடியலனா தயக்கப்படாமல் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இந்த சிச்சுவேஷனில் இதெல்லாம் எல்லாத்துக்கும் நடக்கிறது தாங்க. யூ டெஃபினெட்லி நாட் அலோன் இன் திஸ். அண்ட் மறந்துடாதீங்க, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் முக்கியங்க. ஆறாவது விஷயம், யூனிட்டி, அதாவது ஒற்றுமைங்க. என்னதான் நமக்குள்ள 1000 வித்தியாசங்கள் இருந்தாலும் பாட்டம் லைன் நம்ம எல்லாரும் மனுஷங்க தானங்க. பதவி, அங்கீகாரம், பணக்காரங்க, ஜாதி, மதம்லாம் பார்க்காம எல்லாத்தையுமே இந்த கொரோனா பாதிச்சிருச்சு. இந்த சமயத்துல நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்களை மறந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். வீட்லயே இருந்து என்ன பண்ண முடியும்னு கேக்குறீங்களா? நம்ம வீட்லயே இருக்கிறதே மித்தவங்களுக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய ஹெல்ப் தானுங்க. மொத்த உலகமும் ஒருத்தர் ஒருத்தரை காப்பாத்துறதுக்காண்டி வீட்லயே இருக்கோம்ன்றத மறந்துடாதீங்க. ஏதாச்சும் முக்கியமான வேலை கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும் மாஸ்க், கிளவுஸ், அப்புறம் சானிடைசரை எங்க போனாலும் கொண்டு போங்க. ரோட்ல போகும்போது யாராச்சும் மாஸ்க் போடலன்னா உடனே தட்டி கேளுங்க. நம்ம இப்படி ஃபாலோ பண்ணாலே இந்த கோவிட்க்கு எதிர்த்து நம்ம போராடுறோம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம போராடுறோம்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம மனசுக்கு கிடைக்குங்க. இந்த கொரோனாவை துரத்தி அடிக்க நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து செயல்படணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த லாக்டவுனை சுலபமாக கடந்துடலாங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயம் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க, இல்லை இனிமே பண்ணணும்னு முடிவெடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய லாக்டவுன் எப்படி போகுது, எப்படிலாம் கோப்ப பண்ணுறீங்கன்னு மித்தவங்களுக்கு சொல்ல விரும்புனீங்கன்னா crsmop@gmail.com மெயில் அனுப்பி உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தியாகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நல்லதை
3: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ உங்களோட பேசிக்கொண்டிருப்பது உங்கள் ஆர்ஜே தியாகா.
4: இன்னைக்கு நம்ம மக்களின் கருத்துல எதை பத்தி கேட்க போறோம்னு ஆவலா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்து கெஸ் பண்ண ஹெல்ப் பண்றேன். இந்த சத்தத்தெல்லாம் கேட்டா ஏதோ ஞாபகம் வருதுல்ல? கரெக்டுங்க, ஆன்லைன் கிளாஸஸ். இப்ப கொரோனா காலகட்டத்தினால வேற வழி இல்லாம எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. இதை பத்தி நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க போய் கேட்டுக்கலாம். ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை நீங்களே கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா?
5: ஹாய், மை நேம் இஸ் அபர்ணா, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
6: ஹாய், திஸ் இஸ் வர்ணா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்.
7: ஹலோ எவ்ரி ஒன், என்னோட பேர் ஸ்னேஹா, நான் செகண்ட் இயர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன்.
8: ஹலோ, என் பேர் ஈஸ்வினி, நான் செகண்ட் இயர் பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நீங்க ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரிஃபர் பண்றீங்களா இல்ல ஆஃப்லைன் கிளாஸஸ் ப்ரிஃபர் பண்றீங்களா? எதுக்காக அதை ப்ரிஃபர் பண்றீங்க?
9: ஆன்லைன் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்றேன். ஏன்னா பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போக தேவையில்லை, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட தேவையில்லை, பேக்ஸ் தூக்கிட்டு போக தேவையில்லை. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் 9:00 ஆரம்பிச்சா 8:30 எந்திரிச்சா போதும். வீட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் வந்து எங்கள் ஊருக்குனாலும் போய் அட்டன் பண்ணலாம்.
6: I prefer offline class because நான் இப்போ தான் 11th படிக்கிறேன். ஸோ எனக்கு நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து காமர்ஸ் வந்து ஒரு என்டையர்லி நியூ. ஸோ அப்படி புதுசாக இருக்கும்போது திடீர்னு அதை போய் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆன்லைனில் உட்காந்து படிக்கும்போது த கான்செப்ட் ஆஃப் நியூ. ஸோ எனக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் டேக் டைம்.
7: நான் 100% ஆஃப்லைன் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஃபுல் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் வந்து காலேஜில் இருக்கும் போது தான் கிடைக்கும். தென் டவுட்ஸ்லாம் வந்து ப்ரொஃபஸர்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்போவே கிளாரிஃபை பண்ணி கிளியர் பண்ணிடுவேன். நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப் டு டேட் இருக்கும். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் கவனிக்க தோணாட்டி உடனே சோஷியல் மீடியா போகிறதுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகிடுது.
10: I would prefer online classes because online classes la mattumna vandittu namba faculty kitta as well as students kitta namba interact panna mudiyum. That gives us more confidence. Adanalu I prefer offline classes.
3: ஆஃப்லைன் கிளாஸஸ்ல கண்டிப்பா சில விஷயத்த நீங்க ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அது என்ன விஷயம்?
9: ஆஃப்லைன் கிளாஸ்ல நான் என்ன மிஸ் பண்றேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அப்புறம் கேம்ஸ் பீரியட்ல விளையாடுறது.
6: நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான். பிகாஸ் ஆஃப்லைன் கிளாஸஸில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் வென் கம்பேர்ட் ஆன்லைன். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 12th, அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃபும் முடிஞ்சிடும். ஸோ ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
7: எது ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா, சொல்லப்போனால் ஹோல் காலேஜே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே கிடைக்கிற பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட், தென் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரியேட் ஆகிற பெஸ்ட் மெமரிஸ், தென் கிளாஸில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ், அங்கேருந்து கிரியேட் ஆகிற ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், தென் ப்ரொஃபஸர்ஸ் கூட நடக்கிற நிறைய ஃபன் டாக்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப மேஜராக மிஸ் பண்ணுறேன். தென் லன்ச் அப்போ ஃபுட் ஷேர் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வந்து வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது.
10: I miss the break because online classes la continuous ah classes irundite irukum, but when it comes to offline classes namakku vandittu like teachers varadhukku time edukku, so andha oru time gap irukku. Appo namba friends kitta pesuradhu, like interaction, I think those moments I miss a lot.
3: ஆன்லைன் கிளாஸஸ் எந்த விதத்துல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, எப்படிலாம் வந்து உங்களை அஃபெக்ட் ஆகியிருக்கு?
9: ஆன்லைன் கிளாஸ் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து அட்டன் பண்ணால் பேக் பெயின் வந்துடுது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டரை பார்க்கும்போது ஐ பெயின் வந்துடுது. அதுக்கப்புறம் நெட்ஒர்க் கனெக்ஷன் வேறு சரியாக இருக்க மாட்டேங்குது. சில நேரம் ஆடியோ கிளியராக இல்லை, சில நேரம் வீடியோ கிளியராக இல்லை.
6: ஆன்லைனில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. பிகாஸ் வந்து நெட் ஒழுங்காக கிடைக்காது, அண்ட் சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம்ஸ் அவைலபிள் இருக்காது, பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்மளுக்கு கிடைக்காது. அண்ட் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுப்பாங்க, பிகாஸ் நம்மளால் நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது.
7: ஆன்லைன் கிளாஸ்னாலே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் தான். பிகாஸ் ஒரு 10 மினிட்ஸ் கிளாஸ்க்கு லேட்டாக போனாலே கான்செப்ட் சரியாக புரியாமல் நோட்ஸ் இன்கம்ப்ளீட்டாகவே ஆயிடும். தென் கிளவுட் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால அங்கே காலேஜ்லேருந்து சென்ட் பண்ணுற வீடியோ நம்மளுக்கு சரியாக தெரியாமல் நெக்ஸ்ட் டே இன்னைக்கு நடத்தின கான்செப்ட் கூடிய கண்டினியூஷன் நடத்தினாங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் டேவும் கவனிக்காமல் ஸோ அப்படியே நோட்ஸ் பெண்டிங் ஒர்க்காகவே இருக்கும்.
10: ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் வெரி மச் ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிகாஸ் ஒரே ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறது வில் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். எனக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணுது. ஐ குடன்ட் கான்சென்ட்ரேட் ஃபர்தர் ஃபார் 5 hours. என்னால் வந்துட்டு டோட்டலாக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்த பெரிய ட்ராபேக் அதாக தான் நான் வந்துட்டு பார்க்குறேன்.
3: ஓகேங்க, இப்போலாம் ஆன்லைன்லேயே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸை கண்டக்ட் பண்ணிடுறாங்க. இதே ஆஃப்லைனில் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், நீங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க?
9: ஆன்லைன்லேயே ஃபங்க்ஷன்லாம் நடந்தால் நல்லா இருக்காது. ஆஃப்லைனில் இருந்தால் தான் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறையா பீரியட் வந்து கட் ஆகும், அப்புறம் ஜாலியாக இருக்கும்.
6: ஆஃப்லைன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். இப்போ தான் அதோட அட்வான்டேஜஸ் எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ ஆஃப்லைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் அப்போது ஃப்ரெண்ட்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் லாஸ்ட் இயர் 10th வி ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பார்ட்டிசிபேட் இந்த காம்படிஷன்ஸ். ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயர் தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த இயரும் ஆன்லைன்லேயே ஆகிடுச்சு.
7: காலேஜில் காம்படிஷன்னா கார்னிவல் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும், என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இருக்காது. காலேஜில் ஒரு 20 different கிளப்ஸ் இருக்கும், அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஸோ ஒரு தெரியாத காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இது இருக்கும். தென் பேர் காம்படிஷன்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேருந்து கிடைக்கிற நிறைய ஸ்வீட் மெமரிஸ் எப்பயுமே ரெமம்பரன்ஸாக இருக்கும். நான் நிறைய குரூப் சிங்கிங், குரூப் டான்ஸிங் அந்த மாதிரி காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஆனால் ஆன்லைன் மோடில் அது நடக்க சான்ஸே இல்லை.
10: Since all the programs and the culturals have been conducted in online platform, I feel it's a good initiative, but still we miss offline. Offline la nadakkum bodhu we used to enjoy the hype among the students. Adukapra role play, dance, mainly dance because now or dancer dhaan, and I couldn't enjoy the cheers when I do it in online. So adalla miss pandra or feeling a irukku dhaan.
3: உங்களோட ஏக்கமெல்லாம் நல்லாவே புரியுது. ஆனால் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தாலும் இந்த கொரோனா சிச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறத 100% நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா?
9: ஆன்லைன் கிளாஸ் 50% சப்போர்ட் பண்ணுறேன், 50% சப்போர்ட் பண்ணல. ஏன்னா இந்த கொரோனா சிச்சுவேஷனில் ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்தாகணும். அதுக்கப்புறம் சில பேர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் என் கிளாஸ்லேயே வந்து நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க.
6: இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலும் 100% சப்போர்ட் பண்ண முடியாது ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக, பிகாஸ் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அண்ட் அசைன்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் என்டையர்லி நியூ ஸ்ட்ரீமில் இப்போ படிச்சிட்ருக்கேன், ஐ மீன் காமர்ஸ். எனக்கு வந்து இப்போ 10th வரைக்கும் எனக்கு இந்த சப்ஜெக்ட் இல்லை. ஸோ அதனால் என்ன கேட்டால் எனக்கு 50% தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்.
7: நான் 100% ஆன்லைன் கிளாஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், மேபி ஒரு 70%. பிகாஸ் லாஸ்ட் இயர் கொரோனா வரும்போது என்னோட ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ குவாரண்டைனில் இருந்தோம், அப்போ எனக்கு வந்து வெளியிலேருந்து ஹெல்ப் வந்து தேவைப்படுச்சு ஹோல் ஃபேமிலிக்கு. ஸோ அந்த டைம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது என்னால் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆன்லைன் மோட் தான் இருக்கிறதுலே ஒரே ஒரு வே எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதை வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் வேயாக திங்க் பண்ணி ஒரு 70% சப்போர்ட் பண்ணுவேன்.
10: At times of this pandemic, I feel online classes irukkiradhu better da. Maybe namba oru varshathe waste panna mudiyadhu adukkunte konjam vandittu relaxations vittittu avanga panna konjam better ah irukum.
3: உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க?
9: எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு உடல் ஐ எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னா படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அதனால் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபுல் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க.
6: என் ஃபேமிலி மெம்பர்ஸ் 100% சப்போர்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு என்டையர் இயரே வந்து கொரோனானால ஜீரோ அகாடமிக் இயராக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டடி இப்போ நான் பண்ணல அப்படின்னா இந்த ஒன் இயர் எனக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிருக்கும்.
7: என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 50% ஆன்லைன் கிளாஸஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் வைரஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வெளியில் பரவிட்டு இருக்கனால ஸோ ஆன்லைன் மோடில் படிக்கிறது தான் ஒரு சேஃபஸ்ட்டு வேனால அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. தென் வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோடில் எக்ஸாம் எழுதும் போது சம்டைம்ஸ் எனக்கு புவர் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துடும், தென் பவர் ஆஃப் ஆயிரும். ஸோ அட் டைம் வைஃபை கனெக்ஷன் வந்து யூபிஎஸ்க்கு கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து கடைசி வரைக்கும் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நான் எக்ஸாம் முன்னாடி நாள் லேட் நைட் ஸ்டடிஸ் பண்ணுறதுனால காலையில் சாப்பிட்றது கூட டைம் இருக்காது. என் அம்மா அப்பா தான் ரெண்டு பேர் ஊட்டி விடுவாங்க.
10: மை பேரண்ட்ஸ் ஆர் வெரி சப்போர்ட்டிவ் இன் திஸ் பிகாஸ் எனக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ டெய்லி நடக்குது அப்படின்னா என்னோட ஆன்லைன் கிளாஸ் டியூரேஷன் அப்போ தே வில் நெவர் என்டர் இன் டு மை ரூம். இதர் அது 10 hours நடந்தாலும் செமினார்ஸ் ஆர் வெபினார்ஸ் வாட் எவர் இட் மை பி அது எவ்வளோ நேரம் நடந்தாலும் தே வில் நெவர் என்டர் இன் டு த ரூம். ஸோ தே வெரி சப்போர்ட்டிவ் வென் இட் கம்ஸ் டு ஆன்லைன் கிளாஸஸ்.
11: உங்கள் பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தாங்க இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். ஃபிக்ஸட் பொசிஷனில் ஒரே என்வாயர்மெண்ட்டில் உட்காந்து கவனிக்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது? ஐ ஸ்ட்ரெயினுக்கும் முதுகு வலிக்கும் ஏதாச்சும் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா?
12: ஒரே இடத்துல உட்கார கஷ்டமாக தான் இருக்குது. அதனால நான் உடல் எக்ஸசைஸ்லாம் செய்கிறேன். அப்புறம் யோகா கிளாஸ் வேறு சேர்த்து விட்டுருக்காங்க, அதுவும் நான் ரெகுலராக தான் பண்ணிட்டுருக்கேன்.
6: ஒரே பொசிஷனில் ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும். பட் ஐ யூஸ்வலி வேர் ஸ்பெக்டக்கிள்ஸ். பட் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப நேரம் நம்ம சிஸ்டம்லேயே ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஐ பவர் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக தனியாக எக்ஸசைஸ்லாம் பண்ணலை. டைம் இல்லை சொல்ல போனால், கரெக்டாக இருக்குது படிக்கிறதுக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும்.
7: ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயே உட்காந்துருக்கோம் ஒரே என்வாயன்மெண்ட். ஸோ அதனால் வந்து ஒரு 3 periods அட்டன் பண்ணாலே அவ்வளோ முதுகு வலிக்கும். அதனால் ஆன்லைன் கிளாஸ்னாலே மார்னிங் 6 o'clock எழுந்துச்சு ஒரு 1 hour கிட்ட எக்ஸசைஸ் பண்ணுவேன், கம் யோகா. தென் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes ஹைக் எக்ஸசைஸ். தென் ஈவினிங் 4:30 கிளாஸ் முடிஞ்சப்பறம் ஒரு 5 minutes ஹைக் எக்ஸசைஸ் பண்ணேன்னா அந்த ஹைக் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ ஐ பெயின்லேருந்து ரொம்ப ரிலீஃப் ஆயிடுவேன்.
10: ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரே பொசிஷனில் படிக்கிறது இஸ் ரியலி அ டிஃபிகல்ட் ஜாப். நாட் ஒன்லி மீ, ஃபேக்கல்டிஸ் ஆர் ஆல்சோ கெட்டிங் ஸ்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ். ஐ ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்பவே ஐ குடன்ட் ஈவன் கண்ட்ரோல். எவ்வளவோ ஐ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலுமே எனக்கு அந்த பெயின் ரொம்பவே இருந்துதான் இருக்கு.
11: ஓகே, இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஈஸியாக இருக்கா? உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு கம்பேர் டு ஆஃப்லைன் கிளாஸஸ்?
12: எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இதே இதில் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்தால் ஸ்கூலில் வந்து மேம் வந்து போர்டில் டீச் பண்ணுவாங்க, டவுட்ஸ்லாம் அங்கேயே கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு மேம் அங்கேயே படிக்க வச்சுருவாங்க, அதனால ஈஸியாக எக்ஸாம் எழுதிடலாம்.
6: எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் ஈஸியாக தான் இருக்குது பிகாஸ் வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் டைம் நல்லாவே கிடைக்குது படிக்கிறதுக்கு. பட் அட் த சேம் டைம் ஆஃப்லைனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நிறையாவே ஹையாகவே இருந்தது.
7: எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஆன்லைன் மோடில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பிகாஸ் ஆன்லைன் கிளாஸ் படிக்கும் போதே நிறையா வயசில் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தேன். ஸோ நோட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்காது. ஆஃப்லைன் மோடில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தேனோ அதுக்கு ஈக்குவலாக தான் ஆன்லைன் மோட்லேயும் நான் வந்து ஸ்கோர் பண்ணுவேன். மார்க்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஆஃப்லைன் மோடில் போடுற எஃபர்ட்டோட ஆன்லைன் மோடில் வந்து ஒரு ஸ்டெப் வந்து அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். தென் ஆன்லைன் எக்ஸாம் எழுதும் போது புவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறனால சில நேரம் நம்ம மால் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேப்பர் கூட சில நேரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வேறு கிரியேட் ஆகுது.
10: எக்ஸாம் easy because all the notes have been uploaded in Google Classroom so that we could access it easily. But still offline class a irundhathu appadina in depth and the book in the book na nariya refer pannuvo nariya therinjipo and the aspect I miss in this innodiya capacity enak therinja alavu it has been reduced because of the laziness.
11: எஸ், எல்லாமே நல்லா புரியுது. ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் நம்ம ரியாலிட்டினே ஆயிடுச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அட்டென்ட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள்.
12: ஆன்லைன் கிளாஸில் ஒவ்வொரு பீரியட் முடிஞ்சோடனே ஐ எக்ஸசைஸஸ் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணலாம், அப்புறம் தண்ணி குடிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டே இருந்தால் ஹாப்பியாக அட்டென்ட் பண்ணலாம்.
6: ஐ யூஸ் டு ரெக்கார்ட் த கிளாஸஸ். ஸோ எனக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் திருப்பி அதை லிசன் பண்ணி நான் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெட்டராக இருந்தது. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கேன்.
7: ஆன்லைன் கிளாஸ் தான் சுச்சுவேஷனாக மாறிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம ஹாப்பியாக நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டு வியூ கொடுத்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாலே நம்மளுக்கு வந்து போக போக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபியூச்சர் பற்றி நினச்சோன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா த ஃபியூச்சர் இஸ் இன் ஆர் ஹேண்ட்.
10: Since online classes had become a part of our life, we should accept it. Or best tip என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, we all are in this together, let's fight it together. இந்த ஒரு ஆஸ்பெக்ட் எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கலாம். கண்டிப்பா ஒன் ஆஃப் த அதர் டே எவ்ரி திங் இஸ் கோனா பி ஃபைன். நம்ம திரும்பி எல்லாருமே காலேஜ் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நம்ம வெயிட் பண்ணுவோம். அன்டில் தென் நம்மளுடைய லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்ண முடியாது. அது ஆஃப்லைன் ஆன்லைன் என்னவா இருந்தாலும் வி ஷுட் ஸ்டர் அப் ஃபார் ஆர் லைஃப். நம்ம நம்மளுக்காக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வி கான்ட் லூஸ் ஆர் இயர்ஸ். அதனால அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும்.
3: ரொம்ப அழகா சொன்னீங்க. இதோட நம்மளோட நிகழ்ச்சியோட முடிவுக்கும் வந்தாச்சு மக்களே. நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்ற அபர்ணா, ஸ்வர்ணா, ஸ்னேகா, தேஜஸ்வினி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நிறைய குறைகள் இருந்தாலுமே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது தான் பெஸ்டான சொல்யூஷன். சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம என்டையர் இயரை படிக்காம ஸ்கிப் பண்ண முடியாதுல மக்களே. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவு அடாப்ட் ஆகிக்கணும். அண்ட் நம்ம ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம ஃபியூச்சர்க்காண்டி படிச்சு தானே ஆகணும். ரொம்ப நேரம் உட்கார முடியலனா எக்ஸசைஸ் இல்லை யோகா கண்டிப்பாக பண்ணுங்க. முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா, இப்படி பண்ணுறதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்காக நினைக்கக்கூடாது. ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது நம்ம நல்லதுக்கு தானே மக்களே. ஸோ அதை ஒரு பாரமாக குறையா நினைக்காம தினமும் பண்ணுங்கள். நல்லா படிங்க, உங்கள் உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்களும் ஆன்லைன் கிளாஸஸை பற்றி உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ண ஆசைப்பட்டா மறக்காமல் crsmop@gmail.com அனுப்பிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே தியாகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. ஸ்டே சேஃப் மக்களே.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை.
13: கணபதி.

0: வீட்டிலேருந்து கிளம்புறோம், வேலைக்கு போகிறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனால் இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. நம்ம சாலை விதிகளை மதித்து வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க மதித்து ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்குது. ஆனால் குடும்பம் வரைக்கும் நாம் அதை சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாமல் நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். போக்குவரத்தில் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்கிறாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க வில்லுப்பாட்டு மூலமாக. கேட்போமா?
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட வந்திடுவாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: நீயும் கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட் சமதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி

0: அதே இடத்துல இறந்துட்டாருமா?
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு எங்களை தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
2: என்னமா ஆச்சு சொல்லுமா அம்மா, என்னமா ஆச்சு?
3: இப்படி தன் முடிவை தானே தேடுறவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
3: அப்படி போடு போடு போடு ஹெல்மெட் போடு தலையில.

0: திறனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: ஓரம்போ, ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ, ஓரம்போ,

0: நோக்கிடும், ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
3: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. நிறைய ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுங்க. அத பத்தி என்னைக்காவது வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, யாரால நடக்குது அப்படிலாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உங்களை அதை பத்தி யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒளிச்சித்திரம் கேட்கலாங்க. இந்த லைவ் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்காக நம்ம MOP CRS-ல இருந்து ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நம்ம பிஸியான ரோட்ல. ஓவர் டு தீபா அண்ட் ஸ்ரேயா.
4: இப்ப நுங்கம்பாக்கம்ல ரொம்ப பிஸியான ரோடு நின்று இருக்கேன். MOP வைஷ்ணவ் காலேஜ் வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வராங்க. எல்லாம் ஸ்கூட்டர்ல பாக்குறேன், ஒருத்தர் கூட ஹெல்மெட் போடலைங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு ரூல் மட்டும் எல்லா இடத்துலயும் எழுதிருக்கு. யாராவது ஃபாலோ பண்றாங்களா? ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல. அதோ பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஐயோ, அந்த பொண்ணு மாட்டினா, பைசா கொடுத்து எஸ்கேப் பண்ணிட்டாலா என்னங்க இது? இது நம்ம நாட்டு எப்படி விருப்படும் இந்த மாதிரிலாம் பண்ணா?
5: நான் மவுண்ட் ரோட்ல நின்று இருக்கேன். இப்போ இப்பதான் ஒரு பஸ் காரன் இண்டிகேட்டர் போடாம ரைட் திரும்பினதுனால பைக்ல போயிடுச்சு. ஒரு பொண்ணு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வரத்துக்கே 10 மினிட்ஸ் ஆச்சு. இவ்வளோ நேரம் எடுத்தா எங்க ஒரு உயிரும் காப்பாற்ற முடியாது. யாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? தேர் இஸ் நோ சேஃப்டி எனிவேர்.
4: நான் இப்பதான் அடையார் சைட்ல ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கேங்க. மந்தவெளிக்கு போக சொன்னேன். சுத்தி சுத்தி சுத்தினும் அடையாருக்கே வந்திருக்காங்க. திரும்ப இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, அப்பதான் தெரியறது குடிச்சிட்டு ஓட்டுறாங்கன்னு. இந்த மாதிரிலாம் இருந்தா என்னங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரஸ்ட் பண்ணி எப்படிங்க ஏற முடியும்? நீங்களே சொல்லுங்க.
5: நான் இப்பதான் வேளாச்சேரி மெயின் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். ஜீப்ரா கிராசிங்ல நடக்காம வேற இடத்துல நடந்ததுனால ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. பெருசா ஒயிட் லைன்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு புரியல. இவ்வளோ அலட்சியமா இருந்தா அப்புறம் எதுக்கு சேஃப்டி ரூல்ஸ்? எப்படி சேஃபா இருக்க முடியும்?
3: ஓவர் டு ஸ்டுடியோ. தேங்க்ஸ் ஸ்ரேயா அண்ட் தீபா ஒரு சூப்பரான லைவ் ரிப்போர்ட்டிங் பண்ணதுக்கு. இப்ப நம்ம வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தின சில புள்ளி விவரங்களை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஸ்ரீ பேசுறேங்க. ஒரு நாளைக்கு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பைக்ல ஒருத்தர் வந்து ஒரு சிக்னல்ல நிக்காம போன போது எதிர்க்க வந்த ஒரு கார் வந்து அவங்களை இடிச்சிருச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட்ட பார்த்த உடனே தான் எனக்கு தோணிச்சு, ஏன் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். யோசிக்க ஆரம்பிச்சும் போதுதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நான் கொஞ்சம் விவரங்கள் சேகரிக்கலாம் அப்படின்னு போனபோது நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எனக்கு கிடைச்சதுங்க. பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் பீப்புள் ரோட் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. அதுக்கு தோராயமா பாத்தீங்கன்னா 3,287 பேர் ஒரு நாளைக்கு செத்து போறாங்க. கிட்டத்தட்ட 20-50 மில்லியன் பேருக்கு வந்து அடிபடுது. நல்லா இருக்கிறவங்க கூட ஆக்சிடென்ட்னால மாற்றுத்திறனாளிகளா ஆயிடுறாங்க. தமிழ்நாட்டில் 2006-2011 வரைக்கும் புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இறப்புகள் வந்து வருஷத்துக்கு அதிகமாகுதுங்க. இன்னைக்கு நம்ம MOP சமுதாய வானொலியில ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி தீபா, ஸ்ரேயா ஆர், குஞ்சன், ஸ்ரேயா தாகா நிகழ்ச்சி பண்ண போறாங்க.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: ஏய் இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். ஏய், உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜே தீபா பேசுறேன். இப்ப நம்ம மக்கள் கிட்ட வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு கேக்கலாம்.
5: உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
6: எனக்கு 20 வயசு ஆகுது.
5: என்ன வண்டி வச்சிருக்கீங்க நீங்க?
6: நான் கார் வச்சிருக்கேன்.
5: எப்பவுமே லைசன்ஸ் கூட கேரி பண்ணுவீங்களா?
6: எப்பவுமே இல்ல, சில நேரம் மறந்துடுவேன்.
5: சீட் பெல்ட் போட்டு ஓட்டுற பழக்கம் இருக்கா?
6: கண்டிப்பா இல்ல.
5: எதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க?
6: நிறைய பேர் நல்லா குடிச்சிட்டு ஓட்டிருக்காங்க, அதுதான் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நடக்குது.
5: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
7: ஸ்விஃப்ட் டிசையர்.
5: லைசன்ஸ் இருக்கா?
7: ஆ இருக்குங்க.
5: போலீஸ் எப்பாவது மாட்டிருக்கீங்களா?
7: இல்லைங்க.
5: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
7: நானும் நினைக்கிறேன்னா, அதாவது ரொம்ப பாரம் குடும்பத்துல இருக்கிற எல்லா பாரத்தையும் இவங்களே சுமந்துக்கிறாங்க. சுமந்துட்டு ரோட்ல வந்து செலுத்திடுறாங்க. செலுத்தினா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்க பாரத்தை நாங்க எங்க போடுறது? அதனால எல்லாத்தையும் பண்ணி போடுறதுனால இந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி சென்னை மாற போகுதுன்னு தெரியலங்க.
5: ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
8: செல்போன் யூஸ் பண்றதுனால நடக்கிற ஆக்சிடென்ட் தான் இது. கவனக்குறைவு ஒண்ணு, அந்த இதுனால ஆக்சிடென்ட் அதிகமாகுது. ரெண்டாவது இந்த டூ வீலர் வந்து ஸ்பீடா போறதுனால ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது.
5: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
9: டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாததால நடக்குது ரோட் ஆக்சிடென்ட்.
5: ரோட் ஆக்சிடென்ட் யாருனால ஜாஸ்தி நடக்குது?
9: ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம, இன்டிகேட்டர் போடாம, வராம, பிரேக் போடும்போது பிரேக் லைட் இல்லாம நிறைய வண்டி இருக்கு. டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர், எனி வெஹிக்கிள்ஸ் பிரேக் லைட் இருந்தா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கு வண்டி பிரேக் பண்ணாங்கன்னா தெரியணும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும் பிரேக் போட்டால் வண்டி நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ இண்டிகேட்டர் போடாம ரைட்ல திரும்புது, இண்டிகேட் போடாம லெஃப்ட்ல திரும்புது, சடனாக ஃபாஸ்ட்டாக எந்த இண்டிமேஷனும் தெரியாது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட் போடாம திரும்ப ஆக்சிடென்ட் ஆகுது.
5: எதுக்காக?
10: லைன் கிராஸ் பண்ணதுக்காக. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப ரீசெண்டா எதுவும் கிடையாது.
5: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
10: பிகாஸ் ஆஃப் தி பேட் ரோட்ஸ். ரோட்ஸ் எதுவும் நல்லா இல்லை. நிறைய இது என்ன சொல்றது, போட் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா வந்து அது வந்து தெரிய வச்சியாது. ஈவன் நான் கூட ஒரு ஆக்சிடென்ட்ல ஆயிட்டிருக்கேன். என்னோட கை கூட ஃப்ராக்சர் ஆயிருக்குது ஆக்சுவலா. ஸோ அது வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலா. ஸோ அது மாதிரி மழை வந்து ஜாஸ்தி மழை பெய்யுது, ரோடு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த அதாரிட்டிஸ் வந்து அது எதுக்கும் வந்து நம்ம கொடுக்குற அது எதுக்கு எதுக்கும் அவங்க இமீடியட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் வெஹிக்கிள்ஸ் அதுவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வைடன் பண்ணுறது கிடையாது, புது ரோட்ஸ் வர்றது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த ஆக்சிடென்ட்ஸ்.
5: உங்கள் ஆக்சிடென்ட்டில் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள்.
10: இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் மேலே எனக்கு லாஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அண்ட் ஐ காட் பிளேட் ஃபிக்ஸ்ட் இன் மை ஹேண்ட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பெரிய இழப்பு தான். ஸோ இப்போ கூட எனக்கு வந்து இந்த கை வந்து எந்த லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது எனக்கு ஆக்சுவலாக.
5: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் யாருனால ஜாஸ்தி நடக்கிறதுன்னு
10: நினைக்கிறேன்? அது டூ வீலர்னால கூட இருக்கலாம். டூ வீலர்ஸ் தான் வந்து அது ஜாஸ்தியாக வந்து ராஷ் டிரைவிங்னால, அப்புறம் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
11: ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
12: யாருனால நடக்குதுன்னா, சரியா ப்ராப்பரா ஓட்ட தெரியாதவங்க, டிராபிக் ரூல்ஸ் மதிக்க ப்ராப்பரா தெரியா தெரிஞ்சுக்காம ஓட்டுறவங்க.
11: வண்டி வச்சிருக்கீங்களா?
13: வச்சிருக்கோம்.
11: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
13: நான் பல்சர்.
11: ரோட் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
13: ரோட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டா போன் பேசுறது, தண்ணி அடிக்கிறது,
8: வேற

0: ரோடு பாதிப்புனா கீழே குழி கிடங்கு நிறைய இருக்குது, மழை பெஞ்சு அது அப்படி தேங்கிடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க, ஃபாஸ்ட்டாக வரும்போது இந்த மாதிரி தண்ணீரும் தெரிய மாட்டேங்குது, அப்படி உள்ளே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி
1: வண்டி வச்சுருக்கீங்களா?
0: ஆமாம்.
1: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
0: இப்போ பல்சர் வச்சுருக்கேன்.
1: நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா உங்களுக்கு?
0: இந்த வண்டியில இருந்து ஆக்சிடென்ட் முன்னால் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு.
1: என்ன அடிபட்டது உங்களுக்கு?
0: அப்படின்னா முட்டை அடிபட்டது, கால் விட்டுருக்குல்ல.
1: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: தண்ணி அடிச்சிட்டு வண்டி
1: ஓட்டுருக்கேன். வேற ஏதாவது
0: வேற நம்ம ஒழுங்கா போனாலும் மத்தவங்க தப்பா வந்து நம்ம மேல அடிச்சு விழுந்துருக்கேன்.
2: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
3: மாருதி வாகனார்.
2: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
3: 25.
2: போலீஸ் ஸ்டாப்பால் மாட்டிருக்கீங்களா?
3: மாட்டிருக்கேன்.
2: எதுக்காக?
3: லைசன்ஸ் செக்கிங்காக. லைசன்ஸ் இருந்தது, நான் மாட்டல.
2: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: பிரைமரி ட்ரங்க் அண்ட் டிரைவிங். கேர்லெஸ்ஸாக ஓட்டினா நிறைய நடக்கும். இந்த டேப் ரெக்கார்டர் சேஞ்ச் பண்ணுறது, ரோடை பார்க்காம வேற இடத்துல எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். இதில் வந்து ஆக்சுவலி ஃபேட்டாலிட்டிஸ் இருக்கிறது, சீட் பெல்ட் போட்டுக்காமல் இருக்கிறது, சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, லேன் டிரைவ் பண்ணாமல் இருக்கிறது.
2: யார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க? யாருனால ஜாஸ்தி?
3: ரேஷ் டிரைவர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ரேஷ் டிரைவர்ஸ் வந்து யங் பீப்புள், நிறைய ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க என்னையும் சேர்த்து. ஸோ ஃபாஸ்ட்டாக ரேஷாக ஓட்டுறவங்கனால தான் ப்ரைமர்லி. இதை தவிர்த்து வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுருவாங்க, ரெஸ்ட் எல்லாமே ஓட்டுறதுனால ஹைவேஸில் தூங்கிடுறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
2: நீங்கள் எந்த வண்டி வச்சுருக்கீங்க?
4: ஸ்கூட்டி பெப்.
2: உங்களுக்கு என்ன வயசாகுது?
4: 16.
2: லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறீங்களே,
4: அதெல்லாம் யாரும் பார்க்குறாங்க?
2: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
4: ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறதுனால நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸ்.
2: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
4: கார்.
2: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
4: 16.
2: லைசன்ஸ் இருக்காது, எப்படி வண்டி ஓட்டுறீங்க?
4: அதெல்லாம் யார் பார்க்குறா?
2: போலீஸ்ட மாட்ட மாட்டீங்க?
4: அதெல்லாம் மாட்டுவேன், சமாளிச்சிடுவேன்.
2: சரி, தேங்க்யூ. நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
0: நான் வந்து வெண்டோ வச்சுருக்கேன்.
2: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
0: 20.
2: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி தெரியுமா?
0: தெரியும்.
2: எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
0: ஒழுங்கா வண்டி ஓட்டாதனால. ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
5: என் கல்யாணத்து கூட நாளை மறக்க முடியும், ஆனால் இந்த இன்சிடென்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோட வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ், அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிளிஸ்ட் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோட்டில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தானா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்களும் சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தனால ஆண்டி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணத்திற்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல, பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி, ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் இன் ஃபியூச்சர்.
2: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
6: ஸ்கூட்டி.
2: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
6: 16.
2: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
6: போடுவேன்.
2: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
6: தப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதனால.
2: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
7: ஸ்கூட்டர் தான். ஏம்மா கேக்குறீங்க?
2: எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு?
7: 40.
2: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
7: ஓட்டுவேம்மா, ஹெல்மெட் இல்லாமலாம் ஓட்ட மாட்டேன். வீட்டில்

0: அடி திட்டம்.
1: போலீஸ் ஸ்டாப்பால் மாட்டிருக்கீங்களா?
0: மாட்டிருக்கேம்மா, லைசன்ஸ் இல்லாத மாட்டிருக்கேன்.
1: என்ன பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க?
0: என்னம்மா 200 ரூபாய் தள்ளிட்டு நான் போயிடுவேம்மா.
1: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
0: ஏம்மா எல்லாம் கண்ணு முடிதான் துஷ்டரமா ஓட்டிட்டு இருக்காங்க, அதனால தான் வருது. ஒழுங்கா ஓடலனா எவனும் ஆயுதக்கு நான் கீழே விழுந்ததே இல்லம்மா.
1: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
2: கார்.
1: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
2: 53.
1: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
2: கேர்லெஸ் டிரைவிங், ஓவர் ஸ்பீடிங்.
1: நீங்க ஓவர் ஸ்பீடிங் கேப்பாவது மாட்டிருக்கீங்களா?
2: ஆமா.
1: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க? என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
2: 1000 ரூபீஸ் ஃபைன்.
1: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
3: ஸ்கூட்டி.
1: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
3: 26.
1: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
3: ட்ரங்க் அண்ட் டிரைவிங்.
1: ஸ்கூட்டியில் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுவீங்களா?
3: போட மாட்டேன்.
1: போலீஸ் டெப்பாவது மாட்டிருக்கீங்களா?
3: நிறைய வாட்டி.
1: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
3: என்னை விட்டுருவாங்க, நான் பொண்ணு சொன்ன உடனே விட்டுருவாங்க.
1: நீங்கள் என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
4: ஃபோக்ஸ்வேகன் வென்டோ.
1: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
4: 47.
1: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
4: சோறு திங்கறதை விட்டுட்டு வேற எதையோ சாப்பிட்றாங்க, அதனால நடக்குது. மற்றவங்க எப்படியோ போட்டோம், நம்ம வீடு போய் சேர்ந்தா போறோம்னு நினைக்கிறது. நம்ம வாழ்ந்தா போறோம், மற்றவங்க வாழலைனாலும் பரவாயில்ல, சத்தா சாகட்டும்னு நினைக்கிறது. இதுதான் பிரச்சனை, அது மாறணும். இளைஞர்கள் வந்து நல்ல குடிமக்களா வாழ கத்துக்கணும், எல்லாம் சரியாகும்.
1: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
5: ஜெனஸ்தலோ.
1: லைசன்ஸ் இருக்கா?
5: எஸ்.
1: எப்போது போலீஸ் மாட்டிருக்கீங்களா?
5: நோ.
1: ஓகே, ரோட் சேஃப்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க?
5: பீப்புள் ஷுட் வேர் ஹெல்மெட் அண்ட் ரைட், தே ஷுட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், அண்ட் தே ஷுட் நோ ரோட் மேனர்ஸ் அண்ட் ஆல் தட்.
1: ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
5: It's very bad. People who drink and drive, they have no focus about what they're doing, where they're going, put their own lives in danger and other people's life in danger too.
1: Enna punishment kudukkanum nenikringa drinking and driving?
5: They should be in jail for like several years.
6: பாய்ஸ் ஜென்ரலாக கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும், இந்த மாதிரி பைக்கில் டெய்லி போயிட்டு வரும்போது ஆக்சிலேட்டரை ரேசி போகிறது, ரேஸ் பண்ணி போகிறது, அதுக்கப்புறம் துப்பட்டா விழுத்துன்னு போகிறது, இல்லைனா மண்டியில் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஏன்னா அது வந்து கேர்ள்ஸையும் ஹராஸ் பண்ணுறதில்ல, அவங்களும் போய் ஆக்சிடென்ட்ல போய் முடிகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இட்ஸ் ஆக்சுவலி நாட் சேஃப்.
1: என்ன மேடம், ஏன் மேடம் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க?
7: இப்போ ஏங்க கேட்குறீங்க? இப்போ தான் பஸ்லேருந்து இறங்கின ரெண்டு பசங்க தள்ளி விட்டு கீழே உழுந்து காலை உடச்சிட்டு வந்திருக்கு சார்.
1: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
8: ஸ்கூட்டி.
1: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
8: 18.
1: போலீஸ் ஸ்டாப்பாவது மாட்டிருக்கீங்களா?
8: இல்ல.
1: லைசன்ஸ் எப்பவுமே பேக்ல இருக்குமா?
8: இப்பதான் லைசன்ஸே வாங்கினேன்.
1: சரி, பஸ்ல ஃபுட்போர்ட்ல நின்றுட்டு போறதவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க?
8: ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அது, பஸ்ல ஃபுட்போர்ட்ல நிக்கிறது. இப்பெல்லாம் இப்ப இருக்க கண்டக்டர்ஸ்லாம் அது கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் யார் வந்து நின்னாலும் ஓகே டிக்கெட் வாங்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல கண்டக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்புறம் இந்த சில பஸ்ல தான் அந்த டோர் க்ளோஸ் ஓப்பன் அதெல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா பஸ்லயுமே வரணும், அது எல்லா எம்டிஸ்லயும் வரணும். அப்புறம் ஃபுட்போர்ட்ல நிக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃபைன் வாங்கணும். இதெல்லாம் பண்ணா ஃபுட்போர்ட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம்.
1: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
9: ரெனால்ட் பல்ஸ்.
1: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
9: 20 ஆகுது.
1: போலீஸ் மாட்டி இருக்கீங்களா?
9: நிறைய வாட்டி.
1: எதுக்காக?
9: போன்ல பேசுறதுக்காக. Also because of no license and for breaking the traffic rules.
1: Road accidents பத்தி என்ன நினைக்கிறீங்க?
9: I think it's an unfortunate event. One should be careful while driving, and road accidents is like the major cause of deaths in our country. The deaths are enormous. Road accidents unfortunate.
1: ஃபுட்போர்ட்ல நின்னு பஸ்ல போறவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க?
9: They should be more careful, and various accidents can happen. The hedge can get crushed under the wheel, and yes, death is pakka.
1: Have you ever been in an accident?
10: Yeah, I've been in one when I was like a kid. And it was when I was going to a restaurant and the opposite side, there are people coming in our path. And yeah, we hit them and my mom got hospitalized, my dad got hospitalized, and I was safe. And yeah, my dad like injured his neck, my mom broke her hand, and yeah, now they just drive slower.
1: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
11: புண்டோ கார் வச்சிருக்கேன்.
1: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
11: 22.
1: போலீஸ் டப்பாவது மாட்டிருக்கீங்க?
11: பல தடவை மாட்டிருக்கேன், பட் அக்கேஷனலா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்?
1: எதுக்காக மாட்டிருக்கீங்க?
11: மோஸ்ட்லி குடிச்சு மாட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லைசன்ஸ் இல்லாமல் மாட்டிருக்கேன், அப்புறம் ஒரு கேள்வி இடிச்சு மாட்டிருக்கேன்.
1: ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
11: ட்ரங்க் அண்ட் டிரைவ் பத்தி நான் என்ன நினைக்கிறது, குடிக்காம ஓட்டா நல்லது, குடிச்சுட்டு ஓட்டினா ஓட்டுறவங்களுக்கு நல்லது. வேற என்ன சொல்ல முடியும்?
1: ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்க போலீஸ்?
11: அது பார்த்தீங்கன்னா அது போலீஸ்க்கு போலீஸ் பொறுத்து இருக்கு. ஒரு சில பேர் மாமூல் வாங்குவாங்க, லைக் 200-300 உங்க பர்ஸ் எவ்வளோ வெயிட்டா இருக்கோ அது அதுல ஒரு ஷேர் கேட்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்க லைசன்ஸ்ல வந்து ஒரு பிளாக் மார்க் போடுவாங்க.
1: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்?
11: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இப்ப கூட ரீசெண்டா ஒன்று நடந்துச்சு, ஓட்ட தெரியாதவங்களால மட்டுமா ஆக்சிடென்ட் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஃப்ளாட்ல ஒருத்தவங்க இருக்காங்க, கொண்டு போய் சும்மா இருந்த ஒரு கேள்வியை போய் டம்முன்னு இடிச்சு கையெல்லாம் உடிச்சு பாவம் அந்த பாட்டி. ஸோ அந்த மாதிரி அதான் தெரியாத ஆளுங்கள்லாம் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகுது. போதுங்களா?
12: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் வந்து ஓஎம்ஆரில் இருக்கும். ஓஎம்ஆர் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அங்கே வந்து டெய்லியும் நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒரு ஆக்சிடென்ட் பார்ப்பேன். ஆனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் காலேஜ் பஸ்ஸே நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 100-120 வந்து சும்மா பயங்கர ஸ்பீடாக போவாங்க. ஆனால் ஸோ வந்து அவங்களே நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒன்றும் வந்து ஒரு லீகலாக அந்த ஆக்ஷன் எடுக்க முடியல, ஏன்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி பெரிய சொசைட்டி இருக்குது, அவங்க வந்து காசு கொடுத்து வந்து எல்லாம் வந்து ஃபுல் கேஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த பஸ்ஸுலாம் வந்து இப்போ வந்து ஸ்பீட் ரெகுலேஷன் கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணலாம், அது பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா பஸ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-120 சும்மாவே டச் ஆகுது. அந்த மைத கைலாஷ் ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ 120-150 ஈஸிலி டச் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ வந்து தி ஜஸ்ட் ரேம் இன் டு அதர் கார். மோஸ்ட்லி வந்து அங்கே டெத் தான். ஸோ இதனால வந்து ஸ்பீடாக போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி அதில் வந்து விக்டமாக இருக்கவங்க தான் வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து இந்த ரெகுலேஷன், ஸ்பீட் ரெகுலேஷன் வந்து இஃப் தே இம்போஸ் இட் வில் பி வெரி குட். ஓகே, தேங்க்
11: யூ. ஒரு தடவை என்னாச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு, ஐ மீன் காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன், அந்த டைம் என்னாச்சு, என்னை தள்ளிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, பசங்க நேராக ஒயின் ஷாப் விட்டானுங்க. ஒயின் ஷாப் தான் சரி விட்றானுங்க, சரி ஏதாவது தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டு பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஸோ ஒரு குவாட்டர், ரெண்டு குவாட்டரில் ஒரு 2-3 ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, அவன் தான் கார் ஓனர், ஒரு லொஸ்கோட லாரா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான், அப்புறம் 2-3 தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டணும், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்ஸெலாம் வருதுங்க, காலேஜ் பஸ்லாம் எல்லோரையும் கூட்டின்னு போகுது. போயிட்டு இருக்கிறோம், பையன் பார்த்தா கொஞ்சம் 2-3 பொண்ணுகளை பார்த்து லைட்டாக செலுத்துட்டாப்புல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்கணோன்னு வண்டியும் முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு முறுக்குனாரு. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது, அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பித்தார், பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி நல்லா ஓட்டுவான் பையன், எப்பவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்னைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்கில் கவுத்து உழுந்துட்டான். நான் தான் உள்ள உழுந்தேன். கார் பார்த்தீங்கன்னா அப்படியே கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையாது, இது வரைக்கும் வாழ்க்கை இருக்க மாதிரி நாங்கள் உழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குன்னு ஒரு 1 மினிட் தான் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டோம், எந்திரிச்சு பார்த்தா சுற்றி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க, அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா, நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில் சீன் போட்டான். வந்தானுங்க ஒரு 4 பேர் வந்தானுங்க, அதுலேயே அந்த 40 பேர் 4 நல்லவங்க வந்தாங்க. வந்து என்னாச்சு கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ள இருக்க எங்களை காப்பாற்ற போனுங்கன்னு பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய் எங்களை காப்பாத்துங்கடா, என்ன திருடுறீங்கன்னா எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்துச்சு, தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். ஆ குடி குடியை கெடுக்கும், நம்ம குடியை மட்டும் இல்ல மத்தவங்க குடியும் கெடுக்கும், எல்லாரும் குடியும் கெடுக்கும். சோ பாத்து குடிங்க, வீட்டுல குடிங்க, நல்லா குடிங்க. ஓகே.
1: உங்களுக்கு எவ்வளவு வயசாது?
13: 14 வயசாது.
1: வண்டி வச்சிருக்கீங்களா?
13: நிறைய வண்டி இருக்கு, ரெண்டு வண்டி வச்சிருக்கேன்.
1: லைசென்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
13: அதான் எவன் கண்டுக்குவாங்க, நீங்க வேற.
1: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
13: ஒரு முட்டா பைய குடிச்சிட்டு ஓட்டுவான், அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதுக்கு பேர் தான் ரோடு ஆக்சிடென்ட். மெயினா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதே வந்து ஃபோன் பேசிட்டே நடக்கிறாங்க, ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாங்க. அது ஒரு ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாங்க, அது ஒரு மெயின் ரீசனு. அதுதான் நேற்று கூட நான் பார்த்தேன், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி. இன்னொன்று வந்து வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் கார் ஓட்டும் போது அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அ மெயின் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்.
1: உங்களுக்கு எவ்வளவு வயசாது?
14: ஒரு 14.
1: வண்டி வச்சிருக்கீங்களா?
14: நிச்சயமா.
1: லைசென்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
14: அதெல்லாம் எவன் கண்டுக்கிறான்?
1: போலீஸ்ட மாட்டிருக்கீங்க?
14: யாருமே கண்டுக்கிறது இல்ல, நம்மளுக்கு நல்லது.
1: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
14: வீட்டுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேற, அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்க போறோண்டே பாக்காம ஓட்டுறாங்க, ஓட்டுறது கூட சரியா தெரியாது. இதெல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி குறுக்க முறுக்க எல்லாம் போய் ஷார்ட்கட் எல்லாம் எடுத்துட்டு அதனால தான் நடக்கும். நம்ம எல்லாம் எதுக்கு கண்டுக்கணும்? அடுத்தவங்க நடந்தா நம்மளுக்கு என்ன?
1: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
15: நான் வந்து பல்சர் வச்சிருக்கேன்.
1: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
15: 25.
1: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
15: ஹெல்மெட் அதான் போடுறதே கிடையாதுங்க.
1: ட்ரங்கன் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
15: குடிச்சிட்டு மேனேஜ் பண்ண தெரியும்னா ஒரு தப்பும் இல்லை, ஓட்டலாம் ஓட்டலாம்.
1: இதுக்கு முன்னாடி போலீஸ்ட மாட்டிருக்கீங்களா?
15: நிறைய வாட்டி, ஆனா துட்டு தான் இருக்குல்ல.
13: வண்டி வச்சிருக்கீங்களா?
16: வச்சிருக்கேன்.
13: என்ன வண்டி?
16: யூனிகார்ன்.
13: எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு?
16: 24.
13: ரோட் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
16: என்ன நினைக்கிறதுன்னா ரோடெல்லாம் சரியில்லை.
13: ரோட் ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனால நடக்குது, எப்போ நடக்குது?
16: ரோட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ட்ரிங்க் சாப்பிடுவேன், சாப்பிடும்போது எவ்வளவு நிறைய சாப்பிட்டேன்னா இதில் சிக்னலில் நிறைய விட்டு விழுந்திருக்கேன், எல்லோ போட்டுருவாங்க, நான் அது கிராஸ் பண்ணி போகலான்ட்டு நிறைய இதில் கீழே விழுந்திருக்கேன்.
13: உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்திருக்கா? அதனால
16: நிறைய விட்டு வந்து காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு.
17: கேட்டீங்களா, சில மக்கள் இவ்வளவு அலட்சியமா பதில் கொடுக்கறாங்கன்னு, குடிச்சிட்டு ஓட்டலான்றாங்க, ஆனா அவங்களால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு புரியறது இல்ல.
18: மது சரக்கு மச்சுதான் இருக்கு கிட்ட வந்து.
19: Do not drink and drive.
17: உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
20: Emergency Helpline 100, Traffic Helpline 103.
17: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: Welcome back to MOP Community Radio Service 107.8. நான் உங்க RJ ஸ்ரேயா பேசுறேன். இவ்வளவு நேரம் நம்ம வந்து மக்கள் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு டிராபிக் போலீஸ்டா அவர் கருத்தை கேட்கலாம்.
21: உங்களது பேர் சார்?
22: வி நடராஜன். உங்கம்பாக்கம் டிராபிக் சார். சிக்னல் சொல்லி நிப்பாட்டாம நம்ம போயிடலாம், அந்த அடுத்த பக்கம் போயிடலாம்னு எண்ணத்துல வாகன ஓட்டிகள் போய் நாங்கள் சொல்லி கேட்கறது இல்லை, கேட்கணும் உடனே நிக்கணும்ல, நிக்கிறது இல்லை, அப்போ போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்தது சிக்னல் வந்து ரெட்டு எரிஞ்சு அடுத்தது கவனிக்கிறதுக்காக எல்லோ கலர்ல எரியும், அந்த எல்லோ கலர்ல எரியும் போது இன்னைக்கு கவனிச்சு நிக்கணும்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த எல்லோ கலர் போட்டாலும் நம்ம அதுக்குள்ள போயிடலாம், மறுதிருப்பி ரெட்டு உள்ளுறதுக்குள்ள நம்ம போயிடலான்ட்டு மீறி போறது, அதனால தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஏற்படுது ரோட்டு மெயின் ரோட்டு.
21: போடுறாங்க
22: போடுறது இல்லை, அது எவ்வளவுதான் நாங்க வான் பண்ணாலும் கேஸ் போட்டாலும் இங்க பாருங்க நாலு பேர்ல ரெண்டு பேர் ஹெல்மெட் இல்லாம தான் வராங்க.
21: ஹெல்மெட் போடலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
22: ஃபைன் அமௌண்ட் ஒரு ஒரு தடவை போட்டா 100, மறுதடவை போட்டா 200, 300 அடுத்தது
21: ஃபைன். ஃபைன் இருக்கு. ஃபைன்ல
22: ஃபைன் இருக்கு. உடனே அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனவங்க முதல் உதவி பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சு அவங்களை ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் அடுத்தது வந்து அதுக்கு வந்து விசாரணை டீம் தனியாக இருக்குது அவங்கள வர வச்சு அதுக்கு ஆக்சிடென்ட் நடந்து ஒரு முடிவு கொண்டு வந்துடுவோம். டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வருவாங்க அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதாவது ஒரு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் ஒரு இடத்துல இந்த இடத்துல 4 மணி நேரம் நான் நிற்பேன். அடுத்தது என்னை வந்து மாற்றி வந்து அடுத்த 4 மணி நேரத்தில் வேற ஆள் வருவாங்க. அதாவது 24 hours 8-16 மணி நேரம் டிராஃபிக்கில் ஆள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளா பார்த்து ஓரம் நிற்கிற பிறகு அது மாதிரி ஓரம் நிற்க வேண்டியதுதான். முடிஞ்சப்போ போய் அந்த டிராஃபிக் இறஞ்சாலும் கீழே வண்டி அங்கே போய் கிளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து ஓரம் நிற்க வேண்டியதுதான்.
21: Thank you so much, sir.
0: எனது பேர் டாக்டர் எம் ரவி, ஐபிஎஸ், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ், ஃபார்மர் அடிஷனல் கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் சென்னை, இப்பொழுது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். எம்ஓபி கம்யூனிட்டிக்கு என்னுடைய அட்வைஸ் கேட்டால், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் சாலை விதிகளை மதியுங்கள், சாலை விதிகளை மிதிக்காதீர்கள்.
19: You're listening to MOP 107.8.
2: At least 22 people, including 5 women, were charged to death when a private bus overturned and caught fire at Avalur near Vellore in Tamil Nadu on Tuesday night. The bus fell into a ditch while trying to avoid a collision with a truck. The bus driver, Nagarajan, escaped the mishap by jumping out of his cabin.
3: There has been a bus accident in Vellore that has left 22 people dead. A private sleeper bus carrying 24 people caught fire in Avalur in Vellore district as it slipped off a bridge. Only the driver of the bus and one other passenger escaped with minor injuries.
23: A bus carrying about 24 passengers met with an accident, and 22 among the passengers were charged to death. In fact, this bus was coming from Chennai heading towards Pollachi at a high speed, swerved and hit a culvert over here and actually fell into a ditch, a 10-foot ditch over here. All the 22 passengers were charged to death. Two passengers had escaped, including the driver. The driver has surrendered at the Vellore police station, and another passenger has been admitted at the Kanchipuram Government Hospital. Well, the police are conducting investigations and are talking questioning, in fact, the driver. What we get to know is that the police have actually identified the bodies and will be given to the relatives later in the day today.
24: மொராக்கோவில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித்குமார் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த விபத்தில் 3 கார்கள் ஒன்றோடொன்று மோதி நொறுங்கியதில் 2 பேர் காயமடைந்தனர். ஃபார்முலா 2 கார் பந்தயம் மொராக்கோவில் நடைபெற்றது. இதில் பிரபல நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்டார். பந்தயத்திற்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சியின் போது பெரும் விபத்து ஏற்பட்டது. கார் பந்தய ஓடு பாதையில் கார்கள் வேகமாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக 3 கார்கள் ஒன்றோடொன்று மோதின. மோதிய வேகத்தில் ஒரு கார் பல அடி உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்டது. மற்றொரு கார் தீப்பிடித்து எரிந்தது.
25: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 100 அடி பள்ளத்தில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 25 பேர் படுகாயமடைந்தனர். கோத்தகிரியில் இருந்து தொட்டக்கம்பைக்கு நேற்று இரவு 7:30 மணிக்கு 52 பயணிகளுடன் மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அரவேணு அருகே உள்ள கிடுகிடு பள்ளம் என்ற இடத்தில் அபாய வளைவு ஒன்றில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக 100 அடி பள்ளத்தில் பேருந்து உருண்டு விழுந்தது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகள் தூக்கி வீசப்பட்டனர்.
26: கடலூர் அருகே காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தாயும் செய்யும் பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த பால்ராஜ் இன்று காலை குடும்பத்தினருடன் காரில் உப்பு வேலூருக்கு சென்று கொண்டிருந்தார். கடலூர் பெரிய கங்கனாங்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது புதுவையில் இருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த காவேரியும் அவருடைய பச்சிலங்குழந்தை துர்வதர்ஷினியும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து ரெட்டிசாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
27: சென்னையில் வேகமாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து நடைமேடையில் ஏறியதில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை அருகே நேற்று நள்ளிரவில் சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் காவல்துறை

0: படையினரின் ரோந்து வாகனம் மீது மோதியது. இதைத் தொடர்ந்து சாலையின் நடைமேடையில் ஏறியது. இதனால் சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் மேல் ஏறியது. மேலும் பேருந்து நிறுத்தத்தில் விளம்பர தட்டிகளை மாட்டிக்கொண்டிருந்த 2 பேர் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் அடுத்தடுத்து மோதியது.
1: சென்னை அருகே தனியார் பள்ளி பேருந்தில் சென்ற மாணவி பேருந்தில் இருந்த துளையில் விழுந்து இறந்த சம்பவம் தொடர்பாக பள்ளியின் தாளாளர், பேருந்து ஓட்டுநர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.

0: வெல்கம் பேக் நேர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நேர்களே, சாலை விபத்துல பெரியவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பள்ளிக்கூடம் போற குழந்தைகளும் சாலை விபத்துல பாதிக்கப்படுறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு குழந்தை ஸ்கூல் பஸ்னால ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். நிறைய குழந்தைங்க இப்பெல்லாம் இண்டிபெண்டா பிரைவேட் வேன்ஸ், ஸ்கூல் பஸ், ஆட்டோஸ், சைக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் இந்த மாதிரி வாகனத்தை யூஸ் பண்ணி ஸ்கூல் போறாங்க. ஆனா அது சேஃபே கிடையாது. ஏன்னா அவ குடுக்குடுன்னு பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி ஏற ட்ரை பண்றாங்க, சைக்கிள்ல வேகமா போவாங்க, டூ வீலர் வேகமா ஓட்டுவாங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது இதனால. இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ சாலை விபத்துகள்ல இருந்து தடுக்க பெற்றோர்களும் பள்ளிக்கூடமும் சாலை விதிகள் எப்படி கத்துக் கொடுக்கறாங்க பத்தி பேசுறதுக்கு வித்யா ரத்னா பிடிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அடையார்ல இருந்து திருமதி சுபலட்சுமி ஆசிரியர் இன்னைக்கு நம்ம ஷோல ஜாயின் பண்றாங்க. ஹலோ மேம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: இன்னைக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, நீங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர், நீங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாலை விதிகளை தெரிவிக்க?
2: இந்த சாலை விதிகளை குழந்தைகள் ஸ்கூல்ல மட்டும் கத்துட்டா போறாது, பேரண்ட்ஸும் அதுல இன்வால்வ் ஆகணும். ஆக்சுவலி குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே குழந்தை ரொம்ப அவசரமா வருது, டைம் ஐ மீன் லேட்டாக கிளம்புறது வீட்டை விட்டு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டா. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பு, குழந்தைய வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு என்ன வழி பார்க்கணும், பிகாஸ் அவங்க லேட்டாக அனுப்புறதுனால்தான் இந்த குழந்தைகளும் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் ரீச் பண்ணணும், ஸ்கூலுக்குள்ளே போகலன்னா கேட்டில் நிறுத்தி வைப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பயத்தினால தான் குழந்தைகள்லாம் ரோட்டில் சிக்னல் கூட பார்க்காம அவசர அவசரமாக சைக்கிளில் போகிற குழந்தைகளோ, இல்லை ரோடு கிராஸ் பண்ணுற குழந்தைகளோ, இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறுற குழந்தைகளோ பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே ஏறிடுறது. அது நின்றது மட்டுமல்ல உள்ளேயும் போகாது, அது ஃபுட் ஸ்டெப்ஸ்லேயே அந்த குழந்தைகள் நின்றுட்டே இருக்கும். ஸ்கூல் இன்னொரு ஒன்று ரெண்டு ஸ்டெப்ஸில் வந்துடும், நம்ம உடனே இறங்கி ஓடணும். அது இறங்கினது கூட ரைட் லெஃப்ட் பார்க்காது அந்த குழந்தை, அவசரமாக ஓடி போய்டுறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் வீட்லேயோ ஸ்கூல்லேயோ நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரைகள்லாம் கொடுத்து சொல்லி கொடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டாக்க, குழந்தைகள் ஸ்கூலில் வந்து அதற்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுத்து ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் மாதிரி நிறுத்தி வச்சு எந்த பக்கம் லெஃப்ட் எப்படி போகணும், ரைட் எப்படி போகணும், எந்த சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரெட் வந்தால் என்ன பண்ணணும், குழந்தைகள் க்ரீன் வந்தால் என்ன பண்ணணும், எல்லோ வந்தால் என்ன பண்ணணும், அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துடணும். அந்த குழந்தைகளுக்கு அதை மைண்டில் ஏற்றி அவங்கள ஒரு ட்ராமா மாதிரி அதை பண்ண வைக்கணும் ஸ்கூல்லேயே. ஸோ வி கேன் நம்ம அவங்கள வந்து ட்ராமா மாதிரி ஸ்கூல்லேயே பண்ண வச்சா அது அவங்க மைண்டில் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிடும். ஸோ அதை அந்த குழந்தைகள் மறக்கவே மறக்காது. இதே விஷயத்தை பேரண்ட்ஸும் வீட்டில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும், அப்பா ஓடாதே, மெதுவாக போ, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை, டீச்சர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, அந்த மாதிரி பேரண்ட்ஸும் அடிக்கடி குழந்தைகளுக்கு வீட்டில் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தேன், குழந்தைகள் அந்த ஜன்ன வழியாக பஸ்ஸில் ஏறி ஜன்ன வழியாக எட்டி பார்த்து பக்கத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸு போய் அந்த குழந்தையோட கழுத்தில் அடிச்சிருக்கு, இன்றைக்கி மார்னிங் தான் படித்தேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பஸ் கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் அவா தான் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் சேஃப்டி என்னென்னா, ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்புகிறது தான் மோர் சேஃப்டி. கொஞ்சம் கூட பைசா காசு ஆனால் கூட வீட்டு வாசல்லையே அந்த வண்டி வருது. ஸோ பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை அந்த ரைட் டைத்துக்கு கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு ரைட் டைத்துக்கு பிக்கப் பண்ணிருந்தாங்கன்னா ஆக்சிடென்ட்டை கட்டாயமாக அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
1: இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, ஜியான் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஓட்டே இருந்ததுனால விழுந்துட்டான் குழந்தைன்னு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
2: அது கேரளா சார், ஸ்கூலோட தப்பு தான் அது. பஸ்ஸோட சேஃப்டி, அந்த பஸ் எந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன மாதிரி இந்த பஸ்ஸுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்களே கவர்மெண்ட்டில், அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலை, அந்த அதனால வந்து மிஸ்டேக்ஸு. ஸோ இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தே ஆர் கிவிங் ஆல் சேஃப்டி எய்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில்.
1: ஆமாம், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பெட்டர் ஆக்குறாங்க. அப்புறம் ஸ்கூலில் யாராவது மானிட்டர் பண்ண வைப்பீங்களா நீங்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேஃபாக என்டர் பண்ணுறாங்களா, சேஃபாக லீவ் பண்ணுறாங்களா அப்படின்னு?
2: யா யா யா, அதை நாங்கள் கேட்லேயே நிறுத்தி வச்சுட்டு இந்த 11th பாய்ஸ் கேர்ள்ஸ் வி மேக் தம் ஸ்டாண்ட் நியர் கேட் பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுடுறோம். அவங்க அந்த குழந்தைகள் அந்த வண்டியெல்லாம் வரும்போது நிறுத்தி அந்த லெஃப்ட் சைடில் போனோம், உள்ளே லைனில் தான் ஸ்கூலுக்குள்ளே லைனில் தான் போனோம், மாடிப்படி ஏறும்போது ஓடக்கூடாது, அந்த மாதிரி வி கிவ் தம் கோ ஆன் கிவ் தம் அட்வைஸ்.
1: உங்கள் ஸ்கூலில் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா ரோடு ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுது?
2: இல்லை, இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நான் கேள்விப்படலை. நாங்கள் ரொம்ப கேர் எடுத்துப்போம், எங்கள் மேடம் இஸ் வெரி ஐ மீன் ஷீ கன்சர்ன் வித் த டீச்சர்ஸ். ஸோ அதனால் அவங்க எப்போவுமே குழந்தைகளை அட்வைஸ் பண்ணிட்டு எங்களோட பேரண்ட் மாதிரியே தான் மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க.
1: இப்போது நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு குழந்தைகளை எடுத்து போட்டுறாங்க ஆட்டோல, அதனால விழுந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. மினிமம் 3 பீப்புள் உட்காரணுங்கிற ரூல் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்?
2: அந்த லெப்ட் சைட் குழந்தை ஏறது, லெப்ட் சைட்ல இருந்து உள்ள ஏறது, ரைட் சைட்ல ஆல்ரெடி ஒரு பார் போட்டிருப்பாங்க, பட் அந்த லெப்ட் சைட் பார் கூட இருக்காது. ஸோ இந்த ஆட்டோ டேர்ன் பண்ற இடத்துல குழந்தை ஆட்டோமேட்டிக்கலா டேர்ன் ஆகிறது, வெளியில் விழுறதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் இது சேஃப்டி குழந்தைல ஸ்கூல் பஸ்ல அனுப்புறதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். பிரைவேட் ஆட்டோஸோ பிரைவேட் பஸ்ஸஸில் போகிறத எவ்வளோ தூரம் முடியுமோ அவாய்ட் பண்ணலாம் நம்ம. அதுலேயும் அந்த சைக்கிளில் வர குழந்தைல பேரண்ட்ஸு கொஞ்சம் சீக்கிரமாகவே போக சொல்கிறது, சைக்கிளில் போகிறவங்களுக்கும் ஹெல்மெட் இருக்கு இப்போ, ஸோ லெட் அவங்க ஹெல்மெட் போட்டு வரலாம். டூ வீலர்ஸில் போகிறவங்களை கொஞ்சம் சேஃபாக போகிறதுக்கு கொஞ்சம் எர்லியாக விட்டு விட்டு போக சொல்லலாம் குழந்தைல. அந்த மாதிரி நம்மளே ப்ரிகாஷன் எடுத்துருந்தோன்னா அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் கட்டாயம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
1: வேறதா மெசேஜ் உங்களுக்கு சொல்லணுமா ஜென்ரலா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பப்ளிக்கு?
2: குழந்தைகள் கேர்ஃபுல்லா போகணும், அவ்வளவுதான். அவசரப்பட்டு ஓடக்கூடாது, நிதானமா கிராஸ் பண்ணா போறோம். அவங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சிக்னல் கொடுக்கணும். எப்பவுமே லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட் நடக்க கத்துக்கணும். ஃபுட்பாத் இல்லையா, தே ஷுட் வாக் ஆன் த ரைட் சைட். எதிர்க்க வர வண்டியை பார்த்துட்டே நடந்த ஆக்சிடென்ட்ஸை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும் குழந்தைகள். பட் ஒன் திங், கேர்லெஸ்னஸ் அவாய்ட் பண்ணணும், மோர் கான்சியஸா இருக்கணும். கேர்ஃபுல்லாக போனால் ஆக்சிடென்ட்டை கட்டாயம் நம்மளே தவிர்க்கலாம், நம்ம கையில் தான் இருக்கு.
1: ரொம்ப தேங்க்யூ மேம், உங்கள் டிப்ஸ் எல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம்.
2: நன்றி.
1: என்ன நேர்களே, கேட்டீங்களா? இனிமேலேருந்து ரோடு கிராஸ் பண்ணுறச்சே, டூ வீலர் ஓட்டுறச்சே, கார் ஓட்டுறச்சே, எல்லாம் பத்திரமா பார்த்து கிராஸ் பண்ணணும், பார்த்து ஓட்டணும். ஏ, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர், எஸ். அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
3: டேய் டேய், முள்ள போடா.
1: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர்ட்ட இருந்து ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டோம். ஆனா இந்த நிறைய மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நிறைய பேரோட லைஃப்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சில பேரோட இன்சிடென்ட்ஸ் நம்ம இப்போ கேட்கலாம்.
4: என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே என்னோட பேரண்ட்ஸ் வெட்டிங் அனிவர்சரி ஒரே நாளைக்கு. ஸோ நாங்கள் வந்து ஈசிஆர் போயிருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா ரெண்டு காரில் போனோம். ஒன்று எங்கள் அப்பா அம்மாவோட கார், இன்னொன்று என்னோட கார். நான் வந்து முதல்ல போயிட்டு வாங்க, அப்புறம் திரும்பி வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால என்னோட சித்தப்பா ஓட்டிட்டு இருந்தாரு. அண்ட் பின்னாடிலேருந்து எங்கள் அப்பா வந்துட்டு இருந்தாரு. அப்போது என்னாச்சுன்னா வந்து எங்கள் என்னோட கார் ஃப்ரண்ட்ல இருந்தது, எங்கள் அப்பா அம்மா கார் பின்னாடி. அண்ட் எங்களுக்கு முன்னாடி ஒரு நானோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த ஆல்கோஹால் டிடெக்டிங் இது இருக்குல்ல, அந்த பேரியர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நானும் கூட சடன் பிரேக். அப்போது வந்து இன்னொரு வந்து ஒரு பைக்கை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் யூஸ் கோயிங் ட்ரிபிள்ஸ். ட்ரிபிள்ஸ் போகும்போது அவன் வந்து நானோட சைடில் கட் பண்ணி போக ட்ரை பண்ணான். பட் வந்து பேலன்ஸ் லூஸ் ஆகிடுச்சு, ஏன்னா ட்ரிபிள்ஸ் போகிறதுனால. ஸோ சடன் பிரேக் போட்டான். ஸோ என்னோட கார் சடன் பிரேக் போட்டும்போது என்னோட அப்பா ரியலைஸ் பண்ண சடன் பிரேக் போட்டானே. ஸோ ஃபுல் ஸ்பீடில் வந்து பேக்லேருந்து ரேம் ஆகிட்டேன் என் காருக்குள்ளே. ஸோ அண்ணிலேருந்து எனக்கு ஏற்கனவே நெக்கில் வீக்னஸ் இருந்தது. ஸோ இடித்ததுலேருந்து இந்த வீக்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி இப்போ வந்து பெர்மனெண்ட்லி இட்ஸ் பிகம் வீக். என்னால் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் வரைக்கும் படி கூட ஏற முடியாது. காலேஜ்லலாம் பெர்மிஷன் வாங்கி இப்போ லிஃப்டில் தான் ஏற இருக்கேன். ஒன் ஃப்ளோர் கூட ஏற முடியாது
5: என்னால். அது கோயம்புத்தூர்ல, கோயம்புத்தூர்ல எங்க அக்கா வட்டேன் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். கூட ஃபேமிலி அப்பா மாமா எல்லாம் உட்காந்துருந்தாங்க.
6: வண்டி புதுசா டிரைவிங்
5: கத்துட்டேன். ஓடிட்டு வந்துட்டு இருந்தேன்.
6: வந்துட்டு இருக்கும்போது
5: ஒத்தையடி பாதையில இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மெயின் ரோடு என்எஸ்எம்ல என்ட்ரு ஆயிட்டு ரோட்ல சென்டர்லயே போயிட்டு
6: இருந்தாங்க.
5: நானும் ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா வீட்டுல மெதுவா ஓட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
6: சரி
5: கொஞ்சம் சைடு போடலாமே அப்படின்ட்டு 60 போயிட்டு இருந்த வண்டியை அப்படியே ஆக்சிலேட்டர் அமைக்கி ஒரு 80 கொண்டு போனேன்.
6: சைடு போறதுக்கு
5: ரயில் எல்லாம் திரும்பிட்டேன்.
6: திரும்ப
5: டேர்னிங் பாத்தீங்கன்னா எதிர்த்து வேன்காரன் வந்துட்டான்.
6: அப்படியே நான்
5: ஷாக் ஆயிடு. என்ன பண்ணனே தெரியல. நல்லா கட்டணம் பிரேக் அடிச்சா வண்டி நேரா நிக்குது. அப்புறம் எங்க மாமா
6: ஸ்டேரிங்
5: ஃபுல்லா திருப்பி லெப்ட் சைடு திருப்பினாங்க.
6: அப்புறமா
5: வண்டி திரும்பி நின்னுது. வேன்காரன் லைட்டா சைட்ல ஒரு சீட் பார்த்தா ரைட் சைடு ஃபுல்லா ஸ்கிராச் ஆயிடுச்சு.
6: பேக் டோர் வந்து
5: டேமேஜ் ஆயிடுச்சு. சாத்தவே முடியல. அதுக்கப்புறம் வண்டியே எனக்கு குடுக்கறதுல ரொம்ப பயப்படுறாங்க வீட்டுல.
6: ஒரே பையன்
5: சொல்றாங்க. எல்லா வீட்லயும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க.
6: நிறைய பேர் வீட்டுல
5: ஒரே பையன் வச்சிருப்பாங்க.
6: அவங்க பார்த்து ஓடிட்டு போனாங்க
5: எல்லாருமே பொதுவா பார்த்து ஓடிட்டு போனோம்.
6: இப்ப நம்ம
5: எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மெயின் ரோட்ல எல்லாம் அந்த மாதிரி ஓட்டும் போது மேஜரா ஆக்சிடென்ட் ஆகுது.
6: என்ன பாதிப்பு
7: This is some 4 years back when I was getting back from school. I was trying to cross the road and the signal was off and I was walking on the zebra crossing. Suddenly there was this bike which just came and it went past me and I got bruised on my left part of my shoulder and my hip. And I actually, there were people there who kind of helped me and they made note of the number too. And in spite of reporting the case, nothing happened. So I think it's really wrong. This shouldn't be happening. People should know that, you know, they should obey the traffic rules and everything. And people should seize their licenses. நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ரெண்டு அக்காவோட ஒரு நாளைக்கு ஸ்கூல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது காரில் போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்கூட்டர் காரை பார்க்காம அப்படியே வந்து காரில் இடித்து மேலே வந்து விழுந்துட்டான். அந்த எஃபெக்டில் என்னோடய டிரைவர் முன்னாடி கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எங்கள் அக்காவும் கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எனக்கும் என்னோடய இன்னொரு அக்காவுக்கும் சீட்டுக்கு பின்னாடி கால் போய் ஜாம் ஆயிடுது. அம்மா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது எனக்கு இனிமேல் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, கால் ஜாம் ஆனதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட வீங்கிடும். அதனால் என்னால் நிறைய ஓட முடியாது, ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது, காலில் கொஞ்சம் அடிபட்டால் கூட ரொம்ப வீங்கிடும்.
8: என் கல்யாணத்து கூட என்னால் மறக்க முடியும், ஆனால் இந்த இன்சிடெண்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோடய வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே என் வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்னாதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிளிஸ்ட் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட்ஸ் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோடில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தானா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்களும் சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தாலும் ஆண்டி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணெதிருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல, பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி, ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் இன் ஃபியூச்சர்.
9: காஞ்சிபுரம் தாண்டி வந்துட்டு அந்த காஞ்சிபுரம் தாண்டி இல்லை பாலாஜி போகணும் ஹோட்டல் அதை தாண்டி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு லாரிக்காரன் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். லெஃப்டில் வரத்த போகிறான், ரைட்டில் வரத்த போகிறான். லெஃப்டில் போகிறவனுக்கு ஹார்ன் அடித்து லைட் டிம் பண்ணி காட்டுறான், வெளியே வேணும் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணான், சண்டான் பின்னாடி முன்னாடி லாரியை விட்டுட்டு ரைட்டில் போகிற லாரி அவனுக்கு முன்னாடி விட்டுட்டு அவன் லெஃப்ட் ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறான். சரி ரைட்டில் போகிறான், நாம் லெஃப்ட்டு நம்ம சைடில் நம்ம போயிடலான்னு போகும்போது ரைட்டில் போகிறான், திரும்பி லெஃப்டில் வந்து அணைச்சிட்டான். அணைச்சி விட்டும் போது அந்த பாலத்தில் போய் மண்டி
10: கேபிஎன் பஸ் வாஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை டுவோர்ட்ஸ் பொள்ளாச்சி, ஸோ நியர் ஆவலூர் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் லிமிட். திஸ் பஸ் மெட் வித் ஆக்சிடென்ட் அண்ட் இட் ஃபெல் டவுன் இன் டு எ டிச். பிகாஸ் ஆஃப் தட் காட் ஃபயர் அண்ட் ஆல் த பேசஞ்சர்ஸ் ஹூ ஆர் ட்ராவலிங் இன் த பஸ் 24% except two remaining 22 died. This was coming near Avalon. two lorries loaded lorries moving before the bus one by another. So one lorry which was coming behind another lorry hit the lorry from back side. The bus driver who was coming behind all these two lorries, after witnessing these two lorries, he took the bus extremely towards the left side to avoid the accident. So when he took the bus extremely left side, he lost control over it. Due to that, the bus fell down into a ditch. Because of it, the fire broke out and it burned.
11: ஒரு தடவை என்னாச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன். அந்த டைம் என்னாச்சு, நான் தள்ளிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என்னாச்சுன்னா, பசங்க நேராக ஒயின் ஷாப் விட்டானுங்க. ஒயின் ஷாப் தான் சரி விட்றானுங்க, சரி தான் தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டு பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஸோ ஒரு குவாட்டர் ரெண்டு குவாட்டரில் ஒரு ரெண்டு மூணு ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அவன் தான் கார் ஓனரு, ஒரு லொஸ்கோட லாரை ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான். அப்புறம் ரெண்டு மூணு தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டினோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்ஸெலாம் வருது, காலேஜ் பஸ்லாம் எல்லோரையும் கூட்டின்னு போகுது. போயிட்டு இருக்கிறோம். பையன் பார்த்தா கொஞ்சம் ரெண்டு மூணு பொண்ணுங்களை பார்த்து லைட்டாக செலுத்திட்டாப்ல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்குனோன்னு வண்டியை முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு முறுக்குனாரு. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பித்தார், பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி நல்லா ஓட்டுவான் பையன், எப்பவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்றைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்கில் கவுத்து விழுந்துட்டான். நான் தான் உள்ளே விழுந்தேன். கார் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையாது. இது வரைக்கும் வாழ்க்கை இருக்க மாதிரி நாங்கள் விழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குன்னு ஒரு ஒன் மினிட் தான் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருந்துச்சு. அப்புறம் எழுந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா சுற்றி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில் சீன் போட்டா வந்தானுங்க. ஒரு நாலு பேர் வந்தானுங்க, அதுலேயே அந்த நாற்பது பேர் நாலு நல்லா வந்தாங்க. வந்து என்னாச்சு, கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ளே இருக்க எங்களை காப்பாற்ற போனேன்னு பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய் எங்களை காப்பாற்றுங்கடா, என்ன திருடுறீங்கன்னா எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாடு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்துச்சு, தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான்.
3: என்ன நேர்களே, இந்த சம்பவங்களை கேட்ட பிறகும் அல்ப சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்க்கையை ஆபத்திலையா தொலைக்க போறீங்க? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டுங்க, கார்ல சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, மது அருந்திட்டு ஓட்டாதீங்க, மனசை ஃப்ரீயா வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க, ஓட்டும் போது செல்போன் உபயோகப்படுத்த கூடாது, பஸ்ல ஃபுட் போர்ட்ல தொங்காதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்ப நம்ம பொதுமக்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில ஆக்சிடென்ட்ஸ்னால நடந்த பாதிப்புகளை கேட்டோம். நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு மிஸ்டர் எம் ரவியை வந்து கூட்டிட்டு வந்திருக்கோங்க. அவர் வந்து 2010ல இருந்து 2011 வரைக்கும் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இப்போ ரோட் சேஃப்டியை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
12: ஹலோ சார், இட்ஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ ஹியர். இதுக்கு முன்னாடி நீங்க சென்னை சிட்டிக்கு டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற உயர்ந்த பதவியில இருந்திருக்கீங்க. இன்னைக்கு சிட்டியோட லிமிட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போறது, வெளியூர்ல இருந்தும் சென்னை நோக்கி வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கெல்லாம். ஸோ வாகனங்கள் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி ஆகுது. உங்க தலைமையில வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க?
13: சரி, நான் வந்து அடிஷனல் கமிஷனர் டிராபிக் போலீஸா இருந்தப்போ சென்னையில பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். முதல்ல வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 28 லட்சம் வாகனங்கள் இருக்குது, டோட்டலி 28 லேக்ஸ் வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டூ வீலர்ஸ் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் 28 லேக்ஸ், சைக்கிள்ஸ் அரவுண்ட் 17 லேக்ஸ் இருக்குது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை மொத்தம் இருக்கிறது 2800 கிலோமீட்டர்ஸ் ரோட் ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்புறம் சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து வர்ற வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாகனங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் சென்னைக்கு வருது. இந்த சிச்சுவேஷனில் பார்த்தா ரொம்ப வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டே டு டேயில் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இதுக்கு வந்து வி ஹவ் டேக்கன் மெனி ஸ்டெப்ஸ். அதாவது வந்து ஒன்று இன்கமிங் வெஹிக்கிள்ஸ், ஒன்று வந்து அவுட் கோயிங் வெஹிக்கிள்ஸ். சென்னை சிட்டியிலிருந்து பார்த்தா சென்னை சிட்டியிலிருந்து வெளியே நோக்கி, வெளியே ஊர்களுக்கு நோக்கி போகின்ற வாகனங்கள், வெளியூர்லேருந்து உள்ளே வர்ற வாகனங்கள், அப்புறம் உள்ள சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற வாகனங்கள், இந்த மூணையும் வந்து மேனேஜ் பண்ணோம். அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹேவ் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ். நான் இருந்தப்போ வந்து மொத்தம் 210 ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் இருந்துச்சு, ரோட் டிராஃபிக் சிக்னல்ஸ். அது வந்து மேன்டு சிக்னல்ஸ். அன்மேன்டு சிக்னல்ஸ் வந்து அனதர் 500 அன்மேன்டு சிக்னல்ஸ் இருந்துச்சு. இந்த சிக்னலில் வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், சிக்னல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் டிராஃபிக் வாகனங்கள், டிராஃபிக்கில் போகிற அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் போகும், அதே மாதிரி ஸ்டேக்னேஷன் இல்லாமல் போகும். This is traffic management is one of the major objectives. Then அடுத்து வந்து பார்த்தா ப்ரிவென்ஷன் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஒரு மிகப்பெரிய விபத்துக்கள் நிறைய டெய்லி வந்து பார்த்தா ஒரு 4 பேர் மரணமடைகிறாங்க சாலை விபத்தில். இதுக்காக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், ஃபஸ்ட்டு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், தென் எஜுகேஷன், அதாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக பல்வேறு விதமான கேம்பெயின்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நடத்தினோம். ஈவன் காலேஜ் உங்கள் அது மாதிரி உங்கள் எம்ஓபி வைஷ்ணவா இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் சேர்ந்து அப்போ நடத்தியிருக்கோம் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ், ரோட் டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்கோம். தென் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தா ரோட் குறுகலாக இருக்கும், அதனால் வந்து வாகனங்கள் வந்து ஸ்லோவாக போகும், அந்த மாதிரி இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி அதை வந்து ரோடை வந்து சரி பண்ணணும். அதே போல் பிளாட்ஃபார்மில் வந்து கடைகள் நிறையா இருந்துச்சு, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த பிஎஸ்என்எல் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அடுத்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது வந்து அந்த மூமெண்ட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிச்சு. பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போவாங்க, போகிறதுக்கு பதிலாக அங்கே அனுப்புனாங்க, ரோட் ஸ்பேஸில் போவாங்க. அப்போ ஏற்கனவே ரோட் ஸ்பேஸ் வந்து சிறுசாக இருக்குது, அதில் இருக்கிற ரோட் ஸ்பேஸை வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் ஆக்குபை பண்ணுறப்ப நேரோவாயிருது. இது மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவில் இது ஈச்சலான் அப்படிங்கிறது ஒன்று. இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தா ஒரு நோட் புக் எடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து வயலேட் பண்ணுறவங்கலாம் என்ன நினச்சாங்கன்னா, இது மாதிரி போலீஸ் ஏதோ ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு தேர் மேக்கிங் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஹெல்டு கம்ப்யூட்டர் கொடுத்தோம், அதுக்கு பேர் ஈச்சலானிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து எல்லா டேட்டா இருக்கும், ஜஸ்ட் அவங்க வந்து எலக்ட்ரானிக்கலி ஜெனரேட்டட் டேட்டா, அதை கொடுத்துட்டோம்னா அவங்க ரெசிப்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதனால் அலிகேஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அபவுட் போலீஸ் கரப்ஷன் ஹராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸும் மறைஞ்சிருந்தது. அப்புறம் தனியாக ஒரு ஃபேஸ்புக் நான் இருக்கிறப்ப கிரியேட் பண்ணேன் டிராஃபிக் போலீஸ்க்கு, சென்னையில் டிராஃபிக் போலீஸ் ஃபேஸ்புக். அதில் வந்து இப்போது பப்ளிக் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம், வயலேட் பண்ணுற வெஹிக்கிள்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபேஸ்புக் இதில் போடலாம், அதை வச்சுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்.
12: உங்க கண்ணோட்டத்துல ஏன் சாலை விபத்துகள் ஜாஸ்தி ஆகுது, மக்களோட அலட்சியத்தினாலயா இல்லனா? தட் இஸ் இப்போ ஹெல்மெட் போடணும்னு ரூல் இருக்கு, பாதி பேர் போடாம ஓட்டுறாங்க, போய் கேட்டானா இல்ல போலீஸ் பைசா கொடுத்தனா விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கேர்லெஸ்னஸ்னால இருக்கலாமா, இல்லட்டா ஒழுங்கா ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனாலயும் இருக்கலாமா அப்படி?
13: யா, சாலை விபத்துக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணதில் வந்து டேட்டா வந்து தமிழ்நாடு இல்லை சென்னையில் வந்து அனலைஸ் பண்ணதில் சாலை விபத்துக்கான காரணங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பீடிங், ஒன்று ஓவர் ஸ்பீடிங், ரெண்டாவது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதை குடித்து விட்டு வாகனங்களை ஓட்டுவது, அடுத்து வந்து பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அந்த பேமெண்ட் இல்லாதனால அவங்க வந்து சடனாக திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது, அதனால் வந்து விபத்துக்கள் அதிகமாகச்சு. அதே போல் அந்த சைக்கிளிஸ்ட், அவங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அது மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் சைக்கிளை வந்து இப்போ ஒன்வேயில் போனானோ அவங்க மேலே ஆக்சன் எடுக்கிறதுக்கு ரூல் இல்லை. அதனால் வந்து அன்ரெகுலேட்டட் பெடஸ்ட்ரியன் அஸ் வெல் அஸ் சைக்கிளிஸ்ட் மூவ்மெண்ட், அது வந்து ஒரு மேஜர் ரீசன் ஃபார் ஆக்சிடென்ட்ஸு. போலீஸ் வந்து மிஷினரி அவங்க வந்து இன்எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நீங்களாம் பார்த்துக்கலாம் ரோடில் வந்து எப்பவும் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. சிக்னல் ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருந்தால் கூட அங்கே போலீஸ் மேன் இல்லைன்னு சொன்னால் ரெட் சிக்னலையும் ஜம்ப் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்குது மக்கள் மத்தியில், அது மாறணும். ஆட்டிடியூட் ஆஃப் தி பப்ளிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதே போல் இப்போ இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 18 to 35 ஏஜ் குரூப்பில் தான் அதிகமான நபர்கள் சாலை விபத்தில் மரணமடைகின்றார்கள்.
12: சார், முன்னாடி எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 3 kilometer ரேடியஸ் சர்ட்டன் லொக்கேஷன்ஸில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போது தூர தூரத்துலலாம் ஸ்கூல்ஸ் தே ஆர் செட்டிங் அப் ஸ்கூல்ஸ், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ட்ராவல், பஸ்ஸில் போகிறாங்க, ஃபுட்போர்டில் நிற்கிறாங்க, சைக்கிள்ஸில் ஜாஸ்தி ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால் ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்குறீங்க, அங்கே எப்படி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்?
13: ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். RSP சொல்லுவாங்க, ரோட் சேஃப்டி பெட்ரோல். அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட சென்னையில் வந்து 12,000 RSP இருக்காங்க, ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அங்கே இருக்கிற ஒரு 2-3 டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவோம் டிராஃபிக்கில், அந்த PT மாஸ்டர்ஸ் இது மாதிரி ஒரு சில மினிமம் ஒரு 2-3 பர்சன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ட்ரெயினிங் கொடுப்பாங்க. அதனால் அவங்க வந்து அந்த ஸ்கூல் ஜோனில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸே ரெகுலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 12,000 RSPs ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரோட் டிராஃபிக் சென்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் அவங்க கெயின் பண்ணுறதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறையுது. இவங்க வந்து எங்கே சொன்னது வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறீங்க, கம்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸுக்கும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் ஃபுட்பால் ட்ராவலிங்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டேகர் டைமிங்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டேகர் டைமிங்ஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் கார் பூலிங் அட்வைஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு காரில் போகிறதுக்கு பதிலாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கார் பூலிங் சிஸ்டத்தில் ஒரு 5 குழந்தைகள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆட்டோவில் வந்து அதிகமான குழந்தைகள் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதனால் விபத்துகள் ஏற்படுதுன்ட்டு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் ஒரு எல்லோ கலர் மட்டும் அடிச்சிருப்பாங்க, அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அந்த குறிப்பிடும்படியாக மாணவர்கள் வந்து விபத்துக்குள் மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறனால நிறைய மெஷர்ஸ் ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள்லாம் வந்து அரசாங்கம் சொல்லி காவல்துறை டிராஃபிக் போலீஸும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க.
12: சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நிறைய மக்கள் வந்து பயந்து போய் ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறவங்க இருக்காங்க. நிறைய பேர் நின்று கம்ப்ளைண்ட் பண்ணி ஐ விட்னஸா இருந்து போய் சொல்றதுக்கு நிறைய பேர் இல்லை. அது நம்ம சிச்சுவேஷனே எவ்வளவு கொடூரமா போயிருக்கு. ஏன்னா மிச்ச கண்ட்ரீஸ்லாம் பாக்குறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ஏதாவது ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தா ஐ விட்னஸ்னா உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இங்க மட்டும் அந்த ஆர்டர் இனசியம் இல்லை.
13: இது வந்து ரொம்ப காலமா இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு. இதை வந்து நம்ம போலீஸ்ல இருந்து நம்ம பப்ளிக் நிறைய தடவை சொல்லியாச்சு. அதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னு சொன்னா இமீடியட்டா வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னா நீங்களே ஒரு வாகனத்துல வந்து எடுத்துட்டு அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால அவங்களை வந்து ஒரு விட்னஸாவோ அல்லது ஹராஸ் பண்றதோ பண்ண மாட்டேன் அப்படிங்கறத பொதுமக்களுக்கு திரும்ப திரும்ப காவல்துறை சொல்லியாச்சு. அதனால பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தனியாக இருப்பான் ரோடில், ஒரு ஆக்சிடென்ட் இரவு நேரங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் நம்ம தான் ஹிட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரே தேவையில்லை. நடந்ததுன்னு சொன்னால் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம், 108 இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால நோ ஆக்ஷன் பி டேக்கன் அகேன்ஸ்ட் தோஸ் பர்சன்ஸ் இன்ஃபார்மிங் அபவுட் தி ஆக்சிடென்ட்ஸ். சென்னையில இருக்கு, அதுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லுவாங்க.
12: இப்போ ரோட் ஆக்சிடென்ட் நடந்தா உடனே இமிடியேட் ரெமெடிஸ் என்னது என்ன எடுப்பாங்க டிராஃபிக் போலீஸ் ஜெனரலி?
13: ரோட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொன்னா இமிடியேட்டா அந்த சப்போஸ் எனி இன்ஜூரி இஸ் தேர், ஃபர்ஸ்ட் ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஒன்னு ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல வாகனங்கள் ரெண்டு மோதிக்கிறது, அதனால இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து நம்ம நாட் பெடஸ்ட்ரியன்ஸ் அந்த டிரைவர்ஸ் அல்லது ஓட்டுறவங்க வந்து ரெண்டு பேரும் வெளியே நின்று ஆர்கியூ பண்ணுவோம், அப்போ வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த விபத்துக்குள்ளான வாகனங்களை ஓரமாக நம்ம எடுத்து வச்சுட்டு டிராஃபிக்கை போக வச்சுட்டு இவங்களை வந்து மீடியேஷன் அல்லது பண்ணுவோம். யார் டேமேஜ் ஆன வெஹிக்கிள் யார் காரன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்து அல்லது ரிப்பேர் பண்ண சொல்கிறது, இல்லைனா இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண சொல்கிறது பண்ணுவோம். இன்கேஸ் வந்து இன்ஜூர்டுனா இம்மீடியட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து சேவ் தி லைஃப், அவ்வளோதான். அதாவது சீரியஸாக இருந்துச்சாங்கன்னா இமீடியட்டாக எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க, தி ஃபர்ஸ்ட் 1 hour தி ஆக்சிடென்ட் இஸ் கால்டு கோல்டன் அவர். அந்த கோல்டன் அவருக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதான் போலீஸ் போய் அங்கெல்லாம் பாடியை மட்டும் வச்சுட்டு விசாரணைலாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ் பார்த்த உடனே இன்ஜூர்ட் பர்சன் அப்படியே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஆம்புலன்ஸுக்கு சொல்லுவாங்க, போலீஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது, 108 இருக்குது, மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க.
12: சார் இப்போது மக்களோட ஜென்ரல் ஆட்டிடியூட் இப்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சு யாருக்காவது எதாவது ஆச்சுன்னா சர்வசாதாரணமாக எடுத்துக்காங்க. இட்ஸ் அ பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஆட்டிடியூட் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
13: ஆமாம், அந்த ஆட்டிடியூட் வந்து மரணம். சரி, இப்போ வந்து ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வந்து நம்முடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதனால் வந்து அவங்க ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எல்லாருமே வந்து வயலேட் பண்ணணும். இது நம்முடைய சேஃப்டி அண்ட் ஆல்சோ சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். நீங்கள் வந்து சென்னையில் மட்டும் வருஷத்துக்கு 1200 ஆக்சிடென்ட்ஸ், தமிழ்நாட்டில் வந்து வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000, இந்தியாவில் வந்து 1.2 lakhs வருஷத்துக்கு, வேர்ல்டில் வந்து 1.3 million. 13 lakhs people are getting killed in road accidents every year. தமிழ்நாட்டில் 12,000 பேர் சார் அங்கே, 12 to 14,000 வருஷத்துக்கு. இது வந்து சைலண்ட் டெத். அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 to 35 அந்த யூத். அதனால் வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து டேலண்டட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட். அதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் வந்து மாறணும், மைண்ட் செட் வந்து மாறணும். ஒரு 5 minutes லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ், தென் குட் ஆஃபீஸ் ஆர் ஸ்டார்ட் ஏர்லி ஃப்ரம் தி ஹோம் இன்ஸ்டெட் ஆஃப் ரஷிங் தி லாஸ்ட் அவர்.
12: ஸோ எனி ரெமடிஸ் தட் யூ வுட் லைக் டு கிவ் த ஜென்ரல் பப்ளிக் டு ப்ரிவென்ட் தெம் செல்ஸ் ஃப்ரம் கெட்டிங் டு ரோட் ஆக்சிடென்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இப்படி?
13: என்னுடைய அட்வைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ், அதே போல் 2-wheelers எல்லாமே ஹெல்மெட் கம்பல்சரியாக போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோட் ஆக்சிடென்ட்ஸில் இந்த 12,000 persons வந்து கெட்டிங் கில்ட் இன் தமிழ்நாடு எவ்ரி இயர். அதில் வந்து 40% ஆர் 2-wheelers, 2-wheeler riders. மற்ற 30% வந்து பெடஸ்ட்ரியன்ஸ். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் 2-wheelers ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ரோடை வந்து எங்கெங்கே வந்து பெடஸ்ட்ரியன் அதுக்கு பேர் தெரியும் பெலிக்கன் பெடஸ்ட்ரியன் பெலிக்கன் சிக்னல் இருக்கும், அந்த இடத்துல கிராஸ் பண்ணணும், எல்லாம் டெசிக்னேட்டட் பிளாஸில் கிராஸ் பண்ணணும். திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது கூடாது. அதே போல் மோட்டரிஸ்ட் வந்து என்ன என்னுடைய அட்வைஸ் கேட்டிங்கன்னா, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ஹேவ் தி ரைட் ப்ரையாரிட்டி, ரைட் டு ப்ரையாரிட்டி வந்து ஒன்லி லைஸ் வித் பெடஸ்ட்ரியன்ஸ். மற்ற நாடுலாம் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ் நின்னால் எல்லா வாகனங்களும் நின்றுட்டு பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ண பின்னாடி தான் வண்டி மூவ் ஆகும். ஆனால் நம்முடைய ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்க தன்னுடைய காலால் நடந்து போகிறாங்க, நீங்கள் வாகனங்களை போகிறப்ப அந்த வாகனத்தை நிறுத்தி பெடஸ்ட்ரியன்ஸுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள போக வைக்கணும். அடுத்து ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். குழந்தைகள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸை வந்து அட்வைஸ் பண்ணி ரோடை எப்படி கிராஸ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து திடீர்னு வந்து ஓடக்கூடாது, ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். அதே போல் போலீஸ் வந்து ஒரு டு சேஃப்கார்ட் தி சிட்டிசன்ஸ் தான் போலீஸ் இருக்கிறோம், நாட் டு ஹராஸ் தி பப்ளிக். அதனால் வந்து போலீஸை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். இஃப்

0: அதனால அதனுடைய நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க இப்போல்லாம். அதனால் பப்ளிக் வந்து ரொம்ப தே ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்சோ. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து இந்த மாதிரி ஃபைனாக 1000 ருபீஸ் 1500 ருபீஸ்னு கட்டுறதை விட நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதித்து நடக்கணும். நடந்தீங்கன்னா உங்களையும் காப்பாற்றிக்கலாம், மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும், பர்ஸும் காப்பாற்றிக்கலாம்.
1: ரொம்ப தேங்க்யூ சார், யுவர் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பின் வெரி யூஸ்ஃபுல். யூ கிவன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேறு. ஐ ஹோப் மக்கள் இதுலேருந்து எதாவது புரிஞ்சுப்பாங்க, நல்லதை மட்டும் எடுத்துட்டு ஒழுங்காக இது பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார்.

0: டேய் சம ஃபிகரா,
1: தவணி போட்ட தீபாவளி வந்துடு என் வீட்டுக்கு.
2: சீப்போ
0: சாரி, ஹீஸ் நோ மோ.
3: கவனத்தை சிதற விடாதீர்,
0: கண நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
4: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
5: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோட் சேஃப்டிக்காக என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு இப்போ நம்ம கேட்கலாம். சாலை பாதுகாப்பை பலப்படுத்த மாநில அளவில் எடுத்த விதிமுறைகள். சாலை பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த ரோட் ஃபர்னிச்சர், ரோட் மார்க்கிங்ஸ், ரோட் சைன்ஸ் இவை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இத்துடன் ஹைவே டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துடன் அறிமுக செய்திருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுநர்களுக்கு ரிஃப்ரெஷர்ஸ் ட்ரெய்னிங்கும் கொடுக்கிறார்கள். மாநில அளவில் அதிகமான ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கார்களில் பாதுகாப்பை, அதாவது சீட் பெல்ட்ஸ், பவர் ஸ்டியரிங், ரியர்வியூ மிரர்ஸ் இவை அனைத்தையும் பலப்படுத்தியிருக்கிறார்கள். சாலை விபத்து மூலமா விதி விளையாடுது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா சாலை விதிய மதிக்காததுனாலதான் இந்த நிலை அப்படின்னு மக்கள் உணர்றதே கிடையாதுங்க. அந்த உணர்வை நாங்க இப்ப ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையோட விடை பெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது ஸ்ரேயாராம், தீபா, குஞ்சன் மற்றும் ஸ்ரேயா தாகா. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
4: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
5: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: தோல்வியா டென்ஷனா சொல்லிடு, ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. பப்பாளி போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். கேன்டீன் வழியிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம். டாப்பர் என்பதால் ஹீரோ இல்லை, ஆல் இஸ் வெல். டாபிக் மாறினால் அவன்

0: upright.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே தன்மையா. இன்னியோட நிகழ்ச்சியில நம்ம முக்கியமா பேச போறதே வந்து பிளாஸ்டிக் பைகளை பத்தி தாங்க. அது ஏன் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன மளிகை கடையில இருந்து பெரிய பெரிய பிசினஸ் வரைக்குமே பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த பைகளால நம்ம பூமிக்கு ஏற்படுற கெடுதலை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஒரு பிளாஸ்டிக் பை டீகம்போஸ் ஆகுறதுக்கே பல வருஷங்கள் எடுக்குங்க. அது மட்டும் இல்லாம இது வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கவும், கூடவே கடல் மற்றும் நிலப்பரப்புகளை மாசுபடுத்தவும் செய்யுது. ஆனா இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக இப்போ பல இடத்துல பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடை நிறுத்தவும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரமோட் பண்றதுக்குமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த முறையில தாங்க July 3rd சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம், அதாவது இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. இது முக்கியமா ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளுடைய தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை பத்தி விழிப்புணர்வு செலுத்துறதுக்கான ஒரு நாள். இந்த நாள் உலக அளவில் இருக்கிற தனிநபர்கள், சமூகங்கள் மற்றும் வணிகங்களுக்கு பிளாஸ்டிக் பைகளுடைய உபயோகத்தை குறைக்கவும் மற்றும் மேலும் நிலையான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஞாபகப்படுத்தல். இந்த ஒரு நாள் வந்து 2008 ஜீரோ வேஸ்ட் யூரோப் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை செய்யறதுக்காக லான்ச் பண்ண பேக் ஃப்ரீ வேர்ல்ட் கேம்பெயின் அப்படின்ற ஒரு குளோபல் மூவ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சது. இப்போ இந்த நாள் பல நாடுகள்ல அப்சர்வ் பண்ணப்பட்டு வருது. அதுலயுமே நிறைய நாட்டோட கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பைகளை தடை செய்து வந்துட்டு இருக்காங்க. சரி, பிளாஸ்டிக் பைகளால சுற்றுச்சூழல் எந்த அளவு பாதிக்கப்படும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலா நம்ம என்ன பயன்படுத்தலாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுக்கு தாங்க இப்போ பேப்பர் பைகள், காட்டன் பைகள், கண்ணி பைகள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலா இந்த மாதிரி பைகளை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடை குறைக்கிறதுக்கு நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பிளாஸ்டிக் பைகளால் வர தீங்குகளை பற்றி எடுத்து சொல்லியும், அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம் என்றதை பற்றி விழிப்புணர்வு செலுத்த வேண்டியதும் ரொம்ப அவசியம். சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் வந்து மிகவும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பொறுப்பையும் எடுத்துக்காட்டுது. ஷாப்பிங்கு போகும்போது துணி பைகளை எடுத்துட்டு போறது, தேவையில்லாத பட்சத்துல பிளாஸ்டிக் பைகளை மறுப்பது ஆகிய சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தினாலே பிளாஸ்டிக் பைகளால வர பாதிப்பை குறைக்க முடியுங்க. இப்போ நம்ம இந்த நாளை சார்ந்து ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட கேட்டுட்டு வந்துடலாம். உங்களுடன் இணைந்திருக்கிறது ஆர்ஜே ஸ்ரேயா மற்றும் ஆர்ஜே காவ்யா.
2: ஹாய் காவ்யா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன் காவ்யா. ஆமா, உன் கையில என்ன பிளாஸ்டிக் பேக் வச்சிருக்க?
3: இல்ல, நான் இப்போதான் காய்கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன், அவங்க தான் இதை கொடுத்தாங்க.
2: பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு தான் நம்ம ஷாப்பிங் போகும்போது ஒரு கிளாத் பேக், அதான் துணி பைய கூட எடுத்துட்டு போனோம்னு சொல்றது.
3: சரி சரி, அதுக்கு நீ இப்போ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ஒரு பிளாஸ்டிக் பேக்கால இப்போ என்ன ஆக போகுது?
2: நீ இப்போ இந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் பத்தி மட்டும் பேசுற, உன்ன மாதிரி எத்தனை பேர் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கியா? பிளாஸ்டிக் பேக் டீகம்போஸ் ஆக 1000 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. இதனால வைல்ட் லைஃப் பாதிக்கப்படுது, வாட்டர் வேவ்ஸ் அடிக்கப்படுது, ஓஷன் மாசுபடுத்தப்படுது.
3: ஒரு பிளாஸ்டிக் பேக்கால இவ்வளவு பாதிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கல ஸ்ரேயா. சரி, இதை தடுக்க கவர்மெண்ட் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க?
2: இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவுல எல்லா கவர்மெண்ட்டுமே பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றத தடை செய்ய நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியா இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேவை அமைச்சிருக்காங்க.
3: இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல, அத பத்தி கொஞ்சம் சொல்றியா?
0: July 3 இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. இது 2008 ஜீரோ வேஸ்ட் யூரோ பிளாஸ்டிக் பேக்கால் வர பிரச்சனையை ஒரு இலக்காக கொண்டு ஒரு கேம்பெயினை தொடங்கியிருக்காங்க. அது July 3 நடந்திருக்கு. பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தவும் அதுக்கு பதிலாக ரீயூசபிள் பேக்ஸை பயன்படுத்தணும்னு மக்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த நாளை ஒதுக்கியிருக்காங்க.
3: ஓ, நல்ல யோசனையா தெரியுது. ஆனா பிளாஸ்டிக் பேக் எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்?
0: நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் காவ்யா. இந்த சமூகத்துல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நீ நினைச்சினா அந்த மாற்றம் முதல்ல நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ பொருள் வாங்கும் பொழுதும் எடுத்து சொல்லும் பொழுதும் நீ பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக ரீயூசபிள் பேக்ஸை யூஸ் பண்ணினா அது மூலியமா உன்னையும் பார்த்து நிறைய பேர் மாற நிறைய வாய்ப்பு இருக்குல்ல.
3: சரி ஸ்ரேயா, நீ சொல்ற மாதிரியே நானும் என் ஃபேமிலியும் பிளாஸ்டிக் பேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ரீயூசபிள் பேக்ஸே யூஸ் பண்றோம்.
0: சே நோ டு பிளாஸ்டிக், சே எஸ் டு கிளீனர் வேர்ல்ட்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
4: என்ன மக்களே, எல்லாருமே அந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டீங்களா? அதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளை சுத்தி மாற்றங்கள் வர வைக்கணும்னு நம்ம நினைச்சா முதல்ல நம்ம நம்மளுடைய பழக்கங்களை மாத்திக்கணும். நான் சொல்றது கரெக்ட் தானே? இனிமே கடைக்கு போகும்போது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயுமே ஒரு துணிப்பை கண்டிப்பா எடுத்து செல்வோம் அப்படின்ற ஒரு சின்ன முடிவை இன்னைக்கு எடுப்போம். அடுத்ததாக, இந்த இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஃப்ரீ டேவை சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு செலுத்துற முறையில மக்கள் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தோம். அந்த கேள்விகளுக்கு மக்களுடைய கருத்துக்கள் என்னன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: ஹாய் சார், நாங்க MOP ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். July 3 அன்னைக்கு இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக்ஸ் டே அப்சர்வ் பண்ணப்படுது. அது சார்ந்த ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம் சார். பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும் நீங்க நினைக்கிறீங்களா? இதோட கருத்துக்கள் என்ன சார்?
6: தடை செய்யணும்.
5: அது ஏன் தடை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க?
6: அதுதான் இப்போ ரொம்ப பல விதங்கள்லாம் இதாகுது, அடைப்பாகுது, பல நோய்கள் உண்டாகுது, பல எதிர்த்து ஆகுது.
5: நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பைகளால் வர தீங்குகளை எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்போ நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஒரு துணிப்பை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்களா சார்?
6: அது எடுத்து துணிப்பை தான் வச்சுருக்கேன்.
5: சூப்பர் சார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் மக்களுக்கு வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்?
6: என்ன சொன்னாலும் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறதான் அது செய்வாங்க.
5: இப்போ பிளாஸ்டிக் பைகளுக்கு குறைக்கிறதுக்காக நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க சார்?
6: பிளாஸ்டிக் பை தொலைக்கிறதுனா ரொம்ப ஒத்து பண்ணணும். ஒத்து போட்டால் தான் நம்ம எல்லாமே இருக்க முடியும். ஒத்து பண்ணலாம் யாரும் ஒத்து பண்ண முடியாது.
5: தேங்க்யூ சார், உங்களோட நேரத்தை எங்கூட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹாய், வணக்கம் சார். நாங்கள் MOP சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம். July 3 இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் அப்சர்வ் பண்ணப்படுது. அதை சார்ந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம் சார். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
7: என் பேர் சந்தனகுமார். நான் இருக்கிறது வந்து சென்னை திருவேற்காடு.
5: ஓகே சார், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
7: இது வந்து தடை பண்ணுற விஷயந்தான் இது. ஆனால் முழுசாக வந்து உடனே பண்ணது ரொம்ப சிரமம். ஏன்னா மக்கள் நம்ம கையில் தான், பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போது பேங்க் தூக்கிட்டு வர மாட்டேங்க. ஒரு அர்ஜென்ட் ஆதரத்துக்கு என்ன டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. ஏன்னா கடங்காரங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டில் தப்பு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறீங்க? அதனால் இது கொஞ்சம் லேட்டாகும், நடைமுறைக்கு வரது கொஞ்சம் லேட்டாகும்.
5: ஷோர் சார். இப்போ பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் மக்களுக்கு வேறு எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் சஜஸ்ட் பண்ணுறீங்க?
7: இருக்குமா, கை பேக்கு இருக்குது, துணி பேக்கு இருக்குது. என்ன நிறைய விஷயங்கள் இருக்கும். கை துணி பேக்கே மெயினாக எடுத்துக்கலாம். இந்த ஓலையினால் செய்யப்பட்ட பேக்கிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் மக்கள் இப்போ புது கலாச்சாரத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது தான் மாற்றங்கள் நிறையா இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அது கொஞ்சம் லேட் ஆகும்.
5: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்கிறதுக்காக மேலும் கவர்மெண்ட் எந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
7: இது வந்து பெரிய கார்பரேட்டு, இது பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து வந்து கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் போட்டு அந்த கம்பைன் தயார் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்து இப்படி இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நிலைமைக்கு வந்துடும். ஓகேங்களா? இது நம்மளால் பொதுமக்களால் தடை செய்ய முடியாது. சின்ன சின்ன கடைகள் ஸ்ட்ரைக் பண்ணி போராட்டம் பண்ணி கேஸ் போட ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய முதலாளிங்க, பெரிய ஃபேக்ட்ரிகளாக இருக்குல்ல, தடை அங்கே போய் தடை பண்ணணும். பிளாஸ்டிக் இது பண்ணக்கூடாது.
5: உங்களுடைய நேரத்தை எங்ககிட்ட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.
7: நன்றி, ரொம்ப நன்றி.
5: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். July 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி இப்போ நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
8: எம் பாலசுப்ரமணி, மீன்ச்சூர், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன்.
5: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
8: கண்டிப்பாக தடை செய்யணுமா?
5: ஏன் தடை செய்யணும்?
8: உடல் நலத்துக்கும் கேடு, சுகாதாரத்துக்கும் கேடு.
5: நீங்கள் எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
8: நான் துணி பை தான் யூஸ் பண்ணுவேன்.
5: பிளாஸ்டிக் பையில் வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
8: கண்டிப்பாக தடை போடணும், கரெக்டாக ஆர்டர் வரணும், அதனுடைய சப்ளை நிறுத்தணும, பிளாஸ்டிக் சப்ளை.
5: பிளாஸ்டிக் பைக்கு பதில் எந்த மாதிரி பையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்?
8: துணிப்பை தான் தெரியும், துணிப்பை பெஸ்ட்டு.
5: உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
8: நல்லதுப்பா.
9: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம். July 3rd வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. இப்போ அதுக்கு அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட பேரும், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள்.
10: என் பேர் வந்து கலைவாணி, நாங்கள் ஓட்டேரிலேருந்து வரோம்.
9: ஓகே, இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக் தடை செய்யணுமா கூடாது, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னதுன்னு சொல்லுங்கள்.
10: கண்டிப்பாக தடை செய்யணும், ஏன்னா வந்து பிளாஸ்டிக்கால் தான் பெரிய பிரச்சனையை. எங்களையும் பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மெயின் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடத்துலலாம் வந்து தண்ணி தேங்குற இடத்துலலாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வேற போய் அடைச்சிக்குதா, நீர் நிலத்தடி நீர் உள்ளே போக மாட்டுது, இறங்க மாட்டுது. அப்போ நம்மளுக்கு எப்படி மழை வரும்? அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஒழிச்சாதான் அந்த தண்ணி பூமியில் இறங்கினா தான் நமக்கு மழை பொழியும். மரம் கூட வளர வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னும் இருக்கிற ஜென்ரேஷன்லாம் போச்சுன்னா மரம் வளருமா? எல்லாம் எப்படி உயிர் வாழ்றதுமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது.
9: நீங்கள் பிளாஸ்டிக் பேக் பதில் என்ன மாதிரி பேக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கடைக்கு எங்கேயாச்சும் போகும்போது?
10: நான் பேப்பரில் மடித்து வாங்கிட்டு வந்துடுவோமா, இல்லைன்னா துணிப்பை இருக்குது வீட்டில், இந்த கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க தெரியுமா பேகுங்க, அந்த மாதிரி பேக் தான் எடுத்துகிட்டு போகிறோம்.
9: நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக் எப்படிலாம் கம்மி பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து மக்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் சொல்ல போகிறீங்க?
10: கம்மி பண்ணுறதுன்னா என்ன சொல்கிறது, அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். இப்போ பிளாஸ்டிக் பேக் தான் இல்லையே, எல்லா பொருளுமே பிளாஸ்டிக்கில் தான் வருது, தெரியுதுங்களா? இப்போ நமக்கு எதனா ஒரு பிஸ்கெட் வேணா கூட அந்த பிஸ்கெட்டும் அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் இருக்குது. பால் வேணுனா பாலும் அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் இருக்குது. அப்போ பிளாஸ்டிக் எப்படி நம்ம ஒழிக்கிறது? எதுக்குமே வாய்ப்பே இல்லை ஒழிக்கிறதுக்கு. நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு, ஆனால் வாய்ப்பு இல்லை, ஒழியோன்னு எனக்கு தோணலை.
9: இப்போ பிளாஸ்டிக் பேக் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்ஸ் என்ன மாதிரிலாம் ஒரு நடவடிக்கைகள் எடுக்கலாம்?
10: அந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது என்னது உற்பத்தி பண்ணுறாங்கள, அந்த தொழிற்சாலையை எடுத்து மூடிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது, புரியுதுங்களா? எங்கெங்கே பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்களோ அந்த தொழிற்சாலையை ஃபுல்லாக எடுத்து மூட சொல்லுங்க. மெயின் இந்த பிளாஸ்டிக் பேக் தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாவே அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிச்சிடலாம். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பிளாஸ்டிக்கே யூஸ் தயாரிக்காதீங்க, துணி பையாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாவே போதும், அதான் நடவடிக்கை. வேற எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் ஜனங்க கிட்ட போய் ஒரு ஒருத்தர் கிட்ட போய் நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதனா அவங்க தயாரிக்கவும் தானே இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண முடியாது. அது வெளியே வர விடுறதுனால தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா எங்களால் யூஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா?
9: ஓகே, உங்கள் ஒப்பீனியன் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
5: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். July 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதை சார்ந்த ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்?
11: நான் சுரேஷ், நான் சென்னை தான்.
5: ஓகே சார், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணுமா கூடாதா, இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்?
11: ஆமாம், பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் தடை போன தான் செய்யணும்.
5: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஒரு துணிப்பை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகுது வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
11: ஆ, போகும்போது கொண்டு போவோம்.
5: ஓகே சார், பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுறீங்க?
11: கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்.
5: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யறதுக்கு மேலும் கவர்மெண்ட்ஸ் எந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
11: பிளாஸ்டிக் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பேன் பண்ணலாம்.
5: சூப்பர் சார், இப்போ பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் மக்கள் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க?
11: பிளாஸ்டிக் அவ்வளோ யூஸ் பண்ணாமல் தவிர்க்கலாம்.
5: உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
11: ஆ, தேங்க்யூ.
12: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வரோம். July 3rd வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டு வருது. நம்ம அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
13: ராகஸ்ரீ, பெரம்பூர்லேருந்து.
12: பிளாஸ்டிக் பேக் வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
13: ஆமாம்.
12: ஏன்?
14: இருந்தால் அதனால நிறைய குளோபல் வார்மிங் இஷ்யூஸ் வந்து நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து தடை செய்யும்.
12: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
14: நான் கிளாத் ஆர் ஆல்ரெடி ப்ரீவியஸ் யூஸ் பேக் எடுப்பேன்.
12: பிளாஸ்டிக் பேக்ஸை தடை செய்யணும்னு கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் மக்கள் கிட்ட சொல்ல விரும்புகிறீங்க?
14: ஃபைன் இல்லைன்னா அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணால் பெட்டராக.
12: தேங்க்யூ மேம், உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
14: தேங்க்யூ.
12: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வரோம். July 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி இப்போ நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
15: நான் என்னோடய பேர் வந்து தேவி. நான் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக வந்து எம்ஓபி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டால் வச்சுருக்கேன், இங்கே கடை வச்சுருக்கேன். என் டாக்டரும் இங்கே தான் படிக்கிறான். எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும், அதனால் என் பொண்ணு இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்கேன். அவங்க பேர் வந்து தேஜாஸ்ரீ, ஜேர்னலிசம் படிக்கிறாங்க. தேர்ட் இயர் முடிச்சுட்டு மறுபடியும் படிக்கணும்னாங்க, மறுபடியும் இங்கே தான் பண்ணிட்டுருக்கோம், சேர்த்துருக்கோம்.

0: பிளாஸ்டிக்லாம் வேணாம் தவிர்க்கிறது, அதுவும் நல்லதுதான்.
1: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: ஆமாம் கண்டிப்பாக.
1: ஏன் தடை செய்யணும்னு நினைக்கிறீங்க?
0: பிளாஸ்டிக்னால சரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால.
1: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரியான பிளாஸ்டிக் பேக்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
0: பிளாஸ்டிக் பேக்னால் இது இந்த மாதிரி கவருங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸ் கொடுப்பாங்க, இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸ்கில் அது இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணுவதை விட இந்த துணி பேக்கு இந்த மாதிரி காட்டனில் பேக்குங்கெல்லாம் வருதுல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
1: கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிளாஸ்டிக் பேக் வந்து தடை செய்யறதுக்கு?
0: பிளாஸ்டிக் பேக் வந்து சப்ளை பண்ணுறதே நிறுத்திடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம்.
1: ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு.
0: தேங்க்ஸ்.
1: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்ல வந்திருக்கோம். ஜூலை 3rd அன்னைக்கு இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டுருணும் மேம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
2: அஷ்மா, நான் நுங்கம்பாக்கம் இருந்தோம்.
1: ஓகே மேம், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
2: ஆமாம், பிகாஸ் அதை டீகம்போஸ் ஆகாது, அதனால் நான் அது வேண்டான்னு நினைக்கிறேன்.
1: ஷோர் மேம், நீங்கள் சொன்னது வந்து பிளாஸ்டிக் பைகளுடைய தீங்கை எடுத்து சொல்லியிருக்கீங்க. இப்போ பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுறீங்க மேம்?
2: எக்கோ பேக்ஸ்.
1: தேங்க்யூ மேம், உங்களோட நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
3: கண்டி, நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்கள் பேரும் உங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள்.
4: என் பேர் மாரிம்மா, நான் ஐசிஎஸ்ல இருக்கிறேம்மா.
3: இப்போ வந்து ஜூலை 3rd வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீடேன்னு ஒன்று கொண்டாடப்படுது. அது இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக் அழிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: பிளாஸ்டிக் பேட்லே வரக்கூடாது. பிளாஸ்டிக் பேட்டில் வந்தாலுமே பிரச்சனை தான், பிளாஸ்டிக் பேட்லே வரக்கூடாது. அது பசங்க வந்து ஒரு செவன் ஆப்புன்னு வாங்கி வச்சா, ஒரு துணி மருந்துன்னு வாங்கி வச்சிடுறாங்க. அந்த துணி மருந்துன்னு வச்சா அவங்களுக்கு தெரிய மாட்டுது, செவன் ஆப்புன்னு எடுத்து குச்சிடுவாங்க. அதனால் பிளாஸ்டிக் பேட்டை ஒழிக்கணும், அவ்வளோதான்.
3: நீங்கள் பிளாஸ்டிக் பேக் பதில் கடைக்கு எதனாச்சும் போனீங்கன்னா எந்த மாதிரி பேக்லாம் எடுத்துகிட்டு போவீங்க?
4: நாங்கள் வந்து மஞ்சள் கலர் பை, கவர், கவர் கூட எடுத்துன்னு போகக்கூடாது. பிளாஸ்டிக் கவர் கூட உபயோகப்படக்கூடாது. கவர் பை இருந்தால் வாங்கி வச்சுன்னு பையில் எடுத்துன்னு போவோம். காய்கறி அரிசி வாங்குறதுக்கு எடுத்துன்னு போவோம். பிளாஸ்டிக் கவரே எடுத்துன்னு போகக்கூடாது.
3: ஆ, தேங்க்யூ.
4: ஆ, நன்றிம்மா.
1: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ நிறைய பேசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
5: என் பேர் பழனிசாமி, நான் செங்கல்பட்டு.
1: பிளாஸ்டிக் பைகள் வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
5: கண்டிப்பாக. பிளாஸ்டிக் இருக்கிறதுனால வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, நீராதாரம் பாதிக்கப்படுது, சில உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக அது தடை பண்ணி தான் ஆகணும்.
1: நீங்கள் கடைக்கு போகும்போது எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
5: நான் அதிக காலத்தில் மஞ்சள் பை யூஸ் பண்ணேன், அதே தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக மஞ்சள் பை யூஸ் பண்ணுறது நல்லதா?
5: துணி பை யூஸ் பண்ணலாம்.
1: பிளாஸ்டிக் பையினால் அதை தூக்கி குப்பையில் போடுறதுனால எந்த மாதிரி பாதிப்புலாம் வருது அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
5: அதாவது அது வந்து மங்காத தன்மை உள்ள பொருள், அது அந்த மங்காத தன்மை உள்ள பொருளால் அதான் ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நிலத்தடி நீர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அந்த தண்ணி உள்ளே போக மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து அது மண்ணில் ஊறாமையும் அப்படியே இருந்து அது பல கெடுதல் உருவாகுது. அது வந்து கால்நடைங்க உயிரினங்கள்லாம் மேயிறப்போ அதுக்கு உண்டான நோயெல்லாம் வருது. மனுஷனுக்கும் அது ஒரு நோயெல்லாம் வருது. குப்பை கொளுத்துறப்போ அதோட சுவாசம் வந்து அது ஒரு நோய் உண்டாக்குது.
1: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ ஜூலை 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்து ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கோம். முதல்ல உங்கள் பேரை, நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேம்?
6: உமா திருமங்கல்
1: மேம். ஃபர்ஸ்ட் கேள்வி மேம், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணுமா இல்லை வேணாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
6: கண்டிப்பாக தடை செய்யணும்.
1: இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை, ஏன் தடை செய்யணும்னு நீங்கள்
6: நினைக்கிறீங்க? அது மக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சும்மாவே அப்படியே போட்டு போயிடுவாங்க, அப்புறமா ட்ரைனேஜில் போய் மாட்டிக்கும், அப்புறமா தண்ணி தேங்கும், அப்புறமா கொசு வரும், திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் வரும், திருப்பி எல்லா இஷ்யூஸும் அதனால தான் மேக்ஸிமம் வருது. கிளியர் பண்ணாங்கன்னாவே ட்ரைனேஜில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக போகும்.
1: கரெக்ட் மேம், நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பைகளால் வர தீங்குகளை பற்றி தான் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணிப்பையை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக
6: வச்சுருக்கேன், அது இப்போ கூட இருக்குது. என்ன
1: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்கிறதுக்கு மேலும் கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
6: நிறைய இதில் மாற்றிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் பதில் ஒரு ப்ரௌன் கவர் கொடுக்குறாங்க, ப்ரௌன் பேப்பர் இது கொடுக்குறாங்க. இல்லையா, நம்ம ஏற்கனவே யூஸ்வலாக நம்ம ஊரில் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்கள பெரியவங்க, அதையே ஃபாலோ பண்ணலாம். மஞ்சப்பை அது தாத்தா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் இப்போ அதுக்கு பதில் மஞ்சப்பைக்கு பதில் வேறு கலரில் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதானே தவிர அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
1: பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறத பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? ஒரு சின்ன அட்வைஸாக இருக்கலாம், ஒரு டிப்பாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம்.
6: நம்ம கொஞ்சம் மாறணும். பிளாஸ்டிக் பேக் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்கில் வர சில திங்ஸை கூட அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பால் பேக்கெட்லேருந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது ஒரு சின்ன டப்பா கொடுத்து அனுப்புவாங்க ஆவின் பாலில் போயிட்டு போட்டு எடுக்கிறது, அதெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே பேக்கெட்டில் ஆயிடுச்சு. அதுவே மாற்றினாவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் பாட்டிலில் கொடுக்கக்கூடாதா? உடையந்தான், பட் அது இன்னும் பெரிய இதுவாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அங்கங்கே பூத் மாதிரி வச்சு கூட மேபி மாற்றிக்கலாம். அது பழைய மாதிரி மாற்றினாங்கன்னா கூட இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. நிறைய வச்சுருக்காங்க, அதில் கூட இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சாங்கன்னா காலையில் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இல்லை நிறைய ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் தான் கண்டிப்பாக கிடைக்கும், அதே மாதிரி பாட்டிலில் கொடுத்தாலும் நல்லதுதான், அது ரீயூசபிள் தான், ஏன்னா அது கூட படிக்கும்.
1: சார் மேம், நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டைமிங் கூட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.
7: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கமிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் பேர் என்ன?
8: மலர்.
7: ஸோ பிளாஸ்டிக் பை தடுக்கிறத பற்றி சில கேள்விகள்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் பை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
8: தடை செய்யினாது, ஏன்னா அது எல்லாம் கீழே நம்ம தின்ட்டு போடுற மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் வந்து மறுபடியும் அதை உற்பத்தி பண்ணி திருப்பி அது கவராகி வருது. அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குது எல்லாம் இருக்கும். அதனால நம்ம குழந்தைங்க சாப்பிட்றது அதுலேயே எல்லாமே வைக்கிறாங்க, அது எதனா எஃபெக்ட் ஆகும்ல. அதனால்
7: நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணி பை அங்கே கூட எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக ஆயிருக்கா?
8: ஆ, இருக்குது.
7: பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறத பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
8: அதிகமாக அது யூஸ் பண்ணாமல் துணி பையோ இல்லை கட்டை பையோ இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை.
7: நன்றி. ஹாய் ப்ரோ, நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வரோம். July 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, அது வந்து நம்ம அதை பற்றி நிறையா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
9: என் பேர் தருண், நான் மாத்தூர்லேருந்து வரேன்.
7: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
9: ஆமாம், தடை செஞ்சிருந்தா ஆகும்.
7: ஏன்?
9: ஏன்னா அது பொல்யூஷன் ஆகுதுல்ல.
7: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
9: பேப்பர் பேக்கு, அந்த மாதிரி ஜூட்டு அந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்.
7: பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து தடை செஞ்சால் என்ன மாதிரிலாம் தடை செய்யலாம், கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
9: பிளாஸ்டிக்கை வந்து இது யூஸ் பண்ணுறதுனால பேர்ன் பண்ணுறதுனால ஒரே இது பொல்யூஷன் ஆகும், அப்படியே இது ரெயின்லாம் இது ரொம்ப இதுவாகும், அதனால் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுனால கொஞ்சம் குறையும்.
1: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். July 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்து ஒரு சில கேள்விகளும் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கும். பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
10: கண்டிப்பாக தடை செய்யணும், ஆனால் தடை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அப்படியே என்ன சொல்கிறது ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வரணும். அதை எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு 90% எடுத்து முடிச்சு. பிளாஸ்டிக் வந்துட்டு இப்போது இருக்கிற டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், பட் வந்து அவாய்ட் பண்ணுறது இன்னும் இம்பார்ட்டண்ட். ஸோ பெஸ்ட் ட்ரை பண்ணலாம், அவங்கள்ட கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கும்.
1: நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி சொன்னனால நான் கேட்குறேன், நீங்கள் பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா?
10: காட்டன் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜூட் பேக்ஸ். இது வந்துட்டு இப்போ நார்மலாக என்ன சொல்கிறது பாலித்தீன் தவிர மற்ற எல்லாமே. பிளாஸ்டிக்குங்கிறது வந்து இப்போது எல்லோரும் யூஸ் பண்ணுறது தானே, நம்ம மொத்தமாக அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணும்னா நம்மளால் அது மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அது தேன் தட் லெதர் பேக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம்.
1: பிளாஸ்டிக் பைகளால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவு பாதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
10: பாதிப்பு இருக்குது, அது ஒன்லி பிகாஸ் வி யூஸ் இட் ஆஸ் அ வேஸ்ட். அது வேஸ்ட்டாக யூஸ் பண்ணனால மட்டும்தான். இதுவே வீட்டில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சு நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது தான் பிளாஸ்டிக் பேஸ். யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறனால மட்டும்தான் பிரச்சனை வருது. யூஸ் பண்ணலாம், பட் வீட்டில் தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும். நம்ம நிறைய நிறைய வாங்குறதுனால தான் பிரச்சனை வருது, நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ நிறைய யூஸ் பண்ணுறனால பிரச்சனை. மற்றபடி த்ரோ பண்ணால் மட்டும்தான் என்விரான்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா நம்ம கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணிக்குவோம் தேவைங்கிறது.
1: பிளாஸ்டிக் பைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க,
10: கரெக்டாக? கண்டிப்பாக.
1: இப்போது பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடு குறைக்கிறதுக்கு மேலும் கவர்மெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
10: கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். நோ மேட்டர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க எப்படி எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் இது பண்ணுறாங்க, பாட்டில் சரி பேக் சரி என்னவா இருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க அதுக்கு ஈக்குவலாக பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு ஈக்குவலாக அவங்க மற்றதையும் ப்ரொடியூஸ் பண்ண. இந்த ஜூட்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, என்வரன்மெண்ட் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் யூஸ் பண்ணுறேன்.
11: ஷோர் மேம், உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
10: தேங்க்யூ மேம்.
11: தேங்க்யூ. வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வரோம். ஜூலை 3rd இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே கொண்டாடப்படுது. இதை தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்புகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட பேரும் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள்.
12: என் பேர் பிரியா, நான் குரோம்பேட்லேருந்து வரேன்.
11: முதல் க்வெஸ்சன் என்னென்னா, பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன?
12: யா, கண்டிப்பாக அதை வந்து பேன் பண்ணணும். ஏன்னா அதனால நிறையா சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது, இன்ஃபேக்ட் ட்ரைனேஜ்லாம் கூட பிளாக் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பேன் பண்ணணும்.
11: நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணி பையன் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இருக்கா?
12: யா, ஐ டூ கேரி அ ஜூட் பேக். நான் எப்போவுமே ஷாப்பிங் போகும்போது ஒரு ஜூட் பேக் கையில் எடுத்துகிட்டு போவேன்.
11: பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
12: அதான் சொன்ன மாதிரி ஜூட் பேக், அப்புறம் வந்து மஞ்சப்பை, காட்டுப்பை, இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம்.
11: மக்களுக்கு பிளாஸ்டிக் பேகை தடை செய்வது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
12: எல்லாம் இண்டிவிஜுவலாக ஸ்டெப் எடுத்தால் தான் கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர முடியும். ஸோ எல்லாருமே வந்து ஜூட் பேக் அந்த மாதிரி கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது.
11: இது மூலமாக கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
12: ஆப்வியஸாக கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும் தான், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் வேணாம் பிளாஸ்டிக் பேன் ஆகலாம்.
11: தேங்க்யூ மேம்.
12: தேங்க்யூ.
7: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வரோம். ஜூலை 3rd பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
13: என் பேர் பாக்கியலக்ஷ்மி, நான் வேலூர் மாவட்டத்துலேருந்து வரேன்.
7: பிளாஸ்டிக் பையில் தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
13: ஆமாம், கண்டிப்பாக அதை தடை செய்யணும்.
7: ஏன் பிளாஸ்டிக் பையை தடை செய்யணும்னு நீங்கள்
13: நினைக்கிறீங்க? சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கப்படுது. மண் நீர், கடலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்கும். அதனால் யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. கடைக்கு போனால் கூட நம்ம துணி பை தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும்.
7: பிளாஸ்டிக் பையை தடை செய்யறதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
13: எல்லா கடையில் இருக்கிற பிளாஸ்டிக் பையெல்லாம் எடுக்கும். பிளாஸ்டிக் கவரே கொடுக்க கூடாது எங்கேயுமே. துணி பை, மஞ்சள் துணி பை, அந்த மாதிரி. இன்னொன்று, திருப்பதியில் ஒரு கவர் யூஸ் பண்ணிக்காங்க, அது பேர் மந்தர பாலி, அது ஒரு துணி பால் தின்னா இருக்கும், அது பேர் மந்தர. சரி,
7: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி துணி பையெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பிளாஸ்டிக்
13: நான் கட்டுப்பை, கட்டை பேக் யூஸ் பண்ணும். மஞ்சள் துணி பை யூஸ் பண்ணும். இதுதான் அந்த காலத்திலே எல்லா தாத்தா பாட்டி இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லி கற்றுருக்காங்க. இப்போ தான் எல்லாரும் ட்ரெண்டிங்கு மாடலுன்னு எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்.
7: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்கிறது மூலமாக எந்த மாதிரியெல்லாம் பொல்யூஷன் தடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
13: தடுக்க முடியும். பிளாஸ்டிக் பை தடுக்கிறதுனால, ஒழிக்கிறதுனால பூமியோட வெப்பமயமாதல், அந்த நீர் தண்ணி கடலில் மாசடைதெல்லாம் நம்ம தடுக்க முடியும். அப்புறமா நம்ம அந்த டீயெல்லாம் வாங்கினோம்ல பிளாஸ்டிக்கில், அதெல்லாம் நம்மளுக்கு லன்ஸ் அந்த இதில் உள்ளே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணால் நுண்கிருமிகள் எல்லாம் அதில் நம்மளுக்கு வரும் தெரியாமல். அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம தடுத்து நிற்கணும் எப்படியாவது.
7: தேங்க்யூ மேம், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.
13: நன்றி.
14: ஹாய், வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3rd இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் அப்சர்வ் பண்ணப்படுது. அது சார்ந்து ஒரு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கோம். முதல்ல உங்களோட பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்?
11: உங்களுடைய பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
15: என் பேர் எங்கிருந்து நாட ஓடுறேன், என் பேர் கே மனோகர்.
14: ஓகே சார், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
15: பிளாஸ்டிக் பை தடை செய்யக்கூடாதுன்னா கடையில் நல்ல கடையில் இன்றைக்கும் பிளாஸ்டிக் பை தான் குத்துங்கிறாங்க. வானான்னு சொன்னால் கேட்குறாங்களா, இல்லை யாருன்னா எத்துமோன்னு சொன்னால் கேட்குறாங்களா? வெளியிலேருந்து வரவங்க ஜனங்க கை வீசி சும்மா தான் போகிறாங்க. கடையில் கொடுக்குற பொருளை பிளாஸ்டிக் பையில் போட்டு தான் வாங்கிடுறாங்க. கடைக்காரன் இன்றைக்கி அதை குத்துக்குன்னு தாங்கிறாங்க.
14: ஓகே சார், நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணி பை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
15: வாங்கிக்கின்னு வரோம். வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுன்ற பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் கேட்குறாங்க. அதை கொடுன்றோம், அந்த கடையில் போயிட்டு நான் கண்ணாடி பாட்டிலில் கொடுன்னா கேட்க முடியும்? தண்ணி தாக்கடிக்கு கொடுக்குறோம், வாங்கிடுறோம், குடிச்சிடுறோம், பாட்டில் தூக்கி கீழே போட்டுடுறோம். தரணா சொல்லுமா?
14: புரியுது சார். இந்த மாதிரிலாம் வந்து ஃப்யூச்சரில் மாறலாம், மாறும் நம்ம நம்பலாம். உங்களோட நேரத்தையும் கூட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். July 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கலான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
16: சுந்தரி என்னோட பேர், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன்.
14: ஓகே மேம், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யணுமா கூடாதா நீ என்ன நினைக்கிறீங்க?
16: கண்டிப்பாக பண்ணணும்.
14: அது ஏன் அப்படி?
16: தலைமுறைகளுக்கு வந்து நல்லா இருக்கணும்னா அதை பண்ணுறது நல்லது.
14: சூப்பர் மேம். நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணி பையை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
16: எடுத்துகிட்டு போகிறேன்.
14: சூப்பர் மேம். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் மக்களுக்கு எதா என்ன ஆல்டர்னேட்டிவ் சஜெஸ்ட்?
16: இது வந்து கவர்மெண்ட்டே கொஞ்சம் அதை அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் யாரும் அதை ப்ராப்பராக பண்ணுறது இல்லை. ஸ்ட்ரிக்டான ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்கனாக்கும் பண்ணுவாங்க, அது பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு ஒரு சில நாட்கள் மட்டும் அதை ஒரு பண்ணுறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வந்து அதை மறந்துடுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். அது ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.
14: பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடை குறைக்கிறதுக்கு தனிநபர்களாக ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
16: அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியாது இல்லையா. இது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணால் தான் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக ஒருத்தர் பண்ணுறதுனாலலாம் எதையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது.
14: நன்றி மேம், உங்களுடைய கருத்துக்களையும் கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். July 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. அது சார்ந்து ஒரு சில கேள்வி உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
17: என் பேர் சிவரஞ்சனி, நான் டீசர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் மதுரை, இப்போ சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
14: ஓகே மேம், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
17: கண்டிப்பாக பண்ணணும் இந்த பிளாஸ்டிக் இது. ஏன்னா நிறைய இடத்துல போட்டுட்டு போகிறது, நிறைய அனிமல்ஸ் அந்த கவுலாம் சாப்பிட்றதுலாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். மற்றபடி பார்த்தா பொல்யூஷன் ரொம்ப ஆகுதுல, இதனால் அந்த ஒரு ரீசனு ஃப்ரீயான நல்ல இது கிடைக்கிறதில்ல, ஏர் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால தடை செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும்.
14: ஷோ மேம், நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பைகளுடைய தீங்குகளை பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்க. செகண்ட் வந்து நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணி பையை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
17: இப்போ சடனாக ஷாப்பிங் போகிறவங்களுக்கு முடியாது. ஆனால் வந்து இப்போ டிமார்ட் போகிறவங்களுக்கு அப்படிலாம் இருக்கவங்க அங்கேயே பை ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு தனியாக 11 rupees 15 rupees பண்ணுறாங்க. மேக்ஸிமம் யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ பேரண்ட்ஸ் கூட போகிறோம், வேறு யாருக்குனா அவங்க கொண்டு வராங்க. இப்போ நம்மளாம் சின்ன பொண்ணுங்க இருக்கவங்க பசங்க அப்படிலாம் கொண்டு போகிறதில்ல. பட் கொண்டு போனால் நல்லது, அவ்வளோதான்.
14: இப்போ பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யறதால பிளாஸ்டிக் பொல்யூஷன் எந்த அளவுக்கு குறையும் நீங்கள் நினைக்கிறீங்க?
17: குறையும்னு எனக்கு எப்படி சரியாக சொல்கிறதில்ல. பட் இப்போது நிறைய இடத்துல வந்து பொல்யூஷன் எல்லாமே தப்பாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் ஆகிறதும் சரி, இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும், குட்டி குட்டி அனிமல்ஸும் சரி, எல்லாமே நிறைய இடத்துல பிரச்சனை ஆகுதுல. அதெல்லாம் தடுக்கலாம். எப்படி எந்த மாதிரி சொல்கிறேன்னு தெரியல. பட் நிறைய விஷயம் தான் தப்பாக இருக்குது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா குட்டி குட்டி பையனால நிறைய அந்த பிளாஸ்டிக்கானால் நிறைய இஷ்யூ ஆகுதுல்ல. குப்பையாக அதெல்லாம் நிறைய சேருது. நிறையா இந்த சென்னை ஒன்றில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட்டில் எவ்வளோ குப்பையாக இருக்கும். அதெல்லாம் நிறையா தப்பான விஷயம். இதனால் நிறைய நமக்கு நோய் கூட வருது இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம் ஈஸியாக.
14: ஸோ மேம், கடைசி கேள்வி, பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறதுக்காக நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ஒரு சின்ன டிப்பாக கூட இருக்கலாம், இல்லை அட்வைஸாக கூட இருக்கலாம்.
17: டிப்ஸா? என்ன டிப்ஸ் சொல்லலாம்? எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் பையில் ஒரு சின்ன பேக் மாதிரி, குட்டி பேக் வச்சுக்கோங்க. முடியலையா கையில் கூட ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். ரொம்ப பெரிய பெரிய உங்களுக்கு பிளான் பண்ணி போகிற மாதிரினா பெரிய நீங்களே முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை சடனாக பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பை வாங்கிடலாம். அதுக்காக வந்து ஏதோ போகிற போக்கில் ஒரு கவரோ கீழே கிடக்கிறது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் தான். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏதாச்சும் சொன்னால் பசங்களே நான் பார்த்துக்கேன், கீழே கிடக்கிறக்காரோ அப்படியே எடுத்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. இல்லை இப்போது பேகு கூட நிறைய இடத்துல இது என்ன சொல்கிறது, டஸ்ட்பின் கவர் கூட இப்போ நிறைய இடத்துல மாறிடுச்சு. ஸோ அதுவே மாறும்போது நம்ம மாறிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதில்
14: ஷோர் மேம், உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். July 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதை சார்ந்து ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
18: என் பேர் செண்பகலட்சுமி, நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வரேன்.
14: ஓகே மேம், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேம்?
18: கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேக் தடை செய்யப்படணும். ஏன்னா அது வந்து டீகம்போஸ் ஆகிறது இல்லை. அதனால் வந்து நமக்கு செடி மரம் செடி கொடிகள் கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அடியில் போய் தங்கிடுறது, தண்ணி அது இழுக்க மாட்டேங்கிறது. ஸோ வந்து நிலத்தடி நீர் எல்லாமும் பாதிக்கப்படுறது. அதனாலேயே வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் வந்து வேண்டாம் அப்படின்னு வைக்க தான் வேணும்.
14: ஷோ மேம், நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பைகளுடைய தீங்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது கேள்வி மேம், நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஒரு துணிப்பையை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கம்.

0: வச்சிருக்கீங்களா மேம்?
1: ஆமாம், துணி பை நிச்சயமாக என்னுடைய பேக்கில் இருந்துகிட்டே தான் இருக்குது.
0: சூப்பர் மேம். பிளாஸ்டிக் பைகளால் நம்ம சுற்றுச்சூழல் எந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா?
1: அது நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான், அது எல்லாமே இப்போ நிறைய பாதிப்புகள் அது கொடுத்துட்டு இருக்கிறனாலையும் அதை டீகம்போஸ் ஆகிறதே இல்லை அப்படிங்கிறனாலையுமே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே அதை ஆனால் ரொம்ப நிறைய அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்டா டிவியில் மற்றதில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே தான் இருக்கா. இடையில கொஞ்ச நாள் அவள் பேப்பர் பேக் தான் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினா, ஆனால் நமக்கு என்னென்னா பிளாஸ்டிக் பேக்கில் தான் வந்து இந்த மிக்சரோ இதுவோ கொடுத்தா நவுத்து போகாமல் இருக்குது, டப்பா தேட முடியல, இது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம அதை பழகிட்டோம். இப்போ நாங்களே பேப்பர் பேக்குக்கு மாறிட்டோம். பேப்பரில் வந்து ஆனால் எண்ணெயெல்லாம் வெளியில் வரதான் வர்றது, நம்ம அதை ஒரு பாக்ஸில் போட்டுக்க தான் வேணும், அது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருக்கவே கூடாது.
0: சூப்பர் மேம். இப்போ கடைசியாக பிளாஸ்டிக் பைகளை தடை செய்கிறதுக்கு மேலும் கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இது கவர்மெண்ட் கையில் மட்டுமே இல்லை, தனித்தனி பொது மனிதர்கள் அவாலே வந்து திருந்தி வாழறது தான் இதுக்கு ஒரே ரூல். எத்தனைக்கு தான் ரூல் போடுவா? ஒரு ஒருத்தருக்கும் ரூல் போடும்பொழுதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறோம். ஹெல்மெட் போட்டு வந்ததுக்கு பிடிச்சாக்க ஹெல்மெட் போட்டவால நான் வந்து தடைபடினா அதனால் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுத்து என்னெல்லாமோ செய்கிறா அவாலெல்லாம் ஒன்றுமே கேட்கலையேன் கேள்வி கேட்கறது தான் பொதுமக்களோட இயல்பாகவே இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்லாதது, அவங்க தனி மனிதர்கள் தானாகவே மாறிக்க வேண்டியது தான்.
0: ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்ஸ்.
2: ஹாய் மேம், நாங்கள் MOPCRSலேருந்து வரோம். ஜூலை 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்ம அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர்?
3: என்னோடய பேர் ஐஸ்வர்யா.
2: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
3: ஆமாம், ஷியோராக.
2: ஏன் பிளாஸ்டிக் பேக்கை தடை செய்யணும்னு நீங்கள்
3: நினைக்கிறீங்க? அது சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகாது, அதுக்கு ரொம்ப இயர்ஸ் எடுத்துக்கும். அப்போ நிறைய பீங்ஸ், நிறைய லிவிங் பீங்ஸ்லாம் அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதுக்கும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்.
2: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
3: பேப்பர் பேக்ஸ்,
2: பிளாஸ்டிக் பேக்குக்கு பதில் வேறு எந்த மாதிரி பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணால் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்.
2: நீங்கள் மக்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு என்னெல்லாம் சொல்லலான்னு இருக்கீங்க?
3: ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் பேக் வந்து சீக்கிரமாக மக்காது, அதனால் மக்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம்.
2: தேங்க்யூ. ஹாய் சார், நாங்கள் MOPCRSலேருந்து வரோம். ஜூலை 3rd வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, அதை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
4: கேட்கறது வரும். என் பேர் ரவிக்குமார்.
2: பிளாஸ்டிக் பையில் தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
4: கண்டிப்பாம்மா. அது பிளாஸ்டிக் நிறையா குப்பை சேரு, அது சேரு, அதனால் பொல்யூஷன் இதாகுது, அதனால் நிறையா கஷ்டங்கள் இருக்குது. அதை ஒழிக்கணும், எல்லோரும் முயற்சி பண்ணால் தான் ஒழிக்க முடியும். அது
2: பிளாஸ்டிக்
4: இண்டிவிஜுவலாக எதுவும் பண்ண முடியாதுல, நாலு பேரும் ஒத்துழைச்சா தான் பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்.
2: பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணலாம்?
4: துணி பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீங்கள் கடைக்கு போகும்போது எந்த மாதிரி
4: பை தான்? காய்கறது நிறைய வாங்க முடியும். சொல்லுமா.
2: தேங்க்யூ சார்.
5: வணக்கம் மேம், நாங்கள் MOPCRSலேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3rd தேதி பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேன்னு கொண்டாடப்படுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க மேம்?
6: என் பேர் பிரியதர்ஷினி, ஐம் ஃப்ரம் பிரெடல்ஸ்.
5: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன?
6: எஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா அதனால நிறைய என்விரான்மெண்டல் டேமேஜஸ் நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வி ஷுட் சேஞ்ச் டு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ்.
5: நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது பிளாஸ்டிக் பேக்கை தவிர்த்து வேறு எந்த மாதிரி பேக்கெல்லாம் கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க?
6: காட்டன் பேக்ஸ் ப்ரிஃபரபிளி.
5: தேங்க்யூ மேம்.
0: ஹாய் மேம், நாங்கள் MOPCRSலேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3rd அன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதை சார்ந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம் மேம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேம்?
7: என் பேர் பிரியங்கா, நான் ஷோலிங்கர்லேருந்து வரேன்.
0: ஓகே மேம், ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன?
7: கண்டிப்பாக தடை பண்ணணும். அது வந்து யூஸ் பண்ணால் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த டீகம்போஸும் பண்ண முடியாது. ஸோ அதை கன்ஃபார்ம் தடை பண்ணிடலாம்.
0: ஷியோர் மேம். செகண்ட் வந்து நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணிப்பை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
7: ஆ,
0: பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க மக்களுக்கு?
7: கிளாத், ஜூட், நெக்ஸ்ட் பேப்பர்.
0: பிளாஸ்டிக் பைகளால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் தர முடியுமா?
7: அது நம்ம எரிக்க சொல்ல வந்து அதில் இருக்க அந்த ஸ்மோக் வந்து சம் டிசீஸ் வர காரணமாக இருக்கும், அவ்வளோதான்.
0: இந்த பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு சின்ன டிப்பாக கூட இருக்கலாம், இல்லை அட்வைஸாக கூட இருக்கலாம்.
7: மோஸ்ட்லி ஷாப்பில் வாங்க சொல்லவே நம்ம அந்த பிளாஸ்டிக் பேக் வாங்காமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
0: சூப்பர் மேம், உங்களுடைய கருத்துக்களை எங்கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.
2: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். ஜூலை 3 வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீடே, அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
8: கர்ணன் மேடம், மோப்பேர் வீடு.
2: பிளாஸ்டிக் பையெல்லாம் தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
8: ஆமாம் மேடம்.
2: ஏன்
8: அது எப்படின்னா, மண்ணில் இருந்து எல்லாமே மக்காத பொருள் அது, ஓகேங்களா? அதனால் வந்து அது இல்லைன்னா நல்லாயிருக்கும்.
2: பிளாஸ்டிக் பேக்குக்கு பதில் எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள்?
8: பேப்பர் பை, துணி பை, அந்த மாதிரி எதனா இது பிளாஸ்டிக் பொருள் மட்டும் வேணாம்.
2: பிளாஸ்டிக் பையை தடை செய்யறதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
8: டைட்டான ஒரு இது எடுத்தால் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கோட சப்ளை நிப்பம் தான் நல்லாயிருக்கும்.
2: ரொம்ப நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன். ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வரோம். ஜூலை 3 வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீடே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு, அதை பற்றி இப்போ நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
9: நான் பூஜா, நான் நெய்வேலியிலேருந்து வரேன்.
2: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் தடை செய்யணும்?
9: கண்டிப்பாக பிளாஸ்டிக் பைகளை தடை செய்ய தான் படணும். ஏன்னா அது நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சரியான மீன்ஸ் கண்டுபிடிக்கப்படலை. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ரோட் ஓரத்துலேயே போட்டுருவோம். அண்ட் பிளாஸ்டிக் டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்னும் வந்து ரிசர்ச்சஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை எவ்வளோ நாளுக்கு அப்புறமா பிளாஸ்டிக் பேக் யூஸ்வலாக டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான்.
2: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
9: மோஸ்ட்லி க்ளோத் பேக்ஸ் தான். க்ளோத் பேக்ஸ் இல்லைனா ரீயூசபிள் பேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக் பேக்ஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன்.
2: பிளாஸ்டிக் பேக்கை தடை செய்யறதுக்கு கவர்மெண்ட் இன்னும் எந்த மாதிரியெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
9: பிளாஸ்டிக் பேக்ஸை மேனுஃபேக்சரே பண்ணக்கூடாதுன்ற சட்டம் வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் யார் யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த பேக்குள்ளே இருக்கிறதையும் சேர்த்து பிடுங்கிட்டு போனால் மக்கள் தெரிஞ்சிடுவாங்க.
2: உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
9: தேங்க்யூ.
0: எல்லாருமே இந்த தினத்தை சார்ந்து மக்களுடைய சில கருத்துக்களையும் அவங்க நம்ம கிட்ட சொல்ல விரும்புற சில விஷயங்களையும் கேட்டிருப்பீங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தமுள்ளதும் ஆரோக்கியமுள்ளதுமான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்க முயற்சி செய்வோம். சே நோ டு பிளாஸ்டிக் அண்ட் சே எஸ் டு அ கிரீனர் ஃபியூச்சர். தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: பொது நலம் கருதி வெளியிடுவோர். இது MOP சமுதாய வானொலி 107.8.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் திருவள்ளுவன் ஹிப்ஹாப், ஒரு சென்னை பேஸ்ட் ஹிப்ஹாப் க்ரூ. வணக்கம், நான் தான் MC கேனி ஃப்ரம் த பேண்ட் திருவள்ளுவன் ஹிப்ஹாப். யூ ஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளம் வட்டாரம்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தப்புன்னு சொல்லலை, தமிழில் பேச வந்து தயக்கப்படுறாங்க. ஹிப்ஹாப் தமிழாக அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர். அவரும் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு, நாங்களும் திருவள்ளுவன் ஹிப்ஹாப் தான் சொல்லிட்டுருக்கோம், தமிழ் பேச பெருமைப்படு, அது வேறு ஒன்றும் இல்லை. திருவள்ளுவர்னு எதுக்கு நாங்கள் பேர் வச்சோன்னா, கொஞ்சம் அவர் எல்லா சோஷியல் மெசேஜ்லாம் சொல்லியிருக்காரு, நம்மளும் ரெண்டு மூணு சொல்லலாம் அப்படின்னு தான். தமிழில் பேசுறது இன்னும் கூச்சம் கிடையாது, தமிழில் பேசலாம், தமிழ் நம்ம தாய்மொழி, அதை நம்ம மதிக்கணும், அதுதான் என்னோட சோஷியல் மெசேஜ். வணக்கம்.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நேசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19ஆம் தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும்
2: you are listening to MOP community radio station 107.8. our radio, our community, our pride. Sometimes we all want to sit back, relax and block the negativity surrounding us. But what stops us? That is the question you have to ask to yourself. That what is stopping you to take that one step which may have a greater impact on your cognitions? Think of each and every time that you have survived that pain. The thoughts that haunt you, the moments that remind you of how bad things got for you. Now all you got to do is overcome those thoughts and remind yourself of how beautiful your life could be and that there are people who want to see you happy actually. All you must do is take that one step and face your fear.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?

0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்ட போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்ட போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்ட அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: குட் டே எவ்ரிபடி. யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் பிரைட். ஹவு பியூட்டிஃபுல் அ டே கேன் பி வென் கைண்ட்னஸ் டச்சஸ் இட். No matter how someone looks or acts, you truly never know what is happening in their life. Now, whenever I get frustrated or annoyed with someone's actions, I remind myself that I don't really know what's going on in their life. I try to take a breath, not take it personally, and trust that they are doing the best they can. You may never know how much small act of kindness could affect someone. I can tell you that for me, the power of kindness from strangers and friends kept me going during one of the worst times of my life. They were a lifeline. I continue to remember them and will for the rest of my life. I truly believe days of kindness will last a lifetime. We never know what is going on in someone's life, what news they might have gotten that day, whether they lost their friend, job, or their loved ones who is ill. That is why it is so important to lead with kindness as often as we can. Give everyone the benefit of doubt instead of taking something they say or do personally. I am the type of person who takes a lot of things quite personally. I've gotten a lot better as I've grown older, but it still takes effort for me to know when to take something to heart and, more importantly, when I should not. I have also gone a step further in learning that when someone says something that is hurtful or harsh, it says more about them than you. If a close friend does not seem to be replying to your messages, it does not mean they are ignoring you or that they have moved on from the friendship. It gave me this reminder that we should never assume someone else's current situation or state of mind. An extremely happy person might be going through a rough patch that we know nothing about. I think it is important to learn to accept people for the way they are and respect what they choose to share with you. Other people do not have the responsibility to act or speak the way you would like them to. It is much easier if we see others for who they are without having the need to change them. As much as I would like to think I'm a good person and treat people fairly and kindly, I have to admit I am the sort of person that gives people the benefit of doubt until I become aware about how the person might be misusing the benefit of doubt that I had given to him or her. I vow to be kind to everyone in trying to make their day better, and I know that I need to do better with a lot more people. Anger and regret are holding grudges gets you nowhere. On that note, this is Ajay Deeksha signing off, and you are listening to MOPCRS 107.8, our radio, our community, our pride. If you would like to share your experience or feedback, please send it to us at crsmop@gmail.com. Take care and stay safe.
3: அம்மா அம்மா
4: சொல்லு வித்யா, என்ன விஷயம்?
3: ஞாபகம் இருக்காமா, நான் முன்னாடி சொன்னல எங்க காலேஜ்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்கன்னு, அதோட டைட்டில் முடிவு பண்ணிட்டோம். அது என்னன்னு தெரியுமா? வுமன் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது பெண்களின் மனநலம். எனக்கு மனநலம் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் குறிப்பா நம்பகத்தன்மையான சோர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கணுமா?
4: ஆஹா சூப்பர். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரேடியோ ப்ரோமோ கேட்டேன் வித்யா.
3: ரேடியோ ப்ரோமோவா? என்னதுமா?
4: நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில ஒரு ப்ரோமோ போட்டாங்க, அதாவது புதுசா பெண் மனம் பேணுவோம்னு ஒரு நிகழ்ச்சி வரப்போகுதான். அதுல விமன் அண்ட் மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்களாம். அந்த புது தொடர்ல மொத்தம் 6 எபிசோட் வரப்போகுதான். ஒவ்வொரு எபிசோட்லயும் பெண்கள் மனநலத்தை குறித்து ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ண போறாங்களாம். இப்பதான் ப்ரோமோல கேட்டேன். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நிகழ்ச்சி தொடங்க போகுது. வா, என் கூட உட்கார்ந்து நீயும் கேளு. உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும் வித்யா.
3: ஆஹா சூப்பர்மா. அப்ப நான் கட்டாயம் அந்த 6 எபிசோடையும் கேட்க போறேன். கேட்டு என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வுமன் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது பெண்களின் மனநலம் பத்தின நிறைய விஷயங்களை நம்பகத்தன்மையான இந்த ப்ரோக்ராம்ல இருந்து தெரிஞ்சுக்க போறேமா. எம்ஓபி சமுதாய வானொலிய டியூன் பண்ணுங்கம்மா.
4: இதோ 107.8 வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நிகழ்ச்சி தொடங்க போகுது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SEG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா சர்வதேச அளவுல பல துறைகள்ல பற்பல சாதனைகள் படைச்சிட்டு வரத நாம பாத்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட சமீபத்திய சாதனைகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நம்ம நாடு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கறத உறுதிப்படுத்துது. ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில நம்ம நாட்டுல அதிகரிச்சுட்டு வர பிரச்சனைகள்ல மிக கவலைக்குரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா மனநலம் சார்ந்ததுதான். நம்ம உலக சுகாதார மையம், அதாங்க நம்மளோட WHO, ஆரோக்கியத்தை எப்படி டிஃபைன் பண்றாங்க தெரியுமா? ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு நோயோ பலவீனமோ இல்லைனா அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னு அர்த்தம் இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க. சரி, மன ஆரோக்கியம் சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? மன நோய்களோ அல்லது குறைபாடுகளோ இல்லாததான் மன ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? மன ஆரோக்கியம் என்பது ஒரு நபரின் உளவியல், அதாவது சைக்காலஜிக்கல், உணர்ச்சி எமோஷனல் மற்றும் சமூக நல்வாழ்வு, அதாங்க சோசியல் வெல்பீயிங் என பல விஷயங்களை கொண்டு வரையறுக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் உலக அளவுல அக்டோபர் 10 உலக மன அழுத்த தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் இல்லையா? ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனநல நோயால் பெரும்பாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள பாலினம் பெண்கள் தான். இத மனசுல கொண்டுதான் இந்த TRF செம்கா யுனெஸ்கோ SDG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் புரோகிராமில் 6 எபிசோடையும் நாங்க பெண்களின் மனநிலை குறித்த விழிப்புணர்வுக்காக உருவாக்கி இருக்கோம். இந்த அறிமுக அத்தியாயத்தின் குறிக்கோள் கேட்பவர்களுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றிய, குறிப்பா பெண்களின் மன ஆரோக்கியத்தை பற்றிய பொதுவான புரிதலை வழங்குவதாகும். நேயர்களே, இன்றைய தகவல் நேரம் பகுதியில நாம இந்திய அரசாங்கத்தோட பெண்கள் சம்பந்தமான ஹெல்ப்லைன் நம்பரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தேசிய மகளிர் ஆணையம் July 2021 துயரத்தில் இருக்கும் பெண்களுக்காக ஒரு பிரத்யேக 24 மணி நேர உதவி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. நேயர்கள் குறித்துக் கொள்ளவும், 9-1-7-8-2-7-1-7-0-1-7-0. மீண்டும் சொல்கிறோம், 9-1-7-8-2-7-1-7-0-1-7-0. இந்த உதவி மையத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளம் www.ncwwomenhelpline.in. மீண்டும் சொல்கிறோம், www.ncwwomenhelpline.in. நேயர்களே, பொதுவா நம்ம உடல் நலத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனநலத்துக்கு கொடுக்கறோம்னா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நமக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஒரு மருத்துவரை போய் பார்க்க தயங்குறோம், பயப்படுறோம். ஏன்? காரணம், இந்த சமுதாயம், அதாங்க நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் நம்மள குறைத்து எடை போட்டுடுவாங்கங்கிற பயம்தான் இதற்கு காரணம். இந்த பயத்தை உடைச்சி தயங்காம மனநல ஆலோசகரை அணுகணுங்கிற கருத்தை வலியுறுத்துற விதமா இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில ஒரு வானொலி நாடகம் வரப்போகுது.
1: ஹலோ சாரதா, நான் விஜி பேசுறேன்.
2: சொல்லு விஜி.
1: என்ன சாரதா, குரல் ரொம்ப டல்லா இருக்கு. நானே கேக்கணும்னு நினைச்சேன். சாரதா, நீ ஏன் 3-4 காலேஜுக்கே வர்றதில்ல? போன வாரமே கவனிச்சேன், நீ ரொம்ப டல்லா இருக்க. வர வர யாருக்கிட்டயுமே அதிகமா பேச மாட்ற. உன் முகமே ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு என்னதான் ஆச்சு?
2: அது வந்து, அத நான் எப்படி விஜி சொல்றது, ஒரே யோசனையா இருக்கு. நான் அத சொன்னா யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு விஜி.
1: உன் தயக்கம் எனக்கு புரியுது சாரதா. ஆனா நம்ம பிரச்சனைகளை பத்தி நம்ம 4 பேர்கிட்ட பேசும்போதுதான் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். நீ முதல்ல விஷயம் என்னங்கறத சொல்லு.
2: அது வந்து, எனக்கு வர வர கொஞ்ச நாளா ரொம்ப கவலையா இருக்கு. இத நினைச்சு அத நினைச்சுலாம் இல்ல, பொதுவாவே கவலையா இருக்கு. எந்த விஷயத்திலயும் ஈடுபாடே இல்ல. ஒரு விஷயத்துல ஈடுபாடு இருந்தா தானே என்னால முழுசா செய்ய முடியும். அதனாலதான் நீ பாரு, வர வர என்னோட படிப்புல கூட ரொம்ப டவுன் ஆயிட்டேன். படிப்பு மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலயும் பெருசா ஈடுபாடு இல்ல. சட்டுன்னு கோவம் வருது, ஏனே தெரியாம அழுக வருது. ஏதோ ஒரு படப்படப்புலயே இருக்கேன். என்ன அறியாம எனக்குள்ள ஒரு உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த எண்ணங்களை நினைக்கணும்னு நினைக்கல, ஆனா அது திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இது யார்கிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல விஜி. அதுதான் ஒரே தயக்கமாவும் கவலையாவும் இருக்கேன்.
1: சாரதா, எனக்கு நல்லா புரியுது. உன் பிரச்சனை என்னங்கறத என்னால ஓரளவுக்கு யோகிக்க முடியுது. உனக்கு ஒரு வகையான மன அழுத்தம் மாதிரி வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு எனக்கு சரியா உறுதியா சொல்ல தெரியல, ஆனா நீ கண்டிப்பா ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கேன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்கணும், இல்லைன்னா ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட அதை பத்தி பேசலாம். என்னால உனக்கு மன அழுத்தம் இருக்குன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கான படிப்பும் பக்குவமும் அறிவும் எனக்கு கிடையாது. அதனால நீ முதல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்குறதா உன் பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுக்கும்.
2: இல்ல, அது வந்து நான் இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் எல்லாம் போய் பார்த்தேனா எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ, எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஐ மீன், யாரோ என்ன குறைச்சு மதிப்பிட்டுருவாங்களோ, வேற மாதிரி நினைச்சிருவாங்களோன்னு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு விஜய்.
1: உன் தயக்கமும் பயமும் எனக்கு நல்லாவே புரியுது சாரதா. இப்போ நம்ம கீழே விழுறோம், கையில அடிபடுது, உடனே போய் டாக்டரை பாக்குறது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம மனசுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது டாக்டர் பாக்குறது ரொம்பவே அவசியம். உனக்கு வேணும்னா சொல்லு, நான் உன் ஃபேமிலி கிட்ட கூட இத பத்தி பேசுறேன். ஏன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல

0: ரொம்பவே முக்கியம்.
1: கண்டிப்பா விஜி, இப்பதான் கொஞ்சம் தெளிவும் தெம்பும் எனக்கு கிடைச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா சைக்காலஜிஸ்ட போய் பாக்குறேன். ரொம்ப நன்றி விஜி.
0: என்ன நேயர்களே, இந்த வானொலி நாடகத்தை கேட்டிருப்பீங்க. நமக்கோ இல்ல நம்மளோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் யாருக்கோ மனநல நோய்கள் அல்லது கோளாறுகளின் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா தயங்காம மனநல ஆலோசகரை அணுக வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகும். ஏதோ ஒரு மனநல மருத்துவரிடம் போக கூடாதுங்க, அவர் முறையா பதிவு செய்யப்பட்ட மருத்துவரா என்பதை தெரிந்து கொண்டுதான் போய் பார்க்க வேண்டும். உணவு பழக்கம், பனி சுமை, பரபரப்பான இயந்திரத்தனமான வாழ்க்கை, சுற்றுச்சூழல் சீர்கேடு, இப்படி பல விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நோய்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்குதுன்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதுதான் என்றாலும் பெண்கள் அதிகம் சந்திக்கும் நோய்களையும் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் உலக சுகாதார நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. இப்படி கூறப்படுகிற நோய்கள்ல முக்கியமான நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா அது மனநலம் சார்ந்ததுதான். உலக அளவில் சிறு வயது முதல் முதுமை வயது வரை உள்ள பெண்கள் பலரும் மனநல கோளாறுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. மன ரீதியாக பாதிப்புக்கு ஆளாகும் பெண்களுக்கு நம்பிக்கையும் உடனடி ஆலோசனையும் அவசியம் தேவைப்படுகிறது. நாம பெண்களோட மன ஆரோக்கியத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளும் வேளையில மன ஆரோக்கியத்தை பற்றிய கட்டுக்கதைகள் மற்றும் தவறான கருத்துக்களை களைவது ரொம்ப அவசியம்ங்க. ஏனா இந்த மாதிரி தவறான புரிதல்களை நாம உடைக்கும் போதுதான் பெண்களின் மன ஆரோக்கியம் குறித்து நமக்கு உண்மையான அக்கறை, புரிதல் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயத்திற்கு, அதாவது ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு நம்மளால பங்களிக்க முடியும். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம சமுதாய மக்கள் கிட்ட அவங்க மனநலம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க நேயர்களே, இப்ப நம்ம சமுதாய மக்கள் சிலரிடம் மனநலம் குறித்து சில அடிப்படை கேள்விகளை கேட்டோம். அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: இப்ப நம்ம மென்டல் ஹெல்த்தால அஃபெக்ட் ஆகி இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது போய் நீங்க ஏன் டாக்டர் பார்க்க கூடாது, நீங்க ஏன் கவுன்சிலிங் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க புட் ஃபோர்த் பண்ணுவாங்க. ஆனா அப்படி அவங்க பண்ணும்போதும் நம்ம ஏன் போகிறதுக்கு தயங்குறோம் அப்படின்னா சொசைட்டி அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றது பொறுத்து தான். ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் ஆகி அவங்க கவுன்சிலிங் போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த சொசைட்டியே ரொம்ப டிஃப்ரெண்டா பார்க்கும், ஏன்னா அவங்கள தப்பா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலயே அவங்க தயங்கி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமையோ ஒரு கவுன்சிலிங் போகாமையோ இருப்பாங்க.
3: ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, லைக் நம்ம நல்லா படிப்போமா, நல்ல ஒரு ஜாப் கிடைக்குமா, ஒரு குட் சேலரி இருக்குமா, ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ப்ரைடாக இருக்கோமா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போமான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில க்வெஷ்சன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. ஒருவேளை நம்ம டாக்டர்கிட்ட போனால் இந்த சொசைட்டி நம்மளை ரொம்பவே ஜட்ஜ் பண்ணிடும்னு சொல்லி ஒரு பயம் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இப்படி மனநலத்தை பத்தி பேசும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது எல்லாமே நமக்கு மேலோட்டமாக ஒரு தகவல்களா தான் நமக்கு வந்து சேருது. இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா, அதுல உள்ள கூறுகளை இன்னும் விரிவா புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க.
4: இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்காலஜிஸ்ட் வந்தனா அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம். நேர்களே,
1: மனநலம் சுகாதாரம்னா என்ன, அதோட குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுற பொதுவான மனநல பிரச்சனைகள் என்னென்ன, ஆண்களோட மனநிலை பிரச்சனைகளை ஒப்பிடும் போது அது எந்த வகையில வேறுபடுதுன்னு சொல்லுங்க மேம்.
5: இப்போ மனநல சுகாதாரம் அப்படின்னு சொல்றீங்க, சுகாதாரம்னாலே தூய்மை. சோ மனநலம் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து தூய்மை வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது, ஏன்னா மனநலத்தை கூடிதான் வந்து உடல் நலமும் சார்ந்து இருக்கு. ஸோ உடலும் மனமும் ஒரே காயின்குள்ள இருக்க இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நம்ம மனநலத்தை பேணி காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பெண்களாகிய நாம கண்டிப்பா மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பெண்களுங்கிறதே வந்து மல்டிபிள் ஹேண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கிறதுனால யூஸ்வலி அவங்க வந்து அவங்களுடைய செல்ஃப் கேர் பத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் மனநலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பை டிஃபால்ட் வந்து மனசோர்வு வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு காரணிகள் என்னென்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்மோன்ஸ், அவங்களோட நியூரோபயாலஜிக்கல் சிஸ்டம், பிளஸ் நான் சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் ரோல், பிளஸ் வந்து சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து மனசோர்வு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது.
1: ஒரு பெண் மனநல பிரச்சனையால அவதிப்படுறாங்கன்றத எந்தெந்த அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம?
5: மனநலம் பொறுத்த வரைக்குமே அது வந்து ரொம்ப இன்விசிபிளான ஒரு கண்டிஷன். இப்போ ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், பட் மனநலம், மனசோர்வு, மனநல பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு யூஸ்வலி வந்து இந்த மூணு விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணணும். ஒன்று வந்து அவங்களோட இயல்புலேருந்து அவங்க வேற மாதிரி இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எனர்ஜி கம்மியாக இருக்கு, அவங்க தூக்கத்தில் சேஞ்சஸ் இருக்கு, அவங்க சாப்பிட்றதுல சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து வேறுபட்டிருக்கு. அதாவது இப்போ மாற்றங்கள் ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு, எல்லாமே எக்ஸஸ் ஆயிருக்கு. யூஸ்வலி மனசோர்வு இருக்கும்போது எல்லாருக்கும் கம்மியாக தூங்குவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் வேறுபட்டு என்ன ஆகுறாங்கன்னா, ரொம்ப இமோஷ்னலாக அஃபெக்டடாக இருக்கும்போது ஜாஸ்தியாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஜாஸ்தியாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வந்து எக்ஸஸாக எனர்ஜி வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தி ரொம்ப வேலை ஜாஸ்தி செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு வெளிப்பாடும் இருந்தது. அதாவது இயல்புலேருந்து அவங்க ஓரளவுக்கு ஜாஸ்தியோ இல்லை கம்மியாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மனநல பிரச்சனை இது வந்து நாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை தாண்டி வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்காது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டெய்லி செய்யற வேலையிலே அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அவங்களுக்கு அது அசதியாகும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும்
1: பெண்கள் மனநலம் குறித்த ஒரு சில தவறான புரிதல்கள், அப்படி இல்லைன்னா தவறான கருத்துக்கள் நம்ம சமுதாயத்துல இருக்கு. இந்த மாதிரியான மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ போக்க எப்படி முற்படுவீங்க மேம்?
5: பொதுவாவே மனநலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. பெண்களுக்குன்ற போது இப்போ ஜென்ரலி வந்து எல்லாரும் சொல்றது எனக்கு வந்து கை கால் வலிக்குது அப்படின்வாங்க. அப்போ வந்து ஓஹோ இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஜென்ரலி கை கால் வலிக்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஜென்ரலி இது வந்து கை கால் குடைச்சல் சிண்ட்ரோம் அப்படின்வோம். பட் இது ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தான் அவங்க சீக்கிரமா அசதியாவாங்க, சீக்கிரமா அவங்களுக்கு வந்து உடம்பு வலி வந்து தெரிய ஆரம்பிக்கும், தூக்கம் வந்து அவங்க தூக்கம் இன்மையா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இயல்பு தான், இதுக்கெல்லாம் நீ வந்து பெருசா கஷ்டப்பட வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம தட்டி கழிக்க கூடாது. இன்னும் வயதான பெண்கள், இப்போ நம்ம வந்து நார்மல் மிடில் ஏஜ் விமனை பத்தி பேசிட்டு இருக்கோம், இப்போ வயதான பெண்களுக்கு ஒரு மறதி வருது அப்படின்னா நம்ம அந்த மறதியை கூட வயதுக்கேற்றது வந்து நம்ம பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இது என்ன ஆகும்னா டிப்ரெஷன்னால கூட அவங்களுக்கு வந்து மறதி வரலாம். ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுவுமே கன்சிஸ்டண்டாக ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இருக்கு, அவங்க வந்து ரிப்பீட்டடாக அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா
4: என்ன? நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கிய SDG ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பெண் மனம் பேணுவோம் நிகழ்ச்சியோட முதல் அத்தியாயத்தை கேட்டிருப்பீங்க. மேலும் வரப்போகிற அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பெண்களின் மனநலம் குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
1: விடைபெறுவது உங்கள் RJ மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
6: அம்மா
1: சொல்லு வித்யா.
6: இவ்வளோ நேரம் MOP சமுதாய வானொலியில் வந்த பெண்மனம் பேணுவோம் நிகழ்ச்சியோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுலம்மா?
1: ஆமா வித்யா,
6: இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் நினைச்ச மாதிரியே மனநலம்னா என்ன, குறிப்பா பெண்களுக்கு ஏன் அதிகமான மனநல பாதிப்புகள் வருது, அதோடைய அறிகுறிகள் என்ன, அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோடைய இன்டர்வியூ ரொம்ப அருமையா போச்சுலம்மா.
1: ஆமா வித்யா, உன்னோட ப்ராஜெக்டுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன்.
6: நிச்சயமாமா, ஆனா இதோடைய ஆரம்பத்தை தான் இப்ப நம்ம கேட்டோம். இன்னும் பெண்களுடைய மனநலம் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இந்த தொடர்ல வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்களை தொடர்ந்து கேட்கணுமா?
1: ஆமா வித்யா, கண்டிப்பா அடுத்த எபிசோட் போடும் போது அம்மா நிச்சயம் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேக்கலாம். எனக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு வித்யா.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
8: Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் ட்ரை.
9: வணக்கம். இன்றைய காசு மேல காசு வந்த நிகழ்ச்சிக்கு வைஸ் அட்வைசர் நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில மியூச்சுவல் ஃபண்ட், டாக்ஸ் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பல விதமான முதலீடுகள் மற்றும் சிறப்பான நிதி ஆலோசனைகள் உங்களுக்காக சொல்ல வந்திருக்காரு. நான் உங்க ஆர்ஜே விஜய் சாலினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நிகழ்ச்சிக்கு போலாமா? வணக்கம் சார்.
10: வணக்கம்.
9: இன்னைக்கு நான் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் சொல்ல வந்திருக்கீங்க. முதலீடுனா என்ன, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதோட அவசியம் என்ன?
10: சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற ஒரு சேவிங்ஸ். ஒன்று சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து டெய்லி நம்ம ருட்டீன் லைஃப்பில் நம்ம வந்து வேலை பார்ப்போம், அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு சேவிங்ஸ்ன்னு மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கன்சிடர் பண்ணிட்டோம்னா அது ஒரு சேவிங்ஸ். இன்னொன்று வந்து அசெட்ஸ் ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு இன்னொரு சேவிங்ஸ். இது ரெண்டு விதமான சேவிங்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து அசட்டுன்னு இல்லை, நமக்கு வெறுமனே நமக்கு வந்து வருமானம் மட்டும்தான் நமக்கு முதலீ சேவிங்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, இந்த வருமானம் ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு நின்றுடும். ஏன்னா நம்மளோட உடல் உழைப்பு ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கப்புறமா நம்மளோட சேவிங்ஸ் தான் நம்மளோட ஃப்யூச்சரை நமக்கு அது தான் நமக்கு காப்பாற்றும். ஸோ அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல்.
9: ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏ ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
10: ஆஃப் கோர்ஸ்.
9: ஓகே, இப்போ வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதில் முதலீடு செய்யலாம், அதுக்கு உங்களோட ஆலோசனை என்ன?
10: முதலீடு அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட்ஸு, ஆர்டி பண்ணலாம், போஸ்டல் ஆர்டி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். பட் ஆனால் என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணோம், என்ன கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அதை பண்ணுறோம், அந்த பர்பஸ்னால எதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி பெட்டர். அது அந்த மாதிரி ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட எல்லா கோல்ஸும், நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. முன்னாடிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெரைட்டிஸே கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 20-25 இயர்ஸ்
9: பிஃபோர்
10: வெறும் பேங்க்கில் ஃபிக்ஸ் டெபாசிட் இருக்கும். பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கூட கிடையாது. முக்காவாசி சேமிப்பு வந்து கடுகு டப்பாவில் மட்டும்தான் இருக்கும். அதில் தான் நான் முக்காவாசி அம்மாக்களோட சேமிப்பு வந்து ஒன்று நகை வாங்குவாங்க, அப்படி இல்லாட்டி தேவைப்படும் போது அப்பாட்டேருந்து காசு எடுத்து அதை வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைப்பாங்க. ஆனால் அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற பைசா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுமா அப்படின்னா வராது, கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணாது. அந்த டப்பாவில் இருக்கிற பைசாவை நம்ம இன்றைக்கி அதை யூட்டிலைஸ் பண்ணோன்னா அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து அதை வச்சு கடலை மிட்டாய் கூட வாங்க முடியாது. அதுதான் அதோட மதிப்பு. ஸோ அந்த மதிப்பை உயர்த்துறதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அசெட் அலோகேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இட் இஸ் வெரி வெரி குட்.
9: ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, அது வந்து எஜுகேஷனுக்கா இல்லை கல்யாணத்துக்கா இல்லை ஹோம் லோனுக்காகவா எதுக்காகன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா?
10: கரெக்ட்.
9: முதன் முதலாக முதலீடு செய்கிறவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்ன, எப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம்?
10: இதுக்கு பேசிக்கலி நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் ரூல் ஒன்று வந்து ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரூல், அதாவது ஒரு குட்டி கதை மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். அதை இங்கேயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி அதுக்கு பேர் என்னென்னா ரூல் நம்பர் 10. இட் இஸ் கால்ட் ரூல் நம்பர் 10. வாட் இஸ் ரூல் நம்பர் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ரூல் நம்பர் 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அதுக்கு யோசித்தது என்னென்னா, இப்போ ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தில் வந்து லெட் அஸ் அஸ்யூம் ராமர் இஸ் த இன்வெஸ்டர், ராவணன் வந்து தான் வந்து கோல். ராமருக்கு ராவணன் தான் கோல். ராவணனுக்கு 10 தலை உண்டு. பத்து தலையில் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு கோலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அது வந்து அவங்களோட சாய்ஸ், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட சாய்ஸ். என்ன கோல் வந்து நீங்கள் அந்த பத்து கோலாக வைக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ். இந்த ராமரோட டார்கெட் வந்து ராவணனை அழிக்கிறது. ஆனால் ராமர் வந்து நேராக ராவணனை போய் உடனே போய் அழிச்சிடல. அதுக்கு ஹி மேட் அ வெரி ஸ்மார்ட் டெசிஷன் டு கோ அண்ட் டேக் அ ஹெல்ப் ஃப்ரம் ஹனுமார். ஹனுமார்கிட்ட இருந்து அந்த ஒரு ஹெல்ப்பை வாங்கி எனக்கு ராவணனை போய் பார்க்கணும், எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவை, என்னால் திடீர்னு அங்கேருந்து போக முடியாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைங்கும்போது ஹனுமார் வந்து ராமருக்கு வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணார். ஏன்னா ஹனுமாரோட கான்ட்ரிபியூஷன் இன் ராமாயணம் இஸ் வெரி ப்ராமினன்ட். அப்போது ராமர் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர் வந்து கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ராவணனுங்கிற அந்த பத்து தல கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹனுமாருங்கிற ஒரு அட்வைசர் தேவைப்பட்டார். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 10 எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரியற மாதிரி சொல்லணும்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நிறைய 10 நிறைய இருக்குது. அதில் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா திஸ் இஸ் கால்ட் ரூல் நம்பர் 10. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஆரம்பிக்கணும். இட் இஸ் அ ப்ராசஸ். நான் சொன்னது ஒரு ப்ராசஸ். ராமர் வந்து இன்வெஸ்டர் வந்து அந்த 10 ரீச் பண்ணுறதுக்கு யூ ஷுட் டேக் அ ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் ஃப்ரம் அன் அட்வைசர் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரீச் த கோல். சரி, ராமருக்கு வந்து ராவணனை ரீச் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. யூ கேன் ஈஸிலி ரீச். அவர் வந்து ஈஸ் வெரி பிக் செயின்ட். அவர் வந்து ரொம்ப பெரிய கடவுளாக, அவரால் ஈஸியாக ராவணனை ரீச் பண்ண முடியும். ஆனாலும் இன்னொரு ஸ்மார்ட் வே ஆஃப் ரீச்சிங் இலங்கை லங்கா வந்து த்ரூ ஹனுமார் மூலமாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு இன்னும் ஆள் பலம் சேரும், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், எனக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய அவர் யோசித்ததுனால தான் ராமாயணத்தில் ஹனுமார் வந்து பெரிய ரோல் வைட்டல் ரோல் ப்ளே பண்ணார். இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பண்ண வேண்டியது இதுதான் ப்ராசஸ். இன்வெஸ்டராக ராம், ஆனால் நீ ராமர் நிஜமாலுமே இன்வெஸ்டர் ராமராக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் அவர் ராமராக இருப்பார். இல்லாட்டி அவர் வந்து ராமர் வந்து கடவுளாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், பட் அந்த கடவுளாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அட் தி எண்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த ப்ராசஸ் வழியாக போனோன்னா டெஃபினெட்லி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் அட்டைன் த கோல். அந்த ஈஸியான அந்த க்ளோல் பண்ணலாம். திஸ் இஸ் த ப்ராசஸ். அண்ட் இந்த ரூல் நம்பர் 10 செகண்ட் திங் இஸ் எப்படி இந்த இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி பண்ணுறது, இதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுறது. நீங்கள் சொல்கிற அந்த ப்ராசஸ் ரைட்டு, இதை வந்து ஒர்க் பண்ணணும்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஓகே யாருக்கும் எல்லாருக்கும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பேங்க்கில் எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 10,000, 20,000 ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு பேங்க்கில் வச்சுருப்பாங்க. லெட் எவ்ரிபடி ஏன்னா பேங்க்கில் அதில் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் 3%. ஸோ 3% இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் பற்றி பார்த்தா 3% இஸ் நாட் அட் ஆல் என் ஆல்ரெடி வி ஆர் இன் அ நெகட்டிவ். ஏன்னா 8% இன்ஃப்ளேஷன் இருக்குது, 3% தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேங்க்கில். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து 5% லாஸில் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் பிரேக் இவனாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நமக்கு உடனே தேவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்காக ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா 10 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்லி 10 யூ ஜஸ்ட் இன்வெஸ்ட். இதுவும் ரூல் நம்பர் 10 தான். ஒன்லி 10 யூ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிற எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல கெயின் பண்ணிக்கிங்க. கெயின் பண்ணப்புறம் நீங்கள் அதை 10th, 11th நீங்கள் அதை விட்ரா பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கேபிட்டல் எரோஷன்லாம் எதுவுமே இல்லை, அட் த எண்ட் ஆஃப் தி டே எவ்வளோ ஈல்டு ஜென்ரேட் பண்ணியிருக்குனா இட் வில் பி நாட் மோர் தேன் நாட் லெஸ் தேன் 8%. 8% ஈல்டு ஜென்ரேட் பண்ணுறது, அதாவது இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ஈல்டு, இட் இஸ் அன் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன். நம்ம பேங்க்லேயும் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் தான் 3% தராங்க. அதே மாதிரி இதோட ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 8% இருக்கும், 7.5 to 8 இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள ஆப்வியஸ்லி நமக்கு இட்ஸ் அ வெரி பெட்டர் ரிட்டர்ன். லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு பேங்க்கில் போய் நான் இன்றைக்கி பணம் எடுத்துட்டேன்னா நான் இப்போ நேராக பேங்க்குக்கு போனேன்னா உடனே பணம் எடுத்துக்குவேன். ஏடிஎம் டெபிட் கார்டு இருக்கு, நான் போய் பணம் எடுத்துக்குவேன். இதுவும் ஆஸ் குட் ஆஸ் ஈஸி லிக்விடிட்டி. நீங்கள் இன்றைக்கி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்கள் பேங்க்கில் க்ரெடிட் ஆகும், பைசா க்ரெடிட் ஆகும். ஆஸ் குட் ஆஸ் ஈஸி லிக்விடிட்டி இருக்கும். அண்ட் யூ கேன் என்ஜாய் த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து 10 days ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் தென் கோ ஃபார் அ 10 months சேவிங்ஸ். 10 months ஒரு சேவிங்ஸ் உண்ணிடுங்க. அந்த 10 months சேவிங்ஸ் வில் கெவ் யூ 8.5-9% தரும். அந்த 9% முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதில் கேபிட்டல் எரோஷன் ஏதாவது இருக்கா, ஓ இதுவும் நல்லா இருக்கே அப்படிங்கும்போது தென் கோ ஃபார் அ டீடைல்டு பிளானிங் ஃபார் 10 years. ஸோ 10 இயர்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது யுவர் நீங்கள் வந்து முதல்ல இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வில் கிவ் யூ அ மோர் கான்ஃபிடென்ஸ். ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் பெருசாக வந்துடும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கா. ஏன்னா அதுலேருந்து நம்ம பணம் வந்து ப்ராஃபிட்டபிளாக நம்ம எடுக்கும்போது நமக்கு அதுலேருந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படிங்கும்போது ஓகே இப்போது நம்ம 10 இயர்ஸுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்போது 10 இயர்ஸுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு வரும். ஸோ 10 இயர்ஸுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், அதுக்கெலாம் நிறைய கோல்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கோல்ஸை அந்தந்த டைமுக்கு அச்சீவ் பண்ணுற மாதிரி பிளான்.
1: ஸோ இப்போ நீங்கள் 10 months பிளான், 10 இயர்ஸ் பிளான்லாம் சொன்னீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது, அப்படின்னா என்ன?
10: ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொன்னது இந்த 10 months 10 days இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது தீஸ் ஆர் கால்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஷார்ட் டேர்ம்
1: 10 days என்ன பண்ண முடியும்?
10: 10 days பண்ண முடியும்,
1: நான் கேள்விப்பட்டதில்லை. 10 days
10: திஸ் இஸ் அ சர்ப்ரைஸ் திங். 10 days ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்.
1: அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
10: அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் கால்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது ஒரு ஸ்கீம் இருக்குது கால்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட ப்ராசஸ் என்னென்னா அந்த லிக்விட் ஃபண்ட்னா என்ன, அதில் பேரே அதுக்கு பேர் டிட்டர்மின் பண்ணிருக்கிறது லிக்விட் ஃபண்ட் தான்.
1: ஸோ நம்ம லிக்விட் கேஷின் கையில் இருக்க கேஷ் சொல்லுவோம்,
10: அதே மாதிரி தான் ஆஸ் குட் ஆஸ் அ லிக்விட் கேஷ். அது ஏன்னா அதில் வந்து ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருக்கும், உங்களுக்கு கேபிட்டல் எரோஷன் இருக்காது, உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஏன் ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லாமல் ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோட ட்ரெஷரியில் தேவில் அதில் வந்து பில்ஸ் இருக்கும், ட்ரெஷரிக்கு வந்து இந்த பேமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பில்ஸை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ட்ரஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும். அந்த ட்ரஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டை கொடுத்து அந்த பில்லை வாங்கிக்கும். அந்த பில்லுக்கு வந்து தேவில் டிட்டர்மைன் பீரியட் 20 days 1 month 45 days இப்படின்னு ஒரு பீரியட் கொடுப்பாங்க அந்த பில்லுக்கு. அந்த பில்லு அந்த பீரியட் எக்ஸ்பைரி ஆன உடனே அந்த பைசா வந்து திருப்பி இவங்களுக்கே வந்துடும் வித் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுப்பாங்க, அதுதான் லிக்விட் ஃபண்டோட ப்ராசஸ். அந்த லிக்விட் ஃபண்டில் மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கார்பரேட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அவங்க வந்து 300 crores 500 crores இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 8% இஸ் எ வெரி பிக்
1: மார்ஜின்.
10: ஆனால் நம்ம ஆஸ் எ ரீட்டைல் நம்ம அதனால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு தாராளமாக பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல, ஆனால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் நான் என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தேன்னா நிறைய பேர் நான் பார்க்கும்போது எல்லாம்
1: மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்,
10: 10,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்
1: 10 days.
10: ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு 10,000 ஏன்னா எல்லாருக்கும் இப்போது பேங்க்கில் வந்து எல்லாரும் ஆவரேஜ் குவார்ட்டர்லி பேலன்ஸ்னு சொல்லி 10,000 ஆகிட்டாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெசிடேட் பண்ணுறதே இல்லை. ஆனால் தட் இஸ் அ ஐடில் கேஷ். அந்த கேஷை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் அது அப்படியே இருக்கும். 3% அதுவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், அது அப்படியே போட்டு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேங்க்ஸ் வந்து அதை விட கம்மியாக வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த பேங்க்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு வை டோன்ட் வி என்ஜாய் திஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அண்ட் டேக் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக போகணும் அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம்ல. அது பண்ணுறது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர். எல்லாரும் இதை பண்ணணும்.
1: ஓகே, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டீங்க. லாங் டேர்ம்
10: இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ லாங் டேர்மில் இப்போ நான் வந்து இப்போ யாருக்காவது ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நான் ஷார்ட் டேர்ம் கொடுக்கவே முடியாது. எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்காக வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நான் வந்து இன்னொரு 2-3 இயர்ஸில் எனக்கு மேரேஜ் இருக்குது, அதுக்கு நான் ஹாவ் டு சேவ். இன்னும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வீடு வாங்கணும், அதுக்கு ஐ ஹாவ் டு சேவ். அதுக்கப்புறமா எனக்கு குழந்தை பிறக்கும், என் குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை சைல்டு எஜுகேஷன், அதுக்கு ஐ ஹாவ் டு பிளான். அதுக்கப்புறம் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பெரிய கார்பஸ் சேவ் பண்ணணும், என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை நான் பார்த்துக்கணும். சி தெர் ஆர் டூ மச் ஆஃப் நிறைய கோல்ஸ் இருக்குது அப்படியே வரிசையாக. நான் கார் வாங்கணும், நிறைய இருக்குது எனக்கு கார் வாங்கணும், எனக்கு ஹாலிடே ட்ரிப் வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்பாங்க. சி தீஸ் ஆர் ஆல் த கோல்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு, அந்த என்ஜாய் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரை அது பாதிக்கக்கூடாது. நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கணுமே ஒழிய, நம்மளோட அப்படியே சேவ் பண்ணிகிட்டே இருப்போம், நம்ம வந்து என்றைக்குமே அந்த பைசாவை வெளியிலே எடுக்க மாட்டோம்னா இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் என்னத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அது தூக்கி நம்ம ஏதாவது டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ அது ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணாலும் நம்ம என்ஜாய் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். அது என்றைக்கு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குதோ, ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பெரிய ட்ரிப்பு போகணும், ஒரு 1 மந்த் ட்ரிப் போகணும், எனக்கு பைசா வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது யூ வில் ஃபைண்ட் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட், யூ கேன் ஈஸிலி ஸ்பெண்ட் அ ஸ்மால் அமௌண்ட் ஃபார் அ வெரி பிக் ஹாலிடே ட்ரிப். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்பா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நல்லா பண்ணோம்,
11: ஐயோ நம்ம சம்பாதிக்கிற காசை என்ஜாய் பண்ணாம சேர்த்து வைக்கிறோமேன்ற மாதிரி மைண்ட் செட் இல்லாம
10: இன்னும் ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணும். இதுலயே நமக்கு இவ்வளவு வருது, நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம இன்னும் கம்மியா தான் கான்ட்ரிபியூட் பண்றோம், இன்னும் நம்ம ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் ஹாலிடே போகணும்னா அதுக்கப்புறம் எனக்கு இது கிடையாது,
11: சேலரி
10: கிடையாது. ஸோ இது வந்து இது சேலரி கிடையாதுங்கும் போது நான் அதுக்கப்புறமா நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் ஹாலிடே ட்ரிப்பே போகக்கூடாதா? இது என்ன தப்பு இல்லை, அது என்ன அதுக்கப்புறம் தான் நானே லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அப்போது நான் பண்ணவே முடியாது அப்படின்னா அப்போது உங்களுக்கு அந்த கார்பஸ் இருக்கும்ல, அப்போ நீங்கள் தாராளமாக அதை என்ஜாய் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போவே அதை பிளான் பண்ணணும் நம்மளோட, அதான் இட் இஸ் அ லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் மைட் பி செவரல் திங்ஸ், நிறைய இருக்குது. நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என் ஒய்ஃபுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், என்னெல்லாமோ வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட கோல்ஸுக்கு வந்து எல்லையே கிடையாது, நீங்கள் யூ கேன் ஹாவ் செவரல் கோல்ஸ். அந்த கோல்ஸ்க்கான ஒர்க் அவுட் நம்ம அழகாக பண்ணணும். சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது முக்கியம் இல்லை, சிக்ஸ் பேக்ஸ் வைக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு பெயின் இருக்குல்ல, வைக்கும் போது சட்டையை கட்டிட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், அப்படியே அப்பா என்ன மஸ்குலராக இருக்காருன்னு தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெயின் ஒன்று இருக்குது. அந்த பெயின் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு அவர் வந்து அந்த மஸ்குலர் பாடி இருந்திருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டேக் த பெயின் ஸோ தட் யூ வில் எண்ட் அப் இன் அ பெட்டர் ஷேப்.
11: ஓகே, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு சிறந்ததா?
10: ஆ, மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப சிறந்தது என்னோட, இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் எல்லாருக்கும் இதை சொல்லுவேன், பேசிக்கலி நான் இது பேசிக்கலி எல்லாருக்கும் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்னோடய ஒன் ஆஃப் மை கிளைண்ட் ஹூ இன்வெஸ்டட், அவங்க பேத்தி பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க 2000 எக்ஸாக்டாக. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வந்து 15 கம்ப்ளீட் ஆகி 16 ஆகுது அந்த குழந்தைக்கு. 16 இயர்ஸ் அந்த ஃபண்டு அந்த குழந்தைங்க வந்து அன்றைக்கி இது பேர் வச்சாங்க. பேர் வைக்கும்போது தாத்தா வந்து பேத்தி பேரில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணார். அப்புறம் அந்த பேர் வைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா எல்லோரும் பைசா கொடுப்பாங்களே அதில் ஒரு 15,000 இருந்தது, சேர்த்து 65,000 இன்வெஸ்ட் பண்ணார். அந்த 65,000 ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எக்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். 16 இயர்ஸ் ஆச்சு. இப்போ சும்மா நான் அவர் ரெகுலராக பார்ப்பேன், அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் அவர்கிட்ட அதை பற்றி நான் பேசவே மாட்டேன், ஏன்னா பிகாஸ் அது அவருக்கு இல்லை, பேத்தி பேரில் போட்டிருக்காரு. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னவோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் போட்ட பைசா அது. இட் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அவர் அதை தொடவே இல்லை, பேட்டிக்குன்னு கொடுத்துட்டாரு. கேன் யூ இமேஜின் வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஃபிகர் இப்போ இருக்கிறது? அஸ்யூம் பண்ணுங்க
11: எவ்வளோ, 16 இயர்ஸ் ஆயிருக்கு இல்லையா?
10: 16 இயர்ஸ், ஓகே, 10 x 6.5 lakhs வச்சுக்கலாமா? 10 x 6.5 lakhs அது கிடையாது, ஆக்சுவலி அது ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணது 23 lakhs.
11: வாவ்,
10: இன்னும் அந்த குழந்தைக்கு 2 வருஷம் இருக்கு,
11: 18 இயர்ஸ் ஆகும்.
10: 2 வருஷம் கழிச்சு தான் ஹையர் எஜுகேஷன் போகணும். திஸ் இஸ் கால்ட் பிளானிங். திஸ் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட் பிளானிங். லாங் டேர்ம் பிளானிங்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் பர்ஃபெக்ட் லாங் டேர்ம் பிளானிங். அவர் வந்து தெளிவாக இருக்கார், இன்வெஸ்ட் பண்ணவர் ஹீ இஸ் வெரி கிளியர் தட் இட் இஸ் நாட் மை மணி, ஐ எம் நாட் கோயிங் டு டேக் அவுட் த மணி. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அப்பா அம்மாவுக்கு இந்த பைசா வந்து இருக்கிறதே தெரியல. இருந்தது தெரிஞ்சிருந்ததுன்னா ஒருவேளை எடுத்துருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணல. பட் ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுமான்னா பியூட்டிஃபுல் எஜுகேஷன் கொடுக்க முடியும். இன்றைக்கி அந்த தாத்தா அவரோட கடமையை வந்து செவ்வனை செஞ்சாரா அப்படின்னா எக்ஸலண்ட்டாக செஞ்சுருக்கார். திஸ் இஸ் கால்ட் அ லாங் டேர்ம் பிளானிங். இது ஒரு விதமான பிளானிங். இப்போ சேலரி கிளாஸில் இருப்பாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க, ஈவன் நான் நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் அடிக்கடி சொல்கிறது தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணி இஸ் டூ ஹை. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த பாக்கெட் மணி, எனக்கு பாக்கெட் மணியே கிடையாது, நம்ம எடுக்கிற காசு தான், நமக்கு பாக்கெட் மணிலாம் கிடையாது. இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெர் இஸ் இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணி ஜாஸ்தி, ஏன்னா பிகாஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஏர்னிங், சம் பீப்புள் வில் பி எ பிஸ்னஸ் மேன் அண்ட் ஹை ரேஞ்ச் ஆஃப் சேலரிஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் இட்ஸ் ஆப்வியஸ் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பாக்கெட் மணியில் நம்ம ஒரு 25-30% சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும். 25-30% இஸ் 500 ரூபீஸ்.
11: மந்த்லி ஓகே.
10: நீங்கள் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா 500 ரூபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி காமன், வெரி வெரி காமன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எங்கேயாவது வெளியில் சாப்பிட போகணுன்னா இட் இஸ் வெரி குவைட் ஆப்வியஸ் 500 ரூபீஸ் வில் பி ஸ்பெண்ட் அப்படி ஜஸ்ட் லைக் தட் போயிடும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பாக்கெட் மணியும் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஒரு 500 ரூபீஸ் நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா இட் இஸ் நாட், நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்பர் டூ, இன்னொன்று வந்து இப்போவே நீங்கள் யூஆர் பிளானிங் நீங்கள் எஜுகேஷனில் இருக்கும்போது யூஆர் பிளானிங் ஃபார் யுவர் மேரேஜ்னு வச்சுங்களேன், உங்களோட மேரேஜ்க்கு நீங்கள் இப்போவே பிளான் பண்ணுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது அப்பா செலவு பண்ணும்போது அப்பா என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம், காலேஜில் படிக்கும் போதெல்லாம் சில பேர் இந்த பாக்கெட் மணியை வந்து உண்டியல் போட்டு வச்சுப்பாங்க. வராது, பட் சும்மா ஒரு இடத்துல போட்டு வச்சுப்பாங்க, ஒரு உண்டியலில் சும்மா சேர்த்து. ஏன்னா அப்போ நாலு நாள் எட்டுனா தான் கிடைக்கும் 1 ரூபா. படிக்கும்போது நேரா கொண்டு வந்து ஒரு உண்டியல், இவ்வளோ பெரிய உண்டியல், ஒரு 3 உண்டியல் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்து, அங்கிள் இது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அங்கிள். நான் எங்கள் அப்பா எனக்கு பைசா கொடுப்பாரு, எனக்கு ஃபெஸ்டிவல் போது பைசா கொடுப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதில் கிட்டத்தட்ட 60,000 ரூபா இருந்தது. எனக்கு அப்படியே ஷாக்கு. நான் தான் அவர்கிட்ட அவர்கிட்டயே கேட்டேன், அப்படியே என்ன சார் 60,000 இருக்கு? அவள் என்னமோ கேட்குறாப்பா, என்கிட்டலாம் கேட்காது, நீயே என்ன வேணால் பண்ணிக்க அவர்கிட்ட அப்படி. அவள் இன்வெஸ்ட் பண்ணுறா, அவளுக்கு நான் வந்து பான் கார்டெலாம் பண்ணி வாங்கி அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி, அது சின்ன குழந்தை ஒன்றும் தெரியாதுன்னு வச்சிங்களேன், அவளுக்கு நான் பண்ணி மட்டும் கொடுத்துட்டேன். கார்டியன் ஆஃப்கோர்ஸ் அப்பா அம்மாவை தான் போடணும் ஒரு ஆப்ஷன், பட் அந்த மாதிரி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க
11: சின்ன வயசுலேருந்து.
10: என்ன பண்ணணும்னு தெரியல, அதுக்கு சும்மா சேர்ந்து நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பாட்ட கேட்டால் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாரு, அம்மாட்ட கேட்டால் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாரு. நீ எப்போ வேணுமா யூஸ் பண்ணிக்க அப்படின்னா அந்த பொண்ணு யூஸும் பண்ணுறது இல்லை, அதனால எடுத்துகிட்டு வந்து நீ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டது. நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் இப்படி மொட்டையாக கேட்டால் இதெல்லாத்தையும் முதல்ல பணமாக மாற்று, பேங்க்கில் போடு, அதுக்கப்புறமா நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பண்ணி கொடுத்தோம்.
11: ஓகே,
10: ஸோ திஸ் இஸ் கால்ட், இது வந்து நமக்கு வந்து அந்த ஹேபிட் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் டு அச்சீவ் ஈவன் சிங்கிள் கோல். எல்லா கோல்ஸ்
11: நான் எகனாமிக்ஸ்ல படிச்சிருக்கேன், 1 ரூபி சேவ்ட் இஸ் 1 ரூபி எர்ன்ட் அப்படினா
10: இல்ல. வாரன் பஃபே அடிக்கடி சொல்வாரு, நீங்க வந்து செலவு பண்றது முக்கியம் இல்ல, முதல்ல சேர்த்து வச்சிட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்க, அதுதான் ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங்ஸ். அப்படிங்கிறது தான் அவரோட வேர்டிங்கு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நம்ம நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறோம், இது சேவிங்ஸுக்கு இல்லை சார், அது கொஞ்சம் கஷ்டம் சார், இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி
11: சொல்லிடுவோம்.
10: முதல்ல சேர்த்து வச்சுட்டு முதல்ல சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஹேபிட் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இப்போ இங்கேருந்து என்ன இன்னொரு ஒரு 29 28 29 இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க பேரில் எல்ஐசி பாலிசி போட்டிருப்பாங்க. அந்த எல்ஐசி பாலிசி வந்து இப்போலாம் நிறைய பேருக்கு மெச்சூர் ஆகிருக்கும். மெச்சூர் ஆகி அந்த பையனுக்கு வந்து மேஜர் ஆன உடனே அந்த பைசா அவனுக்கு போகும். அதுவே அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு பாவம் வயிற்றுல இதை கட்டி அதை கட்டின்னு ஏதாவது சேர்த்து வச்சுருக்காரு. ஏன்னா பையனுக்கு உதவட்டும் அப்படின்னு அந்த ஹேபிட் வந்து பேசிக்கலி ஆஸ் அன் இண்டியன் எல்லாருக்குமே அந்த சேவிங் ஹேபிட் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்சியூமர் எண்டுக்கு போனதுனால வி ஆர் ஸ்பெண்டிங் மோர் நாட் சேவிங், அது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதை நம்ம திருப்பி ரிவைவ் பண்ணி அதை பண்ணணும் பிகாஸ் ஆஃப் அவர் பெட்டர்மெண்ட்.
11: அப்போ நீ நிறைய சேர்த்து வச்சுனா நீ நிறைய செலவு பண்ணவும் முடியும் அப்படின்ற கான்செப்டையும் அவங்க
10: சேர்த்து வைக்கிறக்காக செலவு பண்றதுக்கு தானே பண்ணலாமே, தாராளமா பண்ணலாம்.
11: தொடர்ந்து பேசலாம். இன்னும் பல விதமான நிதி ஆலோசனைகள் பற்றியும் அதற்கான விளக்கங்கள் பற்றியும் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். ஸ்டே டியூன் வித் MOP CRS FM 107.8.
12: Why are you crying, Maryam?
13: I don't know what to do. I don't know where can I get the fee for my studies.
12: Such a simple problem.
13: Simple? You said simple? This is about my studies. My whole future depends on it.
12: Yeah, my friend, it's a simple problem.
13: What? What are you talking about?
12: Didn't you know banks provide educational loan for young people like us? I'm also studying on my educational loan only.
13: What? I can get an educational loan?
12: Yes, you can.
14: So people, let not your future go in dark just because of money. Because educational loan is at your help.
15: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. Stay tuned.
11: Welcome back to Kaasu Mela Kaasu. வந்து தொடர்ந்து பேசுறோம் திரு விவே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். நானே கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி பாக்கெட் மணி பார்ட் டைம் ஜாப் கூட போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து மந்த்லி சேவிங்ஸ்ன்னு இல்லாமல் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம்னா எதில் பண்ணலாம்?
10: தாராளமாக பண்ணலாம். ஏன்னா பார்ட் டைம் போகிறதுனாலே யூஆர் என்டைட்டில்ட் ஆஸ் அ நீங்கள் இப்போ ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஈவன் தோ நீங்கள் இப்போ ஸ்டடீஸ்லாம் பர்சியூ பண்ணாலும் ஜாபுக்கு போயாச்சு அவ்வளோதான், அப்போது உங்களுக்கு ஒரு ஏர்னிங் வருது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஏர்னிங் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதான் நான் சொன்னேன், மந்த்லி கான்ட்ரிபியூஷன் இஸ் 500 rupees இஸ் அ வெரி காமன் திங் ஃபார் அ ஒரு ஒரு இண்டிவிஜுவல்
11: ஈஸியாக.
10: 500 rupees இஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட். ஸ்டார்ட் வித் 500 rupees. 500 rupees யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, ஈஸியாக பண்ணலாம். தாராளமாக அந்த 500 rupeesில் பண்ணுங்க. ஈவன் ஒரு நார்மல் குப்பத்தில் இருக்கிற ஒரு மீன் பிடிக்க போகிற ஒரு மீனவர் வந்து ஹீ இஸ் நாட் ஹெசிடேட்டிங் டு இன்வெஸ்ட் 1500 to 2000 rupees ஆஸ் அ மந்த்லி கான்ட்ரிபியூஷன். வை காண்ட் வி? அவர் பண்ணுறாரு அவரோட கெரியர். மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் தான் உங்களுக்கு இந்த ஏன்னா பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம். ஆர்டிலாம் இருக்குது, போஸ்டல் ஆர்டி இருக்குது, இதில் பேங்க்கில் ஆர்டிஸ்லாம் இருக்குது. பேங்க்குக்கு ஆர்டிஸ்லாம் வந்து இட்ஸ் அட்பார் வித் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ அதனால் அது அட்பாரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது பெருசாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணாது. ஆப்வியஸ்லி நம்ம இங்கேருந்து போக போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா மினிமம் பேர் மினிமம் 5 years பண்ணுவோம்.
11: போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டி வந்து அது
10: அதுவும் அதே தான் அட்பார் வித் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ அந்த ஏன்னா நம்ம எப்போதுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இப்போ இது மாதிரி சம்பளம் மாதிரி ஆகிடும், வாங்க கைக்கு வர்றதும் போகிறதும் தெரியாது. ஸோ அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு மேலே போனால் தான் அந்த பைசா உங்களோடது. இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இட் இஸ் நாட் யார்ஸ். ஆல்ரெடி இன்ஃப்ளேஷனில் எல்லாமே சாப்பிட்ருச்சு, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் அன் SIP, திஸ் இஸ் கால்ட் SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரூட் மூலமாக நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் a minimum investment of 500, maximum is not a serious problem.
11: ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஷேர் மார்க்கெட், அது இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வருமா? ஷேர்

0: நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் ஜஸ்ட் பையிங் அ ஸ்டாக், யூ ஆர் ஜஸ்ட் பையிங் அ ஹோல் கம்பெனி, யூ ஆர் டேக்கிங் அ ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி. இது வாரன் பஃபேவே சொல்லுவார் பேசிக்கலி, அவரோட அவர் ரெகுலராக அதை சொல்வார், ஐ எம் நாட் பையிங் அ ஸ்டாக், ஐ எம் பையிங் அ, ஐ எம் ஓனிங் அ கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு ஷேர் வாங்குறது ஒரு, அதான் நம்ம ஸ்டேக் எடுத்துக்கிறோம்ல, ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டேக் எடுக்கிறோம், அதுக்கு ஆஸ் குட் அஸ் தட். அப்படி நம்ம ஒரு கம்பெனியை வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளை 12th முடிச்சுட்டு காலேஜ் செலக்ட் பண்ணணும், 10 காலேஜ் செலக்ட் பண்ணுறோம், எந்த காலேஜில் எஜுகேஷன் பெட்டராக இருக்குது, எந்த காலேஜில் நம்ம கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த காலேஜில் அது இருக்குது, எந்த காலேஜில் இது இருக்குது, ஓகே இந்த, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு கம்பெனிஸ் செலக்ட் பண்ணோன்னா இந்த கம்பெனி பெட்டரா, அந்த கம்பெனி பெட்டரா, இந்த கம்பெனியில் இவ்வளோ பேக்கேஜ் தராங்க, இந்த கம்பெனியில் இப்படி தராங்க, இந்த கம்பெனியில் போனால் நம்ம கெரியர் இன்னும் பெட்டராக இருக்குமா, நமக்கு அப்புறம் இதில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு பாசிபிள், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் த ரிசர்ச் டேட்டா விச் வி டேக். இந்த மாதிரி ரிசர்ச் டேட்டா பண்ணணும், அது இனிஷியல் ஸ்டேஜில் பிகினருக்கு இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். அட்வைசபிளுங்கிறத விட அவங்களால பண்ண முடியாது, ஏன்னா அதை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அது கற்றுக்கணும்னு நினைக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எண்டப் இன் அ லாஸ். ஸோ அதனால் ஐயோ ஸ்டாக் மார்க்கெட் ஐயோ லாஸ் பாது, அது நமக்கு ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை விலைக்கு போயிடுவாங்க. பட் அது கிடையாது, அதில் நம்ம அதுக்கான டைம் நம்ம அதுக்கு கொடுக்கல, நம்ம அதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்கலை, புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம அதுக்குள்ளே இருக்கவே முடியும். ஸோ ஃபார் அ பிகினர் ப்ளீஸ் அவாய்ட் ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கு பதிலாக கோ ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட், டேக் அ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் அ ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாகவே கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக அந்த ஸ்டாக்கில் கிடைக்கிறதுன்னா அப்போ அதில் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு, ஆப்வியஸ்லி ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் டைரெக்டாக நம்ம போய் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக போய் பிக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்டாக் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு தே ரன் ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்ட் ஸ்கில்டு டீம் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் அனாலிசிஸ், கம்பெனியை பற்றி ஃபுல் டேட்டா எல்லாத்தையும் அவங்க அனாலிசிஸ் பண்ணி, நமக்காக அவங்க அனாலிசிஸ் பண்ணி அவங்க அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாக்லன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு 20 ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது வெறும் 500 ரூபான்னு வச்சுப்போமே, நம்ம 500 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்குன்னு விற்றுதுனா இன்ஃபோசிஸ் கூட வாங்க முடியாது இன்றைக்கி இருக்கிற ரேட்டில், ஏன்னா அதுவே 1100 ரூபா, 500 ரூபாய்க்கு என்னால் இன்ஃபோசிஸ் வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக போனால் அவங்க இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சுருந்தாங்கன்னா வி வில் ஆல்சோ பி என்டைட்டில் டு டேக் இன்ஃபோசிஸ் ஷேர் 0.01%. அந்த மாதிரி ஏதோ மைனர் பர்சன்டேஜில் நமக்கும் அதில் இருக்கும், நம்மளோட பைசாவும் அதில் இருக்கும். அந்த 500 ரூபா வந்து 20 ஷேரில் இருக்குன்னா 20 ஷேரில் அந்த 500 ரூபா ஸ்பிளிட் ஆகியே இருக்கும், அந்தந்த பர்சன்டேஜில் ஸ்பிளிட்டாகி இருக்கும். ஸோ நம்ம அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளும் அதை எடுத்துக்கலாம். அந்த டைவர்சிஃபிகேஷன் போகிறதுனால ரிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும், டைரக்ட் ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் அப்படியே கொஞ்சமாக மினிமைஸ் ஆகும், பட் தேர் வில் பி எ ரிஸ்க். பட் இந்த மாதிரி எஸ்ஐபி ரூட் மூலமாக போகிறதுனால என்னாகும், 5 இயர்ஸ் அந்த மாதிரி டவுன் த லைன் போகிறதுனால ரிஸ்க் வில் பி ரெடியூஸ்டு டிராஸ்டிக்கலி, அண்ட் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் டூ மச் ஆஃப் ரிட்டர்ன். 15-20% ரிட்டர்ன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும்.
1: இப்போ ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியாதவங்க வந்து எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கிடைக்குமா? எக்ஸ்பர்ட் அட்வைஸ் மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாமா?
0: தாராளமா பண்ணலாம். பட் ஆனா எக்ஸ்பர்ட் அட்வைஸை மட்டுமே நம்பி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, நம்மளோட பைசாவை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நம்மளோட பைசாவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்கணும், நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான சீரியஸ்னஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டுமே தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். நமக்கு அந்த சீரியஸ்னஸ் இருந்தால் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களோட வியூஸை வந்து எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. பட் வி ஹாவ் டு ஒர்க், வி ஹாவ் டு புட் அவர் டைம், அட்லீஸ்ட் ஸ்மால் டைம், ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ, ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், இல்லை ஒரு 1/2 hour நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். அந்த டைம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அ இன்வெஸ்டர் ஹூ இஸ் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட்.
1: ஓகே, ஷேர் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
0: அதான் இப்போ சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு கம்பெனி. ஸோ அதனால் அந்த ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு டீமில் வந்து தே வில் ஃபைண்ட் அ கம்பெனி, அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியாக, அந்த கம்பெனி எப்போ வீக் ஆகும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். தே வில் கோ பர்சனலி டு த கம்பெனி, கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்பாங்க, கம்பெனியோட என்ன மாதிரியான வயபிலிட்டி இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்குது,

0: இதெல்லாம் பார்த்துட்டு தே வில் டேக் அ கால். அதுக்கப்புறம் தே வில் இன்வெஸ்ட் இன் த கம்பெனி. அந்த கம்பெனிலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து டைவர்சிஃபிகேஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ரிஸ்க்கு குறையும். ரிஸ்க் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் எண்ட் அப் இன் டேக்கிங் டூ மச் ஆஃப் ஈல்ட். நம்மகிட்ட ஜாஸ்தி டைம் போட வேண்டாம். நம்ம ரிசர்ச்சுக்காக நம்ம ஜாஸ்தி டைம் ஒதுக்க வேண்டாம்.
1: நம்மளோட வேலையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க எதில பண்ணலாம்?
0: அகைன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, பட் ஐ பிரிஃபர் டு கோ ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்மால் அமௌண்ட்டுங்கிறது மந்த்லியா இருக்கலாம், மந்த்லி இல்ல ஒன் டைமா பண்றவங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் will be 5000. ஒன் டைமா பண்றவங்களுக்கு
1: மாத்திக்கலாம்
0: இல்ல எடுத்துக்கலாம். அது என்றைக்குமே கேபிட்டல் எரோஷன் இருக்கவே இருக்குது. அதுக்கப்புறமா நான் அந்த 10 மந்த்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 மந்த் வந்து யூ கேன் எக்ஸ்டெண்டட் டு 2 இயர்ஸ். தட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு 2 இயர்ஸ். ஈவன் 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ், 18 மந்த்ஸ்.
1: எப்போ கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஸோ அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அதோட ஈல்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் இந்த நீங்கள் 2 இயர்ஸ் அப்படின்றீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 50% ஈக்குவிட்டியில் வச்சுக்கலாம், 50% டெட்டில் வச்சுக்கலாம். டெட்டுங்கிறது இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இது அது பேர் என்ன, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன பர்பஸுக்கு நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ 10 இயரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டே வந்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான சாய்ஸஸை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம்.
1: ஓகே, 2 இயர்ஸ்ன்னு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 2 இயர்ஸ் ஆன போது இந்த மாதிரி லோவாக இருக்கு, மார்க்கெட் வந்து ரொம்ப லோவாக இருக்கு அப்படின்றதுனால நம்ம எடுக்காமல் விட்டு வைக்க முடியுமா?
0: தாராளமாக பண்ணலாம்.
1: எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். இதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்றது, யூ கேன் டேக் அன் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் பிகாஸ் குவைட் ஆஃபன் தே நோ பெட்டர் தென் இன்வெஸ்டர். இன்வெஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இல்லை, ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறவங்க வந்து தே நோ வென் வில் வென் மார்க்கெட் வில் ஃபால், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அரவுண்ட் மார்க்கெட், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்கள்ட்ட அட்வைஸ் எடுத்துக்கும் போது அவங்களே கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, சார் இந்த டைமில் கவர்மெண்ட் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, இப்போ மோடி கவர்மெண்ட் இஸ் டூயிங் பெட்டர், ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்குது, ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் இயர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். கம்பெனிஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்ரிபடி வில் மார்ச். அப்படி இல்லை கவர்மெண்ட் வந்து குளோபலி எக்கானமிக்கலி எல்லா சைனா இஸ் வீக், யூஎஸ் இப்போ தான் கொஞ்சம் ரிவைவ் ஆயிருக்கு, இந்தியா இஸ் ஃபேஸிங் எ டிஃபிகல்ட் டைம் இப்போது, பட் ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ரெசஷன் மாதிரி டைம்லாம் வரல, அதெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம். நிறைய கிரீஸில் பிரச்சனை, எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பிரச்சனை, இதெல்லாம் இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகுமா, இதனால என்னோடய சேவிங்ஸ்லாம் போச்சுன்னா அதெல்லாம் போகாது. இந்தியா ஆஸ் அன் எக்கானமி இன்னும் வி ஆர் ஃபார் ஃபார் பெட்டர் தேன் எனி அதர் எக்கானமி இன் த வேர்ல்டு. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கும் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு பேங்க்கில் 8.5%லேருந்து 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுதுன்னா நோ அதர் கண்ட்ரி இஸ் கிவிங் 8.5-9% ஆஸ் அ டெபாசிட் இன்ட்ரெஸ்ட். எனி அதர் கண்ட்ரி யாருமே கொடுக்கறது இல்லை,
1: டெவலப்டு கண்ட்ரிஸ்
0: யாருமே. யூஎஸ்ல வந்து நீங்கள் வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் பைசா வச்சுக்கணும்னா யூ ஹாவ் டு பே. அவங்க இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி 1% ஆக்கியிருக்காங்க, 0.5%லேருந்து 1% ஆக்கியிருக்காங்க. 1% இஸ் பீனஸ். நம்மளோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் சும்மா பைசா வச்சுருந்தாலே 3% கிடைக்கும். ஸோ வி ஆர் ஃபார் ஃபார் பெட்டர் எக்கானமி. அதனால தான் நமக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய நமக்கு இன்ஃப்ளோ வருது. ஃபாரின் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ வர்றதுனால தான் அவங்களுக்கு அங்கே ரிட்டர்ன்ஸ் பத்தலை.
1: ஓகே,
0: அவங்களுக்கு அந்த இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஸ்டாக்ஸ் பற்றி இந்த இதோட அவேர்னஸ் இங்கே ரொம்ப கம்மி. அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசணுன்னாலே தே வில் இன்வெஸ்ட் ஒன்லி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் அப்படின்னா தே வில் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ETFs-லாம் இருக்கும், அதில்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
1: ETF-னா
0: எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: அது நான் அடுத்தது வரும்போது சொல்கிறேன். அதுக்கு இருக்குது
1: நிறையா வந்து முக்கியமாக வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க ஜுவல்ஸு, காயின்ஸு, பாரு இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? இப்போ வந்து கோல்டு வந்து நீங்கள் பேப்பரில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்டில் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்லணுன்னா அப்கோர்ஸ் இட்ஸ் எ உமன் காலேஜ். இந்த காலேஜில் 10-15 இயர்ஸ் முன்னாடி படித்தவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை ஏர்னிங் மெம்பர் ஒய்ஃபாவோ அந்த மாதிரி இருப்பாங்க. முன்னாடிலாம் ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் த பெட்டர் சேவிங் பர்சனாலிட்டி. இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து சேமிக்கிறதுல வந்து பெண்களுக்கு தான் வந்து முன்னுரிமை உண்டு. என்ன விதமாக சேமிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அப்போ தெரிஞ்சது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஏதாவது ஒரு பைசா இருந்ததுன்னா யாரையாவது நொச்சரித்து எப்படியாவது தங்கத்தில் வாங்கி போட்டுருணும். அது ஏறுது இறங்குது அதோட ஆக்டிவிட்டி என்ன அதை பற்றிலாம் அவங்களுக்கு மானிட்டரே கிடையாது. அதனால தான் நான் சொன்னது என்னென்னா, கடுகு டப்பாவில் ஆம்பளை வந்து போய் பைசா போட மாட்டான், பெண்கள் தான் வந்து பைசா போட்டு வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேவிங் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருந்தது, ஆனால் எப்படி சேவ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சேவிங்ஸ் கோல்டு தான். இன்னைக்கு இருக்கிற
1: அது ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு அவங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணணும் அவசியம் இல்லை,
0: எதுவுமே இல்லை.
1: அட்வைசர்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும் அவசியம் இல்லை, போனோமா வாங்கினோமா ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கும்.
0: அது அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸே கிடையாது. ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருந்ததுனால அவங்களுக்கு எது ஆப்பர்ச்சுனிட்டி எது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதே தெரியாது.
1: இப்போ கொஞ்ச நாள் தான் பாப்புலராக இருக்கு.
0: ஸோ அதனால் இன்னைக்கு அந்த அதே பெண்கள், அதே மைண்ட் செட் இருக்கிற பெண்கள் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்கண்ணா அப்படின்னா இல்லை, ஸ்பெண்டிங்லாம் தான் ஜாஸ்தியாக இருக்கு.
1: ஓகே,
0: ஸ்பெண்டிங் இஸ் மோர் தேன் இன்வெஸ்ட்மெண்ட்.
1: இப்போ கோல்டு வந்து வாங்குறது வந்து ஸ்பெண்டிங்கா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா?
0: டிபெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர், நானும் நிறைய உமன்ஸ் பார்க்குறேன், காலேஜ் கோயிங் உமன், யார் கழுத்து நிறைய நெக்லஸ் போட்டிருக்கா இல்லை கை நிறைய வளையல்
1: போட்டு,
0: யாருமே போட்டுக்கிறது இல்லை. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் மேலே இருக்கிற அந்த கிரேஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை,
1: குறைஞ்சி.
0: ஏன்னா ஆர்னமெண்ட்ஸ் வந்து எப்போ யூட்டிலைஸ் பண்ணுறாங்க? கல்யாணத்துக்கு மட்டும்தான். அந்த அதாவது எப்படி வந்து ஒரு பையன் வந்து கோட்டை வந்து கோட்டையும் பேண்ட்டையும் கல்யாணத்துக்கு வாங்கி அப்படியே லாக்கரில் வைக்கிறானோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் நகையை வாங்கி கல்யாணம் தண்ணிக்கு போட்டு திருப்பி லாக்கரில் கொண்டு வச்சிருக்காங்க. அவ்வளோதான், இட்ஸ் ஜஸ்ட் அவங்கள பொறுத்தவங்க இட்ஸ் ஜஸ்ட்
1: அமௌண்ட்.
0: அது வேறு எக்ஸ்ட்ரா பைசா, அது வேறு, இது தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, ஓகே கல்யாணத்துக்கு கோல்டெல்லாம் போட்டு அதை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இட் இஸ் அ ஹேபிட் ஆஃப் கல்ச்சர். ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போவே வாங்கி வாங்கி கிலோ கணக்கில் வாங்கி வாங்கி லாக்கரில் வைக்கணுமா அப்படின்னு அவசியமே இல்லை. இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கோல்டை வந்து எலக்ட்ரானிக் மோடில் வாங்கிக்கலாம், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ETF-னு இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, கோல்டு ETFs-னே இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இட் இஸ் ஆல் எலக்ட்ரானிக் மோட்ஸ். இதோட பியூரிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பியூரிட்டி இஸ் 99.9% பியூரிட்டி,
1: 24 கேரட்.
0: அது அதுவும் இல்லாமல் நீங்கள் இதுக்காக லாக்கர்லாம் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட் வில் மெயின்டைன் அ லாக்கர் ஃபார் யூ. ஸோ இதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது எலக்ட்ரானிக். நாளைக்கு ஓகே,
1: என்னது எலக்ட்ரானிக்?
0: எலக்ட்ரானிக் மோட்னா இட் இஸ் அ பேப்பர் கோல்டு.
1: ஓகே,
0: யூ கான், நீங்கள் அந்த கோல்டை வந்து தங்கத்தை வந்து அப்படியே கையில் கூட தொட்டு பார்க்க முடியாது, இட் இஸ் அ பேப்பர்.
1: ஓகே,
0: நீங்கள் அதாவது அந்த பேப்பர் வந்து அதுக்கான கோல்டை வந்து கவர்மெண்ட் ரிசர்வில் வச்சுருப்பாங்க. கையில வந்து பேப்பரா குடுத்துருவாங்க, எய்தர் பாண்டா குடுப்பாங்க இல்ல ETFs நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பர்ச்சேஸ் பண்றதுனால என்னன்னா, நமக்கு லாக்கர் செலவு கிடையாது, வருஷம் வருஷம் லாக்கருக்கு தண்டா எழுவோம்னா ஒவ்வொரு தடவையும் இந்த
1: நகை
0: திருட்டு போகாது. நம்பர் டூ, இன்னொன்று, இந்த நகையை வந்து நான் மாற்றணும், பெருசாக்கணும் இல்லை சின்னதாக்கணும் இல்லை ரெண்டாக்கணும் மூணாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கழித்து போக நம்ம வாங்கின பிரைஸோட கம்மியாக தான் நம்ம பண்ணுவோம். இது ஆக்சுவலி இட் இஸ் ரியாலிட்டி. இப்போ இன்றைக்கி வாங்கிட்டு ரெண்டு வருஷம் கழித்து இதே கோல்டை வந்து நான் இல்லை இது வந்து என் தங்கைக்கும் இல்லை என்னோடய அக்காவுக்கும் சேர்த்து நான் பண்ணணும்னு பார்க்குறேன், இதையே ரெண்டாக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் செய்கூலி சேதாரம்னா அவன் இஷ்டத்துக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு அதில் வந்து அந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து இதே கிடையாது, இன்டெக்ரல் கால்குலஸ்லாம் தாண்டி இருக்கும் அந்த மேத்தமேட்டிக்ஸ். அதனால் அது அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த கோல்டை வந்து அப்பா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வி வில் பி இன் நெகட்டிவ். ஸோ இட் இஸ் நாட் குட் அட் ஆல். உங்களுக்கு கோல்டு வாங்கணுமா அப்போது இந்த பாண்டையை வந்து ஈடிஎஃப்ஏ க்ளோஸ் பண்ணிவிடுங்க, டேக் த கேஷ், கோ டு த கோல்டு அதாவது ஷாப்புக்கு போங்க, பை இட், இப்போ அவள் தான் போயிட்டே இருக்க வேண்டியதான். தேவைப்படுறத அப்போவே வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் விற்க போகிறது அன்னைக்கு கோல்டு ரேட்டு, வாங்க போறது நீங்க கோல்டு ரேட், என்ன பெரிய வித்தியாசம் எடுக்கும்?
1: சோ எடுக்கறேன்னா அதுக்கு பெரிய process எல்லாம் இருக்கு?
0: ஒண்ணுமே இல்ல,
1: போனமா எடுத்து
0: போனமா நீங்க வந்து அதான் you have to approach an advisor first thing. நீங்க advisor approach பண்ணும்போது it is quite easy to get it done easy. சோ அது பண்ணும்போது நீங்க அந்த advisor வந்து he will give you a 3 days turn around time. third day அவங்க bankல வந்து it will automatically அது வந்து போய் உட்காந்துரும், உங்கள் பேங்க்கில் வந்து பைசா வந்துடும், அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட்
1: எடுக்கணும்னா சொல்கிறேன்.
0: எது அதான் எடுக்கிறதுக்கு தான், எடுக்கிறதுக்கு தான், எடுக்கிறதுக்கு நீங்கள் அட்வைசரை அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் சைன் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி டன் வெரி குவிக், 2-3 டேஸில் யுவர் ப்ராசஸ் வில் பி டன்.
1: ஸோ பொன் குழந்தைங்களோட ஃபியூச்சர் மேரேஜ் பிளானிங் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்,
0: தாராளமாக பண்ணிடலாம்.
1: மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படியே எது சேலரி பர்சனோ இல்லை சேவிங்ஸ் பண்ணுறவங்களோ எம்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல,
0: எம்ஐபி இந்த இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் முத முதல்ல ஆரம்பித்தாங்க மந்த்லி
1: சேவிங்ஸ்
0: சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து மெருகேறி மெருகேறி இப்போ வந்து அதை வந்து வைஸ் வர்ஸாக வச்சு அப்போ வந்து நம்ம வந்து எம்ஐஎஸில் போட்டோன்னா பைசாவை போடுவோம், போல்டா அதில் மாதம் மாதம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இது அப்படியே வைஸ் வர்ஸா, இது எப்படின்னா நம்ம வந்து வி ஹாவ் டு பில்ட் அ கார்பஸ், ஃபார் தேட் கார்பஸ் வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட் மந்த்லி. இப்போ நம்ம எல்லார்ட்டையும் நான் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சில நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, நான் யோசிக்கிறாங்க, ஆனால் யாருமே யோசிக்காமல் அவங்களோட சேலரிலேருந்து ஒரு பார்ட் கட் ஆகுது, அதை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை. அது என்ன அப்படின்னா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் உங்களை கேட்காமையே கட் பண்ணிடுறாங்க.
1: அது நல்லது தானே?
0: நல்லது தான், அட்லீஸ்ட் அதாவது கட் பண்ணுறாங்க. இல்லைன்னு வச்சிங்களேன் போர்ஷன் ஆஃப் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஆனால் அந்த பிஎஃப்ல அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அட் பார் வித் இன்ஃப்ளேஷன் 8%. அதுக்காக பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காமல் இருக்கவும் முடியாது, ஆப்வியஸ்லி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஆனால் அதையும் மீறி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியும். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவனே மாதம் 1,000 ரூபா சேர்க்கணும். ஸோ 10% ஆஃப் யுவர் பேசிக் சேலரியிலேருந்து யூ கேன் ஈஸிலி சேவ், 90% யூஆர் கோயிங் டு ஸ்பெண்ட், ஆப்வியஸ்லி 90% செலவு பண்ண போகிறீங்க, 10% தானே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான். ஸோ 10% இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அன் சேலரிட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர்சன். அஃப்கோர்ஸ் கமிட்மெண்ட்ஸ் வில் பி தேர், கமிட்மெண்ட்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. நமக்கு சம்பளம் ஏற ஏற கமிட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், இந்த கமிட்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்டும் போது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஆசை மனுஷனுக்கு விடவே விடாது, ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது, ஆசை மனுஷனை விடவே விடாது. அந்த ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆனால் அந்த ஆசைப்படுறதுக்கு நம்ம இப்போவே அதுக்கான சேமிப்பு முயற்சியை பண்ண ஆரம்பித்தோம்னா நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் நடக்கும்.
1: தொடர்ந்து பேசலாம். இன்னும் பலவிதமான நிதி ஆலோசனைகள் பற்றியும் அதற்கான விளக்கங்கள் பற்றியும் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். ஸ்டே டியூன் வித் MOPCRS FM 107.8.
2: I want a treat from you.
3: But why?
2: Because you got your first salary.
3: No.
2: That doesn't mean you spend it all. You should learn to save.
3: Save? That isn't in my dictionary.
2: So you mean you don't want to save at all?
3: Yeah, why do save?
2: Okay, what happens when there's a sudden emergency of money?
3: Well, I never thought about it.
2: Yeah, see? Now you get the point?
4: Emergencies never inform you. So always have a backup plan. Deposit your money in the bank and have a bright future.
5: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. Stay tuned.
1: வெல்கம் பேக் டு காசு மேல காசு. வந்து தொடர்ந்து பேசலாம் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். இப்போ பிஎஃப் சொன்னீங்க, அதே மாதிரி டாக்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்னு வந்துடும். டாக்ஸ் பிளானிங் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: டாக்ஸ் பிளானிங் இஸ் வெரி வெரி எசென்சியல் ஃபார் நார்மல் சேலரிட் பர்சன், பிஸ்னஸ் பர்சனுக்கும் இது அடங்கும்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸுங்கிறது எவ்ரி இயர் நம்ம சப்போஸ் வீடு வாங்கியிருப்போம், வீடு வாங்கினா அதில் ஹவுசிங் லோன் போயிருந்ததுன்னா ஹவுசிங் லோன்லேருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து டேக்ஸ்க்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏடிசி, ஏடிடி நிறைய இருக்குது, இந்த டேக்ஸ்க்காக நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. தி வெரி குட் திங் இஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கார்ஸ் கிரேஸ் டேக்ஸ் நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு டாக்ஸ் நிறைய வரும், டாக்ஸ் நிறைய வந்ததுன்னா சேவ் பண்ணி ஆகணும், சேவ் பண்ணலைன்னா
4: டாக்ஸ் வேஸ்ட்டாக போயிடும்,
0: சம்பளம் வராது, கடைசி மாதம் சம்பளமே வராது. ஸோ அதுக்காகவாவது எவ்ரிபடி ஸ்டார்ட் சேவிங். அட்லீஸ்ட் நீ மந்த்லிக்கு முன்னால் பண்ண முடியல அப்படின்னா டாக்ஸ்க்காக யுவர் நீ ஹவ் பீன் புஷ்ட் டு த கார்னர் டு சேவ். சோ வேற வழியே இல்ல.
4: இந்த மாதிரியே வந்து சேவிங் ஸ்கீம், இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்லாம் அண்டர் செக்ஷன் 80D, 80C
0: எல்லாம் இருக்கு. அது இருக்கு. அந்த 80C ல அவங்க டாக்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. நோபடி இஸ் கோயிங் டு டேக் தி மணி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6 வருஷமா டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் வந்து 3 இயர்ஸ் லாக் இன். 6 வருஷம் அது, 7 வருஷம் அது. இன்னும் ஒரு டாக்ஸ் சேவிங்ல அப்ப போட்டது இன்னும் எடுக்கல. பிகாஸ் இட் இஸ் an habit of a individual. அவர் வந்து அது போட்டாருன்னா அதை விட்டுறது, அதை எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அப்படியாவது அவங்க சேவ் பண்ணுறாங்க. நான் நிறைய பேர் தான் சொன்னேன், அட்லீஸ்ட் இப்படியாவது நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. யூஆர் ஜஸ்ட் அ ஸ்மால், ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் அது. பட் இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பெருசுங்கிறது
4: உங்களுக்கு.
0: அதை இது எப்போது எல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா நான் அதோட வேல்யூ சொல்லும்போது, அது சார் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஒரு 25,000 இல்லை 50,000 இல்லை 1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க டேக்ஸ்க்காக, இன்றைக்கி இது 7-8 lakhs இருக்குது சார் அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. இட் இஸ் குவைட் நார்மல், ரொம்ப நார்மலான விஷயம் தான் நான் சொல்கிறது. இட்ஸ் வெரி காமன், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது பார்க்கும்போது சார் சார் அப்போனா நான் அப்போ ஒரு 5 lakhs போட்டிருப்பேன்னு சார். அப்போது நீ 5 lakhs போடணுன்ற மைண்ட் செட் உனக்கு இருந்ததுன்னா நீ 5 lakhs போட்டிருக்க வேண்டாம். அப்போ யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் அன் SIP. ஒரு SIP மாதிரி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அது 5 lakhs ஈக்குவலண்டான அமௌண்ட் வந்திருக்கும். அதை நம்ம தவற விட்டுட்டோம். எல்லாரும் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது தான் அதை ரியலைஸே பண்ணுறாங்க. ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும், ஆனால் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடுறோமாங்கிறது தான் மேட்டர். கண்டிப்பாக வரும், வராமலாம் இல்லை. ஆனால் இப்போ டாக்ஸ் பிளானிங்கிறது ஒன்று இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நான் இதிலே இன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தெர் இஸ் அனதர் செக்ஷன் கால்டு 80D, விச் இஸ் கால்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக இந்த ப்ரீமியம் கட்டுவாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை வந்து டாக்ஸ்க்காக எடுத்துக்கலாம், விச் இஸ் கால்டு 80D. அந்த 80D எத்தனை பேர் அந்த பிளாங்கை வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடி கம்பெனிஸில் இருக்கிறவங்க நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கம்பெனியே கொடுத்துருக்கிறதுனால அந்த 80D காலம் ஃபில்லப்பில் இருக்கும். பட் அந்த செக்மெண்ட்டை தவிர அதுலேயும் சில கம்பெனிஸ் கொடுக்கறதில்ல. ஐடியில் பெரிய கார்பரேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, சின்ன கார்பரேட்ஸ் கொடுக்கறதில்ல. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா கம்பெனி அந்த இடம் பிளாங்காகவே இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி எசென்சியல் நாட் டு கிளைம் ஃபார் 80D. இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு, இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி.
4: எந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு அதோட எக்ஸ்பென்சஸும்
0: ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கு, நோய்களும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இப்போ நம்ம சாப்பாடே சாப்பிட்றது இல்லையா, நம்ம அந்த பீஸாவும் அதையும் தானே சாப்பிடுவோம். ஸோ அதனால நமக்கு வந்து அதுலேயே நம்ம ஜாஸ்தி காசு செலவு பண்ணி நம்ம சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. அதாவது ஜஸ்ட் இட்ஸ் அனதர் திங். பட் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். தயவு செஞ்சு யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா முதல் வேலையாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க.
1: எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்?
0: 18.
1: ஃப்ரம் 18 இட்செல்ஃப். ஓகே.
0: அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலே போட்டுருவோம், 18 to 35 தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாபே. ஸோ அதனால் ப்ரீமியம் வில் பி வெரி வெரி லெஸ் சார். 2 lakh, 3 lakhs கவரேஜுக்கு யூ வில் பி பேயிங் பர் மந்த்துக்கு வந்து சரி பர் இயருக்கு வந்து 4000 தான் பே பண்ணுவீங்க, விச் இஸ் வெரி வெரி லோ. நமக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட், அது பரவாயில்ல. பட் ஆனால் இது நம்ம எடுத்து வச்சுக்கிறது நம்மளை நாமளே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது. டூ வீலருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பயர் தவறுறது இல்லை, கம்பல்சரி. ஏன்னா அவன் வந்து பிடிச்சா பைசா வாங்குவான். ஆனால் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம அதை வந்து கன்சிடர் கூட பண்ணுறது இல்லை. நம் டூ வீலரோட ஜாஸ்தி இதுதான் உழைக்குது, நம்ம உடம்பு தான் ஜாஸ்தி உழைக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம கன்சிடர்
1: டூ வீலருக்கு நைட் ஓட்டாத டைம்ல ரெஸ்ட் கிடைக்கும், நம்ம உடம்பு இன்டர்னல் பார்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும் 24 hours.
0: ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அதுக்கு நம்ம கொடுக்கணும்ல. வரும்போது We will try to preserve your capital as much as... அதாவது உங்களோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக யூ வில் ஸ்டார்ட் ஏர்னிங் அட் 24 or 25. அந்த ஏஜில் யூ வில் ஸ்டார்ட் ஏர்னிங், யூ வில் எண்ட் அப் இன் 60. ஸோ இந்த 25 கிராஜுவலாக உங்களோட ரிஸ்க் காம்போனன்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் டு ப்ரிசர்வ் யுவர் கேபிட்டல், யுவர் வி ஹாவ் டு ப்ரிசர்வ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இன்கம், இதெல்லாம் இந்த கிராஜுவலாக வந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். பிகாஸ் ரிட்டையர்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த ஒரு கார்பஸை பெருசாக பில்ட் பண்ணணும்ல, அந்த பில்ட் பண்ணும்போது தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு ஒர்க். அது வந்து இவங்க இன்வெஸ்டர் வந்து ஹாவ் டு அப்ரோச் அன் அட்வைசர், அப்போது அட்வைசர் வில் கிவ் யூ அ பெட்டர் சஜஷன் வென் டு சேஞ்ச் வென் நாட் டு சேஞ்ச். இப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அசட் அலிகேஷன் இருக்கணும், இந்த அசட் அலிகேஷன் வந்து எந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், உங்களோட ஏஜ் இப்போ 60 இயர்ஸில் ஒருத்தர் வந்து இல்லை சார் நான் ஃபுல்லாக ஷேரில் தான் சார் போட போகிறேன் அப்படின்னா, ஏன் சார் இருக்கிற காசு நிறைய வச்சுருக்கீங்கன்னா எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 60 வயசில் எதுக்கு அவருக்கு ரிஸ்க் எடுக்கணும், பர்பஸ் நோ பர்பஸ் ஈஸ் என்ஜாய் ஈஸ் கோயிங் டு என்ஜாய் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சஜஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டு. அவருக்கு வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 9% 10% வந்தால் ஹீ இஸ் வெரி ஹாப்பி. 10% வந்தால் அவருக்கு என்ன சந்தோஷம், கவலைப்பட போகிறாரு 10% இன்ட்ரெஸ்ட் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், அது போகிறோம். அவருக்கு பீஸ்ஃபுல் லைஃப் வேணும், அவ்வளோதான், ரொம்ப ஓடியாச்சு பீஸ்ஃபுல் லைஃப் வேணும், தட்ஸ் குட். இதுக்கு தான் இந்த கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் இஸ் கால்ட் அன் அசெட் அலோகேஷன், காஸ் குட் இஸ் கால்ட் அசெட் அலோகேஷன்.
1: இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதே மாதிரி வெல்த் கிரியேஷன், அதுலயும் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு இருக்கு, அப்படின்னா என்னது
0: லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது? நான் முன்னாடிலாம் நிறைய பேர் சொல்லுவேன், யார் எனி ஏஜ் பிகம் அ குரோர்பதி அட் தி ஏஜ் யூ டிசையர் அப்படின்னு.
1: நல்லா இருக்கே கேட்கறதுக்கே.
0: ஏன்னா பிகாஸ் இந்த குரோர்பதி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு யாருமே ஹெசிடேட் பண்ணுறது இல்லை. எனக்கு நாளைக்கே கூடி சொன்னால் எனக்கு கையில் காசு கொடுத்தா. ஸோ அதனால் நீங்கள் யூ டிசையர் உன்னோட ஏஜ் நீ முடிவு பண்ணிக்கோ, எந்த ஏஜில் நீ குரோர்பதி ஆகணும். அவள் தான் நீ. ஸோ திஸ் இஸ் யுவர் கோல், ஐ ஹவ் ஷோன் வாட் இஸ் த கோல், இதுதான் உன்னோட கோல், 1 crore நீ ஏர்ன் பண்ணணும், அதனால் நீ அந்த கார்பஸை நீ அட்டன் பண்ணணும், ஸ்டார்ட் டூ. அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஷார்ட்டர் பீரியடில் சேவிங்ஸ் பண்ணி அந்த குரூர் 1 crore அட்டைன் பண்ணுறியா, இல்லை எங்கேருந்தாவது வேறு அடிஷ்னல் இன்கம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறியா, தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். பட் ஐ ஹவ் ஷோன் யுவர் கோல், திஸ் இஸ் யுவர் கோல், கோ அண்ட் ரீச் இட். அவ்வளோதான்.
1: அது எப்படி ரீச் பண்ணுறது?
0: ரீச் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் ஃப்ரம் யுவர் சைட். சரி, நமக்கு நம்மளோட சேவிங்ஸில், நம்மளோட சேல்ரிலேருந்து, நம்மளோட இன்கம்லேருந்து, சேல்ரின்னு வேணாம், இன்கம்லேருந்து இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்னு ஒரு அமௌண்ட் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். தெர் இஸ் அ சர்ப்ளஸ் அமௌண்ட் விச் வில் பி சிட்டிங் ஐடல். அது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒன்று எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு தேவைப்படுமோ அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணிக்கிட்டு சும்மாவே வச்சுருக்கிறது. ஆனால் அதை நம்ம யூட்டிலைஸே பண்ண மாட்டோம். மினிமம் அது வந்து ஒரு 3 மாதத்துக்காக சும்மாவே இருக்கும். அதை அது அட்லீஸ்ட் நம்ம வேறு எதுக்காவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஒரு பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை மறந்துடுவோம். அந்த அதுக்காக நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம், இப்போ வேண்டாம் வேறு பண்ணிடலாம். ஏதாவது நமக்கு செலவு இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டுருவோம் அது. ஸோ அதனால் நமக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து மாதம் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கான், கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கான், திடீர்னு அடிஷ்னலாக அவனுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் வருது அப்படின்னா, இயர் ரெண்டுலேயோ இல்லை 6 மந்த்ஸ்க்கு ஒன்றுலேயோ பெருசாக இன்சென்டிவ் வருது, இல்லை பெருசாக கம்பெனிஸ் பேயிங் மோர், அந்த மாதிரி ஒரு எக்ஸ் அமௌண்ட் வரும்போது அவன் உடனே செலவை கேல்குலேட் பண்ணிடுவாங்க. சரி, நம்ம இங்கே வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு அந்த அந்த செலவை கேல்குலேட் பண்ணாமல் சட்டுன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த செலவு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதையும் மீறி அவங்க செலவு பண்ணத்தான் போகிறாங்க. அவங்க ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை செலவு பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் இந்த பைசாவில் தான் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் அவரோட சேலரியிலே கொஞ்சம் இருக்கும், திஸ் இஸ் அன் அடிஷ்னல் இன்கம், ஸோ அதை தூக்கி தனியாக வைக்கலாம். இதே மாதிரி இயர் ஆன் இயர் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் காமன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. அந்த நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது என்னென்னா, சேலரி இன்க்ரிமெண்ட் வரும்போது யூ ஜஸ்ட் இப்போ 10% ஆர் உன்னோட சேலரியிலேருந்து நம்பர்லேயே சொல்லாமல் 5000 ருபீஸ் தான் உனக்கு வந்து மந்த்லி சேலரியில் வந்து இன்க்ரிமெண்ட் வருதுன்னா, ஐ வில் கிவ் யூ 50%, யூ டேக் இட். ஏன்னா எப்படியா இருந்தாலுமே நீ வந்து ஏற்கனவே வாங்குற சேலரியில் தான் உன்னோட லைஃப் ஓட்டிகிட்டு இருக்க. ஐ எம் பேயிங் யூ அடிஷ்னல் 2500, யூ இன்வெஸ்ட் 2500 டுவர்ட்ஸ் யுவர் கோல்.
1: ஆனால் இப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி விலைவாசியும் ஏறிட்டு இருக்கு இல்லையா?
0: கரெக்ட், காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஹை, பட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற பக்குவம் நமக்கு எப்போவுமே உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் விலைவாசி ஏறுது அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை, தக்காளி விலை வெங்காயம் விலைலாம் வந்து கூட தான் இருந்தது. நீங்கள் பழமுதிர்சோலையில் எந்த பழமுதிர்சோலையில் போய் பார்த்தீங்கனாலும் 2 கிலோ தக்காளி வழங்குறவங்க 1/2 கிலோ வாங்குவாங்க. வி நோ ஹவு டு ஹேண்டில் இட்.
1: ரெசிபியே மாத்திடுவோம், வெங்காயம் போடாத ரெசிபி, தக்காளி
0: போடாத ரெசிபிலாம் நம்மளால் பண்ண தெரியும். ஆனால் அந்த டைமில் அதே பழமுதிர்சோலையில் அதே ஐ மீன் பெரிய பெரிய ஷாப்ஸில் வாங்குறவங்க, அதே டைமில் நான் கோயம்பேட்லேயும் போய் பார்த்தேன், ஹெல் லாட் ஆஃப் க்ரௌட், கார் குமியுது கோயம்பேட்டில். வி நோ வேர் டு பை சீப், வி நோ வி கேன் ஹேண்டில் தி சிச்சுவேஷன், பட் வி ஆர் நாட் குட் இனஃப் டு சேவ் மணி.
1: பட் இந்த மாதிரி திடீர்னு ஒரு வெங்காயம் வந்து டாப் 10 லிஸ்ட்ல வந்துடும், அந்த மாதிரி ஒரு சின்ன டைம் பீரியட்ல வந்து அந்த மாதிரிலாம் போய் தேடி போவாங்க, எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ரெசிபி மாற்றி செய்வாங்க. பட் த்ரூ அவுட் தி இயர் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா?
0: த்ரூ அவுட் தி இயர் பண்ண முடியாது, திஸ் இஸ் எ டெம்பரரி ஃபினாமினா தான்.
1: ஸோ ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து எவ்ரி மந்த் சேவ் பண்ணால் த்ரூ அவுட் தி இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதுக்காக
0: நம்ம ஆப்வியஸ்லி பண்ணணும். சி, இந்த விலைவாசி உயர்வு, இந்த விலைவாசி ஏறுறது இறங்குறது அப்படின்லாம் வந்து இட் இஸ் எ டெம்பரவரியாக நடக்கிற விஷயம். இது வந்து பர்மனெண்ட்டாக இப்படியே இருந்துட போதில்ல. இன்றைக்கி தக்காளியோட விலை 15 ரூபா, 70 ரூபா இருந்தது, 15 ரூபா இருக்குது. ஸோ இட்ஸ் காமன், 15 ரூபாவில் வாங்கினா 15 ரூபாவில் இன்றைக்கி வாங்குகிறோம் நம்ம. நான் வாங்காமல் இல்லை நம்ம ஜாம, அதே மாதிரி முன்ன மாதிரி பழைய மாதிரி இருக்கிற மாதிரி 15 ரூபாய்க்கு வாங்கி 2 கிலோ வாங்கிட்டு இருக்கோம். முன்னாடி 1/2 கிலோ வாங்கிட்டு இருந்தோம், இப்போ தக்காளி ஜாஸ்தி தாராளமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இட் இஸ் அ டெம்பரவரி ஃபினாமினா, அதனால வந்து நம்ம அதை பாதர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட இதே விலைவாசி நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதும் இருக்கும், அதை யோசிக்கணும்ல. அப்போ நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இன்னைக்கு நமக்கு சேலரி வருது, நம்ம மாசம் ஆச்சுன்னா அக்கௌண்ட்ல ஹிட் பண்ணிடுறான், பைசா கிரெடிட் பண்ணிடுறாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் 60 தெர் வில் பி நோ கிரெடிட் அட் ஆல், பட் எக்ஸ்பென்சஸ் ரிமைன் சேம், இன்னும் பெரிய மாற்றம் இருக்காது. என்ன, அப்போ எல்லாருக்கும் உங்களோட எல்லாரோட கமிட்மெண்ட்ஸும் முடிஞ்சிருக்கும், முடிஞ்சிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் ஒய்ஃப் மட்டும் தனியாக வாழ்வாங்க, அதுக்காக அவங்க சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல. சாப்பிட்ணும். அதுக்காக பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்கிறதுக்கு தெர் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். யாருக்கும் இப்போல்லாம் வந்து பென்ஷன்லாம் கிடையாது. ஸோ பென்ஷன்லாம் வந்து அவங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க.
1: லீவ் ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ஸ் தான் பென்ஷன். வெல்த் கிரியேஷன் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி அசட் கிரியேஷன், அதுவும் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து, அதுவும் இந்த காலத்தில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதே வந்து குழந்தைங்களுக்காக தான். குழந்தைங்களுக்கு வந்து அசட் கிரியேஷன் எப்படிலாம் பண்ணலாம்?
0: குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலி அதான் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு தாத்தா வந்து எவ்வளோ அழகாக ஒரு குழந்தைக்காக அசட் கிரியேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா அப்பா அம்மாவும் பண்ணணும். பண்ணுறது இட் இஸ் நாட் நீங்கள் வந்து குழந்தைக்கு பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பெருமைக்காக இல்லை. அன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு 50 lakhs செலவாகுது அப்படின்னா, அன்னைக்கு 5 crore செலவாகும். இன்னைக்கு கேட்கறதுக்கு ஐயோ 5 crore அப்படின்னு தோணும். இன்னைக்கு 50 lakhsங்கிறது எவ்வளோ காமன் நார்மலான விஷயமா இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு 5 crore நார்மலான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த அன்னைக்கு அந்த 5 crore நோக்கி நம்ம அட்லீஸ்ட் பக்கத்துலேயாவது போயிருப்போமான்னா இட்ஸ் வெரி டவுட். அதுக்கு நாளைக்கு ஒரு குட் எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை பண்ணுறதுல தப்பே இல்லை. அசட் கிரியேஷன் ஃபார் சில்ட்ரன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா சில்ட்ரனுக்கு அசட் கிரியேஷன் மட்டும் இல்லை, பொன் குழந்தையாக பிறந்தவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும், நிறைய இருக்கு. ஒரு குழந்தைங்க மேல இன்னொரு குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு டபுள்
1: கோல் சேவிங்ஸ் பண்ணனும்,
0: நிறைய இருக்கு.
1: எஜுகேஷனுக்கு பண்ணனும்,
0: நிறைய இருக்கு. அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இஸ் டூ ஹை. ஏன்னா குழந்தைக்கு எஜுகேஷனுக்கு பாத்துக்கணும். இப்பெல்லாம் வந்து குழந்தைக்கு எஜுகேஷன் எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சிருது. ஏன்னா கியூல நிக்கிறதுங்கிறது
1: 1 lakh மினிமம் சொல்றாங்க டொனேஷன்.
0: டொனேஷனே 1 lakh. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இன்னைக்கு குழந்தை பிறந்து இன்னைக்கு இப்போ எல்கேஜி யூகேஜி சேர்க்குறவங்களுக்குலாம் வயசு பார்த்தீங்கன்னா 12 to 29, 30 இந்த ரேஞ்ச் மூண்டில் எல்லாருக்கும் இருக்கும். அந்த ரேஞ்ச் மூண்டில் இருக்கிறவங்க அவங்க தே வில் ஸ்டார்டட் தேர் கெரியர் ஏர்னிங் கெரியர் வந்து 24 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 5 வருஷமாவது அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அட்லீஸ்ட் அந்த 5 வருஷம் அவங்க பேச்சுலர் லைஃபாக, ஒரு 3 to 4 வருஷமாவது பேச்சுலர் லைஃப் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பேச்சுலர் லைஃப்லாம் அவங்க ஏதாவது ஏர்ன் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா தே வில் நாட், தே ஹேவன், தே அவங்க வந்து தே ஸ்பெண்ட் அ லாட். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த அந்த வாசனை புதுசு இல்லை,
1: காசு வாங்கி செலவு பண்ணது ஒரு ஜாலியாக இருக்கும்.
0: அது அந்த வாசனை வந்து அது வந்து டெம்ப்ட் பண்ணும்.
1: நம்ம என்ன பண்ணணும்னு வேற தெரியாது நிறைய பேருக்கு.
0: அப்பவே வரும்னு எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த கமிட்மெண்ட் வந்தா ஹேண்டில் பண்ணணும்ல. ஹேண்டில் பண்றதுக்கு வாட் வி ஆர் டூயிங் இட், டூயிங் ஃபார் எ பேங்க், டேக்கிங் எ லோன் அட் எ ஹையர் பிரைஸ்.
1: யார் வட்டி கட்டுறா? நீ தான் வட்டி கட்டுற.
0: ஸோ அதுக்கு நம்மளோட சேவிங்ஸ் நம்ம இப்படி பண்ணியிருந்தோம்னா நம்ம அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. 1 lakh இஸ் வெரி ஈஸிலி அச்சீவ். வெறும் ஒரு 1000 rupees நீங்கள் மாதம் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா இட் வுட் ஹவ் கிவன் யூ அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். இப்போ ஒரு 6-7 years வந்து கன்ஃபார்மாக அது 1.5 lakhs இருந்திருக்கும். 1.5 lakhs எடுத்து அப்படியே போய் கட்டு. நீ யாரும் கேட்க போகிற, யார்ட்டையும் கேட்க போகிறதில்ல, எடுத்து அந்த குழந்தைக்கு தானே கட்ட போகிற கட்டு. நீ அதை கட்டும் போது யூ வில் ரியலைஸ் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். திருப்பியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஆல்வேஸ் கிவ் யூ அ, எப்போவுமே அதுதான் வேலையிலையும் அதுதான். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது யூ வில் பி பெட்டர். நீங்கள் அதில் இன்னும் ஜாஸ்தியாக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இட்ஸ் காமன். ஸோ அசட் கிரியேஷன் ஃபார் சில்ட்ரன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ப்ளீஸ் எவ்ரிபடி ஷுட் டேக் அ சீரியஸ் ஸ்டெப்.
1: அசட்னா எனக்குலாம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது லேண்டு, வீடு, ஃப்ளாட்டு, இந்த காலத்தில் ஃப்ளாட்டு அந்த மாதிரி வாங்கி குழந்தை பேரில் வாங்கி போட்டு வைக்கிறது, அது ஒரு நல்ல முதலீடா இன்வெஸ்ட்மெண்ட்
0: இல்லை? அது வந்து
1: ஏன்னா இந்த டிவி சேனல் ஓபன் பண்ணாலே இதோ இங்கே செங்கல்பட்டுக்கு மிக அருகாமையில் லேண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். ஏதோ இப்போ இது கொஞ்சம் ஃப்ளட்ஸ் டைம்ல வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
0: இல்லை லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு முன்னாடியே தான் சொல்லுவாங்க, பொண்ணை பெற்றோன்னே மண்ணை வாங்கி போடணும், மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இப்போல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் வந்துருச்சு, எங்கே மண்ணை வாங்கி போடுறது, மண்ணெல்லாம் வாங்க முடியாது, ஏதோ ஒரு ஃப்ளோரில் ஏதோ ஒரு வீடு வாங்கிக்கலாம் அவ்வளோதான். பட் வீடு வாங்கணுங்கிறது எல்லாரோட கனவு, எல்லாருக்குமே அந்த ஒரு கனவு உண்டு. நான் எனக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு. அந்த கனவை வந்து நம்ம மெய்ப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட பிளானிங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிப்போம். இவ்வளோ என்னால் வந்து இஎம்ஐ கட்ட முடியும், ஸோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆப்வியஸ்லி அந்த அந்த வீடு வந்து குழந்தைக்கு தான். நமக்கு அப்புறம் இங்கே குழந்தைக்குன்னு தனியாகலாம் சேர்த்து வைக்கலாம், அந்த வீட்டுக்காக நீங்கள் வந்து காசு போட வேண்டாம். அதுவும் இல்லாமல் லேண்டெல்லாம் வாங்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா, அதுக்கான மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. லேண்டு ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க, அது எவன் அந்த இடத்துல கட்டி வச்சுருக்கான், கட்டினானா இல்லையா, அதில் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா, அதில் என்ன வந்துச்சு போச்சுங்கிறதுலாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுக்கு நம்ம இதுக்காக வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் டு கோ தேர், அங்கே போய் பார்க்கணும். அந்த ஊர் மக்கள் அது அது புறம் கடைசியில் அது புறம்போக்கு நல்லனு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. நம்ம போட்ட காசெல்லாம் அவ்வளோதான், நிஜமாலுமே மண்ணு
1: தான், அங்கே ஹைவேஸ் வரப்போகுதுன்னா
0: அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் யூ கேன் அவாய்ட், யூ கேன் அவாய்ட். அதெல்லாம் ரொம்ப எசென்ஷியலா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமே, எதுக்கு இப்போதைக்கு அதில் பண்ணணும். நீ இருக்க போகிற சில பேர் டி நகரில் இருப்பாங்க, செங்கல்பட்டில் போய் நீ வந்து லேண்டை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம குடியாக இருக்க போகிறோம், சத்தியமாக குடியிருக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு அங்கே ஆஃபீஸ், இங்கே இருக்கிற ஆஃபீஸும் எங்கேயோ பார்த்தோன்னா கோடம்பாக்கத்தில் இல்லை வடபழனியில் ஆஃபீஸ் வச்சுருக்க போகிறாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு இவங்களுக்கும் செங்கல்பட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, எதுக்கு அங்கே செங்கல்பட்டில் வேணும், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் காஸ்டிங் வெரி லோ. விவசாய நிலமே இல்லையே, எனக்கு அந்த ஒரு வருத்தமும் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் அன் அட்வைசர், நான் எல்லாருக்கும் லேண்ட் வாங்காதீங்கன்னு சொல்கிறது, ஐ எம் சேவிங் அ அக்ரிகல்ச்சரிஸ்ட், பிகாஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் இன்றைக்கி வந்து நார்மல் லேண்ட்
1: ஆகிடுச்சு,
0: ஃப்ளாட் ஆகிடுச்சு. இட் இஸ் வெரி வெரி பேட், இந்த காமன் பாயிண்ட்டாக பார்த்தோன்னா இட் இஸ் வெரி பேட். அதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் லேண்ட் வாங்காதீங்கன்னா சொல்லலாம், வாங்காமல் இருந்தால் அட்லீஸ்ட் அக்ரிகல்ச்சராக டெவலப் ஆகும். ஏன்னா நம்மளோட இந்தியன் எக்கானமியோட பேக் போனே அக்ரிகல்ச்சர் தான். அந்த பேக் போனை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதில் செதிலாக ஒவ்வொரு போனாக பின்னாடி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்க்கு ஸ்லிப் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எக்கானமியே அவ்வளோதான், டோல்ட்ரம் ஆகிடும். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ தான் சேவ் க்ரீன் எல்லாம், சேவ் ட்ரீஸு, கோ க்ரீன் எல்லாம் இப்போலாம் அதான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் பச்சை பச்சைன்னு, பச்சை பச்சைன்னு மரம் எங்கேயும் வைக்கலை, எல்லா இடத்துலையும் பேனர் மட்டும் பச்சை பச்சையாக வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணலை, எங்கேயும் பச்சையாக பார்க்க முடியல. Better if somebody is going to invest in agriculture land, please go. Save agriculture. அதுதான் என்னால் சொல்ல முடியும்.
6: தொடர்ந்து பேசலாம். இன்னும் பல விதமான நிதி ஆலோசனைகள் பற்றியும் அதற்கான விளக்கங்கள் பற்றியும் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். Stay tuned with MOP CRS FM 107.8.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேணால கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்ப
0: புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வெல்கம் பேக் டு காசு மேல காசு. வந்து தொடர்ந்து பேசலாம் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன்.
5: இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இப்ப ஷேர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், அதே மாதிரி கமாடிட்டிஸும் இருக்கு. ஈக்விட்டி புரோக்கிங் கமாடிட்டிஸ் அப்படின்னா என்னது?
6: ஈக்விட்டி தனி, கமாடிட்டி தனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஷேர் ட்ரேடிங், இந்த மாதிரி ட்ரேடிங், இந்த ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் கமாடிட்டிஸ்ல தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல
5: கமாடிட்டிஸ்னா பொருட்கள்,
6: பொருட்கள் ஒரு சந்தையில வந்து வச்சிருப்பாங்க. நம்ம நார்மல் மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி ஒரு மார்க்கெட், அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸுக்கு ப்ரீமியம், ப்ரீமியம் கம்மி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் காலையில் கோயம்பேடு மார்க்கெட் போனீங்கன்னா இட் இஸ் நீங்கள் வாங்குகிற பொருட்கள் எல்லாம் ப்ரீமியமில் தான் வாங்கலாம் காலையில் போகும்போதெல்லாம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் டிமாண்ட் ஃப்ரெஷ்ஷு, அப்போ தான் வந்து இறங்கியிருக்கும். ஃப்ரெஷ்ஷு, டிமாண்டு ஜாஸ்தி, நிறைய பேர் வருவாங்க, ஹோல்சேலில் வாங்குவாங்க, நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அதனால் அந்த இடத்து அந்த டைமுக்கு போனால் கொஞ்சம் ப்ரீமியம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பிகாஸ் நிறைய மூவ்மெண்ட் இருக்காது, அந்த மாதிரி ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 30 ரூபாய்க்கு விற்றது, கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் போய் சார் 25 ரூபாய்க்குலாம் ஓகே சார் அப்படிமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போகும்போது, ஆனால் இது 25 ரூபாய்க்கே ஓகே அப்படின்னு சொல்கிறவன் ஜாஸ்தி பெனிட்ரேஷன் இருந்ததுன்னா, ஜாஸ்தி பயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, தே வில் ஸ்டார்ட் திருப்பியும் அந்த 25 இட் கெட்ஸ் மூவிங், 25 இட் கோஸ் டு 28, திடீர்னு 28 ருபீஸ் அப்படிம்பாங்க. இட்ஸ் காமன். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா சார் 15 ரூபாய்க்கு கொடுத்தாலே போகணும் சார், நீங்கள் கொடுத்துருங்க, நான் கொடுத்துறேன். ஏன்னா அன்றைக்கி அவன் ஹி ஹஸ் டு க்ளோஸ் தி ஷாப்
5: முடிச்சாகணும்.
6: ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. இங்கேருந்து தான் வந்து இந்த சந்தை கமாடிட்டியிலேருந்து தான் வந்து பங்குகள்லாம் சந்தைக்கு வந்து, அதுக்கப்புறம் பங்கு சந்தையாகி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கம்பெனிஸ் எல்லாம் இந்த இடத்துல ஃப்ளோட் பண்ணி ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரீமியம் காஸ்ட்லாம் இருக்குல்ல, இட் இஸ் அ ப்ராஃபிட் ஃபார் அ கம்பெனியில். அதனால் அந்த ப்ரீமியமில் வாங்குறதெல்லாம் அவன் பாக்கெட்டில் போட்டுப்பான், வாங்கின ப்ரைஸுக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து நின்றுருக்கும், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஸ்டாக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இப்படி தான் ஆரம்பிச்சிது. கமாடிட்டிஸ்லேருந்து தான் எவால்வ் ஆகி ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒன்று வந்தது.
5: ஓகே, கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும்?
6: கமாடிட்டியில் பண்ணலாம், பட் இங்கே பொறுத்தவரையிலும் இந்தியாவில் பொறுத்தவரையிலும் கமாடிட்டியில் வந்து அது பண்ண ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபியூச்சர்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஃப்என்டோ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. எப்படி ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்குது எஃப்என்டோ, இதுலேயும் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டாக இருக்கும், நீங்கள் வந்து ஒரு கமாடிட்டியை வாங்கலாம். இப்போ நான் வந்து க்ரூட் ஆயில் நான் வாங்கணும், இல்லை காப்பர் வாங்கணும், இல்லை ஜிங்க் வாங்கணும், அலுமினியம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கலாம், இந்த கமாடிட்டிஸ்லாம் வாங்கலாம். இட் இஸ் கால்ட் மெட்டல்ஸ். கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம், இது ப்ரெஷியஸ் மெட்டல், இது நான் ப்ரெஷியஸ் மெட்டல். இது வந்து இது கோல்டு, சில்வர், அப்புறமா பிளாட்டினம்லாம் இன்னும் வரல. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் நீங்கள் வாங்கலாம். கோல்டுலேயே வந்து நீங்கள் ஸ்மால் கிரேட் ஆஃப் கோல்டு, 1 கிராம், 10 கிராம், 1 kg, 5 kg, 10 kgs வரும் வாங்கலாம். ஆனால் இதெல்லாம் என்னென்னா, இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பேஸ்டு கமாடிட்டி ப்ராசஸ். ஏன்னா இது வந்து 1 month 45 days தான் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட்க்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடும். எக்ஸ்பைரி ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் அடுத்த கான்ட்ராக்ட் வாங்கணும். நெக்ஸ்ட் கான்ட்ராக்டை நீங்கள் வாங்கணும். இந்த கான்ட்ராக்ட் வில் எண்ட் இன் April 15th அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட்லேயே போட்டிருக்கோம். April 15th அப்புறம் நம்ம அந்த கான்ட்ராக்ட் வந்து ரோல் ஓவர்
5: பண்ணணும்.
6: ரோல் ஓவர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த கான்ட்ராக்ட்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு கான்ட்ராக்ட்டுக்கும் இன்னொரு கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு ப்ரீமியம் கேப் ஒன்று இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கரெக்டாக அந்த ப்ரைஸ் பக்கத்தில் வர வர இப்போ April 15th பக்கத்தில் நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க ரெண்டு ப்ரைஸும் ஒன்றா மேட்ச் ஆகும். அது வரலும் பார்த்தீங்கன்னா அது ப்ரீமியமில் இருக்கும், இது கம்மியாக இருக்கும். நான் வந்து இப்போ எனக்கு மார்ச்சு ஏப்ரல் மந்தில் இந்த என்னோடய கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா நான் வந்து ஜூன் மந்தோட கான்ட்ராக்ட் கூட என்னால் வாங்க முடியும். பிகாஸ் வி நம்ம அசியூம் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் போகும், அதனால் நம்ம அதை வாங்குவோம், அதோட பெட்டர் ப்ரைஸ் கூட போகும், அதனால் அந்த கான்ட்ராக்டை நான் வாங்கிக்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி தான் கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மஞ்ச் இதுவும் டேமரிண்டு எல்லாமே அதுவும் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸும் பண்ணலாம். அக்ரி கமாடிட்டிஸும் இருக்குது இங்கே. அக்ரி கமாடிட்டிஸும் பண்ணலாம். மிளகு, சோயா இதெல்லாம் நிறைய இருக்குது, அதுவும் பண்ணலாம். அதுவும் சேம் இதே சேம் கான்செப்ட் தான்.
5: ஓகே, இது வந்து ஷேர் மாதிரியா?
6: ஆமாம்.
5: ஈக்விட்டி ஃபண்ட் என்னது?
6: ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் விச் ஹேஸ் செவரல் கம்பெனிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஃபார்மாவில் இருக்கும், ஐடியில் இருக்கும், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும் நிறைய, அந்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் நிறைய கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி அதிலெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது திஸ் இஸ் கால்ட் ஈக்விட்டி ஃபண்ட். அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் அதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் லிக்விட் ஃபண்ட், நம்பர் 2 இஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், ஃபண்டு பேரே ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், அண்டு நம்பர் 3 இஸ் மந்த்லி இன்கம் பிளான் ஃபண்ட்ஸ், MIP ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு ஃபண்ட். அது பேலன்ஸ்ட் ஃபண்டுங்கிறது ஹைப்ரிட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட் டெட்டுன்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் ஈக்விட்டி அண்ட் ஹைப்ரிட் டெட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹைப்ரிட் ஈக்விட்டி இஸ் 70% ஈக்விட்டி அண்ட் 30% டெட், இல்லை 60% ஈக்விட்டி 40% டெட். ஹைப்ரிட் டெட்டுனா 60% டெட் 40% ஈக்விட்டி, மாற்றி இருக்கும், வைஸ் வர்சாவாக மாறி மாறி இருக்கும். அண்ட் இட் நார்மல் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, டைரெக்டாக இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் என்ன ரெப்ளிகேட் பண்ணுதோ அது அப்படியே அது சொல்லும், மிரர் இமேஜ் ஆஃப் த இண்டெக்ஸ். சென்செக்ஸ், நிஃப்டின்னு ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸோட மிரர் இமேஜ் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஃபண்ட்ஸும் இருக்குது.
5: என்னோட ஃப்ரெண்டு சொன்னால் கரன்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அவள் வந்து சம் ஃபைனான்ஷியல் கம்பெனியில் ஒர்க் பண்ணா ஃபியூ மந்த்ஸு, அதில் மட்டும் யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, அது ஏன்றதை நீ கேளு அப்படின்னு சொன்னால். அது என்னது கரன்சி?
6: கரன்சி ஃபண்டுன்னு இல்லை, கரன்சி தான் டைரெக்டாக வந்து இந்தியா
5: கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்.
6: ஆமாம். இது என்னென்னா, நம்ம இந்த எஃப்என்டோ சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த இதுக்கு கரன்சியும் எஃப்என்டோ தான். அது வந்து இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பேஸ்ட். நம்ம வந்து US டாலரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜாப்பனீஸ் யென்னில் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
5: எந்த நாடு கரன்சியில?
6: ஆமாம், இல்லை ஒரு 6 கரன்சி தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த 6 கரன்சியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். GBP பண்ணலாம், அதாவது கிரேட் பிரிட்டனோட இதில் பவுண்ட்ஸில், இதெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஒரு 6 கரன்சி தான் நம்மளால் இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த 6 கரன்சியில் நம்ம எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கரன்சி ப்ரைஸ் தான் நம்ம வந்து இங்கே பார்ப்போம். நம்மளோட அவங்களோட 68 ரூபா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 25 பைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இட் இஸ் ஆஸ் குட் அஸ் அவங்களோட $1 இஸ் 68 rupees ஃபார் அஸ். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒரு 6 கரன்சி 7 கரன்சி தான் வந்து அவைலபிள், அதில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். மிச்ச இதுலேயும் நம்ம இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, நம்மளால இப்போ பண்ண முடியாது.
5: அது ஏன் அவ்வளோ பணம் பாப்புலராக இல்லை?
6: ஏன்னா பிகாஸ் அதை வந்து பேசிக்கலி இந்த கமாடிட்டிஸும் கரன்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஹெட்ஜ் பண்ணுவாங்க. என்னென்னா இப்போ நான் வந்து இப்போ இந்த NRIஸ்லாம் இருக்காங்க இல்லையா, NRI ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஃபண்டிங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதை ரிப்பேட்ரேட் பண்ணும்போது தெர் இஸ் அ காஸ்ட் ஃபார் த கரன்சி, அந்த கன்வர்ஷன் ஆகும் இல்லையா. அங்கேருந்து இங்கே ஃபண்டு வரும்போது ஒரு கன்வர்ஷன் நடக்கும். அவங்க வந்து அவங்க ஊர் டாலர்லேருந்து இங்கே கொண்டு வரும்போது, இந்தியன் ரூபியாக கொண்டு வரும்போது ஒரு கன்வர்ஷன் நடக்கும். அந்த கன்வர்ஷன் பண்ணி தான் அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே. அந்த கன்வர்ஷன் பண்ணும்போது அவங்க ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக அதே சைஸ் ஆஃப் அமௌண்ட் 100 கோடி கொண்டு வராங்கன்னா 100 கோடிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்டை டாலரை வந்து ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க, பவுண்டை ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. ஹெட்ஜ் பண்ணிட்டா அவங்களுக்கு இது ஏறினாலும் இறங்கினாலும் லாஸ் இருக்காது, பிரேக் ஈவனில் வச்சுக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க. பேசிக்கலி கமாடிட்டியும் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு கமாடிட்டி வாங்கினேன், நான் இன்னைக்கு கோல்டு வாங்குகிறேன் அப்படின்னா வாங்கும்போது நான் ஹெட்ஜ் பண்ணி விட்ருவேன். இது வந்து யார் பண்ணுவா அப்படின்னா கோல்டு மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஒரு கோல்டு வாங்கும்போது தே வில் ஹெட்ஜ், ஏன்னா பிகாஸ் அது ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து அவங்க ஹெட்ஜ் பண்ணி விட்டுட்டா எப்போ அந்த ஹெட்ஜை ரிலீஸ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஹெட்ஜை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை இப்போ அதுக்கு கரன்சிலாம் வரும்போது கரெக்டாக அவங்க எக்ஸிட் டைம் இருக்கும் இல்லையா, இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன்லாம் அந்த எக்ஸிட் போகிற டைம் இருக்கும், அப்போ கரெக்டாக அது போகும்போது அதை ஹெட்ஜ் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லை டபுள் ப்ராஃபிட், சம்டைம்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் கரன்சியில் கூடிய அவங்களுக்கு. இதுலேயும் ஆப்வியஸ்லி இங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு போவாங்க. இந்த கன்வர்ஷனும் அந்த கன்வர்ஷனும் பார்க்க முடியும், பார்க்கும்போது அவங்களுக்கு அதில் அந்த கன்வர்ஷன் ரேட்டில் வந்து அவங்களுக்கு லாஸ் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் அவங்க இந்த ப்ராசஸே பண்ணுறாங்க.
5: ஈக்விட்டி கமாடிட்டிஸ் மாதிரி பாண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா
6: பாண்டுங்கிறது இப்போ இனிமேல் இன் ஃபியூச்சர் நிறைய ப்ராப்ளம் ஆகும் பாண்ட்ஸுங்கிறது. ஏன்னா மோடி வந்து நிறைய பாண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, இப்போ ஏற்கனவே இன்னும் நிறைய பாண்ட்
5: கோல்டு கூட கோல்டு பாண்ட்ஸ்,
6: ஆமாம் அது கோல்டு பாண்ட் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பாண்ட்ஸ் இருக்குது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸு, அது அந்த பாண்ட்ஸ் எல்லாம் என்னென்னா 10 இயர்ஸ் டைம் டியூரேஷன், டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ், எல்லாமே உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்குலாம் டேக்ஸ் கிடையாது. நான் இப்போ பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் டேக்ஸ் உண்டு, ஸோ அதுக்கு ஃபார்ம் 15 ஆச்சு, 15G இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் அவைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் ஃப்ரீயாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து டேக்ஸ் ஃப்ரீ இந்த பாண்ட்ஸ் எல்லாம், பட் அதோட ஈல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 8.75 இந்த மாதிரி தான், பிலோ 9 தான் அதோட ஈல்டே இருக்கும். ஆனால் 10 இயர்ஸ் அது 10 வருஷத்துக்கு அந்த பாண்டு, அந்த பாண்டை வந்து எலக்ட்ரானிக் மோடாக நம்ம வாங்கிட்டோன்னா வி கேன் ட்ரேட், வி கேன் செல், அதுவும் பண்ணலாம். நிறைய பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிலாம் ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி தான் வந்தது, பாண்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி விற்கலாம் அப்படின்ற. முன்னாடிலாம்
5: பாண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பாண்ட் மினிமம் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது?
6: பாண்ட் வந்து மினிமம் 10,000 ஸ்டார்ட்.
5: இப்போ நிறைய நம்ம எல்லா கொஷின்ஸ்லையுமே நீங்கள் வந்து ஃபைனலி ரிட்டைர்மெண்ட் பிளான் இப்போ நம்மளோட ஃபைனல் கொஷினும் ரிட்டைர்மெண்ட் பிளான் பற்றி தான், மெயின்லி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள், அப்புறம் வந்து பென்ஷன் வாங்காதவங்க, ப்ரைவேட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே அவசியமானதுன்னா ரிட்டைர்மெண்ட் பிளான், அதை பற்றி சொல்லுங்கள்.
6: பேசிக் இப்போ என்னென்னா எல்லாருக்கும் வந்து ரெண்டே, அவங்களோட மொத்த லைஃப்பில் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் மிகப்பெரிய கடமை. ஒன்று குழந்தைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்தணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவனை அதை பார்த்துக்கும் அப்படிங்கிறது. செகண்டு நம்மளை நம்ம பார்த்துக்கணும், நம்ம யாருக்கும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே விருப்பப்படுவாங்க. யாருமே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறது இட்ஸ் காமன், அதுவும் தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம். டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் இட்ஸ் எ க்ரைம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ. ஸோ அதனால் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். பேசிக்கலி நமக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஃபினான்ஷியல் விஷயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அது இட் டிட்டர்மைன்ஸ் த வேல்யூ ஆஃப் அ பர்சன், பட் அது 100% அது வேல்யூ டிட்டர்மைன் பண்ணதானா இல்லை, பட் சம்வாட் அதுவும் ஒரு வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுது. அந்த வேல்யூ டிட்டர்மைன் பண்ணும்போது ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஃபினான்ஷியலி நம்ம வந்து வயபிளாக இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணும்போது த வேல்யூ டிக்ரீசஸ் அண்ட் யூ ஆட்டோமேட்டிக்
5: வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதோ இல்லையோ அவங்களுக்கே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோமே அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்
6: வந்து அவங்க டிபெண்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தாட் வந்துட்டாலே அவங்க டிபெண்ட்டு தான், அந்த தாட் வந்துட்டாலே டிபெண்ட்டு தான். அந்த தாட் வராமல் இருக்கிறதுக்கு வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் பிளான் அட்லீஸ்ட் சம் போர்ஷன். நான் வந்து யாரையும் கேட்க வேண்டாமே, கஷ்டப்படுத்த வேண்டாமே, ஆப்வியஸ்லி நம்ம அப்படி தான் நினைப்போம், நம்ம குழந்தைய நம்ம எதையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. இந்த கஷ்டப்படுத்துக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கான நம்ம முயற்சி எப்போயாவது பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் மேட்டர். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு பரவாயில்ல, அவங்களுக்கு கவர்மெண்ட்
5: ஏதோ ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் கூட அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா பசங்களுக்கு பரவாயில்ல, நம்ம ஒரு அவசரம்னா நம்ம அப்பா நம்மளுக்கு பண்ணாங்க அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும்.
6: ஏன்னா இப்போ எல்லாமே யூஎஸில் யூகேல அங்கங்கே உட்காந்துக்கிறாங்க, இப்போ அப்பப்போ பைசா அனுப்புகிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட்டு அனுப்பாமல் யாரும் இல்லை, அனுப்புகிறாங்க, ரொம்ப கம்மி. சில நேரங்களில் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது வந்து அலாமிங்காக இருக்குது. சில பசங்க வந்து சில குழந்தைங்க வந்து அப்பா அம்மாவை ட்ரீட் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது இட்ஸ் வெரி அலாமிங். அதுக்கு காரணம் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறது தான். அந்த ஒரு டெசிஷனை வந்து அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கன்ஃபார்மாக அவங்க பிள்ளைலாம் அவங்க பார்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் யாருக்காவது குழந்தை இன்றைக்கி இதுக்கப்புறமாவும் இல்லை, ஏற்கனவே இப்போ இருக்கிற குழந்தைங்க யாருக்காவது 5 வயசு 6 வயசு இருக்கிற குழந்தைங்களாம் சத்தியமாக அப்பா அம்மா பார்த்துக்குமான் தெரியாது. அதுக்கு எல்லாருமே நீங்கள் உங்களை பார்த்துக்குங்க, அவங்க அவங்கள பார்த்துக்குவாங்க. அவங்க அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி சப்போர்ட் இருக்குது, எல்லா விதமான சப்போர்ட் சிஸ்டமும் அவங்கள வந்து சோஷியலி வந்து எல்லாமே அதை வந்து பார்த்துக்குது. ஸோ நீங்கள் சொல்லித்தரலைன்னா கூட அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்கிட்டு தே வில் பி வெரி போல்ட் அண்ட் மெச்சூர்டு எல்லாமே இருப்பாங்க. நம்ம அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ண முடியுமாங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சேவிங் நவ். ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி யாருக்குமே வந்து ஈவன் இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட்

0: பிசினஸ் பீப்புளுக்குலாம் அந்த மாதிரி செட்டில்மெண்ட் கூட எதுவும்
1: வரவும் வராது. ஏன்னா பிசினஸ் பீப்புளுங்கிறது இட் இஸ் அ ஃப்ளக்சுவேட்டிங் லைஃப். அவங்களுக்கு திடீர்னு சூப்பராக இருக்கும், திடீர்னு இப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவங்க நவ் அண்ட் தென் தே வில் டேக் காஷியஸ் மெஷர்ஸ். சம்டைம்ஸ் அந்த மெஷர்ஸ் எடுக்கும்போது தப்பாக போகும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி போட்டுருப்பாங்க. இட் இஸ் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், இதனால் ஹெல்த் பாதிக்கும், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரியான பிளான் பண்ணிக்கிறது இட் இஸ் வெரி அட்வைசபிள். அட் த சேம் டைம் இன்றைக்கி இருக்கிற சம்பாதிக்கிறவங்க தயவு செஞ்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இல்லாட்டி ஏதாவது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல நீங்களே போய் உட்காந்துங்க, போய் தயவு செஞ்சு கஷ்டம்.
0: ஓகே, ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்?
1: இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இந்த மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான், ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த உடனேயே எல்லாருமே திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வர்றது இந்த ஹெச்டிஎஃப்சியில், ஐசிஐசியில், எஸ்பிஐயில், எல்லா எல்ஐசியில் எல்லாருமே வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுனாங்களே, இதில் ஏன் பண்ணக்கூடாது, இதில் பண்ணுறதுனால இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. இட்ஸ் குவைட் ஆப்வியஸ், குட், கேட்குறாங்கிறதே பெரிய விஷயம். ஆனால் கேட்குறாங்க அது வேறு விஷயம், இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கேட்குறாங்க அதுதான் பிரச்சனை. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கணும், இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கேட்குறாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உங்களோட மொத்த கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் இன் ரிட்டையர்மெண்ட் எல்லாமே அதுக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. அதோட ஈல்டு இஸ் வெரி வெரி லோ, வெரி வெரி லோ. உங்களோட கோல் வேறு, நீங்கள் அச்சீவ் பண்ண கோல், பண்ண வேண்டிய கோல் வேறு. அதுவும் இல்லாமல் திஸ் இஸ் கால்ட் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் டுவர்ட்ஸ் எல்ஐசி ஆர் ஐசிஐசி ஆர் ஹெச்டிஎஃப்சி, எனி எக்ஸ்ஒய்இசட், இட் இஸ் அன் இன்சூரன்ஸ். இட் இஸ் மை ஒப்பீனியன், இன்சூரன்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் டு ப்ரொடெக்ட் யுவர் லைஃப், இஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் லைஃப். வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், டு ஏதாவது ஒரு வண்டிக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட் நம்ம கையிலேருந்து பைசா கொடுக்க வேண்டாம், இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே, வண்டி வில் சேஃப் கார்டட். திஸ் இஸ் கால் இன்சூரன்ஸ். நம்ம எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் லைஃப் அண்ட் அவர் ஃபேமிலி. ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த பாயிண்ட்டில் நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன், நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா ஃபினான்ஷியலி என்னோட மொத்த சரௌண்டிங்ஸும் அஃபெக்ட் ஆகக்கூடாது, யாருமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஐ கேன் டேக் இன் இன்சூரன்ஸ். ஒரு காமன் மேன், ஒரு சேலரிட் பர்சன் who is earning X amount of money, he can take an insurance cover of into 10 times. X into 10 times is a minimum life cover he can take. Maximum annual income lend. Annual income, or 4 lakhs package edukkraangana, 40 lakhs or 50 lakhs he can take. Or life cover eduthitona, ena இந்த 50 lakh, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வில் கெட் கவர்ட் இந்த 50 lakhs அப்படின்னா, நீங்கள் லோன், உங்களோட லைபிலிட்டிஸ், இட் வில் டேக் கேர் ஆஃப் யுவர் லைபிலிட்டிஸ் அண்ட் இட் இன்கேஸ் ஆஃப் எனி அன்ஃபார்ச்சுனேட் ஈவன் ஃபார் த பாலிசி ஹோல்டர், ஃபேமிலி வில் நாட் சஃபர் அட் ஆல் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப். இதான் நம்மளால் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ண முடியும், அட் த பெஸ்ட் நம்மளோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம இதெல்லாம் தான் பண்ண முடியும். நம்ம வாயால் சொல்கிற வார்த்தை வந்து வெளிப்படுத்தலாம், பட் ஃபிசிக்கலாக சில விஷயம் பண்ணல. அதுதான் தீசாக இருந்து
0: இப்போ சொன்னீங்க 40 lakhs பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா இந்த கேஷ் என்ன பண்ணுவாங்க?
1: இட் இஸ் நாட் அந்த 40 lakhs வந்து, அதான் நான் சொன்னேன், இட் இஸ் அ லைஃப் கவர் இன் எனி இன் கேஸ் ஆஃப் எனி அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடந்தால் மட்டும்தான் அந்த பைசா வந்து நாமினிக்கு போகும்.
0: ஓகே,
1: இல்லாட்டி நோ, நத்திங் இருக்கும். அதனால தான் அதோட ப்ரீமியம் சைஸ் இஸ் வெரி வெரி லோ. 40 lakhs ஒரு 25 இயர்ஸில் இருக்கிறவங்க 40 lakhsஓ 50 lakhsஓ கவர் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் ப்ரீமியமே வந்து 6,000-7,000 தான் வரும். அதனாலதான் அதோட ப்ரீமியம் சைஸ்.
0: ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் மாதிரி மந்த்லி வரலந்து வரும்?
1: வராது, வராது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்.
0: ஓகே,
1: இப்போ ஒண்ணு இல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்.
0: வண்டி வருஷம் முடிஞ்சு போச்சுனா ஹெல்த் இன்சூரன்ஸ் அது
1: முடிஞ்சு போச்சு. சரி, நீங்க எதுமே கிளைம் பண்ணல ஹெல்த் இன்சூரன்ஸ்ல.

0: முடிஞ்சு போச்சு
1: அவ்வளவுதான். நம்ம எதுவும் வரி பண்றோமா இல்லையா? நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சுன்னா பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே நம்ம அதை பண்றோம். எமர்ஜென்சிக்கா? இதுவும் அதே மாதிரி தான். டூ வீலருக்கு எப்படி நம்ம வந்து எடுத்து வைக்கணும், நாளைக்கு வந்து ஏதாவது டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக பண்றோமோ அதே மாதிரி ஹியூமனுக்கும் அந்த வேல்யூ கொடுக்கணும். நம்ம வந்து நம்மளோட வேல்யூ வந்து எக்ஸ் இன் டு டென்னு நான் சொல்றது, இட் இஸ் நாட் டிட்டர்மைன்டு வேல்யூ. ஹியூமனுக்கு வேல்யூ டிட்டர்மைனே பண்ண முடியாது, பிகாஸ் த ஒன்லி அப்ரிஷியேட்டிங் அசட் இஸ் ஹியூமன். டிப்ரிஷியேட்டிங் அசட் நம்ம கிடையவே கிடையாது. நம்ம ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களோட வேல்யூ, உங்களோட இன்கம், எவ்ரி திங் விச் கெட்ஸ் இன்க்ரீஸ்ட், எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வேல்யூவை டிட்டர்மின் பண்ண, இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 10 இயர்ஸில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு என்னால் சத்தியமாக சொல்ல முடியாது. நீங்கள் நான் சொல்கிறதுக்கு மேலேயே இருப்பீங்க, என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஸோ அதான் நான் அதை டிட்டர்மின் பண்ண முடியாது, பட் ஒரு வேல்யூ அரைவ் பண்ணும்ல.
0: அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கா?
1: இல்லை. அந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்டுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் அ பர்சன் ஹூ இஸ் வில்லிங் டு பே பென்ஷன் பாலிசி, பென்ஷனுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் அந்த டேக்ஸ் பிளானுக்காக எல்லாருக்கும் சொல்லுவேன், டேக்ஸ் பிளான் 1 lakh எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணணும். 1 lakh வந்து யூ ஜஸ்ட் கான்ட்ரிபியூட் யுவர் 20,000 டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது இன்சூரன்ஸ். அந்த 20,000 வில் டேக் கேர் ஆஃப் யுவர் உன்னோட லைஃபை வந்து அது பார்த்துக்கும். இட் இஸ் அ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதுனால விச் வில் கிவ் யூ க்ளோஸ் டு அரௌண்ட் 1.5 crores லைஃப் கவர் கொடுப்பாங்க. அண்ட் 80,000 ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் டேக்ஸ் பிளானிங் இன்வெஸ்ட்மெண்ட். இதை அப்படியே கால்குலேட் பண்ணி இந்த இது அது பிறனும் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ் ஆப்வியஸ்லி 25 இயர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 80,000 20 இயர்ஸ் அப்படியே பண்ணிகிட்டே வந்தோம்னா எண்ட் ஆஃப் த இயர் 21st இயர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம பாக்கெட்லேருந்து ஃபிசிக்கலாக அந்த 20,000 கட்டியிருப்போம். பட் ஆனால் தட் 80,000 நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த 20,000 பார்த்துட்டு இருந்துருக்கோம். அது இல்லாமல் நமக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ இட் இஸ் அ டபுள் பெனிஃபிட் ஃபார் அன் அ பர்சன் ஹூ இஸ் சேவிங் டேக்ஸ். ஹீஸ் ஹீ டுக் கேர் ஆஃப் யுவர் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. அட் த சேம் டைம் அதில் நான் 20,000 பே பண்ணேன், எனக்கு அந்த 20,000 நான் வந்து 20 வருஷம் பே பண்ணேன், 20 வருஷத்துக்கு எனக்கு 4 லட்சரூபா ஆச்சு, 8 லட்சரூபா ஆச்சு, அந்த 8 லட்சரூபா எனக்கு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், இப்போ பிரச்சனையே இல்லை. அதனால் என்ன பிரச்சனை, அந்த 8 லட்சரூபா தான் இதில் இதில் 16 lakh 17 lakh எக்ஸ்ட்ராவே வந்திருக்கேன். ஸோ உனக்கு என்ன ப்ராப்ளம், தட் தட் டசன்ட் மேட்டர். ஃபிசிக்கலாக நீ எடுத்து கொடுத்துருக்கலாம், பட் அந்த ஃபிசிக்கலில் வந்து அதுவே உங்களுக்கு கொடுத்துருச்சு ரிட்டனாக. ஸோ அதனால் திஸ் இஸ் வாட் வி டூ ஃபார் டேக்ஸ் பிளானிங். ஏன்னா வி வாண்டட் எவ்ரி ஒன் டு டேக் கேர் ஆஃப் தியர் ஹெல்த் ஆஸ் வெல் ஆஸ் தியர் லைஃப்.
0: ஹெல்த் வெல்த் ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து சேலரிட் பர்சனுக்கு வந்து மந்த்லி சேலரி வாங்குறது அவங்களுக்கு ஒரு அதே அவங்களுக்கு பழகிட்டு இருக்கும், அது ஒரு ப்ராசஸ் மாதிரி. சடன்லி ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் பிளான்ல வந்து போட்டுட்டு அதுலேருந்து திருப்பியும் நம்மளுக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் மந்த்லி ஒரு அமௌண்ட் வரும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா?
1: பண்ணலாம், நான் பண்ணியிருக்கோம், நாங்கள் பண்ணியிருக்கோம். இது இட் இஸ் கால்டு சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான். என்னென்னா ஒரு கார்பஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 crores கார்பஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான், ஒரு 5 crores கார்பஸ் சேர்த்துக்கலாம்.
0: ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கு,
1: ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். அதெல்லாம் சொல்லும் போது ஜாஸ்தியாக சொல்லணும்ல, 50 crores சொன்னால் பயந்துருவாங்க. ஸோ அதனால 5 crores சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. 5 crores ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டோம் அப்படின்னா 5 crores அன்னைக்கு இருக்கிறதுல வந்து 9% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதுலேருந்து மாதம் மாதம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரா மாதிரி அவங்க எவ்வளோ வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ. எனக்கு 50,000 மந்த்லி வேணும்னு சொல்லுவாங்க, இல்லை அன்னைக்கு டேட்டில் வந்து 1 lakh தேவைப்படுவாங்க. ஸோ 1 lakh சிஸ்டமேட்டிக்காக விட்ரா பண்ணி அதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எவ்ரி 10th ஆர் எவ்ரி என்ன டேட்டில் வேணுமோ அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணலாம்.
0: சின்ன அமௌண்ட்டில் கூட பண்ணலாமா? 50 crores இல்லாமல்
1: நான் சொல்கிறது ஒரு கோல் அட்டைன் பண்ணி அந்த அந்த கார்பஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறவங்க, எனி கார்பஸ், ஈவன் 1 lakh என்னோட கார்பஸ் இருக்குது அதுலேருந்து பண்ண முடியும்னா அதில் எவ்வளோ பண்ண முடியுமோ அதுதான் பண்ணலாம்.
0: நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்,
1: எவ்வளோ கார்பஸ் நம்ம சேர்த்து வச்சுருக்கோமோ அந்த கார்பஸ்லேருந்து நம்ம எடுத்து எவ்வளோ வேணாலும் அன்னைக்கு எவ்வளோ பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நம்மளால் பண்ண முடியுமோ சேஃபாக வித்தவுட் எனி ரிஸ்க் நம்ம பண்ண முடியுமோ அது பண்ணலாம்.
0: ஓகே,
1: தாராளமாக.
0: நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்கள் நேயர்களுக்காக முதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்றவங்கள இருந்து ஃபைனலா ரிட்டையர்மெண்ட் பிளான் வரைக்கும் எல்லா ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா எல்லாருக்கும் புரியும் படி சொன்னீங்க. எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு நான் வந்ததுக்கு மிகவும் நன்றி.
1: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட ரேடியோ ஷோ. பரவாயில்ல, தெரியல நான் எத்தனை பேருக்கு இதை வந்து ரீச் பண்ணியிருப்பேன், எல்லாருக்கும் புரிஞ்சுதானேன்னு தெரியல. பட்டு புரியலன்னா கூட இன்னொரு டைம் வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எம்ஓபி வைஷ்ணவ் உமன்ஸ் காலேஜ் சமுதாய வானொலிக்கு என்னோட சிறந்தானது நன்றிகள். ஆர்ஜே விஜயசாலினிக்கும் என்னோட மிக்க நன்றி. நல்லா சூப்பராக தொகுத்து வழங்கினாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றி சார்.

0: 107.8 இது உங்க ஏரியா எஃப்எம்.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
4: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: use. But speaking about it is considered taboo in our society. Today, we are here to address this very sensitive but burning issue that is heavily impacting our society. Let us now hear from few people on their thoughts on child abuse.
1: Child abuse அப்படின்னு சொன்னா ஜென்ரலா சில்ட்ரனுக்கு தன்னை அபியூஸ் பண்றாங்க அப்படின்னே தெரியாது. ஏன்னா எத்தனை நிறைய ஸ்கூல் குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்க செக்ஷுவல் அபியூஸ்க்கு ஆளாறாங்க. அவங்களுக்கு தாங்க என்ன தன்னை என்ன பண்றாங்க, ஒருத்தர் ஒரு பெரியவர் தன்னை என்ன பண்றாரு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு இல்லை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து இதது குட் டச் இதது பேட் டச் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அவங்க பியூபர்ட்டி அடையிறாங்க அடையலை அந்த ஏஜில், பட் சின்ன குழந்தைங்களுக்கு இது என்ன இப்படி தொட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல். ஏன்னா நிறைய பேரன் யோசிக்கிறாங்க நம்ம எப்படி குழந்தைகிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த யோசனையே வேண்டாம். உங்கள் குழந்தை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதது குட் டச் இதது பேட் டச் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஸ்கூலில் என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக உங்கள் குழந்தைகிட்ட கேட்டுக்கோங்க. என்ன நடந்தது, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ணாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் டெய்லி கேட்க ஆரம்பிங்க. ஸோ தட் குழந்தைங்க உங்ககிட்ட ஒரு ஓப்பன்னஸோட சொல்ல இருப்பாங்க. அண்ட் செக்ஷுவல் அபியூஸும் தாண்டி நிறைய சைல்டு லேபர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் டீப் இன்டீரியர் சவுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. எதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னு இந்த பசங்களுக்கு தெரியாது. அதில் ஒரு பையன் மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் ஜார்க்கண்டில் இருக்கிற ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சரியாக அன்னைக்கு ஒர்க் பண்ணலை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு சரியாக ஒர்க் பண்ணல அப்படிங்கிறனால சுட சுட காய்ச்சிட்டு இருக்கிற எண்ணெயை முதலாளி அவன் மேலே ஊத்துறாரு. அவனுக்கு அதுக்காக லீவும் கொடுக்கப்படல, எண்ணெய் காய்ச்சி ஊத்துட்டா அவனுக்கு உடம்பு சரியில்லை லீவும் கொடுக்கப்படல. அந்த உடம்பு சரியில்லாதோடையே அவன் வந்து வேலை செய்கிறான். ஸோ இதை வந்து சில என்ஜிஓஸ் பார்த்து கூட்டிகிட்டு வந்து காப்பாத்துறாங்க. எல்லாத்தையுமே என்ஜிஓஸே செய்யணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க எங்கேயா சைல்டு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பீப்புள் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வரணும். நிறைய சைல்டு ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது, லைக் 1098 ஒரு சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க.
2: சைல்டு அபியூஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது, பட் நமக்கு தான் வந்து தெரியல. இப்போது ஸ்லம்டாக் மில்லினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது தெரியுமா, எல்லாருமே டெஃபினட்டாக அந்த மூவி பார்த்துருப்போம். அந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே கூட கிடைச்சிது. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நடந்தது அத்தனையுமே வந்து உண்மை, அது எல்லாமே இன்னமும் கூட அது ஒரு சில ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே நடந்துட்டு தான் இருக்குது, நமக்கு தான் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைகளே வந்து சைல்டு அபியூஸ் பண்ணப்படுறாங்க, பட் அது வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக தெரியல நமக்கு, பட் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தான் வந்து இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் இது எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வந்து நம்ம யாரையுமே வந்து தொட விடக்கூடாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது அப்படின்னா லைக் ஏஜ் அட்டன் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்கள் வந்து இந்த மாதிரி, ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கக்கிட்ட நெருங்கி பேசக்கூடாது. ஸோ நம்மளே வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து ஒரு ஒரு ஒரு சில மாதங்கள் தான் ஆது அந்த குழந்தையே பிறந்து, ஸோ அந்த குழந்தைய வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுப்பா அவங்களது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்டிவ் சர்வீஸ். ஸோ அது எவ்வளோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்து எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் லைக் அவங்க கண்டிப்பாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இதெல்லாமே குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
1: இப்போ வெளி உலகம் தாண்டி வீட்டுக்குள்ளே லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி இல்லை. லேடிஸ் குழந்தைங்களுக்கு தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க, மாமாவை நம்பி சித்துப்பாவை நம்பி அப்படின்னா அந்த குழந்தைங்களும் அப்யூஸ் செய்யப்படுறாங்க, அவங்களுக்கே அதில் சேஃப்டி இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு மோரவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் பார்த்தேன், 10 குழந்தை வந்து ப்ரெக்னென்ட்டு. ஸோ அந்த குழந்தைக்கு தான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆனால் தான் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனோங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாது, அந்த குழந்தை ப்ரெக்னென்ட்டு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் நான் வந்து படித்தேன் ஃபேஸ்புக், நான் அக்கௌண்ட் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில். அது என்னென்னா ஒரு பாம்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக்ல பிறந்த சில மாதங்களே ஆன குழந்தை வந்து செக்ஷுவல் அபியூஸ் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட இன்ட்ரெஸ்டைன் எல்லாமே வயிற்ற விட்டு வெளில வந்துருச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டைனை திருப்பி உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு 25 தையல் அந்த பிஞ்சு குழந்தைக்கு போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், பிறந்து சில மாதங்களான குழந்தை அது. அந்த அளவுக்கு என்ன ஆச்சு ஜென்ஸ்க்கு, தயவு செய்து எப்போதுமே சொல்லுவாங்க லேடிஸ்லாம் பார்த்து போயிட்டு பார்த்துவாங்கன்னு, ஆனால் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஜென்ஸ் வந்து லேடிஸை மதிக்க சொல்லி அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பாய்ஸ்க்கு உங்கள் சிஸ்டரை மதிக்கிற மாதிரியே வெளியில் போகிற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, நீங்கள் பார்க்குற பெண்களுக்கு மரியாதை கொடுங்க, உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நடத்துங்க.
0: Well, that was intense. Now, let us hear the story of Priya, a 10-year-old girl, and how she deals with child abuse.
3: Hi Priya, you're earlier than usual. How was school? What would you like to eat?
4: Nothing, Veen Aunty. I'm not hungry.
3: What happened, kid? Anything wrong?
4: Leave me alone, Auntie. I'm not really in the mood to talk.

சோ எனது பெயர் எஸ் ராமச்சந்திரன், மண்டல இணை இயக்குனர், தொழில் வணிகத்துறை, கிண்டி, சென்னை 32. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும், எஸ் ராமச்சந்திரன், ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 32, விச் ஒர்க்ஸ் அண்டர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வீட்டுக்கு ஒரு தொழில், அதுதான் வந்து நமது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு அரசின் தொழில் வணிகத் துறையின் வேண்டுகோள். நன்றி.

0: आप राय।
1: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே தன்மையா. இன்னையோட நிகழ்ச்சியில நம்ம முக்கியமா பேச போறதே வந்து பிளாஸ்டிக் பைகளை பத்தி தாங்க. அது ஏன் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன மளிகை கடையில இருந்து பெரிய பெரிய பிசினஸ் வரைக்குமே பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த பைகளால நம்ம பூமிக்கு ஏற்படுற கெடுதலை பத்தி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஒரு பிளாஸ்டிக் பை டீகம்போஸ் ஆகுறதுக்கே பல வருஷங்கள் எடுக்குங்க. அது மட்டும் இல்லாம இது வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கவும், கூடவே கடல் மற்றும் நிலப்பரப்புகளை மாசுபடுத்தவும் செய்யுது. ஆனா இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக இப்போ பல இடத்துல பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடை நிறுத்தவும், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத ஆல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரமோட் பண்றதுக்குமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த முறையில தாங்க ஜூலை 3 சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம், அதாவது இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. இது முக்கியமா ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளுடைய தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை பத்தி விழிப்புணர்வு செலுத்துறதுக்கான ஒரு நாள். இந்த நாள் உலக அளவில் இருக்கிற தனி நபர்கள், சமூகங்கள் மற்றும் வணிகங்களுக்கு பிளாஸ்டிக் பைகளுடைய உபயோகத்தை குறைக்கவும் மற்றும் மேலும் நிலையான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஞாபகப்படுத்தல். இந்த ஒரு நாள் வந்து 2008 ஜீரோ வேஸ்ட் யூரோப் ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை செய்யறதுக்காக லான்ச் பண்ண பேக் ஃப்ரீ வேர்ல்ட் கேம்பெயின் அப்படின்ற ஒரு குளோபல் மூவ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சது. இப்போ இந்த நாள் பல நாடுகள்ல அப்சர்வ் பண்ணப்பட்டு வருது. அதுலயுமே நிறைய நாட்டோட கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் பைகளை தடை செய்து வந்துட்டு இருக்காங்க. சரி, பிளாஸ்டிக் பைகளால சுற்றுச்சூழல் எந்த அளவு பாதிக்கப்படும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலா நம்ம என்ன பயன்படுத்தலாம் நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அதுக்கு தாங்க இப்போ பேப்பர் பைகள், காட்டன் பைகள், கண்ணி பைகள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலா இந்த மாதிரி பைகளை பயன்படுத்துறது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடை குறைக்கிறதுக்கு நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பிளாஸ்டிக் பைகளால் வர தீங்குகளை பற்றி எடுத்து சொல்லியும், அதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம் என்றதை பற்றி விழிப்புணர்வு செலுத்த வேண்டியதும் ரொம்ப அவசியம். சர்வதேச பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் வந்து மிகவும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பொறுப்பையும் எடுத்துக்காட்டுது. ஷாப்பிங்கு போகும்போது துணி பைகளை எடுத்துட்டு போறது, தேவையில்லாத பட்சத்துல பிளாஸ்டிக் பைகளை மறுப்பது ஆகிய சின்ன சின்ன விஷயத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தினாலே பிளாஸ்டிக் பைகளால வர பாதிப்பை குறைக்க முடியுங்க. இப்போ நம்ம இந்த நாளை சார்ந்து ஒரு சின்ன பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட கேட்டுட்டு வந்துடலாம். உங்களுடன் இணைந்திருக்கிறது ஆர்ஜே ஸ்ரேயா மற்றும் ஆர்ஜே காவ்யா.

0: ஹாய் காவ்யா, எப்படி இருக்கேன்? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நான் நல்லா இருக்கேன் காவ்யா. ஆமாம், உன் கையில் என்ன பிளாஸ்டிக் பேக் வச்சுருக்க?
1: இல்லை, நான் இப்போதான் காய்கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன். அவங்க தான் இதை கொடுத்தாங்க.
0: பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு தான் நம்ம ஷாப்பிங் போகும்போது ஒரு கிளாத் பேக், அதான் துணி பைய கூட எடுத்துகிட்டு போனோன்னு சொல்கிறது.
1: சரி சரி, அதுக்கு நீ இப்போ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஒரு பிளாஸ்டிக் பேக்கால இப்போ என்ன ஆக போகுது?
0: நீ இப்போ இந்த ஒரு பிளாஸ்டிக் பேக்கை பத்தி மட்டும் பேசுற. உன்னை மாதிரி எத்தனை பேர் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றாங்கன்னு யோசிச்சிருக்கியா? பிளாஸ்டிக் பேக் டீகம்போஸ் ஆக 1000 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. இதனால வைல்ட் லைஃப் பாதிக்கப்படுது, வாட்டர் வேவ்ஸ் அடிக்கப்படுது, ஓஷன் மாசுபடுத்தப்படுது.
1: ஒரு பிளாஸ்டிக் பேக்கால இவ்வளவு பாதிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கல ஸ்ரேயா. சரி, இதை தடுக்க கவர்மெண்ட் என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க?
0: இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவுல எல்லா கவர்மெண்ட்டுமே பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றத தடை செய்ய நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியா இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேவை அமைச்சிருக்காங்க.
1: இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதை பத்தி கொஞ்சம் சொல்றியா?
0: July 3 இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. இது 2008 ஜீரோ வேஸ்ட் யூரோ பிளாஸ்டிக் பேக்கால வர பிரச்சனையை ஒரு இலக்காக கொண்டு ஒரு கேம்பெயினை தொடங்கியிருக்காங்க. அது July 3 நடந்திருக்கு. பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்றதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தவும் அதுக்கு பதிலாக ரீயூசபிள் பேக்ஸை பயன்படுத்தணும்னு மக்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காகவும் இந்த நாளை ஒதுக்கியிருக்காங்க.
1: நல்ல யோசனையா தெரியுது. ஆனா பிளாஸ்டிக் பேக் எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அதுக்கு என்ன பண்ண முடியும்?
0: நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் காவ்யா. இந்த சமூகத்துல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நீ நினைச்சினா அந்த மாற்றம் முதல்ல நம்ம கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கணும். ஸோ பொருள் வாங்கும் பொழுதும் எடுத்து சொல்லும் பொழுதும் நீ பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக ரீயூசபிள் பேக்ஸை யூஸ் பண்ணினா அது மூலியமா உன்னையும் பார்த்து நிறைய பேர் மாற நிறைய வாய்ப்பு இருக்குல்ல?
1: சரி ஸ்ரேயா, நீ சொல்ற மாதிரியே நானும் என் ஃபேமிலியும் பிளாஸ்டிக் பேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ரீயூசபிள் பேக்ஸே யூஸ் பண்றோம்.
0: சே நோ டு பிளாஸ்டிக், சே எஸ் டு கிளீனர் வேர்ல்ட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: என்ன மக்களே, எல்லாருமே அந்த பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டீங்களா? அதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளை சுத்தி மாற்றங்கள் வர வைக்கணும்னு நம்ம நினைச்சா முதல்ல நம்ம நம்மளுடைய பழக்கங்களை மாத்திக்கணும். நான் சொல்றது கரெக்ட் தானே? இனிமே கடைக்கு போகும்போது நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயுமே ஒரு துணிப்பை கண்டிப்பா எடுத்து செல்வோம் அப்படின்ற ஒரு சின்ன முடிவை இன்னைக்கு எடுப்போம். அடுத்ததாக, இந்த இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக்ஸ் ஃப்ரீ டேவை சார்ந்து மக்களுக்கு விழிப்புணர்வு செலுத்துற முறையில மக்கள் கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டிருந்தோம். அந்த கேள்விகளுக்கு மக்களுடைய கருத்துக்கள் என்னன்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஹாய் சார், நாங்கள் MOP ரேடியோ ஸ்டேஷன்ல வந்திருக்கோம். July 3 அன்னைக்கு இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் டே அப்சர்வ் பண்ணப்படுது. அது சார்ந்த ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம் சார். பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும் நீங்க நினைக்கிறீங்களா? இதோட கருத்துக்கள் என்ன சார்? போகும்போது ஒரு துணிப்பை உங்க கூடவே எடுத்துட்டு போறது வழக்கமா வச்சிருக்கீங்களா சார்?
5: துணிப்பை தான் வச்சிருந்தேன்.
4: சூப்பர் சார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் மக்களுக்கு வேறு எந்த ஆல்டர்னேட்டிவை சஜஸ்ட் பண்ணீங்க சார்?
5: என்ன சொன்னாலும் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணுறோம்
4: இப்போ பிளாஸ்டிக் பைகளுக்கு குறைக்கிறதுக்காக நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
5: பிளாஸ்டிக் பை தொலைக்கிறதுனா ரொம்ப ஒத்துப்படணும். ஒத்துப்பட்டால் தான் நம்ம எல்லாமே இருக்க முடியும். ஒத்துப்படலைன்னா யாரும் ஒத்து பண்ண முடியாது.
4: தேங்க்யூ சார், உங்களோட நேரத்தை எங்கூட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹாய், வணக்கம் சார், நாங்கள் MOP சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம். July 3 இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் அப்சர்வ் பண்ணப்படுது. அதை சார்ந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம் சார். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
6: என் பேர் சந்தனகுமார், நான் இருக்கிறது வந்து சென்னை திருவேற்காடு.
4: ஓகே சார், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
6: இது வந்து தடை பண்ணுற விஷயந்தான் இது. ஆனால் முழுசாக வந்து உடனே பண்ணது ரொம்ப சிரமம். ஏன்னா மக்கள் நம்ம கையில் தான், பொதுமக்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போதே பேங்க் தூக்கிட்டு வர மாட்டேங்க. ஒரு அர்ஜென்ட் ஆதரத்துக்கு என்ன டப்புன்னு என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. ஏன்னா கடங்காரங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்லாம் தப்பு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறீங்க, அதனால் இது கொஞ்சம் லேட்டாகும், நடைமுறைக்கு வரது கொஞ்சம் லேட்டாகும்.
4: பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் மக்களுக்கு வேறு எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் சஜஸ்ட் பண்ணுறீங்க?
6: இருக்குமா, கை பேக் இருக்குது, துணி பேக் இருக்குது. என்ன நிறைய விஷயங்கள் இருக்கும், கை துணி பேக்கே மெயினாக எடுத்துக்கலாம். இந்த ஓலையினால் செய்யப்பட்ட பேக்கிங் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் மக்கள் இப்போ புது கலாச்சாரத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கும்போது தான் மாற்றங்கள் நிறையா இருக்குது. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, அது கொஞ்சம் லேட் ஆகும்.
4: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்கிறதுக்காக மேலும் கவர்மெண்ட் எந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: இது வந்து பெரிய கார்பரேட்டு, பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து வந்து கவர்மெண்ட் ஒரு மீட்டிங் போட்டு அந்த கம்பைன் தயார் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்து இப்படி இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னா அது கண்டிப்பாக நடைமுறைக்கு வந்துடும். ஓகேங்களா, இது நம்மளால் பொதுமக்களால் தடை செய்ய முடியாது. சின்ன சின்ன கடைகளை ஸ்ட்ரைக் பண்ணி போராட்டம் பண்ணி கேஸ் போட ஒன்றும் கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய முதலாளிங்க, பெரிய ஃபேக்ட்ரிகள் இருக்குல்ல, தடை அங்கே போய் தடை பண்ணணும். பிளாஸ்டிக் இது பண்ணக்கூடாது.
4: உங்களுடைய நேரத்தை எங்கள் கிட்ட செலவழித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
6: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.
4: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். July 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி இப்போ நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
7: எம் பாலசுப்ரமணி, மீன்சூர், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன்.
4: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
7: கண்டிப்பாக தடை செய்யணுமா.
4: ஏன் தடை செய்யணும்?
7: உடல் நலத்துக்கும் கேடு, சுகாதாரத்துக்கும் கேடு.
4: நீங்கள் எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
7: நான் துணி பை தான் யூஸ் பண்ணுறேன்.
4: பிளாஸ்டிக் பையில் வந்து தடை செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
7: கண்டிப்பாக தடை போடணும், கரெக்டாக ஆர்டர் வரணும், அதனுடைய சப்ளை நிறுத்தணும, பிளாஸ்டிக் சப்ளை.
4: பிளாஸ்டிக் பைக்கு பதில் எந்த மாதிரி பையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்?
7: துணி பை தான் தெரியும், துணி பை பெஸ்ட்டு.
4: உங்களோட கருத்துக்களை எங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
7: நல்லதுப்பா.
8: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம். July 3rd வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. இப்போ அதுக்கு அதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட பேரும் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள்.
9: என் பேர் வந்து கலைவாணி, நாங்கள் ஓட்டேரிலேருந்து வரோம்.
8: ஓகே, இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக் தடை செய்யணுமா கூடாது, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னதுன்னு சொல்லுங்கள்.
9: கண்டிப்பாக தடை செய்யணும், ஏன்னா வந்து பிளாஸ்டிக்கால் தான் பெரிய பிரச்சனையே. எங்களையும் பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மெயின் இந்த அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடத்துலலாம் வந்து தண்ணி தேங்குற இடத்துலலாம் வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் வேற போய் அடைச்சிக்குதா, நீர் நினைத்தடி நீர் உள்ளே போக மாட்டுது, இறங்க மாட்டுது. அப்போ நம்மளுக்கு எப்படி மழை வரும்? அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ஒழிச்சா தான் அந்த தண்ணி பூமியில் இறங்கினா தான் நமக்கு மழை பொழியும். மரம் கூட வளர வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னும் இருக்கிற ஜென்ரேஷன்லாம் போச்சுன்னா மரம் வளருமா? எல்லாம் எப்படி உயிர் வாழ்றதுமே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு.
8: நீங்கள் பிளாஸ்டிக் பேக் பதில் என்ன மாதிரி பேக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கடைக்கு எங்கேயாச்சும் போகும்போது?
9: நாங்கள் பேப்பரில் மடித்து வாங்கிட்டு வந்துடுவோமா, இல்லைன்னா துணி பை இருக்குது வீட்டில், இந்த கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க தெரியுமா பேக்குங்க, அந்த மாதிரி பேக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம்.
8: நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பேக் எப்படிலாம் கம்மி பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து மக்களுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் சொல்ல போகிறீங்க?
9: கம்மி பண்ணுறதுன்னா என்ன சொல்கிறது, அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். இப்போ பிளாஸ்டிக் பேக் தான் இல்லையே, எல்லா பொருளுமே பிளாஸ்டிக்கில் தான் வருது, தெரியுதுங்களா? இப்போ நமக்கு எதனா ஒரு பிஸ்கெட் வேணாலும் அந்த பிஸ்கெட்டே அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் இருக்குது. பால் வேணுன்னா பாலும் அந்த பிளாஸ்டிக் கவரில் தான் இருக்குது. அப்போ பிளாஸ்டிக் எப்படி நம்ம ஒழிக்கிறது? எதுக்குமே வாய்ப்பே இல்லை ஒழிக்கிறதுக்கு. நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு, ஆனால் வாய்ப்பு இல்லை, ஒழியோன்னு எனக்கு தோணலை.
8: இப்போ என் பிளாஸ்டிக் பேக் தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட்ஸ் என்ன மாதிரிலாம் ஒரு நடவடிக்கைகள் எடுக்கலாம்?
9: அந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது என்னது உற்பத்தி பண்ணுறாங்களே, அந்த தொழிற்சாலையை எடுத்து மூடிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, புரியுதுங்களா? எங்கெங்கே பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்களோ அந்த தொழிற்சாலையை ஃபுல்லாக எடுத்து மூட சொல்லுங்கள். மெயின் இந்த பிளாஸ்டிக் பேக் தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாவே அந்த பிளாஸ்டிக்கை நம்ம ஒழிச்சிடலாம். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பிளாஸ்டிக்கே யூஸ் தயாரிக்காதீங்க, துணி பையாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாவே போதும். அதான் நடவடிக்கை, வேற எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாம ஜனங்க கிட்ட போய் ஒருத்தர் கிட்ட போய் நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதனா அவங்க தயாரிக்கவதான இவங்க யூஸ் பண்றாங்க, இல்லைன்னா அவங்க யூஸ் பண்ண முடியாது. அது வெளி வர விடுறதுனாலதான் நாங்க யூஸ் பண்றோம், இல்லைன்னா எங்களால யூஸ் பண்ண முடியாது, புரியுதுங்களா?
10: ஓகே, உங்க ஒப்பீனியன் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
11: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3 அன்னைக்கு இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீடே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்து ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்?
12: நான் சுரேஷ், நான் சென்னை தான்.
11: ஓகே சார், பிளாஸ்டிக் பேக்கில் தடை செய்யப்படணுமா கூடாதா, இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்?
12: ஆமாம், பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் இந்த தடை போன தான் செய்யணும்.
11: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஒரு துணிப்பையை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகுது வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
12: ஆ, போகும்போது கொண்டு போவோம்.
11: ஓகே சார், பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் எந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுறீங்க?
12: கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம்.
11: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யறதுக்கு மேலும் கவர்மெண்ட்ஸ் எந்த மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
12: பிளாஸ்டிக் பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பேன் பண்ணலாம்.
11: சூப்பர் சார், இப்போ பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் மக்கள் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க?
12: பிளாஸ்டிக் அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் தவிர்க்கலாம்.
11: உங்களுடைய கருத்துக்களை எங்கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
12: ஆ, தேங்க்யூ.
13: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வரோம். ஜூலை 3 வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டு வருது. நம்ம அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
14: ராகஸ்ரீ, பெரம்பூர்லேருந்து.
13: பிளாஸ்டிக் பேக்கை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
14: ஆமாம்.
13: ஏன்?
14: அதனால நிறைய குளோபல் வார்மிங், நிறைய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் தடை செய்யணும்.
13: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க? பிளாஸ்டிக் பேக்ஸ் தடை செய்யணும்னு கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க மக்கள் கிட்ட சொல்ல விரும்புறீங்க?
14: ஃபைன் இல்லைன்னா அதோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணா பெட்டரா?
13: தேங்க்யூ மேம், உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
14: தேங்க்யூ.
13: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வரோம். ஜூலை 3 வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி இப்போ நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
15: நான், என்னோடய பேர் வந்து தேவி. நான் வந்து இங்கே ரொம்ப வருஷமாக வந்து எம்ஓபி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டால் வச்சுருக்கேன், இங்கே கடை வச்சுருக்கேன். என் டாக்டரும் இங்கே தான் படிக்கிறான். எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும், அதனால் என் பொண்ணு இந்த காலேஜில் தான் சேர்ந்துருக்கேன். அவங்க பேர் வந்து தேஜாஸ்ரீ, ஜேர்னலிசம் படிக்கிறாங்க. தேர்ட் இயர் முடிச்சுட்டு மறுபடியும் படிக்கிறோம் நாங்கள், மறுபடியும் இங்கே தான் பண்ணிட்டுருக்கோம், சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து பிளாஸ்டிக்லாம் வேணாம் தவிர்க்கிறது, அதுவும் நல்லது தான்.
13: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
15: ஆமாம், கண்டிப்பாக.
13: ஏன் தடை செய்யணும்னு நினைக்கிறீங்க?
15: பிளாஸ்டிக்னால சரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால.
13: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரியான பிளாஸ்டிக் பேக்லாம் யூஸ் பண்ணுறீங்க?
15: பிளாஸ்டிக் பேக்னால் இது இந்த மாதிரி கவருங்க மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸ் கொடுப்பாங்க, இப்போ பிளாஸ்டிக் கவர்ஸ்கில் இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையை யூஸ் பண்ணுவதை விட இந்த துணி பேக்கு, இந்த மாதிரி காட்டனில் பேக்குங்கெல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
13: கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிளாஸ்டிக் பேக் வந்து தடை செய்யறதுக்கு?
15: பிளாஸ்டிக் பேக் வந்து சப்ளை பண்ணுறதே நிறுத்திடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம்.
13: ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு. ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ் வந்திருக்கோம். ஜூலை 3 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டுருந்தோம் மேம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
16: அஷ்மா, நான் நுங்கம்பாக்கம்லேருந்து வரேன்.
13: ஓகே மேம், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
16: ஆமாம், பிகாஸ் அதை டீகம்போஸ் ஆகாது, அதனால் நான் அது வேண்டான்னு நினைக்கிறேன்.
13: ஷோர் மேம், நீங்கள் சொன்னது வந்து பிளாஸ்டிக் பைகளுடைய தீங்கை எடுத்து சொல்லியிருக்கீங்க. இப்போ பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை யூஸ் பண்ணுறீங்க மேம்?
16: எக்கோ பேக்ஸ்.
13: தேங்க்யூ மேம், உங்களோட நேரத்தை எங்கூட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
17: கண்டி, நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். உங்கள் பேரும் உங்கள் நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள்.
18: என் பேர் மாரிம்மா, நான் ஐசிஎஸ்சில் இருக்கிறேம்மா.
17: இப்போ வந்து ஜூலை 3 வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேன்னு ஒன்று கொண்டாடப்படுது. அது இப்போ வந்து பிளாஸ்டிக் பேக் அழிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
18: பிளாஸ்டிக் பேக்லே வரக்கூடாது, பிளாஸ்டிக் பேக்கில் வந்தாலுமே பிரச்சனை தான், பிளாஸ்டிக் பேக்லே வரக்கூடாது. அது பசங்க வந்து ஒரு சவன் அப்புன்னு வாங்கி வச்சா, ஒரு துணி மருந்துன்னு வாங்கி வச்சிடுறாங்க. அந்த துணி மருந்து வாங்கி அவங்களுக்கு தெரிய மாட்டுது, சவன் அப்புன்னு எடுத்து குச்சிடுவாங்க. அதனால் பிளாஸ்டிக் பேக்கை ஒழிக்கணும், அவ்வளோதான்.
17: நீங்கள் பிளாஸ்டிக் பேக் பதில் கடைக்கு எதனாச்சும் போனீங்கன்னா எந்த மாதிரி பேக்லாம் எடுத்துகிட்டு போவீங்க?
18: நாங்கள் வந்து மஞ்சள் கலர் பை, கவர், கவர் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, பிளாஸ்டிக் கவர் கூட உபயோகப்படக்கூடாது. கவர் பை இருந்தால் வாங்கி வச்சுன்னு பையில் எடுத்துன்னு போவோம், காய்கறி அரிசி வாங்குறதுக்கு எடுத்துன்னு போவோம், பிளாஸ்டிக் கவரே எடுத்துன்னு
17: போகக்கூடாது. தேங்க்யூ.
18: நன்றிம்மா.
13: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3 வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ நிறைய பேசப்போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
19: என் பேர் பழனிசாமி, நான் செங்கல்பட்டு.
13: பிளாஸ்டிக் பைகள் வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
19: பிளாஸ்டிக் இருக்கிறதுனால வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, நீராதாரம் பாதிக்கப்படுது, சில உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக அது தடை பண்ணி தான் ஆகணும்.
13: நீங்கள் கடைக்கு போகும்போது எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
19: நான் அதிக காலத்தில் மஞ்சள் பை யூஸ் பண்ணேன், அதே தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு
13: இருக்கேன். பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக மஞ்சள் பை யூஸ் பண்ணுறது நல்லதா?
19: துணி பை யூஸ் பண்ணலாம்.
13: பிளாஸ்டிக் பையினால் அதை தூக்கி குப்பையில் போடுறதுனால எந்த மாதிரி பாதிப்புலாம் வருது அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
19: அதாவது அது வந்து மங்காத தன்மை உள்ள பொருள், அது அந்த மங்காத தன்மை உள்ள பொருளால் அதான் ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நிலத்தடி நீர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அந்த தண்ணி உள்ளே போக மாட்டேது. ரெண்டாவது வந்து அது மண்ணில் ஊறாமையும் அப்படியே இருந்து அது பல கெடுதல் உருவாகுது. அது வந்து கால்நடைங்க உயிரினங்கள்லாம் மேயிறப்போ அதுக்கு உண்டான நோயெல்லாம் வருது, மனுஷனுக்கும் அதுக்கு ஒரு நோயெல்லாம் வருது. குப்பை கொளுத்துறப்போ அதோட சுவாசம் வந்து அது ஒரு நோய் உண்டாக்குது.
13: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ ஜூலை 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீடே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்த ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கோம். முதல்ல உங்கள் பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேம்?
20: உமா திருமங்கல்
13: மேம். ஃபர்ஸ்ட் கேள்வி மேம், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணுமா இல்லை வேணாமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
20: கண்டிப்பாக தடை செய்யணும்.
13: இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஏன் தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
20: அது மக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சும்மாவே அப்படியே போட்டு போயிடுவாங்க, அப்புறமா ட்ரைனேஜில் போய் மாட்டிக்கும், அப்புறமா தண்ணி தேங்கும், அப்புறமா கொசு வரும், திருப்பி ஏதாவது ப்ராப்ளம் வரும், திருப்பி எல்லா இஷ்யூஸும் அதனால தான் மேக்ஸிமம் வருது. கிளியர் பண்ணாங்கன்னாவே ட்ரைனேஜில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக போகும்.
13: கரெக்ட் மேம், நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பைகளால் வர தீங்குகளை பற்றி தான் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணிப்பையை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக
20: வச்சிருக்கேன், அப்போ இப்போ கூட இருக்குது. என்ன
13: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்கிறதுக்கு மேலும் கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்?
20: நிறைய இதில் மாற்றிருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் பதில் ஒரு ப்ரௌன் கவர் கொடுக்குறாங்க, ப்ரௌன் பேப்பர் இது கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே யூஸ்வலாக நம்ம ஊரில் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்கல்ல பெரியவங்க, அதையே ஃபாலோ பண்ணலாம். மஞ்சள் பை அது தாத்தா அது எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் இப்போ அதுக்கு பதில் மஞ்சள் பைக்கு பதில் வேறு கலரில் எடுத்துகிட்டு போகிறோம் அவ்வளோதானே தவிர அதுதான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்.
13: பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறத பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? ஒரு சின்ன அட்வைஸாக இருக்கலாம், ஒரு டிப்பாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கும்.
20: நம்ம கொஞ்சம் மாறணும். பிளாஸ்டிக் பேக் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்கில் வர சில திங்ஸை கூட அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பால் பேக்கெட்லேருந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஒரு சின்ன டப்பா கொடுத்து அனுப்புவாங்க ஆவின் பாலில் போயிட்டு போட்டு எடுக்கிறது, அதெல்லாம் இப்போ இல்லை, எல்லாமே பேக்கெட்டில் ஆயிடுச்சு. அதுவே மாற்றினாவே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் பாட்டிலில் கொடுக்கக்கூடாதா? உடையந்தான், பட் அது இன்னும் பெரிய இதுவாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அங்கங்கே பூத் மாதிரி வச்சு கூட மேபி மாற்றிக்கலாம். அது பழைய மாதிரி மாற்றினாங்கன்னா கூட இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. நிறைய வச்சுருக்காங்க, அதில் கூட இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சாங்கன்னா காலையில் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இல்லை நிறைய ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தான் கண்டிப்பாக கிடைக்கும், அதே மாதிரி பாட்டிலில் கொடுத்தாலும் நல்லது, அது ரீயூசபிள் தான், ஏன்னா அது கூட கிடைக்கும்.
13: சார் மேம், நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லா மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டைமிங் கூட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.
21: வணக்கம், நாங்கள் எம்ஓபி கமிட்டி ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கோம். உங்கள் பேர் என்ன?
22: மலர்.
21: ஸோ பிளாஸ்டிக் பை தடுக்கிறத பற்றி சில கேள்விகள்லாம் இருக்குது. பிளாஸ்டிக் பை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன?
22: தடை செய்யினாது, ஏன்னா அது எல்லாம் கீழே நம்ம தின்ட்டு போடுற மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் வந்து மறுபடியும் அது உற்பத்தி பண்ணி திருப்பி அது கவராகி வருது. அதில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குது எல்லாம் இருக்கும். அதனால நம்ம குழந்தைங்க சாப்பிட்றது அதுலேயே எல்லாமே வைக்கிறாங்க, அது எதனா எஃபெக்ட் ஆகும்ல. அதனால்
21: நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணி பையங்க கூட எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக ஆயிருக்கா?
22: ஆ, இருக்குது.
21: பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறத பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
22: அதிகமாக அது யூஸ் பண்ணாமல் துணி பையோ இல்லை கட்டை பையோ இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை.
21: நன்றி. ஹாய் ப்ரோ, நாங்கள் எம்ஓபி சிஆர்எஸ்லேருந்து வரோம். ஜூலை 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, அது வந்து நம்ம அதை பற்றி நிறையா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
23: என் பேர் தருண், நான் மாத்தூர்லேருந்து வரேன்.
21: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
23: ஆமாம், தடை செஞ்சிருந்தா ஆகும்.
21: ஏன்?
23: ஏன்னா அது பொல்யூஷன் ஆகுதுல்ல.
21: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
23: பேப்பர் பேக்கு, அந்த மாதிரி ஜூட்டு அந்த மாதிரி பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன்.
21: பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து தடை செஞ்சால் என்ன மாதிரிலாம் தடை செய்யலாம்? கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும்?

0: முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு 90% எடுத்துக்க முடியும். பிளாஸ்டிக் வந்துட்டு இப்போது இருக்கிற டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், பட் வந்து அவாய்ட் பண்ணுறது இன்னும் இம்பார்ட்டண்ட். ஸோ பெஸ்ட் ட்ரை பண்ணலாம், அவங்களோட கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கும்.
1: நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி சொன்னால் நான் கேட்குறேன், நீங்கள் பிளாஸ்டிக் பேக்கு பதிலாக ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா?
0: காட்டன் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜூட் பேக்ஸ். இது வந்துட்டு இப்போ நார்மலாக என்ன சொல்கிறது, பாலித்தீன் தவிர மற்ற எல்லாமே. பிளாஸ்டிக்குங்கிறது வந்து இப்போது எல்லோரும் யூஸ் பண்ணுறது தானே, நம்ம மொத்தமாக அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணும்னா நம்மளால் அது மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அது தேன் தட் லெதர் பேக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணுவோம்.
1: பிளாஸ்டிக் பைகளால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவு பாதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
0: பாதிப்பு இருக்குது, அது ஒன்லி பிகாஸ் வி யூஸ் இட் ஆஸ் அ வேஸ்ட். அது வேஸ்ட்டாக யூஸ் பண்ணனால மட்டும்தான். இதுவே வீட்டில் வந்துட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து வச்சு நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது தான் பிளாஸ்டிக் பேஸ். யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறனால மட்டும்தான் பிரச்சனை வருது. யூஸ் பண்ணலாம், பட் வீட்டில் தேவைக்கு மட்டும் வச்சுக்கணும். நம்ம நிறைய வாங்குறதுனால தான் பிரச்சனை வருது, நிறைய ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ நிறைய யூஸ் பண்ணுறனால பிரச்சனை. மற்றபடி த்ரோ பண்ணால் மட்டும்தான் என்விரான்மெண்ட்டுக்கு, இல்லைன்னா நம்ம கன்சர்வேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் தேவைங்கிறது.
1: பிளாஸ்டிக் பைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, கரெக்டாக?
0: கண்டிப்பாக.
1: இப்போ பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடு குறைக்கிறதுக்கு மேலும் கவர்மெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். நோ மேட்டர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், எந்த இதுவாக இருந்தாலும் அவங்க எப்படி எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் இது பண்ணுறாங்க, பாட்டில்ஸ் சரி பேக்ஸ் சரி என்னவாக இருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க அதுக்கு ஈக்குவலாக பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு ஈக்குவலாக அவங்க மற்றதையும் ப்ரொடியூஸ் பண்ண. இந்த ஜூட்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை என்வரன்மெண்ட், எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் யூஸ் பண்ணுறேன்.
1: ஷோர் மேம், உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
2: தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம் மேம், நாங்கள் MOPCRSலேருந்து வரோம். July 3rd இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே கொண்டாடப்படுது. இதன் தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்புகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட பேரும் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள்.
3: என் பேர் பிரியா, நான் குரோம்பேட்லேருந்து வரேன்.
2: முதல் க்வெஸ்சன் என்னென்னா, பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன?
3: யா, கண்டிப்பாக அதை வந்து பேன் பண்ணணும். ஏன்னா அதனால நிறையா சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது, இன்ஃபேக்ட் ட்ரைனேஜ்லாம் கூட பிளாக் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பேன் பண்ணணும்.
2: நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணி பையன் உங்கள் கூட எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இருக்கா?
3: யா, ஐ டூ கேரி அ ஜூட் பேக். நான் எப்போவுமே ஷாப்பிங் போகும்போது ஒரு ஜூட் பேக் கையில் எடுத்துகிட்டு போவேன்.
2: பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நம்ம என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: அதான் சொன்ன மாதிரி ஜூட் பேக், அப்புறம் வந்து மஞ்சப்பை, கட்டுப்பை, இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம்.
2: மக்களுக்கு பிளாஸ்டிக் பேக்கை தடை செய்வது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
3: எல்லாம் இண்டிவிஜுவலாக ஸ்டெப் எடுத்தால் தான் கண்டிப்பாக ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வர முடியும். ஸோ எல்லாருமே வந்து ஜூட் பேக் அந்த மாதிரி கேரி பண்ணுறது ரொம்ப நல்லது.
2: இது மூலமாக கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
3: ஆப்வியஸாக கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும் தான், ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் வேணாம் பிளாஸ்டிக் பேன்.
2: தேங்க்யூ மேம்.
3: தேங்க்யூ.
4: ஹாய் மேம், நாங்கள் MOPCRSலேருந்து வரோம். July 3rd வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
5: என் பேர் பாக்கியலக்ஷ்மி, நான் வேலூர் மாவட்டத்துலேருந்து வரேன்.
4: பிளாஸ்டிக் பையில தடை செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
5: ஆமா, கண்டிப்பா அதை தடை செய்யணும்.
4: ஏன் பிளாஸ்டிக் பைய தடை செய்யணும்னு நீங்க
5: நினைக்கிறீங்க? சுற்றுச்சூழல் அதிகமா பாதிக்கப்படுது. மண் நீர், கடல்ல போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்கும். அதனால யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. கடைக்கு போனா கூட நம்ம துணி பை தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணணும்.
4: பிளாஸ்டிக் பைய தடை செய்யறதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க?
5: எல்லா கடையில இருக்கிற பிளாஸ்டிக் பையெல்லாம் எடுக்கும். பிளாஸ்டிக் கவரே கொடுக்க கூடாது எங்கேயுமே. துணி பை, மஞ்சள் துணி பை அந்த மாதிரி. இன்னொன்று, திருப்பதியில் ஒரு கவர் யூஸ் பண்ணிக்காங்க, அது பேர் மஞ்சள் பாலி, அது ஒரு துணி பால் தின்னா இருக்கும், அது பேர் மஞ்சள்.
4: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி துணி பை எல்லாம் யூஸ் பண்ணுவோம்? பிளாஸ்டிக்
5: நான் கட்டுப்பை, கட்டை பேக் யூஸ் பண்ணும், மஞ்சள் துணி பை யூஸ் பண்ணும். இதுதான் அந்த காலத்துல எல்லா தாத்தா பாட்டி இப்படி தான் யூஸ் பண்ண நம்ம சொல்லி கற்றுக்காங்க. இப்போதான் எல்லாரும் ட்ரெண்டிங்கு மாடலுன்னு எல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம்.
4: பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யறது மூலமா எந்த மாதிரியெல்லாம் பொல்யூஷன் தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
5: தடுக்க முடியும். பிளாஸ்டிக் பை தடுக்கிறதுனால ஒழிக்கிறதுனால பூமியோட வெப்பமயமாதல், அந்த நீர்

0: தண்ணி கடலில் மாசு அடை இதெல்லாம் நம்ம தடுக்க முடியும். அப்புறமா நம்ம அந்த டீயெல்லாம் வாங்கினோம்ல பிளாஸ்டிக்கில், அதெல்லாம் நம்மளுக்கு லன்ஸ் அந்த இதில் உள்ளே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணால் நுண்கிருமிகள் எல்லாம் அதில் நம்மளுக்கு வரும் தெரியாமல், அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம தடுத்து நிற்கணும் எப்படியாவது.
1: தேங்க்யூ மேம், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.
2: ஹாய், வணக்கம் சார், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம். July 3rd இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினம் அப்சர்வ் பண்ணப்படுது. அது சார்ந்து ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம். முதல்ல உங்களோட பேரை, நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? உங்களுடைய பேரை நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
3: என் பேர் எங்கிருந்து நாடா ஓடுறேன், என் பேர் கேமனாகர்.
2: ஓகே சார், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
3: பிளாஸ்டிக் பை தடை செய்யக்கூடாதுன்னா கடையில் இன்றைக்கி பிளாஸ்டிக் பை தான் குத்துங்கிறாங்க. வேணான்னு சொன்னால் கேட்குறாங்களா, இல்லை யாருன்னா எத்துமான்னு சொன்னால் கேட்குறாங்களா? வெளியிலேருந்து வரவங்க ஜனங்கள் கை வீசி சும்மா தான் போகிறாங்க. கடையில் கொடுக்குற பொருளை பிளாஸ்டிக் பையில் போட்டு தான் வாங்கிடுறாங்க. கடைக்காரன் இன்றைக்கி அதை குத்துக்குந்தாங்கிறாங்க.
2: ஓகே சார், நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணிப்பை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
3: நீங்க வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுன்றோம், பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் கேட்குறாங்க. அதை கொடுன்றோம், அந்த கடைகிட்ட போயிட்டு நான் கரண்டி பாட்டிலில் கொடுன்னு கேட்க முடியும். தண்ணி தாக்கிறது கொடுக்குறோம், வாங்கிறோம், குடிச்சிடுறோம், பாட்டிலை தூக்கி கீழே போட்டுடுறோம். வேறு என்ன சொல்லுமா?
2: புரியுது சார், இந்த மாதிரிலாம் வந்து ஃப்யூச்சரில் மாறலாம், மாறும் நம்ம நம்பலாம். உங்களோட நேரத்தையும் கூட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் மேம், நாங்கள் MOPCRSலேருந்து வந்திருக்கோம். July 3rd அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அது சார்ந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கலான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரை, நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
4: சுந்தரி என்னோட பேர், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன்.
2: ஓகே மேம், பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யணுமா கூடாதா, நீ என்ன நினைக்கிறீங்க?
4: கண்டிப்பாக பண்ணணும்.
2: அது ஏன் அப்படி?
4: தலைமுறைகளுக்கு வந்து நல்லா இருக்கணும்னா அதை பண்ணுறது நல்லது.
2: சூப்பர் மேம், நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணிப்பையை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
4: எடுத்துகிட்டு போகிறேன்.
2: சூப்பர் மேம், பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் மக்களுக்கு எதா என்ன ஆல்டர்னேட்டிவ்?
4: இது வந்து கவர்மெண்ட்டே கொஞ்சம் அதை அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் யாரும் அதை ப்ராப்பராக பண்ணுறது இல்லை. ஸ்ட்ரிக்டான ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்கனாக்கும் பண்ணுவாங்க, அது பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு சில நாட்கள் மட்டும் அதை ஒரு பண்ணுறாங்க, அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த இதை வந்து அதை மறந்துடுறாங்க. அதுதான் ப்ராப்ளம். அது ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்.
2: பிளாஸ்டிக் பைகளுடைய பயன்பாடை குறைக்கிறதுக்கு தனிநபர்களாக ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க?
4: அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியாது இல்லையா, இது ஒரு டீம் ஒர்க்காக பண்ணால் தான் பண்ண முடியும். இண்டிவிஜுவலாக ஒருத்தர் பண்ணுறதுனாலலாம் எதையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ண முடியாது.
2: நன்றி மேம், உங்களுடைய கருத்துக்களை கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் மேம், நாங்கள் MOPCRSலேருந்து வந்திருக்கோம். July 3rd அன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. அதை சார்ந்து ஒரு சில கேள்வி உங்ககிட்ட கேட்கலான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
5: என் பேர் சிவரஞ்சனி, நான் டீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் நேட்டிவ் பிளேஸ் மதுரை, இப்போ சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
2: ஓகே மேம், ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
5: கண்டிப்பாக பண்ணணும் இந்த பிளாஸ்டிக் இது. ஏன்னா நிறைய இடத்துல போட்டுட்டு போகிறது, நிறைய அனிமல்ஸ் அந்த கவுலாம் சாப்பிட்றதுலாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். மற்றபடி பார்த்தா பொல்யூஷன் ரொம்ப ஆகுதுல, இதனால் அந்த ரீசனு ஃப்ரீயான நல்ல இது கிடைக்கிறதில்ல, ஏர் கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால தடை செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும்.
2: ஷோ மேம், நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பைகளுடைய தீங்குகளை பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்க. செகண்ட் வந்து நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணிப்பையை அவங்க கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
5: இப்போ சடனாக ஷாப்பிங் போகிறவங்களுக்கு முடியாது, ஆனால் வந்து இப்போ டிமார்ட் போகிறவங்களுக்கு அப்படிலாம் இருக்குங்க, அங்கேயே பை ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு தனியாக 11 ரூபீஸ் 15 ரூபீஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் யாரும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இப்போ பேரண்ட்ஸ் கூட போகிறோம், வேறு யாருக்குன்னா அவங்க கொண்டு வராங்க. இப்போ நம்மளாம் சின்ன பொண்ணுங்க இருக்கவங்க பசங்க அப்படிலாம் கொண்டு போகிறதில்ல. பட் கொண்டு போனால் நல்லது, அவ்வளோதான்.
2: இப்போ பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யறதால பிளாஸ்டிக் பொல்யூஷன் எந்த அளவுக்கு குறையும் நீங்கள் நினைக்கிறீங்க?
5: குறையும்னு எனக்கு எப்படி சரியாக சொல்கிறதில்ல. பட் இப்போது நிறைய இடத்துல வந்து பொல்யூஷன் எல்லாமே தப்பாக இருக்குது. இந்த ஸ்கின் டேமேஜ் ஆகிறதும் சரி, இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும், குட்டி குட்டி அனிமல்ஸும் சரி, எல்லாமே நிறைய இடத்துல பிரச்சனை ஆகுதுல, அதெல்லாம் தடுக்கலாம். எப்படி எந்த மாதிரி சொல்றேன்னு தெரியல, பட் நிறைய விஷயம் நான் தப்பா இருக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா குட்டி குட்டி பையனால நிறைய அந்த பிளாஸ்டிக்கானா நிறைய இஷ்யூ ஆகுதுல்ல, குப்பையா அதெல்லாம் நிறைய சேருது. நிறைய இந்த சென்னை ஒன்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட்ல எவ்வளோ குப்பையா இருக்கும், அதெல்லாம் நிறைய தப்பான விஷயம். இதனால நிறைய நமக்கு நோய் கூட வருது இல்ல, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தடுக்கலாம் ஈஸியா.
2: ஷோ மேம், கடைசி கேள்வி, பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறதுக்காக நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது ஒரு சின்ன டிப்பா கூட இருக்கலாம், இல்லை அட்வைஸா கூட இருக்கலாம்.
5: டிப்ஸா என்ன டிப் சொல்லலாம், எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் பையில ஒரு சின்ன பேக் மாதிரி குட்டி பேக் வச்சுக்கோங்க, முடியலையா கையில கூட ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம். ரொம்ப பெரிய பெரிய உங்களுக்கு பிளான் பண்ணி போறோம்னா பெரிய நீங்களே முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லை சடனாக பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பை வாங்கிடலாம். அதுக்காக வந்து ஏதோ போகிற போக்கில் ஒரு கவரோ கீழே கிடக்கிறது ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் தான். என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ஏதாவது சொன்னால் பசங்களே நான் பார்த்துக்கேன், கீழே கிடக்கிறக்கார அப்படியே எடுத்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. இல்லை இப்போ பேகு கூட நிறைய இடத்துல இது என்ன சொல்கிறது டஸ்ட்பின் கவர் கூட இப்போ நிறைய இடத்துல மாறிடுச்சு. ஸோ அதுவே மாறும்போது நம்ம மாறிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அவ்வளோ
2: ஷோர் மேம், உங்களுடைய கருத்துக்களை இங்கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் மேம், நாங்கள் MOPCRS-லேருந்து வந்திருக்கோம். July 3 அன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதை சார்ந்த ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
6: என் பேர் செண்பகலட்சுமி, நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வரேன்.
2: ஓகே மேம், பிளாஸ்டிக் பேகளை தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேம்?
6: கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேக் தடை செய்யப்படணும், ஏன்னா அது வந்து டீகம்போஸ் ஆகிறது இல்லை. அதனால் வந்து நமக்கு செடி மரம் செடி கொடிகள் கூட வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அடியில் போய் தங்கிடுறது, தண்ணி அது இழுக்க மாட்டேங்கிறது. ஸோ வந்து நிலத்தடி நீர் எல்லாமும் பாதிக்கப்படுறது. அதனாலேயே வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக் வந்து வேண்டாம் அப்படின்னு வைக்க தான் வேணும்.
2: ஷோ மேம், நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பேகளுடைய தீங்களை பற்றி எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது கேள்வி மேம், நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஒரு துணிப்பை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்களா மேம்?
6: ஆமாம், துணிப்பை நிச்சயமாக என்னுடைய பேக்கில் இருந்துகிட்டே தான் இருக்குது.
2: சூப்பர் மேம், பிளாஸ்டிக் பைகளால் நம்ம சுற்றுச்சூழல் எந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா?
6: அது நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான், அது எல்லாமே இப்போ நிறைய பாதிப்புகள் அது கொடுத்துட்டு இருக்கிறனாலையும் அது டீகம்போஸ் ஆகிறதே இல்லை அப்படிங்கிறனாலையுமே நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே அதை ஆனால் ரொம்ப நிறைய அவேர்னஸ் நிறைய கொடுத்துட்டா டிவியில் மற்றதில் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே தான் இருக்கா. இடையில கொஞ்ச நாள் அவள் பேப்பர் பேக் தான் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினா, ஆனால் நமக்கு என்னென்னா பிளாஸ்டிக் பேக்கில் தான் வந்து இந்த மிக்சரோ இதுவோ கொடுத்தா நவுத்து போகாமல் இருக்குது, டப்பா தேட முடியல, இது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரிலாம் நம்ம அதை பழகிட்டோம். இப்போ நாங்களே பேப்பர் பேக்குக்கு மாறிட்டோம். பேப்பரில் வந்து ஆனால் எண்ணெயெல்லாம் வெளியில் வரதான் வர்றது, நம்ம அதை ஒரு பாக்ஸில் போட்டுக்க தான் வேணும், அது பிளாஸ்டிக் பாக்ஸாக இருக்கவே கூடாது.
2: சூப்பர் மேம், இப்போ கடைசியாக பிளாஸ்டிக் பைகளை தடை செய்யறதுக்கு மேலும் கவர்மெண்ட் எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
6: இது கவர்மெண்ட் கையில் மட்டுமே இல்லை, தனித்தனி பொது மனிதர்கள் அவாலே வந்து திருந்தி வாழறது தான் இதுக்கு ஒரே ரூல். எத்தனைக்கு தான் ரூல் போடுவா? ஒரு ஒருத்துக்கு ஒரு ரூல் போடும்பொழுதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறோம். ஹெல்மெட் போட்டு வந்ததுக்கு பிடிச்சாக்க ஹெல்மெட் போட்டவாலை நான் வந்து தடைபடினா அதனால் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என்னெல்லாமோ செய்கிறா அவாலெல்லாம் ஒன்றுமே கேட்கலையேன் கேள்வி கேட்கறது தான் பொதுமக்களோட இயல்பாகவே இருக்குது. இது வந்து நமக்கு தேவையில்லாதது, அவங்க தனி மனிதர்கள் தானாகவே மாறிக்க வேண்டியது தான்.
2: ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய கருத்துக்களை எங்கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.
1: ஹாய் மேம், நாங்கள் MOPCRS-லேருந்து வரோம். July 3 வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, நம்ம அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர்?
7: என்னோடய பேர் ஐஸ்வர்யா.
1: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
7: ஆமாம், ஷியோராக.
1: ஏன் பிளாஸ்டிக் பேக்கை தடை செய்யணும்னு நீங்கள்
7: நினைக்கிறீங்கன்னா அது சீக்கிரமாக கம்போஸ்ட் ஆகாது, அதுக்கு ரொம்ப இயர்ஸ் எடுத்துக்கும். அப்போ நிறைய பீங்ஸ், நிறைய லிவிங் பீங்ஸ்லாம் அது ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அதுக்கும் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்.
1: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
7: பேப்பர் பேக்ஸ்,
1: பிளாஸ்டிக் பேக்குக்கு பதில் வேறு எந்த மாதிரி பேக்லாம் நம்ம யூஸ் பண்ணால் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
7: கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பேப்பர் பேக்ஸும் யூஸ் பண்ணலாம்.
1: நீங்கள் மக்கள்கிட்ட வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு என்னெல்லாம் சொல்லலான்னு இருக்கீங்க?
7: ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் பேக் வந்து சீக்கிரமாக மக்காது, அதனால் மக்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம்.
1: ஹாய் சார், நாங்கள் MOPCRS-லேருந்து வரோம். July 3 வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, அதை பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
8: என் பேர் ரவிக்குமார்.
1: பிளாஸ்டிக் பையில் தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
8: கண்டிப்பாம்மா. ஏன்? அது பிளாஸ்டிக் நிறையா குப்பை சேரு, அது சேரு, அதனால் பொல்யூஷன் இதாகுது, அதனால் நிறையா கஷ்டங்கள் இருக்குது. அதை ஒழிக்கணும், எல்லோரும் முயற்சி பண்ணால் தான் ஒழிக்க முடியும். அது
1: பிளாஸ்டிக்
8: இண்டிவிஜுவலாக எதுவும் பண்ண முடியாதுல, நாலு பேரும் ஒத்துழைச்சா தான் பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்.
1: பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணலாம்?
8: துணி பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்கள் கடைக்கு போகும்போது எந்த மாதிரி பை
8: தான்? காய்கறது நிறையா வாங்க முடியும் சொல்லுமா.
1: தேங்க்யூ சார்.
9: வணக்கம் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3ஆம் தேதி பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டேன்னு கொண்டாடப்படுறாங்க. ஸோ இதை தொடர்ந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க மேம்?
10: என் பேர் பிரியதர்ஷினி, ஆன் ஃப்ரம் பிரெடல்ஸ்.
9: பிளாஸ்டிக் பைகளை தர செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன?
10: எஸ் அஃப்கோர்ஸ், ஏன்னா அதனால நிறைய என்விரான்மெண்டல் டேமேஜஸ் நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் விஷுட் சேஞ்ச் டு எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ்.
9: நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது பிளாஸ்டிக் பேக்கை தவிர்த்து வேறு எந்த மாதிரி பேக்கெல்லாம் கொண்டு போகலாம்னு நினைக்கிறீங்க?
10: காட்டன் பேக்ஸ் ப்ரிஃபரபிளி.
9: தேங்க்யூ மேம்.
11: ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வந்திருக்கோம். ஜூலை 3 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்சர்வ் பண்ணப்படுது. ஸோ அதை சார்ந்து உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலான் இருக்கோம் மேம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேம்?
12: என் பேர் பிரியங்கா, நான் ஷோலிங்கர்லேருந்து வரேன்.
11: ஓகே மேம், ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன?
12: கண்டிப்பாக தடை பண்ணணும். அது வந்து யூஸ் பண்ணால் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த டீகம்போஸும் பண்ண முடியாது. ஸோ அதை கன்ஃபார்ம் தடை பண்ணி தான் ஆகணும்.
11: ஷியோர் மேம். செகண்ட் வந்து, நீங்கள் ஷாப்பிங்லாம் போகும்போது ஒரு துணிப்பை உங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கீங்களா?
12: ஆ,
11: பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்க மக்களுக்கு?
12: கிளாத், ஜூட், நெக்ஸ்ட் பேப்பர்.
11: பிளாஸ்டிக் பைகளால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் தர முடியுமா?
12: அது நம்ம எரிக்க சொல்ல வந்து அதில் இருக்க அந்த ஸ்மோக் வந்து சம் டிசீஸ் வர காரணமாக இருக்கும், அவ்வளோதான்.
11: இந்த பிளாஸ்டிக் பைகளை குறைக்கிறதுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு சின்ன டிப்பாக கூட இருக்கலாம், இல்லை அட்வைஸாக கூட இருக்கலாம்.
12: மோஸ்ட்லி ஷாப்பில் வாங்க சொல்லவே நம்ம அந்த பிளாஸ்டிக் பேக் வாங்காமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
11: சூப்பர் மேம், உங்களுடைய கருத்துக்களை எங்கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.
1: ஹாய் சார், நாங்கள் எம்ஓபி சமுதாய வானொலியிலேருந்து வரோம். ஜூலை 3 வந்து இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
13: கர்ணன் மேடம், மோபிர் வீடு.
1: பிளாஸ்டிக் பை எல்லாம் தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
13: ஆமாம் மேடம்.
1: ஏன்
13: அப்படின்னா, மண்ணில் இருந்து எல்லாமே மக்காத பொருள் அது, ஓகேங்களா? அதனால் வந்து அது இல்லைன்னா நல்லாயிருக்கும்.
1: பிளாஸ்டிக் பேக்குக்கு பதில் எந்த மாதிரி பையெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்கள்?
13: பேப்பர் பை, துணி பை, அந்த மாதிரி எதனால் இது பிளாஸ்டிக் பொருள் மட்டும் வேணாம்.
1: பிளாஸ்டிக் பையை தடை செய்யறதுக்கு கவர்மெண்ட் எந்த மாதிரியெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
13: டைட்டான ஒரு இது எடுத்தால் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக்கோட சப்ளை நிற்பாங்க தான் நல்லாயிருக்கும் மேடம்.
1: ரொம்ப நன்றி, நான் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன். ஹாய் மேம், நாங்கள் எம்ஓபிசிஆர்எஸ்லேருந்து வரோம். ஜூலை 3 வந்து பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
14: நான் பூஜா, நான் நெய்வேலிலேருந்து வரேன்.
1: பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன் தடை செய்யணும்?
14: கண்டிப்பாக பிளாஸ்டிக் பைகளை தடை செய்ய தான் படணும். ஏன்னா அது நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சரியான மீன்ஸ் கண்டுபிடிக்கப்படலை. நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ரோட்டு ஓரத்துலேயே போட்டுருவோம். அண்ட் பிளாஸ்டிக் டீகம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இன்னும் வந்து ரிசர்ச்சஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை எவ்வளோ நாளுக்கு அப்புறமா பிளாஸ்டிக் பேக் யூஸ்வலாக டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் அது.
1: நீங்கள் ஷாப்பிங் போகும்போது எந்த மாதிரி பேக்லாம் யூஸ் பண்ணுவீங்க?
14: மோஸ்ட்லி க்ளோத் பேக்ஸ் தான். க்ளோத் பேக்ஸ் இல்லைன்னா ரீயூசபிள் பேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிளாஸ்டிக் பேக்ஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன்.
1: பிளாஸ்டிக் பேக்கை தடை செய்யறதுக்கு கவர்மெண்ட் இன்னும் எந்த மாதிரியெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
14: பிளாஸ்டிக் பேக்ஸை மேனுஃபேக்சரே பண்ணக்கூடாதுன்ற சட்டம் வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் யார் யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அந்த பேக்குள்ளே இருக்கிறதையும் சேர்த்து பிடுங்கிட்டு போனால் மக்கள் தெரிஞ்சிருவாங்க.
1: உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
14: தேங்க்யூ.
15: எல்லாருமே இந்த தினத்தை சார்ந்து மக்களுடைய சில கருத்துக்களையும் அவங்க நம்ம கிட்ட சொல்ல விரும்புற சில விஷயங்களையும் கேட்டிருப்பீங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தமுள்ளதும் ஆரோக்கியமுள்ளதுமான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்க முயற்சி செய்வோம். சே நோ டு பிளாஸ்டிக் அண்ட் சே எஸ் டு அ கிரீனர் ஃபியூச்சர். தேங்க்யூ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: आप रहे हैं।
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நடராஜன். நான் வந்து மருந்து கம்பெனிகளுக்காக ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்காக கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு கன்சல்டிங் சயின்டிஸ்ட். நான் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள், மருந்து பொருட்களை வந்து டேப்லெட் ஃபார்மோ, கேப்சூலோ, இன்ஜெக்ஷனோ, ஆயின்மெண்ட்டோ, இந்த மாதிரியெல்லாம் எப்படி புதுசாக டெவலப் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு நான் ஆர்என்டி சயின்டிஸ்டாக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது திஸ் இஸ் மை யூனோ ஃபீல்டு. இப்போ நிறைய வந்து ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்து, யுனானி மருந்து, இதிலெல்லாம் வந்து இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மருந்தை எப்படி மாடர்ன் டோசேஜ் ஃபார்மை மாதிரி, ஏன்னா சூரணம்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அது இப்போ உள்ள மக்களும் அது சூர்ணா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, லீகம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக அக்செப்டன்ஸ்னு வரல. அதை எப்படி வந்து ஒரு ஒரு இன்னைக்குள்ள ஒரு மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட்டாக இருக்குது, கேப்சூலாவோ, ஒரு ஒரு சிரப் மாதிரியோ, அந்த ஒரு ஒரு கிரீஸ் இல்லாத, கிரீஸ் கிரீஸ் தன்மை இல்லாத ஒரு ஆயின்மெண்ட்டு, க்ரீம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஈவன் அந்த காலத்து ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் எப்படி பண்ணுறதுன்றதும் இப்போ நான் உங்களுக்கு ஆயுர்வேத கம்பெனி, சித்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். So that's my area. But இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற காரணம் எதுக்காகனா, நான் நவம்பர் 4, 2016 அன்னைக்கு காலையில், யூஸ்வலாக காலையில் நான் மினிமம் ஒரு 30 to 45 minutes வந்து சம் கைண்ட் ஆஃப் யோகா, சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் பண்ணுறது உண்டு. அன்னைக்கு 4, 2016 அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு அந்த என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கும்போது எப்பயுமே ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது கேட்டுகிட்டே பண்ணுவேன். எதேச்சியாக வந்து இந்த 107.8 இந்த சமுதாய வானொலி எம்ஓபியோடது கேட்க நேர்ந்தது. அப்போது ஒரு ஆக்குபங்க்சர் டாக்டர் வந்து பேசுனதை கேட்டேன், டாக்டர் ஜெயலக்ஷ்மின்றவங்க பேசுனதை கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் ஏதோ என்னென்ன ஸ்டேஷன் நல்லாயிருக்கோ அப்படியே அப்பப்போ நடுப்புறவும் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அன்றைக்கி வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சேஞ்ச் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது இவங்க ஆக்குபஞ்சர் பற்றி கேட்க ஆரம்பித்தோம் அவங்க பேசுனது. அந்த என்னுடைய ஃபுல் யோகா முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு அவங்க பேசுனது. அந்த என்னுடைய ஃபுல் யோகா முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அந்த அந்த ஏரியாவில் தான் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான், பிகாஸ் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் அலோபதி, என்னுடைய டாக்டரேட் ப்ரோக்ராமும் அலோபதி தான் பேசிக்கலி, எம்ஃபார்ம் பிஹெச்டி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நிறைய ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணுறேன், சித்தாவில் ரிசர்ச் பண்ணுறேன். அடுத்து இப்போது ஆக்கு இவங்க ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஆக்கு பஞ்சருடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, சிம்பிளிசிட்டி பற்றி, மருந்தே இல்லாமல் எப்படி பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாகுன்றதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. கேட்டவுடனே இப்போ இன்ஃபேக்ட் அவங்க அட்ரஸ் நேம் அதில் கிளியராக சொல்லலை, தெரிய வராமல் போயிடுது. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஸ்டுடியோக்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் இப்போ கேட்குறேன். இந்த இவங்களுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணதுக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: நேசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
2: வணக்கம் மக்களே, வெல்கம் டு கதை போமா வித் மீ ஆஜேஷ்வனா, ஒன்லி ஆன் எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இன்னைக்கு எப்பவும் போல ஒரு அழகான நாள். இன்னைக்கு பல பேரோட பர்த்டேவா இருக்கலாம், சிலரோட கல்யாண நாளா இருக்கலாம், இன்னும் சிலர் அவங்க தொழில் தொடங்கின நாளா இருக்கலாம், இல்ல தொழில் தொடங்க போற நாளா இருக்கலாம், இல்ல ஏதாவது மிராக்கிள் நடந்த நாளா இருக்கலாம், ஒரு ஸ்வீட் மெமரி டே மாதிரி. ஸோ இந்த நாளை இன்னும் ஸ்பெஷலாக்க நான் அவங்களோட பேசலான்னு வந்துட்டேங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு ஒரு பாட்டு, அதுலயும் குறிப்பிட்டு ரெண்டு லைன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அது என்ன பாட்டு, என்ன ரெண்டு லைன்ன்றத என் கூட சேர்ந்து நீங்களும் கேளுங்க, அப்புறமா அதை பத்தி சொல்றேன்.

0: ஸோ கேட்டிங்களா, இந்த பாட்டில் இருக்கிற வரிகள் எவ்வளோ அழகாகவும் பயங்கர மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குன்னு. ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இந்த பாட்டை கணக்கில்லாத அளவுக்கு கேட்டிருக்கேன். ஆனால் அந்த டைமில் என்ன லிரிக்ஸ் வரும்னு சரியாக தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாது. ஆனால் அதே பாட்டு நான் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் கேட்கும்போது ரொம்ப அழகாகவும், அட ஆமால இவங்க சொல்கிறதுலாம் உண்மைதான்னு தோணுது. என்னமோ தெரியலங்க, இட் கீப்ஸ் ரிமைனிங் மீ ஆஃப் மை அம்மா. என்ன மாயமோ தெரியல, என் அம்மாவை நான் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். மேபி அதனால தானமோ என்னமோ இந்த பாட்டு மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு போல. இப்படி மிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம ஏன் அம்மாவை பற்றி பேசக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருங்க, அம்மாவை பற்றி பேசினாலும் அம்மா கூட பேசினாலும் அது ஒன்று தானேன்னு. ஸோ ஏன் அம்மாவை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அண்ட் ஐம் ஷுர் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ரொம்பவே ரிலேட் ஆகும்னு. ஏன்னா எல்லா அம்மாக்குள்ளேயும் இருக்கிறது தாய்மையினும் உணர்வுகள் தானே. ஆக்சுவலாக என் டே ஸ்டார்ட் ஆகுறதே என் அம்மாவோட சிரிப்பில் இருந்து தாங்க. இன்ஃபேக்ட் என் ஃபோன் லாக் ஸ்க்ரீன்லையும் அம்மாவும் நானும் இருக்கிற ஃபோட்டோ தாங்க இருக்கும். ஏன்னா ஷீஸ் மை லக்கி சாம். அவங்க முகத்தை முதல்ல பார்த்தா அந்த நாளே சூப்பராக போகும். நான் பார்த்துக்கோங்களேன், எல்லா அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் மாதிரி தாங்க எங்களோடதும். என் அம்மா என்னை பயங்கரமாக க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பட் ஹானஸ்ட்லி அவங்களால தான் என்னால் இந்த ரியல் வேர்ல்டில் வாழ முடியுது. ஏன்னா என் அம்மாவை விட என்னை யாரும் பெருசாக க்ரிட்டிசைஸ் பண்ணதில்லை. என்னை விமர்சிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை திட்டவும் செய்வாங்க. ஆனால் திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து என்னை கொஞ்சவும் செய்வாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஹியூமன் வெர்ஷன் ஆஃப் டாம் அண்ட் ஜெரின்னே சொல்லலாம். பட் அந்த சின்ன சின்ன ஃபைட்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே பியூர் லவ் தாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவை ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடோடி வர்றது நம்ம அம்மா மட்டும்தான். அதுதாங்க ஒரு தாய்க்கும் ஒரு சேய்க்கும் இருக்கிற வித்தியாசம். நமக்காகவே வாழ்கிற நம்ம அம்மா கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக மினிட்ஸ் கணக்கில் தாங்க இருக்கும். நமக்காகவே அவங்க 24/7 365 யோசிச்சுக்கிட்டு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் பண்ணித்தர நம்ம அம்மா கூட நம்ம குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க எவ்வளோ ஹாப்பியாகுவாங்க தெரியுமா? டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா வேலையை விட்டுட்டு பண்ணணும்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனால் ஃப்ரீ டைமில் டிவி, மியூசிக், மூவி, சீரீஸ்னு பார்க்காம அம்மா கூட பேசலாம். அவங்க சின்ன வயசு கதைகளை கேட்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு வேலையாச்சும் அம்மா கூட சேர்ந்து சாப்பிடலாம். அவங்களுக்கு உதவி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தாங்க. அவங்க பையன், அம்மா நீங்கள் என் கூடயே இருங்கன்னு கேட்டதால் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ஹோம் மேக்கராக இருக்காங்க. இன்னொரு அம்மா அவங்க பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டோட அவங்க பாதியில் விட்ட பேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு அம்மா அவங்க வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலி பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு அவங்க பிடிச்ச கோர்ஸை எடுத்து படிக்கிறாங்க. எல்லா அம்மாவும் ஒரு சூப்பர் ஹீரோ, சூப்பர் விமன், சூப்பர் மாம் தாங்க. எல்லா அம்மாவும் நமக்காக ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம எப்பயாவது ஒரு தடவையாச்சும் அம்மாக்காக ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா? ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ், ஒரு சர்ப்ரைஸ், இல்லை ஏதாச்சும் உதவிகள்? அம்மாவும் ஒரு மனுஷி தானே, அவங்களுக்கும் சில ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யும். ஒரு ஒரு அம்மாக்குமே அவங்க குழந்தைகள் தாங்க உலகம். ஒரு தாய் எவ்வளவு போல்டு அண்ட் ஸ்ட்ராங் விமனாக இருந்தாலும் அவங்க பசங்க ஒரு சின்ன வார்த்தை அவங்கள திட்டினாலோ இல்லை ஏதாச்சும் குறை சொன்னாலோ அவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதே போல் அவங்க எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் நீங்கள் காட்டுற பாசமும் அவங்களுக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டும் அவங்கள வேறு லெவலில் ஹாப்பியாக்குங்க. ஸோ உங்கள் அம்மாவை ஹாப்பியாக்குற விஷயங்களை தயங்காமல் செய்யுங்க. கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிற விஷயங்களை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா முதல்ல அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஹாப்பினஸ் இஸ் ஹெல்த் அண்ட் ஹெல்த் இஸ் வெல்த். நிறைய பேர் என் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அவங்க லைஃபை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாதுங்க. ஒரு ஹோம் மேக்கரோட ஜாப் எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா? அவங்க மொத்த வீட்டு பொறுப்பையும் பார்த்துக்கிட்டு சமைக்கவும் செஞ்சுட்டு வீட்டு ஆளுங்களையும் பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? பசங்க இருந்தால் அவங்கள படிக்க வைக்கிறதும், பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு டைமுக்கு ஃபுட் அண்ட் டேப்லெட்ஸ் கொடுக்கறதும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அவங்களே தாங்க பார்த்துக்கணும். ஏன்னா அம்மாவை பார்த்துக்க வேற யார் இருக்கா சொல்லுங்க? இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு டயர்டாக தூங்கினா இல்லை கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அம்மா எனக்கு அது வேணும், அம்மா எனக்கு இது வேணும் போய் கேட்போம். அவங்க அப்புறமா பண்ணி தரேன்னு சொன்னா வீட்டுல வெட்டியா தானே இருக்க, பண்ணி தந்தாதான் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியா ஹர்ட் பண்ணிடுவோம். நீங்க உங்க அம்மாவுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதீங்க. உங்க அம்மாவுக்கு நீங்க சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஹர்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை நம்மளே பண்ணுவோம். லைக் தட்டை கழுவி வைக்கிறது, ரூமை கிளீன் பண்ணுறது, துணிகளை துவைச்சி காய போட்டு அதை அயன் பண்ணி மடித்து வைக்கிறது, இப்படி நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பாரத்தை பெரிய அளவில் குறைக்கும். அவங்களுக்கு கொஞ்ச நேரமாச்சும் மீ டைம் கிடைக்கும். இந்த உலகத்தில் நம்ம என்னவா ஆக போகிறோம்னு எல்லாரும் கேட்பாங்க, கவலைப்படுவாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம், சாப்பிட்டோமா இல்லையான்னு கவலைப்படுற ஒரே ஆள் நம்ம அம்மா மட்டும்தாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம், அண்ட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேங்க்யூ சொல்லலாம். ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வாய் வார்த்தையில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். இந்த நிகழ்ச்சி எல்லா தாயார்களுக்கும் ஒரு சமர்ப்பணம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஷ் வர்ணா. இது MOPCRS 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. சொல்லவே மறந்துட்ட பாருங்களேன், உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி எவ்வளோ மகிழ்ச்சி தந்துச்சு, என்ன மாதிரி பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சா crsmop@gmail.com நீங்கள் மெயில் பண்ணலாம். மெயில் ஐடி நோட் பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை கவனமாக கேளுங்க. நீங்கள் மெயில் பண்ண வேண்டிய ஐடி crsmop@gmail.com. நீங்க அனுப்புற ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நாங்க கண்டிப்பா படிச்சுட்டு ரிப்ளை
1: பண்ணுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி நமது சமுதாயம் நமது பெருமை. நன்றி.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்கு. அதனால பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்க உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்து இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான்

0: அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போதான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும்
2: ஃபேவரட் ஹோஸ்ட் மிஸ் நோ இட் ஆல். திஸ் இஸ் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. In the first segment of today's episode, we will be discussing about a practice that truly fascinates me and is also followed by a lot of my friends, and that is veganism. This episode also aims to guide newbie vegans to help them make their way through.
3: Veganism is defined as a way of living that attempts to exclude all forms of animal exploitation and cruelty, whether for food, clothing, or any other purpose. For these reasons, the vegan diet is devoid of all animal products, including meat, eggs, and dairy. People choose to follow a vegan diet for various reasons. You would have decided to go vegan, but wouldn't know where to start. You would have wanted to go vegan for the animals, the planet, and yourself. But how? Going vegan can create so many questions. So, here's a list of simple things that'll make going vegan go effortless. Number 1. Educate yourself further. There's so many documentaries and resources to learn about every aspect of veganism and a plant-based diet. Documentaries like Earthlings, Cowspiracy, and Forks Over Knives. Have a look into what foods provide what nutrients so that you know good plant-based source for nutrients. Number 2. Look at the recipes and learn how to veganize your favorite dishes. Eating vegan is not all about spinach and flax seeds. Eating vegan is about discovering new foods and flavors, cooking with ingredients that you've never tried. There are vegan alternatives for any animal products like ice cream, milk, cheese, burgers, and so much more. Number 3. Track your food intake a couple of times a week at the beginning to make sure that you're eating enough calories and getting all the nutrients that you need. It's also okay to take B12 supplements. Number 4. Do not worry if you have cravings for animal products at the beginning. Remember, we have been eating these products our entire lives. And so, it's normal to crave products that we are used to eating. If you ever feel a craving, remind yourself why you've decided to go vegan. On this point, if you slip up at the beginning, the most important thing is to just carry on afterwards. Number 5. People around will ask you lots of questions about being vegan. So make sure to learn to respond to people's questions. Remember, you've got this, and by being vegan, you're taking an important stand against the exploitation and use of animals, as well as the destruction of our planet. Believe in yourself and empower yourself to understand that, as an individual, you have the power to create a huge amount of change. It's about creating brighter, safer, and more compassionate future. So what are you waiting for?
2: So now that we know what veganism basically is, let us dive deeper into this topic. We have with us here

0: அம்மா அம்மா
1: சொல்லு வித்யா, என்ன விஷயம்?
0: ஞாபகம் இருக்காமா, நான் முன்னாடி சொன்னல எங்க காலேஜ்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்கன்னு, அதோட டைட்டில் முடிவு பண்ணிட்டோம். அது என்னன்னு தெரியுமா? வுமன் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது பெண்களின் மனநலம். எனக்கு மனநலம் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா, அதுவும் குறிப்பா நம்பகத்தன்மையான சோர்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கணுமா?
1: ஆஹா சூப்பர். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரேடியோ ப்ரோமோ கேட்டேன் வித்யா.
0: ரேடியோ ப்ரோமோவா? என்னதுமா?
1: நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில ஒரு ப்ரோமோ போட்டாங்க. அதாவது புதுசா பெண் மனம் பேணுவோம்னு ஒரு நிகழ்ச்சி வரப்போகுதான். அதுல விமன் அண்ட் மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்களாம். அந்த புது தொடர்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் வரப்போகுதான். ஒவ்வொரு எபிசோட்லயும் பெண்கள் மனநலத்தை குறித்து ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ண போறாங்களாம். இப்பதான் ப்ரோமோல கேட்டேன். இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நிகழ்ச்சி தொடங்க போகுது. வா, என் கூட உட்கார்ந்து நீயும் கேளு. உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும் வித்யா.
0: ஆஹா சூப்பர்மா, அப்ப நான் கட்டாயம் அந்த 6 எபிசோடையும் கேட்க போறேன். கேட்டு என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வுமன் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது பெண்களின் மனநலம் பத்தின நிறைய விஷயங்களை நம்பகத்தன்மையான இந்த ப்ரோக்ராம்ல இருந்து தெரிஞ்சுக்க போறேமா. எம்ஓபி சமுதாய வானொலிய டியூன் பண்ணுங்கம்மா.
1: இதோ 107.8 வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நிகழ்ச்சி தொடங்க போகுது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRF செம்கா யுனெஸ்கோ இணைந்து வழங்கும் SEG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா சர்வதேச அளவுல பல துறைகள்ல பற்பல சாதனைகள் படைச்சிட்டு வரத நாம பாத்துட்டு இருக்கோம். நம்ம நாட்டோட சமீபத்திய சாதனைகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நம்ம நாடு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கறத உறுதிப்படுத்துது. ஆனாலும் இன்றைய சூழ்நிலையில நம்ம நாட்டுல அதிகரிச்சுட்டு வர பிரச்சனைகள்ல மிக கவலைக்குரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா மனநலம் சார்ந்ததுதான். நம்ம உலக சுகாதார மையம், அதாங்க நம்மளோட WHO, ஆரோக்கியத்தை எப்படி டிஃபைன் பண்றாங்க தெரியுமா? ஆரோக்கியம் என்பது முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு நோயோ பலவீனமோ இல்லைனா அவர் ஆரோக்கியமா இருக்காருன்னு அர்த்தம் இல்லைன்னு தெளிவா சொல்றாங்க. சரி, மன ஆரோக்கியம் சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? மன நோய்களோ அல்லது குறைபாடுகளோ இல்லாததான் மன ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? மன ஆரோக்கியம் என்பது ஒரு நபரின் உளவியல், அதாவது சைக்காலஜிக்கல், உணர்ச்சி எமோஷனல் மற்றும் சமூக நல்வாழ்வு, அதாங்க சோசியல் வெல்பீயிங் என பல விஷயங்களை கொண்டு வரையறுக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் உலக அளவுல அக்டோபர் 10 உலக மன அழுத்த தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு வரோம் இல்லையா? ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனநல நோயால் பெரும்பாலும் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள பாலினம் பெண்கள் தான். இத மனசுல கொண்டுதான் இந்த TRF செம்கா யுனெஸ்கோ SDG ஃபெலோஷிப் பெண்மணம் பேணுவோம் புரோகிராமில் 6 எபிசோடையும் நாங்க பெண்களின் மனநிலை குறித்த விழிப்புணர்வுக்காக உருவாக்கி இருக்கோம். இந்த அறிமுக அத்தியாயத்தின் குறிக்கோள் கேட்பவர்களுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றிய, குறிப்பா பெண்களின் மன ஆரோக்கியத்தை பற்றிய பொதுவான புரிதலை வழங்குவதாகும். நேயர்களே, இன்றைய தகவல் நேரம் பகுதியில நாம இந்திய அரசாங்கத்தோட பெண்கள் சம்பந்தமான ஹெல்ப்லைன் நம்பரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தேசிய மகளிர் ஆணையம் ஜூலை 2021 துயரத்தில் இருக்கும் பெண்களுக்காக ஒரு பிரத்யேக 24 மணி நேர உதவி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது. நேயர்கள் குறித்துக் கொள்ளவும், 9-1-7-8-2-7-1-7-0-1-7-0. மீண்டும் சொல்கிறோம், 9-1-7-8-2-7-1-7-0-1-7-0. இந்த உதவி மையத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளம் www.ncwwomenhelpline.in. மீண்டும் சொல்கிறோம், www.ncwwomenhelpline.in. நேர்களே, பொதுவா நம்ம உடல் நலத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனநலத்துக்கு கொடுக்கறோம்னா கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நமக்கு மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஒரு மருத்துவரை போய் பார்க்க தயங்குறோம், பயப்படுறோம். ஏன்? காரணம், இந்த சமுதாயம், அதாங்க நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் நம்மள குறைத்த எடை போட்டுடுவாங்கிற பயம்தான் இதற்கு காரணம். இந்த பயத்தை உடைச்சி தயங்காம மனநல ஆலோசகரை அணுகணுங்கிற கருத்தை வலியுறுத்துற விதமா இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில ஒரு வானொலி நாடகம் வரப்போகுது.
1: ஹலோ சாரதா, நான் விஜி பேசுறேன்.
2: சொல்லு விஜி.
1: என்ன சாரதா, குரல் ரொம்ப டல்லா இருக்கு. நானே கேக்கணும்னு நினைச்சேன். சாரதா, நீ ஏன் 3-4 காலேஜுக்கே வர்றதில்ல? போன வாரமே கவனிச்சேன், நீ ரொம்ப டல்லா இருக்க. வர வர யாருக்கிட்டயுமே அதிகமா பேச மாட்ட. உன் முகமே ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு என்னதான் ஆச்சு?
2: அது வந்து, அத நான் எப்படி விஜய் சொல்றது, ஒரே யோசனையா இருக்கு. நான் அத சொன்னா யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணிருவாங்களோன்னு எனக்கு ஒரே பயமா இருக்கு விஜி.
1: உன் தயக்கம் எனக்கு புரியுது சாரதா. ஆனா நம்ம பிரச்சனைகளை பத்தி நம்ம 4 பேர்கிட்ட பேசும் போதுதான் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். நீ முதல்ல விஷயம் என்னங்கறத சொல்லு.
2: அது வந்து, எனக்கு வர வர கொஞ்ச நாளா ரொம்ப கவலையா இருக்கு. இத நினைச்சு அத நினைச்சுலாம் இல்ல, பொதுவாவே கவலையா இருக்கு. எந்த விஷயத்திலயும் ஈடுபாடே இல்ல. ஒரு விஷயத்துல ஈடுபாடு இருந்தா தானே என்னால முழுசா செய்ய முடியும். அதனாலதான் நீ பாரு, வர வர என்னோட படிப்புல கூட ரொம்ப டவுன் ஆயிட்டேன். படிப்பு மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலயும் பெருசா ஈடுபாடு இல்ல. சட்டுன்னு கோவம் வருது, ஏனே தெரியாம அழுக வருது. ஏதோ ஒரு படப்படப்புலயே இருக்கேன். என்ன அறியாம எனக்குள்ள ஒரு உணர்வு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த எண்ணங்களை நினைக்கணும்னு நினைக்கல, ஆனா அது திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இது யார்கிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல விஜி. அதுதான் ஒரே தயக்கமாவும் கவலையாவும் இருக்கேன்.
1: சாரதா, எனக்கு நல்லா புரியுது. உன் பிரச்சனை என்னங்கறத என்னால ஓரளவுக்கு யோகிக்க முடியுது. உனக்கு ஒரு வகையான மன அழுத்தம் மாதிரி வந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு எனக்கு சரியா உறுதியா சொல்ல தெரியல, ஆனா நீ கண்டிப்பா ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கேன்னு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்கணும், இல்லனா ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட அதை பத்தி பேசலாம். என்னால உனக்கு மன அழுத்தம் இருக்குன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கான படிப்பும் பக்குவமும் அறிவும் எனக்கு கிடையாது. அதனால நீ முதல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்குறதா உன் பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுக்கும்.
2: இல்ல, அது வந்து நான் இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்லாம் போய் பார்த்தேனா எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ணிருவாங்களோ, எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஐ மீன், யாரோ என்ன குறைச்சு மதிப்பிட்டுருவாங்களோ, வேற மாதிரி நினைச்சிருவாங்களோன்னு ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு விஜய்.
1: உன் தயக்கமும் பயமும் எனக்கு நல்லாவே புரியுது சாரதா. இப்போ நம்ம கீழே விழுறோம், கையில அடிபடுது, உடனே போய் டாக்டரை பாக்குறது இல்ல. அதே மாதிரிதான் நம்ம மனசுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது டாக்டரை பாக்குறது ரொம்பவே அவசியம். உனக்கு வேணும்னா சொல்லு, நான் உன் ஃபேமிலி கிட்ட கூட இதை பத்தி பேசுறேன். ஏன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே முக்கியம்.
2: கண்டிப்பா விஜி, இப்பதான் கொஞ்சம் தெளிவும் தெம்பும் எனக்கு கிடைச்சிருக்கு. நீ சொன்ன மாதிரி நான் கண்டிப்பா சைக்காலஜிஸ்ட போய் பாக்குறேன். ரொம்ப நன்றி விஜி.
0: என்ன நேயர்களே, இந்த வானொலி நாடகத்தை கேட்டிருப்பீங்க. நமக்கோ இல்ல நம்மளோட நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் யாருக்கோ மனநல நோய்கள் அல்லது கோளாறுகளின் அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா தயங்காம மனநல ஆலோசகரை அணுக வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையாகும். ஏதோ ஒரு மனநல மருத்துவரிடம் போக கூடாதுங்க. அவர் முறையா பதிவு செய்யப்பட்ட மருத்துவரா என்பதை தெரிந்து கொண்டுதான் போய் பார்க்க வேண்டும். உணவு பழக்கம், பணி சுமை, பரபரப்பான இயந்திரத்தனமான வாழ்க்கை, சுற்றுச்சூழல் சீர்கேடு, இப்படி பல விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நோய்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்குதுன்னே சொல்லலாம். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதுதான் என்றாலும், பெண்கள் அதிகம் சந்திக்கும் நோய்களையும் பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் உலக சுகாதார நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. இப்படி கூறப்படுகிற நோய்கள்ல முக்கியமான நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா அது மனநலம் சார்ந்ததுதான். உலக அளவில் சிறு வயது முதல் முதுமை வயது வரை உள்ள பெண்கள் பலரும் மனநல கோளாறுகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. மன ரீதியாக பாதிப்புக்கு ஆளாகும் பெண்களுக்கு நம்பிக்கையும் உடனடி ஆலோசனையும் அவசியம் தேவைப்படுகிறது. நாம பெண்களோட மன ஆரோக்கியத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளும் வேளையில மன ஆரோக்கியத்தை பற்றிய கட்டுக்கதைகள் மற்றும் தவறான கருத்துக்களை களைவது ரொம்ப அவசியம்ங்க. ஏனா இந்த மாதிரி தவறான புரிதல்களை நாம உடைக்கும் போதுதான் பெண்களின் மன ஆரோக்கியம் குறித்து நமக்கு உண்மையான அக்கறை, புரிதல் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயத்திற்கு, அதாவது ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு நம்மளால பங்களிக்க முடியும். அதுக்கு நம்ம முதல்ல நம்ம சமுதாய மக்கள் கிட்ட அவங்க மனநலம் பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாங்க நேயர்களே, இப்ப நம்ம சமுதாய மக்கள் சிலரிடம் மனநலம் குறித்து சில அடிப்படை கேள்விகளை கேட்டோம். அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: இப்ப நம்ம மென்டல் ஹெல்த்தால அஃபெக்ட் ஆகி இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது போய் நீங்க ஏன் டாக்டர் பார்க்க கூடாது, நீங்க ஏன் கவுன்சிலிங் எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க புட் ஃபோர்த் பண்ணுவாங்க. ஆனா அப்படி அவங்க பண்ணும்போதோ நம்ம ஏன் போகிறதுக்கு தயங்குறோம் அப்படின்னா சொசைட்டி அவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்றது பொறுத்துதான். ஸோ இப்போ ஒருத்தவங்க ஒரு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகி அவங்க கவுன்சிலிங் போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த சொசைட்டியே ரொம்ப டிஃப்ரெண்டா பார்க்கும், ஏன்னா அவங்கள தப்பா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க தயங்கி ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமயோ ஒரு கவுன்சிலிங் போகாமயோ இருப்பாங்க. ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, லைக் நம்ம நல்லா படிப்போமா, நல்ல ஒரு ஜாப் கிடைக்குமா, ஒரு குட் சேலரி இருக்குமா, ஒரு ஃபேமிலிக்கு நம்ம ப்ரைடாக இருக்குமா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போமான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு சில க்வெஷ்சன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுது. ஒருவேளை நம்ம டாக்டர்கிட்ட போனால் இந்த சொசைட்டி நம்மளை ரொம்பவே ஜட்ஜ் பண்ணிடும்னு சொல்லி ஒரு பயம் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இப்படி மனநலத்தை பத்தி பேசும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இது எல்லாமே நமக்கு மேலோட்டமாக ஒரு தகவல்களா தான் நமக்கு வந்து சேருது. இத பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா, அதுல உள்ள கூறுகளை இன்னும் விரிவா புரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுறாங்க.
4: இப்ப இந்த நிகழ்ச்சியில அடுத்து வரப்போகிற நேர்காணல் பகுதியில பிரபல சைக்காலஜிஸ்ட் வந்தனா அவர்களின் நேர்காணலை இப்பொழுது கேட்கலாம். நேர்களே,
5: மனநலம் சுகாதாரம்னா என்ன, அதோட குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுற பொதுவான மனநல பிரச்சனைகள் என்னென்ன, ஆண்களோட மனநிலை பிரச்சனைகளை ஒப்பிடும் போது அது எந்த வகையில வேறுபடுதுன்னு சொல்லுங்க மேம்.
6: இப்போ மனநல சுகாதாரம் அப்படின்னு சொல்றீங்க, சுகாதாரம்னாலே தூய்மை. சோ மனநலம் அப்படிங்கறது கண்டிப்பா நம்ம வந்து தூய்மை வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா மனநலத்தை கூடிதான் வந்து உடல் நலமும் சார்ந்து இருக்கு. ஸோ உடலும் மனமும் ஒரே காயின்குள்ள இருக்க இரு பக்கங்கள் மாதிரி. ஸோ நம்ம மனநலத்தை பேணி காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா பெண்களாகிய நாம கண்டிப்பா மனநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பெண்களுங்கிறதே வந்து மல்டிபிள் ஹேண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கிறதுனால யூஸ்வலி அவங்க வந்து அவங்களுடைய செல்ஃப் கேர் பத்தி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் மனநலத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பை டிஃபால்ட் வந்து மனசோர்வு வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுக்கு காரணிகள் என்னென்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஹார்மோன்ஸ், அவங்களோட நியூரோபயாலஜிக்கல் சிஸ்டம், பிளஸ் நான் சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் ரோல், பிளஸ் வந்து சொசைட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து மனசோர்வு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது.
5: ஒரு பெண் மனநல பிரச்சனையால அவதிப்படுறாங்கன்றத எந்தெந்த அறிகுறிகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம்?
6: மனநலம் பொறுத்த வரைக்குமே அது வந்து ரொம்ப இன்விசிபிளான ஒரு கண்டிஷன். இப்போ ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், பட் மனநலம், மனசோர்வு, மனநல பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு யூஸ்வலி வந்து இந்த மூணு விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணணும். ஒன்று வந்து அவங்களுடைய இயல்புலேருந்து அவங்க வேற மாதிரி இருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எனர்ஜி கம்மியாக இருக்கு, அவங்க தூக்கத்தில் சேஞ்சஸ் இருக்கு, அவங்க சாப்பிடுறதுல சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து வேறுபட்டிருக்கு. அதாவது இப்போ மாற்றங்கள் ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு, எல்லாமே எக்ஸஸ் ஆயிருக்கு. யூஸ்வலி மனசோர்வு இருக்கும்போது எல்லாருக்கும் கம்மியா தூங்குவாங்க, கம்மியா சாப்பிடுவாங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் வேறுபட்டு என்ன ஆகுறாங்கன்னா, ரொம்ப இமோஷனலா அஃபெக்டடா இருக்கும்போது ஜாஸ்தியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஜாஸ்தியா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வந்து எக்ஸஸ்ஸா எனர்ஜி வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தி ரொம்ப வேலை ஜாஸ்தி செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு வெளிப்பாடும் இருந்தது. அதாவது இயல்புல இருந்து அவங்க ஓரளவுக்கு ஜாஸ்தியோ இல்ல கம்மியாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மனநல பிரச்சனை இது வந்து நாடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதை தாண்டி வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இருக்காது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டெய்லி செய்யற வேலையிலே அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அவங்களுக்கு அது அசதியாகும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும்.
5: பெண்கள் மனநலம் குறித்த ஒரு சில தவறான புரிதல்கள், அப்படி இல்லைன்னா தவறான கருத்துக்கள் நம்ம சமுதாயத்துல இருக்கு. இந்த மாதிரியான மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ போக்க எப்படி முற்படுவீங்க மேம்?
6: பொதுவாவே மனநலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. பெண்களுக்குன்ற போது இப்போ ஜென்ரலி வந்து எல்லாரும் சொல்றது எனக்கு வந்து கை கால் வலிக்குது அப்படின்வாங்க. அப்போ வந்து ஓஹோ இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஜென்ரலி கை கால் வலிக்குது அப்படின்னு. இப்போ நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஜென்ரலி இது வந்து கை கால் குடைச்சல் சிண்ட்ரோம் அப்படின்வோம். பட் இது ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட். ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தான் அவங்க சீக்கிரமா அசதியாவாங்க, சீக்கிரமா அவங்களுக்கு வந்து உடம்பு வலி வந்து தெரிய ஆரம்பிக்கும், தூக்கம் வந்து அவங்க தூக்கம் இன்மையா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் இயல்பு தான், இதுக்கெல்லாம் நீ வந்து பெருசா கஷ்டப்பட வேண்டாம், ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம தட்டி கழிக்க கூடாது. இன்னும் வயதான பெண்கள், இப்போ நம்ம வந்து நார்மல் மிடில் ஏஜ் விமனை பத்தி பேசிட்டு இருக்கோம், இப்ப வயதான பெண்களுக்கு ஒரு மறதி வருது அப்படின்னா நம்ம அந்த மறதியை கூட வயதுக்கேற்றது வந்து நம்ம பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் இது என்ன ஆகும்னா டிப்ரெஷன்னால கூட அவங்களுக்கு வந்து மறதி வரலாம். ஸோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுவுமே கன்சிஸ்டண்டா ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இருக்கு, அவங்க வந்து ரிப்பீட்டடா அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா
4: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த TRF செம்கா இனஸ்கோ இணைந்து வழங்கிய SDG ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் பெண் மனம் பேணுவோம் நிகழ்ச்சியோட முதல் அத்தியாயத்தை கேட்டிருப்பீங்க. மேலும் வரப்போகிற அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பெண்களின் மனநலம் குறித்து இன்னும் நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.
0: விடைபெறுவது உங்கள் RJ மகாலட்சுமி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
7: அம்மா
8: சொல்லு வித்யா.
7: இவ்ளோ நேரம் MOP சமுதாய வானொலியில வந்த பெண் மனம் பேணுவோம் நிகழ்ச்சியோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுலம்மா?
8: ஆமா வித்யா,
7: இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நான் நினைச்ச மாதிரியே மனநலம்னா என்ன, குறிப்பா பெண்களுக்கு ஏன் அதிகமான மனநல பாதிப்புகள் வருது, அதோடைய அறிகுறிகள் என்ன, அண்ட் எக்ஸ்பர்ட்ஸோடைய இன்டர்வியூ ரொம்ப அருமையா போச்சுலம்மா.
8: ஆமா வித்யா, உன்னோட ப்ராஜெக்டுக்கு கண்டிப்பா இது பயனுள்ளதா இருக்கும் நம்பறேன்.
7: நிச்சயமாமா, ஆனா இதோடைய ஆரம்பத்தை தான் இப்ப நம்ம கேட்டோம். இன்னும் பெண்களுடைய மனநலம் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம இந்த தொடர்ல வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்களை தொடர்ந்து கேட்கணுமா?
8: ஆமா வித்யா, கண்டிப்பா அடுத்த எபிசோட் போடும் போது அம்மா நிச்சயம் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேக்கலாம். எனக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு வித்யா.
9: Hello everyone, this is RJ Kirti and you're listening to MOP Community Radio Station 107.8, our radio, our community, our pride. It's been a tough time for everyone in the world. With lockdowns imposed, it's physically impossible to meet our friends and family. The accessibility and availability of social media helped us to keep in touch with our loved ones virtually and make sure they are okay. Not only for communication, we also use social media to keep ourselves entertained amidst these tough times. Lately, it's become a habit for all of us to check our phones the first thing in the morning and before bedtime. Today, we are exploring the topic, is social media a stress buster or source of stress? It's essential to know both the good and bad side of social media as it has become inevitable. We have Andrea, Dia,

0: என்று.
1: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought to you by MOPCRS 107.8.
0: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்ல

0: 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. MOPCRS 107.8 FM-ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேக்குறீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல சூப்பர் ஸ்டிஷியஸ் பிலீவ் பத்தி நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பேச போறோம். இன்னைக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்டும் நம்ம கூட வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்க போறாரு. இதை பத்தி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வித் மீ ஆர்ஜி அனுஷா. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. MOPCRS 107.8 FM-ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். 6 மணிக்கு மேல நகம் கடிக்க கூடாது, பூனை குறுக்க போகக்கூடாது, வெள்ளிக்கிழமை ஆனா முடி வெட்டக்கூடாது, தும்மினா கெட்டது. பப்பா இது மாதிரி எவ்வளோ இருக்கு, இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களா? இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு நாடக வடிவில் கொடுக்க வராங்க துஹினா, வைஷ்ணவி, பிரியதர்ஷினி, ஹர்ஷிதா. கேட்போமா?
1: முதல் காட்சி. கதாபாத்திரங்கள் அம்மா, பையன், பொண்ணு, பாட்டி. இடம் வீட்டில்.
2: அம்மா எக்ஸாம்க்கு டைம் ஆச்சுமா, போயிட்டு வரும்மா.
3: பாய் அம்மா.
1: இருங்க இருங்க, பாட்டி கூப்பிடுறாங்க.
4: இருங்க குழந்தைங்களா, தயிர்ல சர்க்கரைய போட்டு சாப்பிட்டுட்டு போங்க.
3: அக்கா எப்படியும் ஃபெயில் தான் ஆக போறான், எதுக்கு இவ்வளவு பில்டப்?
2: போடா.
1: இரண்டாவது காட்சி. இடம் பக்கத்து வீடு. கதாபாத்திரங்கள் பாட்டி, பக்கத்து வீட்டு பொண்ணு.
2: நல்லா இருக்கீங்களா பாட்டி?
4: என்னம்மா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, குங்குமம் கூட வச்சுக்காம போறேன்.
2: இதோ போறேன் பாட்டி, போய் வச்சுக்கிறேன்.
1: நான்காவது காட்சி. இடம் வீட்டில். கதாபாத்திரங்கள் பேத்தி, பாட்டி.
2: ஆ அம்மா இடிச்சுக்கிட்டேன்.
4: வந்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போமா, இதை கெட்ட சொகணும்.
2: போ பாட்டி, உனக்கு வேற வேலையே இல்ல, சரி கூட குடிச்சிட்டு போறேன்.
1: ஐந்தாவது காட்சி. இடம் வீட்டில். கதாபாத்திரங்கள் அம்மா, பொண்ணு.
2: என்னமா ஆச்சு, ஏன் திரும்ப வந்துட்ட?
1: இல்லடி, நான் வெளில போயிருந்தேனா பக்கத்து வீட்டு பொண்ணு தும்பிட்டான், அதனால கெட்ட சொகணும்னு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்.
2: நீயும் பாட்டி கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட.
1: ஆறாவது காட்சி. இடம் வீட்டில். கதாபாத்திரங்கள் பாட்டி, பேத்தி.
2: வா பாட்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், மார்க் ஷீட் வாங்கணும்.
4: சரிம்மா, சாமி கும்பிட்டு போலாமா?
2: சரி வா பாட்டி.
1: இடம் ரோட்டில்.
4: ஐயோ போன குறுக்கால போயிட்டே, வா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு போலாம்.
2: சரி வா, கூட இதே ரோட்டில்.

0: இடம் ரோட்டில்.
1: ஐயோ அம்மா.
0: இடம் ஹாஸ்பிட்டலில்.
2: பாத்தியா பாட்டி, நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பியிருந்தோம்னா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தான். நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும். எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு.

இத்தனை நேரம் இந்த டிராமாவை கேட்டீங்க, இது வெறும் டிராமா தான், இது உண்மையா இல்லையா, நம்பலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம முன்னாடி ஒரு டாக்டர் வந்து பேசினா எப்படி இருக்கும்? ஸோ அவர் பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8 FM வித் மீ ஆர்ஜே அனுஷன்.

0: This is how it sounds when someone is taking their eyes out of road. Texting and driving is more than disaster. It's dangerous. Do yourself a favor, do others a favor. When you're driving, stay away from phone. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை MOPCRS 107.8 FM-ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா பேசிட்டு இருக்கேன். மூட நம்பிக்கையை பத்தி நம்மளே சும்மா பேசிட்டு இருந்தா எப்படி? ஒரு எக்ஸ்பர்ட்ட கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா?
2: நம்ம கூட இப்ப டாக்டர் தேவராஜ் இருக்காரு. அவர்கிட்ட மூட நம்பிக்கையை பத்தியும் அது எப்படி ஒரு மனிதரை சைக்கலாஜிக்கலா பாதிக்கும்ன்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்.
3: பாஸ்ட் 14 இயர்ஸாக நான் இங்கே சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இன் சென்னையில். என்னோட ஓன் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கவுன்சிலிங் சென்டர்னு சொல்லிட்டு முகப்பேரில் ஒரு 7 வருஷமாக அது ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்க்ளூடிங் ஹிப்னோதெரப்பி, சைக்கோதெரப்பி, கவுண்டி பிஹேவியர் தெரப்பி, தென் பேஷண்ட்ஸ் தேவையான சில சப்போர்ட் தெரப்பிஸ்லாம் கூட நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் விஜயகுமார், டாக்டர் லட்சுமி விஜயகுமார்னு சொல்லிட்டு இன் சென்னையில் லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட். அவங்கக்கிட்ட 2001 ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சைக்காலஜிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். இங்கோட 14 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த மாதத்தோட. ஸோ இந்த 14 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சில பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து உலகத்தில் வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்க குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம ட்ரீட் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம்.
2: சார், நாங்கள் இங்கே வந்திருக்கிறது மூட நம்பிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி பேசலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சைக்காலஜிஸ்ட் முறையில் மூட நம்பிக்கைனா என்ன அப்படின்னு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க.
3: மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பரவலாக இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கையை பற்றி ஒரு அசம்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மூட நம்பிக்கையோடு தான் பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிகிற ஒரு முக்கியமாக தெரிகிற ஒரு விஷயம் இந்த பேய், பிசாசு, ஆவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக ஸ்காலர்ஸ் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த பேய் பிசாசை பற்றி அதிகமாக நம்புறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த செய்வினை, புள்ளி சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மக்களுக்கு வந்து அதிகப்படியான நம்பிக்கைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நிறைய பரவலாக பேசப்படுற மூட நம்பிக்கைகள். ஆனால் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போடும்போது நம்ம எக்ஸாமில் ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழுதுறானா பிள்ளை சொல்லி போட்டு தான் எழுதணும், ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அந்த எக்ஸாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நான் பண்ணுவேன். அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அவனோட ஒரு நம்பிக்கை, அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இல்லை அவனோட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் அதுக்காக பிள்ளையார் சொல்லி போட்டால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு அப்படிலாம் கிடையாது. இது அது சொல்கிறோம் பாருங்க, அது ஒரு நம்பிக்கை அவனோட நம்பிக்கை. பட் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால அதை வந்து அது இன்கேஸ் மிஸ் பண்ணானா பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுவான். அது எழுத அது போடாமல் எழுதுனானா அவனால் எழுதவே முடியாதுன்ற மாதிரி போயிடுது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் தான் அந்த மூட நம்பிக்கை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது பூனை குறுக்களை வந்துடுச்சு. ஸோ இல்லை யாராவது விடோவாக இருக்கிறவங்க யாராவது வந்துட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை எருமை மாடு வந்து நம்ம போகும்பொழுது எதிர்க்க வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க. சிலர் இந்த மூட நம்பிக்கை அதிகமாக நம்புறவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையாக இருந்தாலும் அந்த டைமுக்கு போய் சேரணுன்றது மறந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. ஸோ சிலருக்கு வந்து நம்ம அன்றாட எல்லா ஃபேமிலியும் நம்ம பார்க்குற விஷயம் வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது கால் தடுக்கிடுச்சு, இல்லை ஏதோ பொருள் கீழே உடஞ்சிடுச்சு, உடனே பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுருப்போம், உட்காந்துட்டு போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சராசரி எல்லாரும் வீட்லையும் பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளோடு தான் நமக்கு வந்து உலகம், நம்ம கல்ச்சர், நம்ம சொசைட்டி இன்னைக்கு தேதியில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மூட நம்பிக்கையை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தனி மனிதனையோ ஒரு சொசைட்டியோ இல்லை இந்த நாட்டையோ எப்படி பாதிக்குதுன்றது பொறுத்து தான் அது பரவலாக வந்து வெளி உலகத்துக்கு பேசப்படுது. இப்போ நிறைய நம்ம நியூஸ்லலாம் கூட பார்க்குற ஒரு விஷயங்கள் ரொம்ப ரெகுலராக பார்க்குற விஷயம் அப்படின்னா நரபலி கொடுக்கறது, நரபலி கொடுக்கறது, இந்த பெண் சிசு கொலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நரபலி கொடுக்கறது, இந்த மாதிரி பெண் சிசு கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் மூடநம்பிக்கையில் தான். இது கொடுத்தால் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும், புதையல் கிடைக்கும், நரபலி கொடுத்தா ஒரு பிஞ்சு குழந்தை பிறந்த குழந்தைய வந்து இம்மீடியட்டாக சத்தக்காவை கொடுத்தால் அதனால் வந்து எனக்கு நிறைய சொத்து கிடைக்கும், இல்லை எனக்கு வந்து பெரிய பதவி கிடைக்கும். அப்படி வந்து இன்னும் மூடநம்பிக்கைகளில் சில கிராமப்புறங்களில் இன்றைக்கும் இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த வந்து நரபலி கொடுக்குற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம நியூஸ்ல என்னைக்காவது ஒரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மூட நம்பிக்கைகள் பத்தி நம்ம சொல்லணும், ஒரு அப்படியே லிஸ்டா சொல்லிட்டே போகலாம்.
2: சார் இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி நிறைய சொன்னீங்க, கால் தடுக்குனா வந்து வீட்டுல வந்து உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள், கால் தடுக்குனா வீட்டுல வந்து தண்ணி குடிச்சிட்டு போறாங்க, எரும மாடை பார்த்துட்டா வீட்டுல வந்து தண்ணி குடிச்சிட்டு போறாங்க, அது ஏன் வீட்டுல வந்து உட்காந்து தண்ணி குடிக்கிறது, அது அது என்ன சம்பிரதாயம்?
3: இல்லை இதுதான் நம்ம சொல்கிறது வந்து அடிப்படையில் நம்ம வந்து கல்ச்சர் நம்ம சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் அடிப்படையில். இப்போ வந்து தாலி கட்டுறதுன்றது ஒரு ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. இன்னைக்கு லிவிங் டுகெதர்ன்றதில் தாலி கட்டாமலேயே கல்யாணம் பண்ணிக்காமலேயே நிறைய கணவன் மனைவிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவில் அந்த கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்ன்றது ஒரு சில விஷயம் நல்ல விஷயங்களும் சொல்லித்தருது, கெட்ட விஷயங்களும் சொல்லித்தருது. இந்த மூட நம்பிக்கைன்றது ஒரு கெட்ட விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அதனால எந்த நன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மைகள் இல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து தற்பான பிலீஃப் சிஸ்டம் சொல்கிறோம், ராங் பிலீஃப் சிஸ்டம். இன்கேஸ் அந்த பிலீஃப் சிஸ்டத்தினால உங்களுக்கு நன்மை ஏற்படுமானால் அதை பற்றி நம்ம வந்து பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது. இப்போது நான் சொன்ன பாருங்களா, இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ ஒரு ஃபேமிலியில் அது ஒரு கல்ச்சர் பேஸ்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது வந்து அதனால் எந்த பாதிப்பும் அந்த சொசைட்டிக்கோ இல்லை அந்த அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கோ எதுவும் இல்லை. அதனால் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை. கல்யாணம் ஒரு சர்ச்சில் பண்ணுறோம் இல்லை கோயிலில் பண்ணுறோம் இல்லை ஒரு தர்காவில் பண்ணுறோம்னா அதை பற்றி நம்ம யாரும் க்வெஸ்சன் பண்ணுறதில்ல. பட் அதுவே வந்து ஒரு தப்பான இம்பாக்டை ஏற்படுத்தியிருந்தால் அதை வந்து நம்ம பெருசாக பேசுவோம். இப்போ இந்த கால் தடுக்கி கால் தடுக்கிறதுனால நம்ம வந்து உட்காந்து தண்ணி சாப்பிட்டு போகிறோன்றது இது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் தாத்தா பாட்டி காலத்தில் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன சின்ன கதைகள் தான், அவ்வளோதான். ஒருத்தர் யாரோ வந்து தடிக்க அப்படி தடிக்கும் பொழுது அவர் வந்து வீட்டில் இருந்தால் அப்படியும் கிளம்பி போய் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயந்தான். என்னன்னா அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு அவங்க தடுக்கும்போது தான் நான் சொன்னேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு சொன்னேன், அவன் கேட்காம போனான், அதனால தான் அந்த ஆக்சிடென்ட்டே நடந்தது. இதுக்கு இந்த கால் தடுக்கி விழுந்தது வீட்டில் விழுந்ததுக்கும் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எக்ஸ்வைசட் இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, லிங்க்கும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் அவரோட லிங்க் பண்ணுறாங்க. அது வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களோ யாராவது ஒருத்தவங்க பண்ணும்பொழுது அதை அந்த சாரார் அந்த கம்யூனிட்டியோ இல்லை அந்த அந்த சாரார் மக்களோ யாரோ ஒருத்தர் வந்து நம்பும்பொழுது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு இட்ஸ் லைக் வைரஸ் மாதிரி தான். இது அது வந்து உலக அளவில் அப்படியே அது பரவுது. அது நான் அது வந்து யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த சிஸ்டத்தை.
2: ஸோ அப்படின்னா காலப்போக்கில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஜெனரேஷன் அதை என்னன்னே தெரியாமல் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
3: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதை தான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி கதை கூட ஒன்று சொல்லலாம் ஒரு இந்த மூட நம்பிக்கையை பற்றி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தாராம். அந்த ரிஷி மகரிஷி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடசாலையில் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து பாடசாலையில் நல்லா நிறைய வேதங்கள் அதுமாரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு அந்த மகரிஷி வந்து சொல்லி கொடுத்துருந்த அந்த பாடசாலையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுட்டு இருக்கும் பொழுது இவர் கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக எடுக்கும் பொழுது ஒரு பூனை அடிக்கடிக்கு குறுக்கில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த பூனை குறுக்கில் போகும்போது இந்த மகரிஷிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பூனையை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த பூனையை எதாவது டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுறதுனால அந்த கிளாஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மகரிஷி ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நடந்ததுனால இந்த மகரிஷி என்ன பண்ணாராம், ஒரு நாள் அந்த பூனையை பிடிச்சி கட்டி போட சொன்னாராம். கட்டி போடுங்க எதுக்குன்னா அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடசாலை கிளாஸ் நடக்கணுன்றது கட்டி போட சொன்னார். ஸோ அதை கட்டி போட்டாங்க. அன்னைக்கு பாடம் வந்து நல்லா ஸ்மூத்தாக நடந்தது, யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. ஸோ அடுத்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி பூனை குறுக்கில் வருது திருப்பியாக. ஸோ மகரிஷி என்ன சொன்னால் சரி பூனை கட்டி போட்டுருங்க அப்படின்ட்டு. இது நாள்பட என்ன ஆகுதுன்னா இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பூனை கட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பூனை கட்டி போட்டதுக்கப்புறமா தான் கிளாஸு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு. இது ரன் ஆகிட்டே இருந்தது. இது வந்து ஒரு ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த கிளாஸ் நடக்கிறது பூனை கட்டி போடுறது நடக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மகரிஷி இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கு அப்புறமா வேற ஒரு ஒரு ஒரு குருஜி வந்து அந்த பாடசாலையை ரன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் பட் அதே பூனையை வந்து கட்டி போகிற சிஸ்டமும் அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பூனையை கட்டி போடுறாங்க, இந்த சிஸ்டம் போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூனையும் இறந்து போயிடுது. அந்த பூனையை இறந்து போனதுக்கப்புறமா அடுத்த நாள் மகரிஷி கிளாஸ்க்கு வராரு, சிஷியர்கள் எல்லாம் வராங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது மகரிஷி கோபமா, என்னது எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாராம். எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன என்ன குருஜி எங்களுக்கு ஒன்றும் புரியலையான்ட்டு. எப்படி கிளாஸ் நடத்துறது, கிளாஸ் நடத்தவே முடியாது இப்போது அப்படின்றாராம் இந்த மகரிஷி. எதனால் கிளாஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் திருப்பி கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, என்ன மிஸ் ஆகுது குருஜி, பூனையே நம்ம கட்டியே போடலையே, அப்போ எப்படி கிளாஸ் எடுக்கிறது. ஸோ பூனையை பிடிச்ச உடனே கட்டி போடுங்க, ஏதாவது ஒரு பூனையை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போடுறதுக்கு கிளாஸ் ஆரம்பித்தாரோம். ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த குருஜி எதுக்காக பூனை கட்டி போட சொன்னார், அவர் சொன்னதோட உள்நோக்கம் வந்து கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்தில் அவர் கட்டி போட சொன்னார். பட் அது காலப்போக்கில் அது போய் பூனை கட்டி போட்டால் தான் கிளாஸே ரன் ஆகும்ன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிலீஃப் சிஸ்டம்ன்றது இந்த மாதிரி வந்து ஒரு காலப்போக்கில் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஒரு தப்பான விஷயம் அந்த மூடநம்பிக்கைகள்லாம் ஃபார்ம் ஆகிறது. இந்த கதையிலேருந்து இந்த மூடநம்பிக்கை, இது ஒரு தப்பான ஒரு மூடநம்பிக்கை எப்படி தப்பாக, ஆக்சுவலாக அது நல்ல விஷயத்துக்காக சொன்னது வந்து தப்பான மூடநம்பிக்கை எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த மாதிரி மூடநம்பிக்கைலாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, எப்படி வந்ததுன்னு தெரியுமா?
3: இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா வந்து இது வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கல. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதுனால நமக்கு சில சிஸ்டம் நம்ம பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த சிஸ்டம் அது அப்படியே இப்போ வந்து பிளைண்டாக நம்ம வந்து சிலருக்கு வந்து நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம்னா இந்த மாதிரி ப்ரொசீஜராக தான் நடக்கணும், இல்லை வீடு கட்டினா இப்படி தான் கிராவகுலேஷன் நடக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அடிப்படை விஷயங்களே நம்ம வீட்டு விஷயங்களே பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்றதோட இல்லாமல் இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம வந்து சில நேரங்களில் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். அது நல்லதாகவும் இருக்கலாம், அது கெட்டதாகவும் இருக்கலாம். அது கெட்டதா இருக்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேசுவோம்.
2: முன்னாடி சொன்னீங்க நரவழி கொடுக்கறது அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப கோயில்ல வந்து எனக்கு சாமி வந்துடுச்சு, நான் சாமி ஆடுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆனவங்களா, இல்லைன்னா நிஜமாலே அவங்களுக்குள்ள சாமி அந்த மாதிரி ஏதாவது ஏறி இருக்குமா?
3: இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி வந்து சாமி வந்து ஆடுறது, இல்லை சில இடங்களில் குறி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட எல்லாரும் எல்லாரோட கோயில்களில் எல்லா இடத்தையும் பார்க்குற ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து சாமி வந்து ஆடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இது கால்ட் அஸ் சாமி வந்து ஆடுறது மட்டும் இல்லை, இந்த பேய் வந்து ஆடுறது, இந்த குறி சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு வகையான பொசிஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் ஹிஸ்டரிக்கல் கன்வர்ஷனல் டிஸார்டர்னு சொல்கிறது, ஹிஸ்டீரியா. இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸை வந்து அதை வந்து ஒரு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டீரியான்றது இப்போ கன்வர்ஷனல் டிசார்டர்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த கன்வர்ஷனல் டிசார்டரும் சில சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க டெக்னிக்கலாக, சில சைக்காலஜிஸ்ட் ஹிஸ்டீரியானும் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. என்னென்னா ஒரு பொசிஷன் ஸ்டேட், பொசிஷன் ஸ்டேட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி ஆட்கொண்டதா அந்த இடத்துல அந்த தனிப்பட்ட மனிதன், அது வந்து ஒரு ஆணாக இருக்கலாம் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம், அது நினைக்கும் பொழுது தனக்கு வந்து அம்மன் வந்துட்டதாகவும் இல்லை முனீஸ்வரன் வந்துட்டதாகவும் இல்லை யாராவது முருகர் வந்துட்டாரு இல்லை ஐயப்பன் வந்துட்டாரு இல்லை வேறு ஏதாவது ஒரு சாமி வந்துடுச்சு இல்லை ஒரு பேய் எனக்கு வந்து எனக்கு என் உடம்புல வந்து ஒரு மோகினி பிசாசு ஏறிடுச்சு, இதேமாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தன்னை வந்து ஆட்கொண்டு தான் நினச்சி அந்த இடத்துல அவங்க மைண்டு வந்து பேசக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்க்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜிக்கலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனை வந்து அவங்களால லீட் பண்ண முடியாததுனால ஏற்படக்கூடிய ஒரு பொசிஷன் ஸ்டேட் தான் தவிர இதில் அடிப்படையில் எந்த உண்மையும் கிடையாது.
1: Small break on MOPCRS 107.8 FM with me, Arjesha, on Nambunga Na Nambadinga.
4: Who is that? A girl or a boy? You don't know. All kids are the same. They all deserve the same. Then why? Only the girl child is denied of a right to education. Educate a girl. Educate a society. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: Welcome back to MOPCRS 107.8 FM with me, RJ Anusha. And நம்புங்க ஆனா நம்பாதீங்க. சைக்காட்ரிஸ்ட் தேவராஜ் கிட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவங்களால?
3: கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த சாமி வர்றது, இந்த குரு சொல்றதெல்லாம் வந்து யாரும் தவறவே நினைக்கிறது இல்லையே. ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன் உங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் வீட்லேயும் சரி, இதே விஷயத்த ஒரு சாமி வந்து ஆனாங்கன்னா அதை நல்ல விஷயமா பார்க்குறாங்க, ஏதோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கன்றதுனால பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்டில் அவங்க எடுக்கிறது இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இது தேவைப்படலை. இதே ஒரு பேய் பிசாசு அப்படின்னு வரும்பொழுது, பேய் வந்துடுச்சு, பிசாசு வந்து என்னோட உடம்புல ஆடுது அப்படின்போது தான் அவங்க வந்து சில நேரங்கள் தர்கா கோயில்கள் சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு சர்ச்சு அப்படிலாம் போயிட்டு அவங்க அதிலலாம் சரியாக ரெக்கவரி நமக்கு கிடைக்கலன்னும் போது லாஸ்ட் ஆப்ஷனாக தான் சைக்காலஜிக்கல் சர்வீஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ இது நெகட்டிவாக இருந்தால் தான் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிலீஃப் சிஸ்டத்துலேயும் தேவைப்படுது சைக்காலஜிக்கல் சர்வீஸ். இது சாமி வருதுன்னும் போது எல்லாரும் பாசிட்டிவாக பார்க்கறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சாமி வருதுன்றதுக்காக யாரும் சைக்காலஜிக்கல் சர்வீஸ்க்கு யாரும் வரதில்லை.
2: இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாராவது உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா, எனக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னு?
3: இது ஒன்று ரெண்டு கிளைண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. இது வந்து எப்படினாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 பேர் இதுமாரி நாங்கள் பார்ப்போம். ஸோ அது மாதத்துக்கு 30-40 பேர் பார்க்கறதுனால நீங்கள் வந்து குறிப்பிட்டு இத்தனை பேர் தான் வந்திருந்தாங்கன்னா எங்கள் மைண்டில் இருக்கலாம். பட் இது வந்து அவ்வளோ கேசஸ், இதுமாரி கேசஸ் இந்த பேய், ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு அதுவும் தமிழ்நாட்டில் இது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது இந்த பேய் நம்பிக்கை. ஏன்னா வந்து நம்ம கல்ச்சர்லேயும் சரி நம்ம ஃபேமிலியும் சரி சின்ன வயசுலேருந்தே நமக்கு எது சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, வெளில போனா பூச்சாண்டி பிடிச்சி போயிடுவான் சாப்பிடும்போது, மேலே மேலே பேய் இருக்கு, மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா உச்சி நேரத்தில் போனீங்கன்னா பேய் இருக்கு, பூதம் இருக்கு. இது வந்து அடிப்படையில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை பயம்படுத்தி ஒரு சில விஷயம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த விஷயமா கூட இருக்கலாம் இது. ஏன்னா குழந்தை வந்து சொன்னால் கேட்காது, நம்ம சொன்னால் வெளியில் போகாதுன்னு சொன்னால் கேட்காது, அதனால ஒரு பேய் பிடிச்சிக்கோ பேய் இருக்குன்னு சொன்னால் அந்த பேய்க்காக பயந்து போகாதுன்னு சொல்லிட்டு அடிப்படையில் அப்படியே ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேய் பிசாசு இதெல்லாம் டைரக்டாக பார்த்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க, நான் இன்னொருத்தர்கிட்ட அதை ஸ்டோரி சொல்கிறேன், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறேன், அவர் வந்து அதே ஸ்டோரியை இன்னொரு தேர்ட் பார்ட்டி கிட்ட சொல்லும்போது அவர் அதை டெவலப் பண்ணி சொல்லுவார். அப்படி நாள் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஸ்டோரியாக அது ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி தான் இந்த பேய் கதைகள்லாம் உருவாகதே தவிர இந்த பேய் உண்மையிலே பார்த்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இன்டர்நெட்லாம் நிறைய பேர் இருக்குது, நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராஃபிக்ஸ் வந்து, நான் வந்து இப்போ ஒரு டாக்டராக இருந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யாவோட இன்றைக்கி ஒரு மீட்டிங் வேணும்னா ஒரு ஃபோட்டோ வேணும்னா நான் ஐஸ்வர்யாவோட க்ளோஸாக இருந்த கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோமே கூட கிராஃபிக்கில் உருவாக்கலாம். ஸோ ஐஸ்வர்யா எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் மறைஞ்சு கிராஃபிக்கில் உருவாக்கலான்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ அப்படி இருக்கும்போது பேய் இந்த பிசாசு இதோடலாம் க்ளோஸாக இருந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இந்த நெட்டில் பார்க்குறதுலாம் ஒரு சாதாரண விஷயம், ஒரு அனிமேஷன் தெரிஞ்ச ஒரு ஆளால் ஈஸியாக உருவாக்க முடியும். உங்களோட கூட ஒரு பேயை வச்சு ஒரு எடுக்க முடியும். அவனால்
2: இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஒன்று இல்லை ரெண்டாவது கிளைண்ட் இருக்காங்களா?
3: இது ஆஸ் எ தெரப்பிஸ்ட் நாங்கள் இது எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்கிறது கிடையாது. இது அப்பப்போ நாங்கள் கிளைண்ட்ஸை வராங்க பார்க்குறாங்க, அவங்க ட்ரீட் பண்ணுறோம், அவங்க சரிப்படுத்துகிறோம், அதோடு நம்ம மறந்துடுறோமே தவிர அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பிகாஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ணாவே அது வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் மோஸ்ட்லி ஆஸ் எ டெக்னிக்கலாக நாங்கள் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ்ன்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் நிறைய கேசஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பே பிசாஸ் அப்படின்ற படி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி இந்த மாதிரி படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரமுகி பர்டிகுலராக ஆழம் தான் அந்த படங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் பார்த்துட்டு சந்திரமுகி மாதிரியே மாறி வீட்டில் ஆடின கேஸ், ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பாதிச்சு அவன் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சந்திரமுகி மாதிரி வீட்டில் இருந்து ஆட ஆரம்பிச்சிருவான். கேட்டால் நான் சந்திரமுகி வந்துக்கிறேன், நான் பேய் தான், உண்மையில் பேய் தான், என்ன பார்த்து அந்த படமே உருவாக்குனாங்க, என்ன பேஸ் பண்ணி தான், என்ன அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அது நைட் ஆனால் வந்து அந்த படத்தில் வர மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூஜை ரூம் எரிச்சிடுறது, அவங்க வீட்டு பெட்ரூம் எரிச்சிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்க அவங்க ஃபேமிலியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ்னால சமாளிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவனை ட்ரீட் பண்ணி அவனுக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து அவன் சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு நார்மல் பர்சனாகவே அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான்.
2: பற்றி
3: பிரதிபலிப்பு நம்ம வந்து அன்றாட லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள் நமக்கு வந்து சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆன சில சம்பவங்களை சில நேரத்தில் ட்ரீம்ல நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் சரிங்களா. இது ட்ரீம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இது நிறைய இது வந்து ஒரு பெரிய ஸ்டடின்னு கூட சொல்லலாம் இது. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி இப்படி ட்ரீம் வந்தால் இப்படி இம்பாக்ட் ஆகும், இப்படி ட்ரீம் வந்து இப்படி இம்பாக்ட் ஆகும்னு சொல்லி ட்ரீம் அனாலிசிஸ் நிறைய புக்ஸில் நிறைய எழுதியிருக்கிறாங்க. பட் இது ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் நாங்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரதிபலிப்பு அவ்வளோதான். நீங்கள் லைஃப்பில் யாரையோ ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, ஒரு சம்பவம் மறந்துருக்கும், இல்லை ஒன்று கேட்டிருப்பீங்க, அதோட ஷேடோ அதோட ஷேடோ தான் வந்து ஒரு பிக்சரைசேஷனோடு உங்களுக்கு வந்து ட்ரீமில் வந்து வெளிப்படுறது. அது சப்கான்ஷியஸில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சு சில விஷயங்களாக கூட இருக்கலாம் அது. ஸோ அதுதான் ட்ரீம். ஸோ இது வந்து பே கதையாகட்டும், பே ட்ரீம்ஸ் வருதுன்னு சொல்கிறதும் ஆகட்டும், இல்லை சிலருக்கு சாமிகளோட கனவு வருதுன்னு சொல்கிறதாகட்டும், இல்லை சிலருக்கு பாசிட்டிவாக கனவுகள் வரதாகட்டும், சிலருக்கு வேலையை பற்றியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ கனவு வரதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக நம்ம வந்து கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்கள தான். இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு ஜாக்கி ஜான் படம் பார்த்துட்டு நீங்கள் நைட்டு வருதுங்க படுக்கிறீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு சக்தி வந்த மாதிரியும், ஒரு நாலு பேர் நான் திருடன் அடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரீம்ஸ் வரும், நிறைய பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த படத்தோட இம்பேக்ட், அந்த ஜாகிஜன் அவரோட சுறுசுறுப்பாக எல்லாமே ஃபைட் பண்ணார் கொண்டாருன்னும் போது அவரோட இந்த ஹீரோயின் கேரக்டர் தனக்குள்ளே இருந்தால் தான் வந்து எப்படி செயல்படுவேன்றதை அவன் வந்து ஒரு கற்பனையில் பார்க்குறான் அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு பேய் படம் பார்த்துட்டு வந்தால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கமே சரியாக இருக்காது. காரணம் என்னென்னா அதை பற்றி நினச்சி படுக்கிறதுனால ஒரு வேளை படுத்து போனால் கூட அந்த பேய் வந்து தன்னை விரட்டுறதாகவும் தன்னை ஃபாலோ பண்ணுறதாகவும் அந்த கேரக்டர்ஸோட தன்னை வந்து ஒத்து சேர்த்து பார்த்து பயப்படுற ஒரு சம்பவங்கள் நிறைய சம்பவங்களும் இப்படி பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பிரதிபலிப்பு தானே தவிர இது வந்து தூக்கத்தினால நம்ம கனவுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
2: கனவு பலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சில கனவுகள் வந்து எங்களுக்கு பலிச்சிருக்கு, அதெல்லாம் உண்மையா இல்லைன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா?
3: இது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா காக்கா உட்கார பனங்காய் விழுந்த கதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. காக்கா உட்காந்துனால அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த பனங்காய் விழுந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அது உண்மை கிடையாது. அது விழும் நேரத்தில் அந்த காக்கா உட்காந்துது இட்ஸ் குவைட் ஆக்சிடென்டல் அவ்வளோதான் தவிர அதே அடிப்படை தான். இப்போ வந்து இவங்க ட்ரீமில் பார்த்த விஷயத்த அடுத்த நாள் அது நடந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுனா ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஒன்று ரெண்டு கேசஸில் நடந்திருக்கலாம். பட் அதுக்காக வந்து ஒவ்வொரு வாட்டி ட்ரீம் நடக்கிறதெல்லாம் அப்போ நடந்ததுன்னா அப்படின்னு சொல்கிற இந்த கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு இது எல்லாரோட லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு சராசரியான சம்பவம் தான் தேவை. இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப்லாம் இதில் எதுவும் நம்பிக்கைலாம் இதில் இது எதுவுமே கிடையாது.
2: இதுக்கு நிகராக வந்துட்டு இந்த ஜோசியர்கள்லாம் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சரை வந்து நாங்கள் கணிப்போம், நீங்க பிற்காலத்துல எப்படி இருப்பீங்கன்ட்டு நாங்க கணிப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நிஜமாலே அவங்களால கணிக்க முடியுமா, இல்ல அவங்களுக்கு சத்தி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லைன்னா அதுவும் சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு எஃபெக்ட் ஆனதா?
3: இல்ல இது வந்து ஜோசியத்தை பத்தி கேக்குறதுலாம் அது ஒரு சயின்ஸ் அவ்வளோதான். ஸோ அது ஒரு அஸ்ட்ராலஜின்றது, அது ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரு கால்குலேஷன். அது அந்த கால்குலேஷன் அடிப்படையில் அவங்க வந்து இப்போ நாங்கள் சைக்காலஜி படிக்கிற மாதிரி அவங்க அதை படிச்சுட்டு அதை வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஒரு அசியூம் பண்ணிட்டு இப்படி இருந்தால் இந்தந்த கட்டங்கள் இப்படி இருந்ததுன்னா இப்படி இம்பேக்ட் ஆகும், இஸ் ஒன் டைப் ஆஃப் ஒரு கால்குலேஷன், ஒரு சயின்ஸ். அதுவும் ஒரு சயின்ஸ் தான். ஸோ அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கரெக்டாக படித்தவங்க கிட்ட, ஏன்னா அது இப்போ அஸ்ட்ராலஜின்றதும் ஒரு படிப்பாக கூட இருக்குது, பிஎஸ்சி அஸ்ட்ராலஜி இருக்குது, எம்எஸ்சி அஸ்ட்ராலஜிலாம் வந்துடுச்சு, சிலர் பிஹெச்டி அதில் அஸ்ட்ராலஜிலே பிஹெச்டி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அஸ்ட்ராலஜியை நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அந்த சயின்டிஃபிக் மெத்தடாலஜியில் சொல்கிற விஷயங்கள் உண்மை தான். பட் இது சும்மா சிலர் வந்து இந்த ரோடில் கிளி ஜோசியம் பார்க்குறேன், இல்லை கை ஜோசியம் பார்க்குறேன், இல்லை எலி ஜோசியம், இப்போ புது ஜோசின்ற மாதிரிலாம் நிறைய எதுலாம் அனிமல்ஸ் வச்சு அவங்க ஜோசியம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுன்றதுலாம் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயங்கள், இந்த பீச்சிலலாம் பார்க்காதுன்னா ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலான விஷயங்கள். ஏன்னா அங்கே வந்து அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன வயசு பொண்ணா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை லவ் பண்ணலாம், இல்லை ஸ்கூலில் ப்ராப்ளமாக இருக்கலாம், அண்ட் சரி காலேஜில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அடிப்படையில் வந்து அவங்க ஃபேமிலியில் தான் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு ஏஜ்டு பர்சனாக இருந்தால் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இல்லை அவங்க பையனை கல்யாணம் பண்ணணும், லைஃப் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது அவனை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏஜ் க்ரைட்டீரியா வச்சு அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க பேசும்பொழுது ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் கேட்டு அது மூலமாக கணிக்கிறாங்களே தவிர, இதில் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப லோ லெவலில் நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து அந்த அஸ்ட்ராலஜின்ற வார்த்தையை விட்டுட்டு இந்த ஏமாத்து வேலைகளை சில பார்க்குறது வந்து நம்ம வந்து அதை நம்ப வேண்டாம். இது பியூராக சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒன்று தப்பிடு, பட் அது பிளைண்டாக அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம் லைஃப்பில். அதில் கூட சில வந்து தவறான விஷயங்கள், தப்பான விஷயங்கள் யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது சில அதையே நினச்சிட்டு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிற பேஷன்ஸ் நாங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறோம். நாங்கள் அதில் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தப்பான விஷயம் இருந்தால் கூட டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கண்டம் இருக்குது, நீங்கள் நாளைக்கு சாவ போகிறீங்கன்னா கூட நாளைக்கு சாவ போகிறீங்கன்றத டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அது என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாலஜிக்காக உங்களை வந்து எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக அதில் வந்து வெளில கொண்டு வரதுன்னு அந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர, யாராவது உங்களை நீங்கள் நாளைக்கு செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்துறாங்கன்னா அது கமர்ஷியல். ஸோ அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃபை, ரெகுலர் லைஃபை நீங்கள் டேட் பண்ண வேண்டியதான். ஸோ அதனால் அஸ்ட்ராலஜின்றது சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்ககிட்ட நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம், கமர்ஷியலாக பண்ணுறவங்களோ இல்லை பயம் கொடுத்துறவங்களோ அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
1: Small break on MOPCRS 107.8 FM with me, Arjesha, on Nambunga Na Nambadinga.
5: My mother can only see black color. She can't see how beautiful the rainbow is. If only she could see the color like I do.
6: Let people see the color of the world. Join National Eye Donation Day. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: Welcome back to MOP CRS 107.8 FM with me, RJ Anusha. An nambunga ana nambadinga. சைக்கியாட்ரிஸ்ட் தேவராஜ் கிட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: இப்போ இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் வந்துட்டு சும்மா அவங்களுக்கு ஒரு அவங்கள அந்த மாதிரி பயத்துலேருந்து மீட்கிறதுக்கா, இல்லை நிஜமாலே வந்துட்டு இந்த மாதிரிலாம் தேங்காய்லாம் வச்சு பண்ணால் வந்து உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்றதுக்கா?
3: இல்லை, இதுவும் ஒரு வகையான பிலீவ் சிஸ்டம் தான். என்னன்னா, மக்கள் இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறேன், இப்போ இங்கேருந்து காலை சரி போயிட்டு வாங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லை, காலை சரி போயிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் நம்மளை ட்ராவல் பண்ணுது. இப்போ வந்து சாமி வந்து நமக்கு வந்து அருள் கொடுத்து நம்மளை வந்து சரிப்படுத்துறாதுன்றது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும், அந்த நம்பிக்கை, நீங்கள் நம்பிக்கையோட காலை சரி போகிறீங்க, நம்பிக்கையோட சாமி கும்பிட்றீங்க, நம்பிக்கையோட ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த நம்பிக்கை நம்மளை சில நேரங்களை காக்குது. ஸோ அப்போ நம்பிக்கையோட இது போகும்போது நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக மற்ற விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அதனால ப்ராப்ளம் வந்து குறையுது. அதுதான் அடிப்படையில். ஸோ அது அந்த ஒரு செஞ்ச விஷயத்தினால நீங்க வந்து பரிகாரம் செஞ்சதுனால இது சரியாச்சான்னு கேட்டா அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான்.
2: சில பேர் வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு, இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன், இல்ல இந்த மாதிரி இதை நான் முன்னாடி இந்த இடத்த நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்திருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டா ஒருவேளை நான் போன ஜென்மத்துல வந்திருப்பேன் அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வகையான இன்ட்யூஷன் கூட சொல்லலாம். நம்ம வந்து இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க, இட்ஸ் கால்ட் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அந்த மாதிரி இஎஸ்பி பவர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அது முன் ஜென்மம், ஏற்கனவே பார்த்த விஷயங்கள், இல்லை ஏற்கனவே லைஃப்பில் வந்து சாதாரண விஷயம், இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேன், அந்த இடத்த வந்து எனக்கு தெரியும், இந்த நபர் எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு இன்ட்யூஷன், ஒரு இன்ட்யூஷனில் கூட சொல்லலாம். இல்லை இஎஸ்பி பவர் இருக்கும்போது, இஎஸ்பி பவர்னு சொல்கிறோம், அது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லிட்டு, அந்த மாதிரி சில வந்து அந்த மாதிரி சில இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெருசாக வந்து ஆய்வில் வந்து இது சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த இஎஸ்பி பவர் இருக்கிற சில நபர்கள் முன் ஜென்மம், இல்லை நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேன் இது இந்த விஷயத்த வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இப்படிலாம் பேசுனதை நம்ம கேள்விப்படுறோம். சில புக்ஸ்லேயோ இல்லை மேக்சின்ஸ் சில பேப்பர் நியூஸில் பார்க்கணும் சில ஆர்டிக்கலில் அப்படி பார்த்துக்கணும். ஏன் என்னோடய கிளைண்ட்ஸு சில வந்து அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரூவ் பண்ணாத விஷயங்களாக இருக்கிறதுனால இதை வந்து பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம்.
2: ஓகே சார், இப்போ மறுபடியும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு வரும்போது நைட்டு நம்ம தூங்கும் போது யாரோ ஒருத்தரை மேல வந்து நசுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே இது நம்ம போய் அவங்க அம்மாட்ட போய் இதை நான் சொன்னேன்னா நீ நைட்டு சரியா கால் கழுவிட்டு வரல அதனால தான் மேலே ஏதோ ஒன்று ஏறி உட்காந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்வாங்க. நிஜமாலே சைக்காலஜிக்கலா இதெல்லாம் என்னது
3: இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இப்போ நீங்கள் சொன்ன இதே இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மீடியாஸ்க்கு நான் இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் டிவியில் மனம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த மக்கள் டிவியில் மனம் ப்ரோக்ராமில் இதை பற்றி இதே சேம் டாபிக் பற்றி நான் பேசியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக உங்களுக்கு புரியும். இந்த பேய் பிசாஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த அமுக்குவான் பேய், இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அமுக்குவான் பேயின்றது ரொம்ப ஃபேமஸான பேய். ஸோ அது இந்த அமுக்குவான் பேய் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேய்கள் பல விதங்கள் இருக்குது. குழிவாய் பிசாசு, காட்டேரி, ரத்த காட்டேரி, மோகினி, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உண்மை, அடிப்படையில் உண்மை. அதில் இந்த அமுக்குவான் பேயின்றது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணுன்னா இது வந்து சிம்பிளாக சில பீப்புளை டார்கெட் பண்ணி அவங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏறி படுத்துக்கிட்டு அவங்க கழுத்து அழுத்தம், அவங்க வாய அழுத்தம், அவங்க நெஞ்சு பிடிச்ச அழுத்தம், அவங்களால வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டிஸும் அவங்களால பண்ண முடியாது, கத்த முடியாது, பேச முடியாது, அவங்களால கை காலை கூட அசைக்க முடியாது. அப்படியே வந்து ஸ்டன் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், கான்ஷியஸாக யாரோ அழுத்துறாங்கன்றது தெரியும், ஆனால் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. இந்த பேய்கள் எங்கே வாழுது, இந்த அமுக்கான் பேய்கள் எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா இது சராசரியாக பார்த்தீங்கன்னா இதனால் வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இந்த சராசரியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் சாதாரண வீடுங்களில் இந்த எறும்பு பூத்துக்குள்ள, இல்லை இந்த கரப்பம்பூச்சி வாழ்கிற இடங்களில், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கிற அந்த வலையில், இந்த மாதிரி இடங்களில் தான் இது இந்த அமுக்குவான் பேய்கள் வாழுதா சரித்திரம் சொல்லுது. இப்படிலாம் கதை சொல்லணும்னு எனக்கு வந்து ஆசை. சரிங்களா?
2: சரி சார்.
3: ஸோ இப்படிலாம் கதைலாம் பேசணும், நல்லா ஸ்டோரியை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், அமுக்குவான் பேய் பற்றிலாம் அப்படின்லாம் ஆசை. பட் இப்படிலாம் அமுக்குவான் பேயெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பேய்கள்லாம் எதுவுமே இல்லை, அதான் அடிப்படையில் உண்மை. அப்போ எப்படி சார் இது மாதிரி வந்து சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தன்னை அழுத்துறாங்க, கொள்றாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்லீப் பேரலிசிஸ், தூக்க பக்கவாதம் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு என்னென்னா இது உலகளவில் எல்லாருக்குமே இருக்குது, இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. இது நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ஸ்லீப் பேரலிசிஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லீப் பேரலிசிஸ் அடித்தாலே அதில் வந்து ஒரு பேய் வந்து தன்னை வந்து மேலே கொஞ்சம் அழுத்துற மாதிரி தான் ஒரு ஸ்டில்லே இருக்கும், சரிங்களா? ஸோ அது இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பேரலிசிஸ் இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா பேய் அழுத்துற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக பேய் கிடையாது இது. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் இருக்கிற டிசார்டர் இருக்கிற பர்சனுக்கு அவங்களுக்கு லைஃப் டைமில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 times ஆர் 3 times அப்படி இந்த மாதிரி அக்கர் ஆகலாம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க டாக்டர்ஸ்கிட்ட அதெல்லாம் போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சிலருக்கு வந்து ரெக்கரண்டாக அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் இது, இந்த மாதிரி யாரோ அழுத்துறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நியூரலஜிஸ்டியோ இல்லை சைக்கேட்ரிஸ்டியோ இல்லை நியூரோ சைக்கேட்ரிஸ்டியோ யாரையாவது பார்த்து அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இதை சரிப்படுத்திக்கலாம். இது ஸ்லீப் பேரலிசிஸ்னால ஏற்படக்கூடிய விஷயம் தானே தவிர இது பேயினாலேயும் பிசாசினாலேயும் கிடையாது. இதை தான் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் தான் வந்து அமுக்குவான் பேய்னு வச்சுருக்கிறோம்.
2: சார், அப்போ கடைசியாக நீங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைன்றது மொத்தமாகவே ஒரு பொய் அப்படின்னு சொல்கிறீங்களா?
3: நாங்கள் சைக்காலஜிஸ்டாக பேசும்போது பொய் அப்படின்னு சொல்லி ஆகணும், அப்படிதான் உண்மை கூட. ஏன்னா உங்களை ஒன்றும் பயன்படுத்துறதுக்கு ஒன்றாலும் இருக்குன்னு சொல்லலாம், பட் அது அடிப்படையில் அது உண்மை கிடையாது. ஸோ இது மாதிரி பேய் பிசாசுகள் பற்றின்னு சொன்னாலும் சரி, இல்லை இதுமாரி செய்வினை இந்த மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாலும் சரி, எல்லாமே வந்து அடிப்படையில் உண்மையற்றது தான். அதில் உண்மைகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா துடி கூட உண்மைகள் கிடையாது. அப்படி ஒருத்தர் மந்திரம் செஞ்சு ஒருத்தர் அழிக்க முடியுன்ற ஒரு விஷயம் உண்மையிலே இருந்து அது ப்ரூவ்டான ஒரு விஷயமாக இருந்தால் உலகத்தில் வந்து ஒரு பிஸ்னஸில் போட்டி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு பிள்ளை சொன்னே ஏவல் இதாகவும் விட்டு அழிச்சிடலாம் ஈஸியாக. இவங்க அந்த ஃபஸ்ட்டுன்ற பொசிஷனுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஒரு பாலிடிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சோன்சோ ஒரு பர்டிகுலர் கட்சி சார்ந்தவர்கள் இன்னொரு கட்சி சார்ந்தவர்கள் அழிக்கணும்னா இதே மாதிரி ஒரு மூடநம்பிக்கையை அணுகி அதில் ஜெயிச்சுட்டு போயினே இருந்துடலாம். இதுக்கு வந்து வெளியில் போயிட்டு நம்ம வந்து பப்ளிசிட்டி தேர்றதோ இல்லை அவங்கள ஆட் பண்ணுறதோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ இது தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத செலவு கூட ஈஸியாக இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அடிப்படையில் உண்மை கிடையாது. இது வந்து நம்புற சில மூடநம்பிக்கைவாதிகள் இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்டால் கிடைச்சதுன்னு வாங்க. பட் அடிப்படையில் அது பயந்தவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். பட் அடிப்படையில் பயப்படாதவங்களுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது.
2: இந்த மாதிரி மூடநம்பிக்கை அதிகமாக நம்புற மக்கள்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
3: இதில் அடிப்படையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. இது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் அதுவும் வந்து ஒரு விதாண்டாவாதமாக போயிட்டு தான் இருக்கும், இருக்கு இல்லைன்ட்டு. இதுவும் ஒரு வகையான பிலீஃப் சிஸ்டம் தான். கடவுள் இருக்கிறாரா இல்லையன்றது கூட ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். பட் கடவுள் இருக்கிறான்ற ஒரு குரூப் பேசினா அதில் வந்து எதுவும் நெகட்டிவாக எதுவும் இம்பாக்ட் ஆகலை. பட் பேய் இருக்கா இல்லையான்னு பேசினாலோ இந்த சிவனை இருக்கா இல்லையான்னு பேசினா அது நெகட்டிவாக நிறைய இம்பாக்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதுமாரி கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் இருக்குது, நீங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வர போயிட்டே இருக்க வேண்டியது தான் லைஃப்பில். இதுவும் ஒரு நல்ல நம்பிக்கை தான், இதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் சொல்லலாம். என்ன இந்த பேய் மேலே இருக்கிற பயத்தை போக்குறதுக்கு கடவுள் பாசிட்டிவான விஷயங்கள் மேலே நம்பிக்கையை உங்களுக்கு செலுத்திட்டு அந்த அடிப்படையில் நீங்கள் ரன் பண்ணும்பொழுது உங்கள் லைஃப்பில் எந்தவித பதற்றமும் பயமும் இருக்காமல் நீங்கள் வந்து லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம். அதான் சொல்லலாம் பிலீஃப் சிஸ்டம் வந்து ரெண்டு வகை, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். நம்ம நெகட்டிவாக இருக்க வேணாம்னு தான் சொல்கிறோமே தவிர பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த பிலீஃப் சிஸ்டத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது. பட் உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அது வந்து கஷ்டத்தை கொடுக்குமானால் அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி மூடநம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.
2: தேங்க் யூ. இந்த இன்டர்வியூ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கும் சார் நிறைய கருத்து சொன்னார். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: ஸ்மால் பிரேக் ஆன் MOP CRS 107.8 FM வித் மீ ஆர்ஜேஷா ஆன். நம்புங்க ஆனால் நம்பாதீங்க.
7: Hi dude, what's up?
8: Hi man! How are you?
7: I'm great, how are you?
8: I'm totally fine.
7: I heard you met with an accident.
8: Yeah dude, my bike got totally crushed but I was saved. You know why? Because I wore a helmet.
5: You heard what they said, right? So wear helmet and save your life. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: இப்ப வரப்போற செக்மெண்ட்ல நாங்க மக்கள் கிட்ட போய் உங்களுக்கு மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை இருக்கா அத பத்தி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க நம்ம இப்ப கேப்போமா?
1: என் பேர் ஜெயபிரதா. நான் வந்து மூட நம்பிக்கையில வந்து அந்த காலத்திலிருந்து ராவுக்கால ஏமகண்டாலாம் சொல்லுவாங்க, அது மாத்திரம் நல்லா பாப்பேன். ஏன்னா எனக்கும் அது அனுபவத்துல தெரியும், அதனால அது நம்பலாம். அதுக்கப்புறம் இந்த பேய் பிடிக்கிறது அதெல்லாம் சொன்னா நம்ப முடியல, பார்த்தாலும் அது எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியல நம்புற மாதிரி. குறி கேட்கறது அதே மாதிரி தான், நம்ப முடியல. அப்புறம் இந்த நான்வெஜ் வந்து வெளியில டிராவல்ஸ்க்கு எடுத்துன்னு போகும்போது இந்த அடுப்பங்கறி வச்சு எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கும் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். பாதி நம்ப முடியும், ஒரு சிலது வந்து நம்ம நேர்ல பாக்குறதெல்லாம், பாதி வந்து இதெல்லாம் நம்ப முடியல. அதுதான் என்னுடைய கருத்து.
2: என் பெயர் சிவாஜி. எனக்கு மூட நம்பிக்கை எல்லாம் நம்பிக்கை உண்டு. அந்த காலத்துல எங்க பெரியவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் பின்பற்றதுனால எனக்கும் அதே பழக்கம் வந்துச்சு. நாங்க இந்த வெளியே போவோம், ராகு காலம் யமகண்டம் அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி டெத் எல்லாம் எடுக்கும்போது குளிகை காலம் பார்ப்போம் நாங்க. இந்த மாதிரி விடோஸ் எதிர்க்கு வந்தா போக மாட்டோம், இந்த மாதிரி விறகு தலைமையில வச்சு வந்தா போக மாட்டோம், பசுமாடு வந்தா பிரயாணம் செய்வோம். அதே மாதிரி டோபிங்க வந்து அழுக்கு துணி எடுத்துன்னு வந்தா போலான்னு சொல்லுவாங்க. சொல்றது மொத்தம்.
3: என் பேரு ஹரிதா. நானும் எல்லாம் மூட நம்பிக்கையும் கண்டிப்பா பாப்பேன். ராகு காலம் எம் கண்டம் எல்லாம் பாப்பேன். எங்கன்னா வெளியே போமன்னா டைம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே கிளம்புறேன். துணி எதனா திங்ஸ் எதனா வாங்கும் நகை அந்த மாதிரி வாங்கும் போதெல்லாம் எல்லாமே கண்டிப்பா டைம் எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவேன். போன குறுக்க வந்தா திருப்பி வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி அப்புறமா தான் வந்து வெளியே கிளம்புவேன். அப்புறமா எனக்கு கனவு இல்லை, என்ன டெத் அந்த மாதிரி வந்துச்சேன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும்னுட்டு ஒரு பிலீஃப் எனக்கு. அப்புறமா கனவுல வந்து கல்யாணம் அந்த மாதிரி கத்துன்னு ஏதோ டெத் சேட் நியூஸ் எங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பிலீஃப் நான் கண்டிப்பா பார்ப்பேன். வெளியா கிளம்பும் போது டெத்து எதனா எது பார்த்தாலும் எல்லாம் நான் பிலீவ் போடவே எல்லாமே இது பண்ணுவேன்.
4: Hi, I'm Gopesh. I don't believe in the superstitious stuff and all because I don't think it impacts me in any ways. I strongly believe in fate. Whatever is going to happen, it's that no one will be able to know unless and until it impacts you. So I give a shit on all these superstitious beliefs.
5: Hi, this is Anisha, and my thought about superstitious belief is absolutely a big no. It's because I believe in only one superior power, and that is God or any superior power which you could each and everybody believes in. The rest and all, it is like okay, many people say like in a poona kuruka vanda or ketta sagano appala, but I don't believe in all that. What will a five-sensed cat know about all this? So I seriously have no belief in that. And even they say like black dress is a symbol of death, so you shouldn't wear black dress on a wedding, and you should wear black dress on a funeral and all that. But if you go to the north, it is like just the reverse, they wear white dress on a death. So it is like I have no belief in all this. Only one superior power, and that is God. That's it. Thank you.
6: என் பேரு கேயா. எனக்கு ஒரு சில விஷயத்துல தான் வந்து மூல நம்பிக்கைலாம் இருக்குது. லைக் எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கால் தடுக்கினா அந்த செயல் வந்து நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப நம்ம ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் தும்பினாங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இப்ப ரெண்டு தடவை தும்பினாங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பள்ளி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது நடந்துட்டு இருக்கும் போது இந்த பள்ளி வந்து சவுண்ட் போட்டுடுச்சுன்னா நீ கால் வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்பிக்கை இருக்கு மேம். நான் மத்தபடி லைக் ஒரு சில விஷயத்துல மட்டும்தான் நான் நம்புவேன், மத்ததெல்லாம் நம்ப மாட்டேன்.
7: என் பேர் சந்தீப். என்ன பொறுத்திருக்க சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் பாத்தீங்கன்னா நான் பாதி நம்புவேன், பாதி நம்ப மாட்டேன். சிலதெல்லாம் வந்து பழைய காலத்துல இருந்து அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டில இருந்து சொல்லிட்டு வருவாங்க, அது என்ன ரீசன் கூட தெரியாது. சிலதெல்லாம் அப்படியே அப்படியே வரதுதான் நம்ம அப்படியே கேட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூனை குறுக்க வர்றது அபசகனம்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு சொல்ல முடியாது அது என்ன ரீசன்லாம் தெரியாது. ஸோ அதுமாரி நடுவில் நம்ம வீட்டில் வந்து அக்வாரியம் ஏதாச்சும் ஃபிஷ் டேங்க் வளர்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் வாஸ்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து இப்போ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரீசன் எனக்கு ரீசன் தெரியல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஒன்னா வந்து இப்போ உள்ள வந்து நேச்சுரல் லிவிங் பிளான்ட் ஏதாச்சும் லைக் ஃப்ரெஷ் பிளான்ட் இட்ஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் லைக் நேச்சுரல் பிளான்ட் ஏதாச்சும் நமக்கு உள்ள ஏதாச்சும் வாட்டர் பிளான் வச்சிங்கன்னா தட் கிவ்ஸ் அஸ் எனாஃப் ஆக்சிஜன் டு அஸ் ஸோ அந்த மாதிரி டு ப்ரீத் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் சில இதெல்லாம் வந்து ப்ரூவன் சயின்டிஃபிக் ப்ரூவன். இப்போ எலுமிச்சப்பழம் அதெல்லாம் வந்து இட் வில் அப்சர்வ் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இப்போ அதனால தான் இப்போ நம்ம சுற்றி போடுறது அந்த திருஷ்டிலாம் வந்து சில இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபோட்டோகிராஃப் வந்து சின்ன குழந்தைய வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கக்கூடாதுன்னு வாங்க, அது அவங்களோட லைஃபோட லைஃப் ஸ்பேன் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சில இதெல்லாம் அது மாதிரி இருந்திருக்கேன். பட் இப்போலாம் அதெல்லாம் எதுவுமே அருமை சில எல்லாம் கண்டுக்கிறதில்ல, அப்படியே போகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளில போகும்போது வெளிலேருந்து உள்ள வரும்போது எதிர்க்க கிளாஸ் இருக்கும், ஆக்சுவலாக திருஷ்டியெல்லாம் அதுவும் வந்தாலும் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வேற என்ன, அப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். ஆனால் இதில் எனக்கு ஒன் மோர் நான் வந்து இன் பர்சன் நான் ஒன்று பார்த்தது என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட ஒரு ஆண்டி அவங்க வந்து ஆக்சுவலி இறந்து போனவங்க ஒரு குச்சி வச்சுட்டு ஆக்சுவலாக ஒரு குச்சால சாக்பீஸ் சம்திங் இல்லை ஒன் ருபி காயின் வச்சு அவங்க ஆக்சுவலாக அவங்க அந்த ஆவியை வந்து அவங்களோட உடம்புல அவங்க வச்சு ஆக்சுவலாக பேச மாட்டாங்க. ஸோ தே வில் பாயிண்ட் இட் வாட் தே நீடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் வரைவாங்க, கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நம்ம பேசுவோம், அவங்க வந்து என்ன வேணுன்றத சொல்லுவாங்க. ஸோ தே வில் டிமாண்ட் வாட் தே வாண்ட். ஸோ நம்ம அவங்க கேட்குறதுக்கு கொடுக்கணும், கொடுக்கலனா கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போவோம். நான் இன்பர்சனாக நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ் பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்ராட்லாம் வந்து தேர் ஆர், பட் இங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் இட்ஸ் பட் இட்ஸ் ப்ரூவ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில நம்பிக்கை நம்பி தான் ஆகணும். நம்ம இல்லைன்னாலும் நம்பிக்கை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.
0: எல்லாம் பயம். இப்ப இருக்கிற காலத்துல கூட எல்லாரும் மூட நம்பிக்கை நம்புறாங்க. பள்ளி விழுந்தா கெட்டது, உனக்கு ஒரு காலை போச்சுன்னா கெட்டது, வீட்ல இருந்து கிளம்பும்போது தும்பினா கெட்டது, வீட்ல இருந்து போகும்போது இடிச்சுனா கெட்டது, இது கெட்டது அது கெட்டது. அப்பப்பப்பப்பா இது ஏங்க, வீட்டுல சாயங்கால நேரத்தை கூட தலை வாரிக்க கூடாது, வெள்ளிக்கிழமைக்கு முடி கட் பண்ண கூடாது, இது அதுன்னு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க. இத பத்தி பேசுறதுக்காக நம்மளோட ஒரு காலர் இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட கேக்கலாம். நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். நீங்க மூட நம்பிக்கை பத்தி என்ன சொல்றீங்க, உங்களோட கருத்து என்ன?
8: மூட நம்பிக்கையை பத்தி நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோங்க. ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா நீங்க போக கூடாது.
0: அது ஏன் அப்படின்னு?
8: அது வந்து பூனை குறுக்க வந்தா அது வந்து நீங்க வந்து ஏதோ காரியம் உங்களோட காரியம் கெட்டு போகும்னு ஒரு மூட நம்பிக்கை.
0: அதான் ஏன் நம்புறீங்க பாட்டி?
8: அது நம்பிதாமா ஆகணும், அது மாதிரி நடக்காது, அதனால நம்பிதாமா ஆகணும்.
0: சரி, வேற ஏதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்குங்களா?
8: மூட நம்பிக்கை வேற இருக்கு. யாராவது இந்த மாதிரி அழுதுண்டு தலை விரிச்சு போட்டுட்டு வந்தான்னா அவளுக்கு நேரம் போக கூடாது. அழுகுறலோட தலை விரிச்சு போட்டு வந்தா அவளோட போக கூடாது, அதுக்கு நேரம் போக கூடாது.
0: இந்த மூட நம்பிக்கைலாம் உங்களுக்கு யாரு சொன்னாங்க?
8: என்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லி இருக்காங்க, அதை நாங்க பின்பற்றோம்.
0: இதை நீங்க உங்க பேரம் பேத்தி கூட சொல்லுவீங்களா?
8: தாராளமா சொல்லுவோம், இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு.
0: இந்த காலத்துல அவங்க நம்புறாங்களா இல்லையா?
8: நம்புறாங்க, எங்க பையன் நம்புறாரு.
0: இல்ல அவங்களோட பொண்ணு பசங்க உங்க பேரம் பேத்திங்களா நம்புறாங்களா இல்லையா?
8: என் பேரங்கிட்ட சொன்னா கூட அவனும் நம்புறான். மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் தலை தேய்ச்சி குளிக்கணும், மித்த நாளில் தலை தேய்ச்சி குளிக்கக்கூடாது, பொம்மை நாட்டி வெள்ளி செவ்வாய் குளிக்கணும், புதன்கிழமை தான் ஆம்பளை பையன் சனிக்கிழமை குளிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கேன்.
0: பாருங்க, இப்போ இருக்குல்ல நீங்கள் சொன்னீங்களே, பூனை குறுக்கால போகிறது, அப்புறம் தலை விரிச்சுட்டு வெளில வீட்டு விட்டு வாசலில் போகிறது,
9: அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி உங்க பேச்சு மீறி போறவங்களுக்கு இந்த மாதிரி தான் விளைவுகள் நடக்கிறதா?
8: நடக்கிறது.
9: அது என்னன்னு சொல்ல முடியுமா?
8: நடக்கிறது. சில பேருக்கு வண்டியில போனா ஆக்சிடென்ட் ஆறுது.
9: வேற ஏதானு?
8: சில பேர் கீழே விழுந்து கைகால முறிச்சுக்கிறா. போகும்போது சொன்னமுன்னா தண்ணி குடிச்சிட்டு போகணும், அதை கேட்க மாட்டேங்கிறா. சரிக்கு விழுந்தா செஞ்சானா தண்ணி குடிச்சிட்டு போகணும், உள்ள வந்து இதை பார்த்துட்டு போகணும், துளசிய பார்த்துட்டு போகணும்.
9: உங்களுக்கு இந்த மாதிரி ஏதான இன்சிடென்ட் நடந்திருக்காய்?
8: ஆயிருக்கு. போகாதேன்னு சொல்லும் போது கீழே விழுந்து காலில் அடிபட்டுருக்கு.
9: இது கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லுமா? உங்களுக்கு நீங்களே ஏதாவது கேட்காம இருந்து இந்த மாதிரி ஆயில, உங்க பேரம் பேத்தி யாரான்னு கேட்காம இருந்து இந்த மாதிரி ஆயிருக்கா?
8: எங்க பையனுக்கு நான் சொன்னேன், இப்போதைக்கு கீழே இறங்கி போகாத, சட்டையெல்லாம் போட்டுருக்க, கீழே விழுந்துடுவேன்னு. கேட்கல, கேட்காத போனான். காலில் அடிபட்டு ரத்த காயம் பட்டு வந்தான்.
9: நீங்க எப்படி இது சொல்லலாம் இதனால்தான் வந்திருக்கு அப்படின்னு? இது வேற ஏதாவது கூட
8: எனக்கு மனசுல தோன்றது சொல்றேன், அவ்வளவுதான்.
9: அதுக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம்?
8: அந்த சம்பந்தம் இருக்கு. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். வெளியில போகும்போது சில பேரோட கண்ணுகள் நல்ல கண்ணா இருக்காது, திருஷ்டி போடும், அதெல்லாம் இருக்கிறது.
9: இப்போ இந்த திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது என்ன? அது இது வரைக்கும் நம்பலாமா இல்ல அது சும்மாவா?
8: திருஷ்டி சுத்தி போடுறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு இதனாலதான் செய்யறோம், ஆனா அது மூட நம்பிக்கை கிடையாது. அது கடவுளுடைய இதுங்கிறதுனால நம்ம உப்பு மிளகெல்லாம் சுத்தி போட்டா, மிளகா உப்பு இத கடுகு இதெல்லாம் போட்டு மண் எடுத்து சுத்தி போட்டா அவளுக்கு உள்ள திருஷ்டி களைஞ்சி போடுது. அந்த திருஷ்டி வந்து நம்மளை இது பண்ணும், பெரிவாளா இருக்கிறதுனால சுத்தி போடணும்.
9: உங்க வயசு என்ன பாட்டி?
8: 68.
9: அப்போல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதான இன்சிடென்ட் நடந்ததுன்னா அது நீங்க எங்க நேயர்கள் கிட்ட சொல்ல முடியுமா?
8: சொல்ல முடியுமே. நான் வெறி காலம்பரா ஒரு நாள் பால் வாங்க போயிட்டு இருந்தேன்.
9: சொல்லுங்க.
8: ஒரு நாள் நான் வெடிகாலம்பரை பால் வாங்க போயிட்டு இருந்தேன்.
9: சரி.
8: அப்ப எனக்கு நேரா ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்து தலைய விரிச்சு போட்டிருந்து என் கையில என்னமோ குடுக்கறதுக்கு வந்தா.
9: சரி.
8: நான் வாங்காத அவளை தட்டி விட்டுட்டு போயிட்டேன்.
9: சரி.
8: ஆனா அது உடனே அதனோட எஃபெக்ட் வந்து நெத்தியில வீவுதி இருந்ததுனால அவளால ஒன்னும் பண்ண முடியல.
9: சரி.
8: அதனால இருந்தாலும் கொஞ்சம் எஃபெக்ட் எனக்கு ஆச்சு.
9: ஓகே.
8: அன்னைக்கு யார பார்த்தாலும் கொலை பண்ணணும்னு தோணிது.
9: ஐயோ,
8: அவ்வளவு பெரிய பயங்கரம் ஆச்சு.
9: உங்களுக்கு 68 வயசு ஆயிடுச்சு பாட்டி.
8: ஆமா.
9: இந்த மூட நம்பிக்கையை பத்தி நீங்க எங்களோட நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
8: நேயருக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது வந்து மூட நம்பிக்கை கூடாதுதான். இருந்தாலும் நீங்க வந்து அதை அனுசரித்து போனெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி நல்லா இருக்கலாம். தெரிவா பேச கேட்டு நல்லா இருக்கு.
9: ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட பேசி உங்ககிட்ட இருந்து கருத்துலாம் தெரிஞ்சினது. நன்றி பாட்டி.
8: ஓகே, தேங்க் யூ பா.
9: தேங்க் யூ.
8: ஆல் தி பெஸ்ட்.
9: தேங்க் யூ. இப்போ நம்ம கூட செகண்ட் காலர் இருக்காங்க. நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேரு சார்?
10: என் பேரு வந்து சீனிவாச பெருமாள். கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆனால் அதையே மூலத்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. இவ்வளவோ பழமைகள் இருக்கின்றன தமிழில். அடி உதவினாலும் அண்ணன் உதவ மாட்டார்கள் என்று சொல்வார்கள் அக்காலத்தில். அதே இன்றைய காலத்தில் அதை அடித்தால், குச்சியை வைத்து அடித்தால்தான் அண்ணன் தம்பியை மதிக்கக்கூடாது என்று சொல்றார்கள். அப்படி இல்லை. அடி என்பது திருவடி. திருவடியை நம்பினால் அண்ணன் தம்பியும் மதிக்க மாட்டார்கள் என்று அர்த்தம். அந்த பழமையை மாற்றி இவனுக்கு இந்த காலத்து மக்களுக்கு தகுந்தார்போது மாற்றி கொண்டார்கள். இந்த மூட பழக்கம் இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பழமொழியை அர்த்தமற்றதாக ஆக்கி விடுகிறார்கள். பழைய புலி அப்படிம்பார்கள். பழம்புலியை பழைய புலி என்று மாற்றி விட்டார்கள். பழம்புலி அதில் உள்ள சக்திகள் அவ்வளவு ரொம்ப அதிகமான சக்திகள் உடையது. அதை பழைய புலி என்று மாற்றிவிட்டார்கள். திருமண சடங்குகளை எடுத்தால் ஒரு அர்த்தத்துடன் செய்யப்பட வேண்டிய காரியங்களை நாம் அர்த்தமற்றதாக அறிந்து கொள்ளாமல் கல்யாண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் ஒவ்வொன்றையும் நாம் மூலத்தனம் என்கிறோம். ஒரு மந்திரமும் காலி கட்டும் போது கொடுக்கக்கூடிய மந்திரமும் அவ்வளவு அபிரதமானது. அருந்ததியை பார்த்து கால் மெட்டி போடுவார்கள். அருந்ததி அவ்வளவு பவித்திரமான ஒரு பெண். அந்த காலத்தில் கற்பு கரிசி என்றே சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. அது ஏன் காமிக்கிறார்கள், அது ஏன் வெட்டி போட வேண்டும், அதை காரணத்து ஏன் வெட்டி போட வேண்டும்
9: என்றிருக்கிறார்கள்.
10: அது அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த மூட பழக்க வழக்கம் சொல்றார்கள். அது நல்ல பழக்க வழக்கமே. மூட பழக்க வழக்கம் என்பது சில குலத்தோர்கள் அந்த காலத்தில் பெரியோர்கள் திருவடியை ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்றார்கள். யாருக்குமே தெரியாது ஏன் இக்காலத்து குழந்தைகள் பெரியோருக்கு மதிப்பை தருவதில்லை. இது ஒரு மூடப்பழக்கம். ஏன் நான் காலில் விழ வேண்டும், ஏன் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்கிறார்கள். ஆசீர்வாதம் என்பது நாம் தொடும் போது, பெரியவர்கள் திருவடி தொடும் போது அவர்கள் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே உதிக்கும். ஆசீர்வதிக்கும் போது நல்ல எண்ணங்களால் ஆசீர்வதிக்கப்படும்

வந்து தெய்வத்தின் பெயரை கொண்டு தெய்வத்தின் பெயரை கொண்டு குளத்தை பிரித்து அதில் குளிர்காயும் மக்களுக்கு முதலப்பழக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர் அடிமையாக ஆட்சி செய்தவர்கள் பலர். அந்த மூடப்பழக்க வழக்கங்கள் பிராமின்ஸ், சூத்ரன், வைசியா, சத்திரியன் என்று பிரித்தார்கள். சில குழப்பம் என்ன பண்ணுவார்கள், கடவுளின் பெயரால் உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்து மூடப்பழக்க வழக்கத்தை உண்டாக்கி சாஸ்திரம் என்ற சொல்லினால் அடிமைப்படுத்தி விட்டார்கள். அதனால் வரக்கூடியது மூடப்பழக்கம். மூடப்பழக்கத்தால் வருவது சினம், பாதிக்கப்பட்டோர் மூடப்பழக்கத்திலும் பாதிக்கப்பட்டோர் சினம் அடைவது இயற்கையே. எனக்கு மூட நம்பிக்கையில் ஒருபொழுதும்

0: சும்மா மருமக புள்ள நல்லா எஸ்ட் இது இது இபில இருந்தாருமா. அவரு வந்துமா காலையில ஆபீஸ்க்கு போறது போயிட்டாருமா. மாமூலா டெய்லி போற மாதிரி போனாருமா. ராவு காலம் அதுல போய் திருப்பிமா ஆக்சிடென்ட் ஆயி போச்சுமா. அப்போலதான் இருந்துட்டு அப்புறம் அவங்க கொஞ்சம் நம்ம இருந்துட்டு அவரு நம்ம காப்பாற்ற முடியலம்மா. அது எங்களுக்கு அப்போத்திலிருந்துமா ரொம்ப இதுமா. ராவு காலம் எம் கண்ட போனாக்கா நாங்க வெளியவே போக மாட்டோம்மா. அந்த மாதிரி எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவதுமா நாங்க காலையிலமா 3 மணிக்கு சாமி போய் இது பண்றோமா, ஜபம் பண்றதோ தியானம் பண்றதோ. அதனாலமா எங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்குதுமா. இதுவும் நாங்கெல்லாம் காலையில 3 மணிக்கு எழுந்து சாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் வச்சு எல்லாம் பண்ணிட்டுமா எங்களுக்கு நல்லதுதான் நடக்குதுமா. எங்க பேர பையனுக்கும் வெங்கடேஸ்வரால சீட்டு கட்சிதோ எங்க பேத்திக்குமா எங்க பெரிய பேத்திக்கு நல்ல மாப்பிள்ள கல்யாணம் பண்ணோம். எங்களுக்கு அதனால நல்ல நம்பிக்கைமா சாமி இருக்கிறாரு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் அது பத்தி நல்லா சொல்ல சொன்னாக்க நல்லா.
1: உங்களுக்கே அந்த மாதிரிதான் நடந்திருக்கா மூட நம்பிக்கை நம்பாம?
0: நாங்க அதமா எங்க போனாக்கும் நல்லபடியாவே நாங்க நினைக்காத மாதிரி அன்னைக்கு நல்லாவே நடக்கும். அதனால காலையில நாங்க கும்பிட்ற பிரம்மோத்த காணோம்னு சொல்லுவாங்க. அந்த இதுல சாமி கும்பிட்றதுனால அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வந்துமா என்ன ஏது வந்தா கூடமா ரொம்பன்றதும் கம்மியா போயிடும். எந்த எந்த இதுவும் இருக்காது. நல்லாவே இருக்கும். நல்லா இருக்குது. நாங்க ஃபேமிலி பசங்கோ பேத்திங்கோ பேரமாருங்க எல்லாம் நல்லபடியா இருக்கிறோம். அதனால கடவுள் இருக்கிறாரு.
1: பேய் பத்தி எல்லாம் நம்புவீங்க? பேய் இருக்கா இல்லையா?
0: பேய் பத்தி எல்லாம் நாங்க நம்ப இல்லம்மா. பேய் அது நாங்க சாமி கும்பிடுறதுனாலமா அது எங்க கிட்ட எதுவுமே இருக்காது. நாங்க அது பத்தி கூட நாங்க நினைக்கிறது இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி பேய் இருக்குதுன்னு கூட தெரியாதுமா. கடவுளை பத்தி கேக்குறீங்கன்னாக்க நல்லா தெரியும்.
1: பூனை குறுக்கால போகிறது இல்ல பள்ளி மேல விழுது அத பத்தி எல்லாம்
0: பள்ளி மேல விழுந்தாக்க நிஜமாவேமா அது அது எங்க நடக்குதோ அது அந்த அந்த மாதிரி நடக்குது. எனக்கே நடந்துச்சுமா. எனக்கு ஒரு வாட்டி தலையில உண்டுச்சுமா அன்னைக்கு பாருமா எனக்கு ஒரு கண்டமே. அதே நான் காலையில சாமி கும்பிடுறதுனால அது தவிரிச்சு புடவை மட்டுக்கும் பத்திக்குச்சு. அடுப்புல புடவை மட்டுக்கும் பத்திச்சு அதனால ஒண்ணு இல்லை. அந்த மாதிரி இருக்குதுமா நடக்குதுமா வள்ளி சாஸ்திரம் நடக்குது. இயற்கையே நடந்துச்சு அந்த மாதிரி.
1: ரொம்ப நன்றிமா.
0: ஏ சரிமா தேங்க்ஸ்மா.
1: தேங்க்யூ. இப்போ நம்ம கூட 4th காலர் இருக்காங்க. ஹலோ சார்.
2: சொல்லுங்கம்மா.
1: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேரு?
2: என் பேர் சிவாஜி ரெட்டி.
1: ஓகே சார். நீங்க மூட நம்பிக்கைனா என்ன நினைக்கிறீங்க?
2: மூட நம்பிக்கைன்றது நமக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நம்ம மூதோதையர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதா. நம்ம சரௌண்டிங்ஸ்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வச்சுதான் நம்ம மூட நம்பிக்கையை பத்தி நம்ம இது பண்ணிக்கிறோம்.
1: சரி.
2: ரெண்டாவது நம்ம பெரியவங்க நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வெளியே போகும்போது ராவு காலத்துல போவேணா இந்த வேலை ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் நாங்க அதை அப்படி அதை பின்பற்றோம்.
1: அப்போ உங்க குழந்தைங்களுக்கும் அதை நீங்க சொல்லி தருவீங்க?
2: ஒரு சிலது மட்டும் சொல்லி கொடுப்போம். எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அந்த அவ்வளவு பிலீஃப் இப்ப எங்க இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல பசங்க ஏத்துக்கிறது இப்ப கிடையாது. ஏதோ ஒரு சிலது மட்டும் சொல்றோம். இந்த கார்ல போகும்போது அந்த டைம்ல வேணாம். ஏன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்திருக்கிறது தான் பெரியவங்க நமக்கு சொல்றாங்க.
1: இப்போ நீங்க இப்ப கூட வெளியில எங்கயாவது கிளம்புறப்போ தடுக்கி விழுந்துட்டா வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்புவீங்களா?
2: தண்ணி வக்காது தண்ணி குடிச்சிட்டு தான் போனோம் அப்படின்றத ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: அது நீங்க ஃபாலோ பண்றீங்களா?
2: கண்டிப்பா ஃபாலோ பண்றோம்மா. வெளியே போகும்போது அதை தடுக்கூடாது. கார் கீழே விழுந்தாலும் ஒரு நிமிஷம் உக்காந்து தான் போக சொல்லுவாங்க. நாங்க அது கண்டிப்பா அதை நாங்க ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி நிறைய இந்த வெளியே நம்ம வெளியே போகும்போது ஒரு சிலர் வந்தா வேணாம் போக வேணாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்தாங்க. இப்ப அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்ல. நம்ம ஜெனரேஷன்ல அந்த காலத்துல நம்ம சொல்லி கொடுத்தாங்க.
1: ஓகே சார்.
2: இப்ப இந்த நேரத்துல வந்து நாங்க அதெல்லாம் இது விட்டு இல்ல. முக்கியமானது மட்டும் இந்த ராவு காலம் எம்எங்கத்துல போறது அதெல்லாம் வந்து இந்த போல குறுக்க போனா வேணாம்னு சொல்லுவாங்க.
1: ஓகே.
2: நான் போகும்போது கால் தடுக்கணும் அதுன்றது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கிறது தொட்டு தான் அவங்களே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் மீறி நம்ம போனாலும் ஏதோ அந்த போற வேலை ஆவறது இல்லம்மா. எங்க எங்க எங்களை பொறுத்த வரைக்கும்
1: அப்போ உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் மூட நம்பிக்கைகளை நீங்க நம்புறீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா?
2: 60% to 70% நான் கண்டிப்பா நம்புறேன்.
1: உங்க லைஃப்ல ஏதாவது

0: நடந்திருக்கா அந்த மாதிரி? ஓகே சார், தேங்க் யூ சோ மச் சார்.
1: இப்போ நம்ம கூட ஃபிஃப்த் காலர் இருக்காங்க.
2: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன?
3: என் பேர் ரேணுகா.
2: உங்களுக்கு மூட நம்பிக்கையில நம்பிக்கை இருக்கா?
3: நம்பிக்கை மூட நம்பிக்கையில நம்பிக்கை தாங்க, எல்லாரும் நம்பிக்கை இருக்கு. மூட நம்பிக்கை நம்ம இது பண்ண முடியாது. நம்மளோட மனசுக்கு எது தோணுதோ அந்த இதை வந்து நம்பிக்கை பண்ணிக்கணும்.
2: ஓகே, இப்போ நீங்க வீட்டுக்கு வெளியில போகும்போது பூனை கிராஸ் பண்ணி போறது இல்லைன்னா வந்துட்டு வெளில போகும்போது தும்மிட்டா அதை நீங்க என்ன எடுத்துப்பீங்க?
3: அதை ஒரு நாங்கள் ஒரு கெட்ட சவனமா எடுத்துக்குவோம். நாங்க இது நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம திரும்பக்க வந்து உட்கார்ந்து இது பண்ணுவோம்.
2: அது ஏன்
3: போன வழியில ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதை நினைச்சிட்டு போவோம். அது சக்சஸ்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னாக்க நம்ம அதனால ஏதாவது தரங்கள் ஆயிடுச்சு மனசு நம்ம சேர்த்து வேண்டியதுதான்.
2: சில பேர் கருப்பு கலர் ட்ரெஸ் வந்துட்டு பர்த்டேக்கு எடுத்து கொடுக்க கூடாது இல்லைன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போட்டுட்டு போக கூடாதுன்றாங்க, அது ஏன் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: ஆமா, ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா மங்களகரமா இருக்கணும்னு நம்ம வந்து இது பண்ற. கருப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு அதாவது ஒரு கெட்டதுக்காக வேண்டி இது ஒண்ணு வேண்டாம் நம்ம, அதாவது கடைசியா ஒரு பொருளை நம்ம கடைசி இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னாக்கா அந்த கருப்பை நம்ம கொடுக்கலாம். அதனால தான் ஒருத்தருக்கு பர்த்டேக்கு கருப்பு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவன் அதோட கடைசி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்களை வந்து அவங்க மனசுல தோணும். என்ன இப்படி நம்ம கருப்பு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு. அதனால கருப்பு ஒரு நல்ல விசேஷத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ ஒரு பர்த்டேக்கோ போடுறது ஒரு சவனம் கெட்ட சவனமா இல்ல அவங்க மனசுல கூட அது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம்.
2: இந்த சாமியார்கிட்ட போயிட்டு குறி சொல்றது ஐ மீன் கேக்குறது அதெல்லாம் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்றதுனால நல்லது நடக்குதா?
3: அவங்க வந்து நம்ம கடவுள்கிட்ட போய் சாமி நம்ம சாமியை வந்து கும்பிடும் போது ஒருத்தர் நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னா அது கடவுளோட வார்த்தையை நம்ம அது எடுத்துக்கலாம். அதை அது அவங்க மனசுக்கு பொறுத்து தான் அது. அது நல்லது சொன்னா பரவாயில்ல, கெட்டது சொல்லும் போது நம்ம மனசு கஷ்டமாகும். ஆனா அது கடவுளா சொன்ன மாதிரி ஒரு கோவில்ல போய் நம்ம கேட்கும் போது கடவுள்கிட்ட கும்பிட்டு இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் ஒருத்தர் சொல்லும் போது அது கடவுள் அந்த தெய்வமே நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நம்ம மனசுல அது தோணும். அது
2: சரி, உங்களுக்கு ஏதாவது சொந்தமா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
3: எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும் நான் போய் எதுவும் இது பண்ணது இல்லை. ஆனா கோயில்ல கேட்பேன் நானு, தெய்வத்திட்ட கேட்டுதான் எந்த ஒரு இதுவும் கோயில போய் எந்த ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது முதல்ல போய் தெய்வத்திட்ட கேட்டுட்டு சாமிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் செய்வேன். செய்யறது எல்லாமே நல்லபடியா நடக்கும், எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு.
2: உங்க அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: எங்க அம்மா வேட்டி கோயில்ல போகும்போது யாரோ ஒரு அம்மா வந்து ஒரு வயதானவங்க ஒரு வார்த்தை ஒரு கெட்ட ஒரு வார்த்தையா உன்னோட ஆயுள் இவ்வளவு நாள்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க மனசுல அதையே நினைச்சு நினைச்சு நினைச்சு அவங்க ஒரு பயத்திலேயே கரெக்டா. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு இதாகல, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சுதான் அவங்க இறந்தது. ஆனா அதையே மனசுலயே அவங்களுக்கு ஒரு பயமே வந்துச்சு, நம்ம கோயில் போன இடத்துல இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
2: சரி, இது வரைக்கும் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
3: தேங்க்ஸ்
4: Small break on MOP CRS 107.8 FM with me, Archesha, on Nambunga Na Nambadinga.
5: I wish I had a better computer. I wish I had a new cell phone.
6: I wish I could go to school. I wish I didn't have to. I wish I had a home.
0: 26,000 to 30,000 children die each day due to poverty. Make a wish that really counts. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்க ஃபேவரட் ஷோ, நம்புங்க ஆனா நம்பாதீங்க. வித் மீ உங்க ஆர்ஜே ஹர்ஷிதா. இப்ப நான் உங்ககிட்ட மூட நம்பிக்கைகளை பத்தி சில ஃபேக்ட்ஸ் பகிர்ந்துக்க போறேன். மக்கள் வந்து விலங்குகளை வச்சு நிறைய மூட நம்பிக்கைகள் அவங்கள உருவாக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வீட்டில் எறும்புகள் அங்க எங்க ஓடிட்டே இருந்துச்சுன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா கெட்ட வானிலை அப்படின்னு நம்புறாங்க மக்கள். அதே மாதிரி எறும்பு வந்து நம்ம வீட்டில் கூடு கட்டினா வரப்போற நாட்கள்ல நிறைய பணம் வரும் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா பணம் வரும்னு சொல்லுவாங்க. வருஷத்துல பாக்குற முதல் பட்டாம்பூச்சி வெள்ளையா இருந்தா அந்த வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு கருப்பு பூனை நீங்க வெளியில போகும்போது குறுக்க போயிடுச்சுன்னா அது வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வெளியில போகும்போது ஒரு அண்டங்காக்காவை பார்த்தா அது கெட்டதுன்னு சொல்றாங்க, ரெண்டு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா நல்லதுன்னு சொல்றாங்க, மூணு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா உடம்புக்கு நல்லது அப்படின்றாங்க, நாலு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா பணம் நிறைய வரும்னு சொல்றாங்க, அஞ்சு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா உடல்நிலை சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆறு அண்டங்காக்காவை சேர்த்து பார்த்தா அது உசுருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விலங்கு தவளை. இப்போ தவளை வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா அது நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம்னு நம்புறாங்க. அதே மாதிரி ஒரு செத்து போன எலிய தூக்கி போட்டாங்கன்னா அதே டைரக்ஷன்ல தான் காத்து பறக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அடுத்ததா மக்கள் மூட நம்பிக்கைய உடம்பு அதோட உறுப்புகளை வச்சு நம்புறாங்க. வெள்ளிக்கிழமையில அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேல நம்ம நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். காது பெருசா இருக்கிறவங்களுக்கு இசை ஞானம் அதிகமா இருக்கும்னு நம்புறாங்க. மூக்கு ஒல்லியா இருந்தா அவங்க ரொம்ப பொறாம பிடிச்சவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிளி மூக்கு இருந்தா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு பொறை ஏறிடுச்சு இல்லனா விக்கல் வந்துச்சுன்னா யாரோ அவங்கள நினைக்கிறாங்க இல்லனா திட்டுறாங்கன்னு அர்த்தம். கொட்டாவி விடும்போது வாய மூடாம இருந்தா உள்ளுக்குள்ள கெட்ட சோல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்ததா பிரியா உங்ககிட்ட மூட நம்பிக்கைகளுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பத்தி சொல்ல போறேன்.
2: இப்போ இத்தனை மூட நம்பிக்கைகளை கேட்டீங்க, ஆனா இதெல்லாம் வந்து எப்படி வந்தது அப்படின்ட்டு யாருக்காவது தெரியுமா? உங்க பாட்டிங்க எல்லார்டையும் கேட்டாலும் இவங்க சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதோட உண்மையான காரணம் என்ன? ஒரு 3 இல்ல 4 பத்தி கேட்போம். முதல்ல 6 மணிக்கு மேல நகம் வெட்டக்கூடாது, முடி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஏன் தெரியுமா? அந்த காலத்துல இரவுல மின்சாரம் இல்லாத நேரத்துல முடி வெட்டினாலோ இல்ல நகம் வெட்டினாலோ வீட்டுக்குள்ள இருக்கும் போது தெரியாது, உங்க சாப்பாடுலயோ இல்ல கால்லயோ குத்திரும் இல்ல சாப்பாடுல விழுந்துரும். அதனால நைட்ல வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத காலப்போக்கில் வந்து நைட்ல வந்து முடி வெட்டாதீங்க, நகை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் ஆமைகளை வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான காரணம் என்னன்னா அந்த ஆமைய குறிப்பிடல இருக்கிற ஆமைகள் அறியாமை, தீயாமை, பொய்யாமைன்ற பல பல ஆமைகள் இருக்கு. அந்த ஆமைகளை தான் வந்து நம்ம முன்னோர்கள் அதை குறிப்பிட்டிருக்காங்க. கோயில் போகும்போது எல்லாரும் கோயிலுக்கு வெளியில செருப்பு கழட்டி வச்சுட்டு போறோம். அது ஏன் யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அந்த காலத்துல வந்து கோயில்லாம் கோயிலோட சுற்று இடத்தெல்லாம் கல் கல்லா இருக்கும். அந்த கல்கள் மேல நம்ம நடக்கும் போது நம்ம காலுக்கு வந்துட்டு நேச்சுரல் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கோயில் போகும்போது நம்ம காலுக்கு வந்து நல்ல மெதமா இருக்கிறதுனால செருப்பை வந்து வெளியில கழட்டி வச்சுட்டு போக சொல்லுவாங்க. அடுத்து ரொம்ப அதிகமா சொல்ற ஒரு மூட நம்பிக்கை, பூனை குறுக்கால போனா நீங்க நினைக்கிற காரியம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்னா அந்த காலத்துல காடுகள் அதிகமா இருந்தது, அதனால பெரிய பெரிய விலங்குகள் இருந்தது. அப்போ அந்த விலங்குகள் பூனைய தாக்கிட்டு வரும்போது நீங்க எதிர்க்க போனா அந்த விலங்குகள் உங்களை தாக்குற வாய்ப்புண்டு. அதனால பூனை குறுக்கால போனா நீங்க போகாதீங்க, உங்களோட செய்யற விஷயம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு மூட நம்பிக்கைக்கும் ஒரு காரணம் வைத்துதான் அதை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சு செஞ்சா அது நம்பிக்கை, தெரியாம செஞ்சா மூட நம்பிக்கை.
4: இத்தனை நேரம் நம்ம ஒரு டிராமா கேட்டோம், சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் தேவராஜ் பேசினாரு, நிறைய பொதுமக்கள் பேசினதோட அவங்களோட கருத்தெல்லாம் கேட்டோம். ஸோ என்னோட கருத்து என்னன்னா, நம்ம வந்து நிறைய படிக்கிறோம், ஸோ ஒரு மூட நம்பிக்கையில போய் எதுலேயும் விழக்கூடாது. ஸோ எதா இருந்தாலும் வந்து பிராக்டிக்கலா யோசிச்சு செய்யணும். சும்மா ஒரு பூனை குறுக்க போகுதுங்கிறதுக்காக அந்த பூனையை நம்ம குறை சொல்ல முடியாது, அதனால பூனையே இல்லாமல் ஆக்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலா யோசிச்சு நடந்துக்கோங்க. இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுஷா.

MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM. You're listening to MOP 107.8. It's

அச்சமில்லை, இனி வாழ்வில் பயத்தை முறியடிப்போம். இது MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ், அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்தியிலும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க.

0: ஹாய், நான் உங்கள் மிமி ஆனந்த். யூஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல

குட்டீஸ், இது MOPFM இன் கதை நேரம் பகுதி. இன்னைக்கு சிறுவர்களுக்கான எழுத்தாளர் விழியன் அவர்களுடைய கதையை சொல்ல போறேன். நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. கதை கேட்கலாமா? கதை நேரம் 1. கதையோட தலைப்பு, என் பேரு என்ன. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ரொம்ப காலம்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. எவ்வளவு முன்னாடினா, யாருக்குமே பேரு வைக்காத காலத்துக்கு முன்னாடி. எந்த மிருகத்துக்கும், பறவைக்கும், பூச்சிகளுக்கும், மரங்களுக்கும், பழங்களுக்கும், எந்த விலங்குக்குமே எந்த பேருமே வைக்கல. எல்லாரும் எப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. நீள் கழுத்து மிருகமே, கருப்பு பறவையே, வெள்ளை பறவையே, வண்ண வண்ண நிறம் கொண்ட பூச்சியே, இப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சிரமம்தான் பேரு இல்லாம. அப்பதான் அந்த மலை மேல இருந்து அந்த பெரியவர் இறங்கி வந்தார். தலை முழுக்க வெள்ளை முடி, பெரிய தாடி, சிரிச்ச முகம். அவர் முதுகுல ஒரு பெரிய பை சுமந்துகிட்டு வந்தார். அந்த பையில என்ன இருந்துச்சு தெரியுமா? பெயர்கள். ஆமா, பெயர்கள் தான் இருந்துச்சு. மிருகங்களுக்கும், விலங்குகளுக்கும், செடி கொடி மரங்களுக்கும், பறவைகளுக்கும் வைக்க வேண்டிய பெயர்கள். யானை, பூனை, சிங்கம், ரோஜா, புறா, காகம், கோழி, வாத்து, பாம்பு, பருந்து, நாய், ஓநாய், நரி, புலி என அந்த பை முழுக்க பெயர்கள் தான் இருந்தது. அந்த பையை எடுத்துக்கிட்டு வர ரொம்பவே சிரமப்பட்டார். எதிரில் ஒரு மிருகம் வந்தது. வினோதமாக இருந்த பெரியவரை பார்த்து, என்ன விஷயம் பெரியவரே, பையில் என்ன இருக்கு என கேட்டது. அதுவா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பெயர்கள் இந்த பையில இருக்கு என்றார். நீண்ட தும்பிக்கை வைத்திருந்த அந்த மிருகம், எனக்கு ஒரு பெயரை முதலில் தாங்க என்றது. கையை பையிற்குள் விட்டு ஒரு பெயரை எடுத்தார். யானை என இருந்தது. ஆஹா, எனக்கு இந்த பெயர் ரொம்ப பிடிச்சிருக்கு பெரியவரே என சந்தோஷத்தில் குதிச்சது. இனி எல்லாரும் என யானைன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே ஓடியது. இந்த சத்தத்தை கேட்ட மற்ற காட்டு மிருகங்கள் எல்லாம் அந்த தாத்தாவிடம் ஓடி வந்தன. எங்களுக்கும் பெயர் தாங்க, எங்களுக்கும் பெயர் தாங்கன்னு கேட்டாங்க. அந்த நெரிசலில் இருந்து பெரியவரை காப்பாற்றி ஒரு சின்ன குன்றின் மீது நிற்க வைத்தது ஒரு மிருகம். அமைதி, அமைதி, எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வாங்க. பெரியவர் நிறைய பெயர்கள் வச்சிருக்கார், பொறுமையா வாங்கன்னு தலைவன் போல செயல்பட்டது அந்த மிருகம். அதை கேட்ட காட்டு மிருகங்களும் விலங்குகளும் சரியென ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்தாங்க. அது நீண்ட வரிசையா இருந்தது. காட்டினுடைய எல்லை வரை நீளமாக இருந்தது. அவங்களும் அந்த பெயர்களை பார்த்து சந்தோஷம் அடைந்தனர். நீளமான கழுத்தை உடைய மிருகத்திற்கு ஒட்டக சிவிங்கி என பெயர் வந்தது. குட்டியா வெள்ளையா இருந்த விலங்கிற்கு முயல் என பெயர் வந்தது. மீசை வச்ச அந்த விலங்கிற்கு பூனை என பெயர் வந்தது. ஹையா, என் பேரு நரி என ஓடியது நரி. இப்படி எல்லா மிருகத்துக்கும் விலங்குக்கும் பெயர் கிடைச்சது. சரி, வரிசை முடிஞ்சதுன்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லா பறவைகளும் வந்துடுச்சு. பறவைகள் எல்லாம் வரிசையில் நின்றது. பறவைக்கு எல்லாம் பையில் இருந்து பெயர் கிடைச்சது. டக்குன்னு பார்த்தா எல்லா மரம் செடியும் வரிசையா நின்னுகிட்டு இருந்துச்சு. பெயர்களை கொடுத்து விட்டு அந்த தாத்தா எச்சரித்தார், செடிகளே, மரங்களே, இனி நீங்க அந்தந்த இடத்துலயே இருக்கணும், இப்படி எல்லாம் நகர்ந்து வரக்கூடாதுன்னு சொன்னாரு. சரி சரி என இலைகளை ஆட்டியபடி செடிகளும் மரங்களும் நகர்ந்தன. கடைசியா இருந்தது அந்த தாத்தாவும் தலைவனும் தான். நீ எனக்கு நிறையவே உதவி செய்து விட்டாய், நீதான் இனி இந்த காட்டுக்கு ராஜா. சரி சரி, உனக்கான பெயரை எடுத்துக்கோ வா என பையை நீட்டினார் அந்த தாத்தா. உள்ளே ஒரே ஒரு பெயர் தான் இருந்தது. அது சிங்கம். அருமையான பெயர். நன்றி பெரியவரே என்றது சிங்கம். ஆமாம் பெரியவரே, உங்க பெயர் என்ன என கேட்டது சிங்கம். அப்போதுதான் அந்த பெரியவருக்கும் புரிந்தது, தனக்கு இன்னும் பெயரே இல்லை என்று. பையில் இருந்து பெயர் எடுக்கலாம் என கைவிட்டால் பைக்குள் பெயரே இல்லை. ஆமாம், சிங்கம் தான் கடைசியாக உள்ளே இருந்த பெயர். ஒரு நிமிடம் சிங்கத்தை உற்று பார்த்தார். எங்கே தன்னுடைய பெயரை பறித்து கொள்ள போகிறார் என்ற பயத்தோடு ஓடிவிட்டது அந்த சிங்கம். அடுத்த வினாடி சிங்கம் அங்கு இல்லை, அது காணாமல் போய்விட்டது. சோர்ந்து உட்கார்ந்த பெரியவர் அருகே ஒரு குட்டி மான் வந்தது. என்னாச்சு என கேட்டு முழு கதையையும் கேட்டது. அட, உங்களுக்கு பெயர் வேணுமா, நான் வைக்கிறேன்னு அந்த குட்டி மான் மணலையா ஏதோ ஒரு பெயரை சொல்லுச்சு. அது என்ன பெயர் தெரியுமா? குயாங்கிடியாங்கி. ஹையா என பெயர் குயாங்கிடியாகி. என் பெயர் குயாங்கிடியாங்கின்னு அந்த மலை மேல ஓடி போனாரு அந்த பெரியவர். அதுக்கப்புறம் அவரை காணவே காணோம். அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கலையா.

இருக்காங்க. அப்ப வந்து நம்மளுடைய சிவனும் பார்வதியும் மேல இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களாம். சிவனும் பார்வதியும் கீழே நடக்கிற ஒவ்வொரு காட்சியும் உட்காந்து உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி கேக்குறாங்களாம், கீழே எல்லாருமே இப்படி கங்கை கரையில குளிச்சா பாவம் போவோம்னா, அப்ப எல்லாருமே சொர்க்கத்துல வந்து இருப்பாங்கல்ல, அப்ப இடமே இருக்காதே சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிவன் வந்து எல்லாருமே வந்து சொர்க்கத்துல வர முடியாது, அதை நம்பி குளிக்கிறாங்க பத்தியா, அந்த பாவம் போகும்னு நம்புறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துல இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்வதிக்கு உடனே சந்தேகம், யார் நம்புறா யார் நம்பலன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே சிவனும் சொல்றாரு, சரி வா நீயும் நானும் ஒரு தாத்தா பாட்டியா கீழே போய் ஒரு சின்ன டிராமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்றாரா. அவருடைய திருவிளையாடல இதுவும் ஒண்ணு. கீழே வந்து என்ன பண்றாரு, சிவனும் பார்வதியும் கீழே போறாங்க பூலோகத்துக்கு. கீழே என்ன, கங்கை கரைக்கு போயிட்டு தாத்தா பாட்டியாரு, தாத்தா வந்து சிவன் பாட்டி வந்து பார்வதி. போ தாத்தா பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா, கங்கை கரையில போய் குளிக்கிறதுக்கு போறாங்களாம். அப்போ பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க, தாத்தா போய் குளிக்கிறதுக்கு போறாரு. அப்ப தாத்தா வந்து கங்கை கரையில அடிச்சுட்டு போயிடுறாராம். அப்ப பாட்டி என்ன பண்ணுவாங்க, தாத்தா போறாரு காப்பாத்தணும் இல்லையா, அதனால கத்துவாங்க, யாராவது காப்பாத்துங்க என் புருஷனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கத்திட்டே இருந்தாங்களாம். கத்தின உடனே பார்த்தோன்னே உன்னை உங்களை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர், உங்க அம்மா அப்பா மாதிரி நாலு பேர் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணோம், உதவி கேட்கறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கதை சொன்னாருன்னு சொன்னல ஒரு பண்டிதர், அவர் வந்து வராரு. பண்டிதர் போய் அந்த தாத்தாவை காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்போ பாட்டி சொல்றாங்க, நீங்க அவரை போய் காப்பாத்தணும்னா நீங்க எந்த பாவமும் செஞ்சிருக்க கூடாது, அப்பதான் அவரை காப்பாற்ற முடியும், இல்லைனா அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த பண்டிதருக்கே அவர் மேல நம்பிக்கை இல்லை, நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், அவரை போய் நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்றுறாரு. தாத்தாவும் அங்கேயே இருக்காரு, பாட்டியும் கத்திட்டே இருக்காங்க, யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க. அங்க இருக்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் உதவி செய்ய வராங்க, ஆனா இந்த பாட்டி சொல்ற ஒரு காரணத்தினால யாராலுமே ஹெல்ப் பண்ண கூட முடியாம இருக்காங்க. அப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு இளம் சிங்கம் ஒன்று வருதான், அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, என் புருஷன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டாரு, யாராவது அவரை போய் காப்பாற்றணும், ஆனால் ஒன்று எந்த பாவமும் செய்யாமல் இருந்தால் தான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த இளஞ்சிங்கம், உங்களை மாதிரி ஒரு குழந்தை ஒரு பையன் என்ன சொன்னான்னா, இப்போதான் இந்த பண்டிதர் பேசுனதை நான் கேட்டேன், எந்த எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் இந்த கங்கை கரையில் குளித்தா எல்லா பாவமும் போயிடும் சொன்னாங்க, அதனால் இப்போ நான் போய் அந்த கங்கை கரையில் முழுகி எழுந்துக்கிறேன், என் பாவெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நான் போய் உங்கள் புருஷனை காப்பாற்றி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். உடனே என்ன பண்ணுறான் அந்த பையன், போயிட்டு தண்ணியில் முழுகி நனைஞ்சிட்டு வந்துட்டு என் பாவெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ போய் என் தாத்தாவை போய் காப்பாற்றி கொண்டு வந்தானான். அந்த தாத்தா பாட்டி யார், தாத்தா வந்து சிவபெருமான், பாட்டி வந்து பார்வதி. உடனே என்ன பண்றாங்க, அந்த பையனுக்கு காட்சி தராங்க. ஏ அவன் நம்பனா, கங்கை கரையில குளிச்சா பாவம் போகும் சொன்னதை அவன் நம்பனா, ஆனா மீதி யாரும் நம்பல, புராணம் படிச்ச பண்டிதரே நம்பல, ஆனா அந்த பையன் மட்டும்தான் நம்பனா. அப்போ அந்த பையனுக்கு அந்த சிவபெருமானும் அந்த பார்வதி தேவியும் காட்சி தந்தாங்க. காட்சி தந்தாங்கன்னா முன்னாடி வந்து நின்னாங்க. அப்போ சொன்னாங்க, நீ இந்த கங்கை கரையில நம்பி குளிச்சனால, புராணத்தை நம்பினதுனால நீ வந்து சொர்க்கத்தையே அடைவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து இவனும் சரின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்பனா மட்டும்தான் எல்லாமே நல்லதா நடக்கும், உன்னை நீ நம்பணும், எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்லிட்டு. அப்போ சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி, நீ நம்பி இந்த கங்கை கரையில குளிச்சனால உன்னுடைய பாவம் எல்லாம் போகி நீ சொர்க்கத்தையே போய் அடைவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் அங்கிருந்து மறைஞ்சிடறாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களை நீங்க நம்பணும், நம்பனாதான் எல்லாமே நல்லதா நடக்கும். இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு காம்படிஷன்ல போய் சேரீங்கன்னா இது நம்ம டெய்லி நடக்கிற விஷயம், அது வந்து புராண கதை மாதிரி. ஸோ புராண கதை வந்து உங்க வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தி பாருங்க. இப்போ ஏதோ ஒரு போட்டி இருக்குன்னா போய் அதுல பேர் கொடுக்கணும், பேர் கொடுத்து நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியும், நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும், அப்பதான் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஸோ அதனால வந்து உங்களை நீங்க முதல்ல நம்புங்க, நம்புறவங்க வந்து என்னைக்குமே கெடுவதில்லை. ஸோ நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லி உங்கள் அஸ்வினி விடை பெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெரு

0: நேற்று என்பது கையில் இல்லை, நாளை என்பது பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் நிச்சயம் உண்டு என்ற வரிகளோட இந்த நிகழ்ச்சியை ஏண்டா ஆரம்பிக்கிறேன் தானே யோசிக்கிறீங்க? அடா ஆமாங்க, சரியாதாங்க சொல்லியிருக்காங்க. நேத்துக்குன்னு கடந்த காலத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, நாளைக்குன்னு எதிர்காலத்தை நோக்கி நிறைய பிளான் போட்டு எவ்வளவோ திட்டங்கள் வச்சிருந்தாலும் அழையா விருந்தாளி மாதிரி கொரோனா வந்து நம்ம எதிர்காலத்தையே கேள்விக்குறியா மாத்திருச்சு. ஆனா இந்த கொரோனா வந்ததோ வந்தது, ஊர்ல எல்லாரும் டாக்டர் ஆயிட்டாங்க, மெசேஜும் வாட்ஸ்அப்பும் பிரிஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு. எத்தனை இன்னல்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை வதந்திகள். எனவே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த கொரோனா குறித்த ஒரு சிறப்பு நேர்காணல் தான் கேட்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் உங்க ஆர்ஜே கார்த்திகா, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னுமே ஒரு தீர்வு தெரியாத தொடர் புதிரா இருக்கிற இந்த கொரோனா நோய் குறித்த கூடுதல் தகவல்களுடன் இந்தியன் மெடிசன் சொல்ற நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளான சித்தா, ஆயுர்வேதா போன்ற மருத்துவ முறைகள்ல கொரோனா பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது குறித்து நம்மிடம் பகிர நம்மோடு இணைந்திருப்பது யார்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டை அரசு ஆயுர்வேத மருத்துவமனையோட துணை மருத்துவ அலுவலர் மற்றும் விஸ்வநாத் ஆயுர்வேதிக் மருத்துவமனையோட நிறுவனர், 25 ஆண்டுகளா இந்த ஆயுர்வேத மருத்துவத்துறையில பணியாற்றும் திரு டாக்டர் ஹரிஹரன் அவர்களை தான் நம்மோட இணைப்புல இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: COVID-19 கூறப்படும் இந்த கொரோனா வைரஸோட பேசிக் சிம்டம்ஸ் என்னென்ன? சாதாரண தொண்டவலி காய்ச்சலுக்கும் கொரோனா அறிகுறிகளுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு சார்?
1: COVID-19 அப்படிங்கறது வந்து ஒரு வைரஸ் உருவாகக்கூடிய ஒரு காய்ச்சல். சாதாரணமா நம்ம வந்து ஃப்ளூ காய்ச்சல் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கூட வைரஸ்னால உருவாகக்கூடியதுதான். ஆனா இந்த ஒரு கொரோனா வைரஸ் அப்படிங்கறது COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் ஆனது கொரோனாவினுடைய ஒரு புதிய வடிவம். இது வந்து 2019 தான் வந்து சைனால வந்து பறவைகள்லையும் விலங்கினத்திலையும் கண்டுபிடிச்சாங்க, அதிலிருந்து மனிதர்களுக்கு பரவிச்சு. இது மற்ற காய்ச்சலுடைய அறிகுறிகள்லேருந்து வேறுபடுறது என்னன்னா, இது வரும்போது சாதாரண ஜலதோஷம் சளி காய்ச்சல் வரும்போது வர மாதிரி தான் வரும். ஆனா ஒரு 4-5 நாட்களுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் வலி, தொண்டை வலி, மயக்கம், அதே போல மூச்சுத்திணறல். மூச்சுத்திணறல்னு சொன்னா வந்து மிக அதிகமாக மூச்சுத்திணறல், நிமோனியா மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு ஆக்சிஜனுடைய அளவு மிகவும் அதிகமாக குறைந்து அந்த நோயாளி நம்ம உடனடியாக மருத்துவம் செய்யலை அப்படின்னாக்கா அவர் வந்து மரணத்தை தழுவுவது நிச்சயம். எனவே வந்து இந்த கொரோனா வைரஸ் என்பது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதி தீவிர ஒரு வைரஸ். எனவே தான் மற்ற சாதாரண காய்ச்சலாக நம்ம இதை கருத முடியாது.
0: சோ சார், கொரோனாவால பாதிக்கப்பட்ட குறிப்பிட்ட பர்சன்ட் ஆஃப் மக்கள் எந்தவித ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காம தானாகவே கொரோனா கியூர் ஆயிருக்குன்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கா?
1: பொதுவாகவே நமக்கு வந்து நம்முடைய உடல்ல வந்து ரத்தத்துல நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள்னு சொல்லி ரெண்டு விதமான அணுக்கள் தான் ரத்தத்துல மெயினா இருக்கு. இந்த வெள்ளை அணுக்கள் வந்து அதனுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, ஃபேகோசைட்டோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்கிருமியோ அல்லது ஏதாவது ஒரு நோய் தொற்றோ உடலுக்கு வரும்போது ஒரு வைரஸாக இருக்கட்டும் ஒரு பாக்டீரியா இருக்கட்டும், அது வந்து நம்ம உடம்பில் இல்லாத ஒரு புரதத்தினால் ஆனது. அது அது உள்ளே வரும்போது அதற்கு எதிராக நம்முடைய உடலே வந்து ஒரு ஆன்டிபாடி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு அணுக்களை உருவாக்கிவிடும். அந்த எதிர்ப்பு அணுக்கள், எதிர்ப்பு பொருள், ரசாயன பொருளானது என்ன செய்யும்னாக்கா, இந்த வைரஸை போய் இல்லைனா பாக்டீரியாவை அந்த புரதத்தை வந்து சுற்றி அதை அழித்து விடும். அதனால இயற்கையாகவே மனிதர்களுக்கு எல்லாருக்கும் வந்து, மனிதர்கள் இல்லை எல்லா உயிரினங்களுக்குமே வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதன் மூலமாக ஒரு சாதாரணமாக ஒரு நோய் தொற்று ஏற்பட்டது, அவர்களுக்கு உடலில் வந்து நல்ல வலிமை இருந்தது, அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா, அவர்களுக்கு பெரிய அறிகுறிகளே இல்லாமல் இந்த கொரோனா தொற்றும் மற்ற சாதாரண கிருமிகளைப் போலவே அழிந்துவிடும். அவர்கள் நோயிலிருந்து மருந்துகள் எதுவுமே இல்லாமல் கூட அவங்க வந்து அதிலிருந்து குணமாகி விடுவாங்க. ஆனால் பலவீனமானவங்க, ரெண்டாவது இந்த நோய் கிருமியினுடைய அதி தீவிரமடைந்த நிலையில் அவர்கள் இந்த நோய் எதிர்ப்பாற்றல் இருந்தாலும் கூட நோயினுடைய தீவிரத்தன்மைக்கு ஆளாகிறார்கள்.
0: சார், இப்போ தனியார் மருத்துவமனைகள்லயுமே அரசு மருத்துவமனைக்கு இணையா நிறைய கேசஸ் இருக்கு. சோ தனியார் மருத்துவமனையில குடுக்கற ட்ரீட்மெண்ட்க்கும் அரசு மருத்துவமனையில குடுக்கற ட்ரீட்மெண்ட்க்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா?
1: நிச்சயமாக இந்த கேள்வி நல்ல கேள்விதான். ஆனா வந்து அது வெளி நபர்களுடைய பார்வைக்கு அப்படி இருக்கு. ஆனால் நம்முடைய அரசாங்கமானது தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் தனியார் மருத்துவமனைகளால் செய்ய முடியாத அளவுக்கு பல்வேறு விஷயங்களை இந்த கொரோனாவுடைய தடுப்புக்கு கையாண்டு இருக்கிறது. பல்வேறு விதமான மிகவும் அதிக செலவு விரயம் ஏற்படக்கூடிய அளவுக்குள்ள பரிசோதனைகளை கூட இந்த கொரோனா நோயாளிகளுக்கு அரசு மருத்துவமனைகளில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய அனுபவத்தில் நிறைய தனியார் மருத்துவமனைகளில் இறுதி கட்டத்தில் நோயாளியை காப்பாற்ற முடியாமல் அவர்கள் அரசு மருத்துவமனையில் உள்ள உயர்ரக சிகிச்சைக்காக அங்கே பரிந்துரைக்கிறார்கள். எனவே அரசு மருத்துவமனைகளில் அனைத்து விதமான பரிசோதனைகளும் மற்றும் சிகிச்சை வசதிகளும் இந்த கொரோனா நோயை பொறுத்தவரை அதிகப்படியாகவே உள்ளது. இதுதான் உண்மை.
0: சார், சில குடிநீர் கஷாயங்கள்லாம் குடிச்சா கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும், இது வராம கூட தடுக்க முடியும்னு ஒரு செய்திகள்லாம் வருதே, அது உண்மையா சார்?
1: இந்திய மருத்துவ முறையில் வந்து இன்று நேற்றல்ல, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய மண்ணின் மருத்துவமாக திகழும் ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் எல்லாம் வந்து இந்த மண்ணில் தோன்றி நவீன அறிவியல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே வந்து நம்முடைய மனித இனத்தை தாக்கிய பல்வேறு விதமான நோய்களை எல்லாம் வந்து எதிர்த்து காத்து வந்திருக்கிறது, மனித சமுதாயத்தை காத்திருக்கிறது. கடந்த 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து நவீன மருத்துவம்ங்கிறது நமக்கு வந்தது. அதுக்கு முன்னாடியே, இந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்முடைய குலத்தையும் நம்முடைய மண்ணையும் காத்தது வந்து இந்திய மருத்துவம் தான். அதுல வந்து பல்வேறு விதமான மருந்துகளும் பல்வேறு விதமான நம்முடைய கோட்பாடுகள், வாழ்க்கை கோட்பாடுகள், நாம் என்னெல்லாம் உணவுகள்லாம் உண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும், நோய் அணுகா விதிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மருந்துகளும் சரி, நோய் எதிகா அணுகா விதிமுறைகளும் சரி, நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து உடம்புக்கு ஏற்படுத்திவிடும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மருந்துகள் தான் இந்த குடிநீர்கள், பல்வேறு விதமான அட்வொகேசிஸ், ஆயுஷ் மருத்துவத்தில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அட்வொகேசிஸ் எல்லாம் வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை உடலில் ஏற்படுத்தி இந்த நோயிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள வசதியாக நமக்கு இருக்கிறது. அதைத்தான் இந்த மூலிகை குடிநீர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு நிறைய பலன்களை தந்திருக்கிறது.
0: சார், ஆயுர்வேத முறையில கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ரெக்கவரி ரேட் வந்து எத்தனை விழுக்காடுகள் இருந்திருக்கு?
1: அதாவது இந்த கொரோனா தொடங்கினபடியே மார்ச் மாசம் ஆரம்பத்துல நாங்க வந்து அரசாங்கத்தின் மூலமாக, எங்களுக்கு வந்து இந்த கொரோனா எப்படி பரவும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது, இருந்தாலும் மத்திய அரசினுடைய ஆயுஷ் துறையிலிருந்து ஒரு 3000 மருத்துவர்களுக்கு, அரசாங்க மருத்துவர்கள் அதே போல சில தனியார் மருத்துவர்கள் எல்லாருக்கும், ஆயுஷ் துறையை சேர்ந்த மருத்துவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி எல்லாம் நம்ம இருக்க போறோம், இனி வரக்கூடிய போர்க்கால அடிப்படையில் நம்ம வந்து இந்த கோவிட் வார் ஃப்ரண்ட், அதுல வந்து நம்ம வந்து கோவிட் வாரியர்ஸா நம்ம வந்து எப்படி வந்து வேலை செய்யணும், எப்படி எல்லாம் நம்ம வந்து சந்திக்க போறோம் ஒரு இன்னலை அப்படிங்கறத தெரியாததுக்கு முன்னாடியே எங்களை எல்லாம் வந்து அதுக்கு வந்து தயார்படுத்தினாங்க. அந்த சமயத்தில் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புவது என்னன்னா, நானும் அதில் வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் ட்ரைனராக வந்து ஐ டுக் த ட்ரைனிங், ஆன்லைன் ட்ரைனிங் எடுத்தேன். அப்புறம் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிற இந்திய மருத்துவத்துறையை சேர்ந்த மருத்துவர்களுக்கும், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் எல்லாருக்கும் அந்த எங்களுக்கு கிடைச்ச ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் அவங்களுக்கும் கொடுத்து எல்லாரையும் தயார்படுத்தினோம். அப்போ ஒவ்வொரு வீடாக சென்று நாங்கள் வந்து நோய் வந்து வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கெல்லாம், குவாரண்டைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் மருந்துகளை கொடுத்து அவர்களுக்கு ஹெல்த் டிப்ஸும், ஏற்கனவே வந்து ஆயுஷ் அட்வொகேசிஸ்ன்னு சொல்லி சிலதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க. இப்போ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு நம்முடைய வீட்டு மருத்துவ குறிப்பு என்னென்னா, நம்ம என்ன செய்வோம்னா மஞ்சள் போட்டு பால் குடிப்போம் ராத்திரி. ஸோ அது வந்து மிகவும் பலன் தரக்கூடிய விஷயம். இது மாதிரி பல்வேறு அட்வொகேசிஸ்லாம் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி இதெல்லாம் ஒவ்வொரு நோயாளிகளுக்கும், நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு, ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு, சில அறிகுறிகள் இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் நேராக வந்து நாங்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களுக்கு மருந்துகளையும் கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனையும் கொடுத்து அவர்கள் எப்படி அவர்களை தற்காத்து கொள்வது என்ற வழிமுறைகள் எல்லாம் நாங்கள் கூறி எல்லாரையும் தயார்படுத்தினோம். இதை வந்து அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் மூலமாக நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய ஆயுர்வேத மருந்துகளை எல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து தயார்படுத்தினோம் எல்லாரையும். அதில் முக்கியமாக சொல்லப்போனால், தமிழக அரசு வந்து வரலாற்று சிறப்புமிக்க முக்கிய விஷயமாக ஒரு ஆரோக்கியம் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வந்து தனியாக ஒரு அரசு ஆணையின் மூலமாக வெளியிட்டது. அதில் வந்து 5 விதமான மருந்துகள், அதை இனங்கண்டு அந்த 5 மருந்துகளையும் வந்து வழங்கி அதை பொதுமக்களுக்கும், நோய் வாய்ப்பட்டவர்களுக்கும், நோய் இல்லாதவர்களுக்கும், சில சில அறிகுறிகள் இருக்கிறவர்களுக்கும் வந்து அதை கொடுக்க சொன்னாங்க. அது வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கும் சரி, அதே மாதிரி சிறு சிறு நோய் ஏற்பட்டவர்களுக்கும், சில அறிகுறிகள் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கும், அல்லது நல்ல காய்ச்சல், தொண்டை வலி, ஜலதோஷம், உடல் வலி, இந்த போன்ற பல்வேறு விதமான அறிகுறிகள் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கும் கூட அதை சென்று சேர்ப்பதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்டது. அது குறிப்பிடப்பட முடியாத சொல்லக்கூடிய மருந்துகள் என்னன்னா, ஒரு இந்துகாந்தம் கஷாயம் என்று ஒரு மருந்து. இந்த இந்துகாந்தம் கஷாயங்கிறத பத்தி சர்வதேச அளவில் வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அது நோய் எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடியது, அதே மாதிரி வைரஸ் கிருமிகளை எல்லாம் வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை படைத்தது என்று ஆய்வுகள் மூலமாக நிரூபித்த மருந்து. அதே போல தசமூல கடுத்தரயம் கஷாயம் என்ற ஒரு மருந்து மற்றும் வியாக்ரியாதி கஷாயம் என்ற மருந்து, இந்த மூன்று கஷாயங்களும் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்காகவும் நோயுற்றவர்களுக்காகவும் வழங்க வேண்டி கொடுத்தார்கள். மேலும் அகஸ்திய ரசாயனம் என்று சொல்லக்கூடிய ஒரு லேகியமும், கூஷ்மாண்ட ரசாயனம் என்று சொல்லக்கூடிய ஒரு லேகியமும் கூட அந்த ஆரோக்கியம் என்ற பிட்டகத்தில் அடங்கி இருந்தது. இந்த அகஸ்திய ரசாயனம் என்ற ஒரு மருந்து தொண்டு தொட்டு எத்தனையோ வருடங்களாக நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவ பயிற்சியில் வந்து நாங்கள் வந்து மெடிக்கல் பிராக்டிஸில் எவ்வளோ நோயாளிகளுக்கு கொடுத்துருக்கோம். சாதாரண சளியை முதல் கொண்டு கிரானிக் ஆஸ்மா பேஷண்ட் வரைக்கும் வந்து ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு மருந்து. அதே மாதிரி கூஷ்மாண்ட ரசாயனம் என்று சொல்லக்கூடிய லேகியமானது சிறு குழந்தைகள் முதல் சிறு பிராயத்தினருக்கு உடல் வலு இல்லை, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லை அப்படின்னாக்கா அவர்களுக்கு நோய் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த மாதிரி ஒரு 5 விதமான ஆயுர்வேத மருந்துகளை அவர்கள் வழங்கினார்கள். இது போறாமல் சுதர்சன மாத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை வந்து நாங்கள் எல்லா விதமான காய்ச்சல்களுக்கும் கொடுப்போம். அதில் வந்து வைரஸ் காய்ச்சலுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு என்ன காரணமும் தெரியாத வரக்கூடிய காய்ச்சல்கள், விஷ காய்ச்சல்கள் போன்றவற்றிற்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்தாக அதை எல்லா விதமான மருந்துகளுடன் சேர்த்து கொடுக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை கொடுக்கும்போது காய்ச்சல், தலைவலி, உடல் வலி போன்ற அனைத்தும் வந்து இந்த சுதர்சன மாத்திரையில் வந்து சரியான தீர்வாக அமைந்தது.
0: சார், இப்ப இந்தியன் மெடிசின்ஸ் சொல்றப்போ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி எல்லாமே ஒன்றா செயல்படுற நிலையில ஆயுர்வேதத்தோட தனித்தன்மை என்ன, அதோட தனித்தன்மை குறிப்பா கொரோனா ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன இருந்திருக்குன்னு சொல்ல முடியுமா சார்?
1: பொதுவாகவே வந்து ஆயுர்வேத மருத்துவம் என்பது நம்முடைய இந்திய நாட்டின் மிகவும் தொன்மையான ஒரு மருத்துவம். அது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய மண்ணில் தோன்றியது என்று சொல்லவே முடியாது. ஏனென்றால் இதனுடைய அடிப்படை பாடங்களை பார்க்கும்போது பிரம்மா ஸ்மிருத் ஆயுஷோ வேதம் என்று சொல்கிறார்கள். அதாவது நம்மை இந்த பிரபஞ்சத்தை படைத்த பிரம்மன் மனிதகுலம் நன்றாக இருக்க வேண்டும், நோயினுடையிலிருந்து பிணிகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவருடைய ஞானத்திலிருந்து இதை எடுத்து தந்தருளினார் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே அவ்வளவு தொன்மையான ஒரு மருத்துவமாக ஆயுர்வேதம் இருக்கிறது. ரெண்டாவது, ஆயுர்வேத மருத்துவத்தில் அனைத்து நோய்களுக்கும் வெரி வெல் டாக்குமெண்டட் எவிடென்ஷியல் ஒரு சயின்ஸாக ஆயுர்வேதம் இருக்கிறது. ஏனென்றால் தொற்று நோய்களுக்கு, தொற்றா நோய்களுக்கு, மேலும் வந்து ஒவ்வொரு சீசனலாக வரக்கூடிய நோய்களுக்கு, இன்று பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம நோய் தடுப்பு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும், அப்படியே நோய் வந்தால் நோயிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்ற பல்வேறு கோட்பாடுகளையும் நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷல் மெடிசின்ஸ், இப்போ நான் சொன்னேன் வந்து சுதர்சன மாத்திரைன்னு சொன்னேன், சுதர்சன மாத்திரைன்னு சொல்லக்கூடியது வந்து ஆயுர்வேதத்தில் மட்டும்தான் இருக்குது. 53 விதமான மூலிகைகள் அதில் இருக்குது. எல்லா விதமான காய்ச்சலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மகா சுதர்சனவடின்னு ஒரு மருந்து இருக்கு. அதில் வந்து சுதர்சன மாத்திரையுடைய சேர்ந்து பெலடோனா சிங்கோனா பட்டையும் சேர்ந்தது தான் வந்து மகா சுதர்சன மாத்திரை. இந்த மகா சுதர்சன மாத்திரை வந்து அனைத்து வைரஸ் காய்ச்சல்களுக்கும் மிகச்சிறந்த மருந்து என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மருந்து. எனவே பல்வேறு விதமான ஆயுர்வேத சிறப்பு மருந்துகள்லாம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வந்து கொடுத்து நாங்கள் நல்ல பயன்களை வந்து நோயாளிகளுக்கு கொடுத்துருக்குறோம். பொதுவாக வந்து சாதாரணமாக தொண்டவலி, இருமல், சளி போன்ற இந்த மாதிரி உள்ள அறிகுறிகளோடு உள்ள நோய் தொற்று நோய்களுக்கு, கொரோனா போன்ற காய்ச்சலுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து தாலிசபத்ராதி சூர்ணம் என்று ஒரு மருந்தை கொடுப்போம். அது ஒரு நாளைக்கு வந்து 7-8 தடவை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது இமீடியட்டாக த்ரோட் பெயினும் போகும், அதே மாதிரி சளியும் வந்து பரிபூர்ணமாக குணமாக்கிவிடும். எனவே இது போன்ற சிறப்பு மருந்துகள்லாம் வந்து ஆயுர்வேதத்தில் தான் இருக்கு.
0: சார், இப்ப நீங்க சொல்ற மருந்துகள், குடிநீர் எல்லாமே அளவுக்கு அதிகமா கன்சியூம் பண்றதால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா சார்?
1: சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இதை நம்ம வந்து வீட்டுல டெய்லி வந்து உணவாக நிறைய மருந்துகள், தெரியாத மருந்துகளை எல்லாம் சாப்பிட்றோம். இப்ப வந்து சுக்கு சாப்பிட்றோம், மஞ்சள் சாப்பிட்றோம், ஜீரகம் சாப்பிட்றோம், மிளகு சாப்பிட்றோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகள். இது போன்ற தெரியாத பல்வேறு விதமான மருந்துகளை தான் நாங்கள் வந்து மருந்தாக கொடுக்கிறோம். அப்போ நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம வந்து மிளகு சேர்க்குறோம், கொத்தமல்லி சேர்க்குறோம், அதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட் வருமானு கேட்க முடியுமா? அது மாதிரி சைட் எஃபெக்ட் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. மூலிகை மருந்துகளுக்கெல்லாம் சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் ஒவ்வொரு நோயாளியினுடைய தன்மையை அனுசரித்து, இப்போ ஒரு ஆளுக்கு வந்து வயிற்றில் ரொம்ப வலி இருக்குது, அல்சர் இருக்குது அந்த பேஷண்ட்டுக்குன்னா, அவனுக்கு அதிகமான சுக்கு மிளகு சேர்ந்த மருந்துகள் கொடுக்கும்போது திருப்பி வயிற்றில் வந்து எரிச்சலோ வலியோ அதிகமாகிடும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உள்ள மருந்துகளை அவங்களுக்கு கொடுப்போம். எது ஒத்துக்கொள்கிறதோ அதை கொடுப்போம். மற்றபடி வந்து இந்த மருந்துகளுக்கு பெரும்பாலும் வந்து பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்றுமே வந்து இருப்பதாக எங்களுடைய மருத்துவ பயிற்சியில் நாங்கள் அறியவில்லை.
0: சார், இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு இதே மருந்துகள்லாம் சாப்பிடலாமா? அவங்களுக்கு பிரத்யேக அளவு இல்லை மருந்துகள் ஏதாவது இருக்கா சார்?
1: நீங்கள் கேட்ட நல்ல க்வெஸ்சன் தான் அது. கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களுக்கு வந்து சில மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த யூட்ரஸ் கன்ட்ராக்ஷனை ஏற்படுத்திவிடும். அதனால் வந்து முன்கூட்டியே வந்து பிரசவம் ஆகிடக்கூடாது என்பதற்காக ஒரு சில மருந்துகள், ஒரு சில தாவர மருந்துகள் வந்து நாங்கள் வந்து பரிந்துரைக்கிறது இல்லை. முக்கியமாக சொல்லப்போனாக்கா கொட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அது வந்து ரொம்ப தீவிரமான உஷ்ணமான ஒரு மருந்து. இப்போ அது சேர்ந்த மருந்துகளை நாங்கள் ஜென்ரலாக கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதிக அளவுக்கு ஜீரகமோ அதிக அளவுக்கு சுக்கோ சேர்ந்த மருந்துகள்லாம் கூட நாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்க சொல்ல மாட்டோம். ஏன்னா இப்போ ஜீரகம் வந்து பார்த்திங்கனாக்கா ஜீரக வெந்நீரோ ஜீரகத்தை சாப்பிடும்போது உடனே நீரை வந்து ஏற்றிவிடும். அப்போ அந்த மாதிரி வெளியேற்றும்போது நீர் ஜாஸ்தி வெளியேறி அதனால் காம்ப்ளிகேஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை அளவோடு உபயோகப்படுத்த சொல்லுவோம். இது மாதிரி ஒவ்வொரு சில மருந்துகள் வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எது ஏற்ற மருந்தோ அதை மட்டும் நாங்கள் வந்து தேர்ந்து செய்து கொடுத்தாக்க இந்த பிரச்சனையும் வராது.
0: சார், கொரோனா தொற்று அதிகமாக பரவுறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது பரவாமல் இருக்க ஏதாவது வழிமுறைகள் இருக்கா?
1: இது இப்போ எல்லாரும் பரவலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான். எல்லா மீடியாலையும் எல்லா இடத்துலையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். கொரோனா தொற்று வந்து ஏர் ட்ராப்லெட்ஸ், காற்று மூலமாக ஒரு நோயாளியினுடைய எச்சிலிருந்தோ எச்சில் துளிகளிலிருந்தோ அவர்களுடைய சுவாசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தில் வரக்கூடிய அதிலிருந்தோ அந்த ட்ராப்லெட் வந்து இன்ஃபெக்ஷன் என்று சொல்கிறார்கள். அது மூலமாக இன்னொருத்தருக்கு பரவும்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அரசாங்கம் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்தை வச்சு தான் நம்ம இதை தடுக்க முடியும். மாஸ்க் தான் நம்மளுடைய எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே விஷயம். அதே மாதிரி என்னதான் மாஸ்க் எல்லாம் போட்டாலுமே சரியாக வந்து அதை பின்பற்றுவதில் என்னென்னா முகத்தையோ வாயோ மூக்கையோ எல்லாம் வந்து கையால் தொடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய முகத்தையோ வாய் மூக்கெல்லாம் வந்து தொடாமல் இருக்கிறது இல்லை. எனவே வந்து கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி ப்ராப்பர் டிஸ்டன்ஸ், சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும். இந்த மூன்று விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக கடைபிடிச்சோம், மாஸ்க் போடுறது, கைகளை சுத்தமாக கழுவிக்கொள்ளுதல், சமூக விலகல், இந்த மூன்றையும் வந்து ப்ராப்பராக கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக இந்த தொற்றை வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து பரவாமல் தடுக்க முடியும். ஒன்று ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா தேவையற்ற நம்மளுடைய வெளியே செல்வது, ஊரை சுற்றுவது போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம இந்த சமயத்தில் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாமல் போகும்போது ஏதாவது நோயாளிகளுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் வந்து வயோதிகர்கள்லாம் இருந்தாங்க, கோமார்பிட் கேஸ் கண்டிஷனில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கும் நம்ம மூலமாக வந்து வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனில் வந்து நாம் வந்து தேவையற்ற சுற்றல்கள், வெளியே செல்வது போன்றவற்றை தவிர்த்து மேலும் வந்து பனிக்காலமாக இருக்குது, மழைக்காலமாக இருக்குது, எனவே வந்து தொற்றும் வந்து ஜாஸ்தி பரவுங்கும் போது குளிர்ச்சியான உணவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம எப்பவும் சூடான உணவுகளையும் வெந்நீரையும் குடித்து சூடான பானங்களை அருந்துவது, தான் உணவுகளை உண்பது போன்ற விஷயங்கள்னால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நோயை வந்து

0: தொற்றாமல் வந்து நம்ம தடுத்து கொள்ள முடியும்.
1: அநேக மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு சிலருக்கு கியூர் ஆன பின்பும் தொற்று மீண்டும் வர வாய்ப்பு இருக்குன்னு கூறப்படுதே, அது உண்மையா? கொரோனா தொற்றுலேருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தொற்று பரவுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க?
0: பெரும்பாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஒரு நோயாளிக்கு தொற்று ஏற்பட்டவுடன் அவருக்கு நோய் எதிர்ப்பாற்றல் இயல்பாகவே வந்து அந்த உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆகிடும். ஆன்டிபாடிஸ் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த நோய் வந்து தன்மை படிப்படியாக குறைந்து அந்த வைரஸ் முற்றிலுமாக நீங்கிவிடும். அதற்கு பிறகு அவருக்கு அதே ஒரு தொற்று வந்து அவ்வளோ எளிதில் தொற்றாது. இப்போ நேற்று கூட ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, 8 மாதங்களுக்கு அந்த ஆன்டிபாடிஸ் உடம்புலேயே தங்கும், அவருக்கு திருப்பி தொற்று வர வாய்ப்பில்லை என்று. ஆனாலும் தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் ஆல்வேஸ். 1-2 இடத்துல வந்து சில பேருக்கு வந்து திருப்பி தொற்று இருக்கு, திரும்பவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி வந்து கண்டுபிடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து முழுமையாக வந்து நம்ம திருப்பி தொற்றாது என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் என்பது புதிதான ஒரு விஷயங்கிறதுனால இதை பற்றிய ஆய்வுகள் வந்து இன்னும் வந்து முழுமையாக முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய தகவல்களை வந்து மருத்துவ உலகம் வந்து வெளியே தெரிவிச்சுட்டு தான் இருக்குது. எனவே வந்து பெரும்பாலும் வருவதில்லை, திருப்பி தொற்றுங்கிறது பெரும்பாலும் வருதில்லை. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிகச்சில இடங்களில் வந்து பதிவாகி இருக்கிறது மீண்டும் தொற்று.
1: சார், இப்போ வைரஸ் மியூட்டேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மியூட்டேஷன் வேர்டையும் இந்த கண்டிஷனையும் கொஞ்சம் விரிவாக விளக்க முடியுமா சார்?
0: அதாவது மியூட்டேஷன் அப்படின்னா உருமாறுதல். இந்த கொரோனா வைரஸே முதல்ல வந்து நம்ம உடம்புல போகும்போது மூக்கு வழியாகவோ தொண்டை வழியாகவோ உள்ளே செல்லும். நம்முடைய தொண்டையிலோ மூக்கிலோ உள்ள திசுக்களில் அது அமர்ந்து அங்கிருந்து அது வந்து ஒரு புரோட்டீன், லிப்போ புரோட்டீன் சொல்லக்கூடியது, உள்ளே இருந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிந்து அது அங்கேயே பல்கி பெருகணும். அது ஒரே மாதிரி பெருகி பெருகி பெருகி வந்துட்டு அது அதிக வீரியம் உள்ள ஒரு வைரஸ் ஆனதுக்கப்புறம் தான் உள்ளே சென்று பல்வேறு விதமான தாக்கங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன. அப்புறம் தான் நிமோனியாலாம் ஆகும். முதல்ல வந்து மூக்கிலையும் வாயிலையும் தான், அது தொண்டையிலையும் தான் இருக்கும். ஆனால் இந்த மியூட்டேஷன் சொல்லக்கூடியது எப்படின்னாக்கா, பரவி பரவி வரும்போது ஒரு இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்த வைரஸ் அடுத்த தடவை பார்க்கும்போது வேரியண்ட்டாக மாறி இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த டிவைட் ஆகி அது வந்து மல்டிப்ளை ஆகிற சமயத்தில் முதல்ல இருக்கக்கூடிய அதனுடைய என்ன ஸ்ட்ரக்சரில் இருந்ததோ அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காது. அது பார்க்கும்போது வேற ஒரு இதுவாக மாறி இருக்கும் கேரக்டர், அதோடைய வந்து வேற ஒரு ஜெனட்டிக்கல் கேரக்டர் அது வந்து இம்பே பண்ணி மாறி இருக்கும். அப்படி மியூட்டேட் ஆகக்கூடிய அந்த வைரஸ் ஆனது அதிவீரியம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். எனவே முதல்ல வந்து வூஹானில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் கொரோனா வைரஸுக்கும் நம்ம மகாராஷ்டிராலையும் டெல்லியிலையும் பரவின வைரஸுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ பரவின வைரஸுக்கும் தேர் மே பி சம் டிஃப்ரென்சஸ். ஸோ ஒரு சாதாரண வைரஸ் மியூட்டேட் ஆகாத வைரஸ் வேரியண்ட் வந்து அதிக விளைவுகளை ஏற்படுத்தாது. ஆனால் மியூட்டேட் ஆன வைரஸ் ஆனது அதோடைய கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும். மேபி அதோடைய பேர் கூட வேறு மாதிரி தான் சொல்லப்பட வேண்டும். அப்படி தான் இப்போ சமீபத்திய செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து லண்டனில் பரவி இருக்கக்கூடிய மியூட்டேட் ஆயின வேரியண்ட்டுங்கிறது வேற ஒரு பேரோடு தான் வருது. ஸோ அதனால் வந்து இந்த மியூட்டேட் ஆன வைரஸ் ஆனது இன்னும் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ அதை பற்றி இன்னும் நம்ம ஸ்டடி பண்ணணும், அது யாரெல்லாம் பாதிக்கும், எந்த மாதிரி பாதிப்புகளை உருவாக்கும், மற்ற சாதாரண கொரோனா வைரஸோடைய ஃபேட்டாலிட்டி ரேட் எவ்வளோ இருந்தது, மற்ற சாதாரண வைரஸோடைய ஃபேட்டாலிட்டி ரேட் வந்து 1% இல்லை 1.5% இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் மியூட்டேட் ஆன வைரஸ் வந்து இன்னும் எவ்வளோ தூரத்து பாதிப்புலாம் ஏற்படுத்த போகிறது என்று நமக்கு நிஜமாகவே தெரியாது. அதை பற்றி இனிமேல் தான் வந்து பரவ ஆரம்பிச்சு அந்த நோயினுடைய நோயாளிகளை எல்லாம் பரிசோதனை பண்ணி அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு அந்த மியூட்டேட் ஆன வேரியன்ட் வைரஸுடைய விளைவுகள் வந்து அதி தீவிரமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.
1: இப்போ நிறைய ஸ்டேட்ஸில் வைரஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே சார், சில இடங்களில் செகண்ட் வேவ்க்கான அறிகுறிகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க, இது இப்படி நீடிச்சா இதோட விளைவு என்னவாக இருக்கக்கூடும்?
0: இப்போ குளிர்காலம், குளிர்காலத்தில் வந்து இதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது கஷ்டம்னு சொல்லி வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து நிறைய இடத்துல ரொம்ப நாள் ஆனவுடனேயும் வைரஸ்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம வந்து சாதாரணமாக இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனை வந்து மெத்தனை போக்கு மக்கள்கிட்ட தெரியுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பஜார்லெல்லாம் போனால் யாருமே மாஸ்க் போடுறதில்ல, அதே மாதிரி சமூக விலகல்லாம் மறந்துட்டாங்க, எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தான் வந்து இயல்பாக இருந்துட்டுருக்காங்க. அப்போ இன்னமும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு ஆய்வின்படி 30-35% பேருக்கு மட்டும்தான் வந்து தொற்று ஹேர்டு இம்யூனிட்டி என்று வந்திருப்பதாக ஒரு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்ப மீதம் உள்ள ஒரு 65-70% பேர் இன்னும் வந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகாம தான் இருக்காங்க. அப்ப இந்த 1-to-1 எக்ஸ்போஷர் மேபி இப்ப கம்மியா இருக்கலாம், ஆனா இதே அளவுக்கு வந்து நம்ம மெத்தனமா இருந்தோம். இப்ப பாருங்க, கிறிஸ்மஸ் நியூ இயருடைய செலிப்ரேஷன்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாடுகள் இல்லாம போனோம் அப்படின்னா நிச்சயமாக திரும்பவும் 2வது அலை 3வது அலையெல்லாம் வரத்தான் செய்யும். என்னைக்கு வந்து வேக்சின் கம்ப்ளீட்டா வந்து எஸ்டாப்ளிஷ்ட் ஆகி அனைவருக்கும் வேக்சினேஷனுங்கிறது கிடைக்குதோ அது வரைக்கும் வந்து இந்த இது பரவாது அப்படிங்கிறத சொல்றதுக்கு நமக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா நம்ம இந்திய நாடானது அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு, ரொம்பவும் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஒரு கண்ட்ரி விட. அதனால வந்து என்னன்னா நம்ம இந்த கோட்பாடுகளையெல்லாம் நம்ம வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளையும் இதெல்லாம் பின்பற்றினால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த 2வது அலை 3வது அலையில நான் தடுக்க முடியும்.
1: சார், அடுத்ததா தடுப்பூசி, அதாவது இந்த கோவாக்சின் தடுப்பூசி எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்னு நினைக்கிறீங்க?
0: தடுப்பூசி வந்து பல்வேறு நாடுகள்லையும் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள்லையும் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஜனவரி மாதம் 2020 ஜனவரியிலேயே வந்து இதை பற்றின ஆராய்ச்சிகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அனிமல்ஸ்லன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல வந்து ஆரம்பிச்சதா தெரிய வருது. அதுலேருந்து வந்து மே மாதத்தில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பீயிங்கில் வந்து அதை வாலண்டியர் பண்ணி அதில் போட ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு சில வேக்சின்ஸ் வந்து 2வது கட்டத்தை வந்து ஆராய்ச்சி முடிஞ்சு 3வது கட்டத்தை நெருங்கியிருக்கு. ஒரு சிலது முதல் முடிஞ்சு 2வது கட்டத்தை தான் நெருங்கியிருக்கு. எனினும் வந்து இது பூர்வம் முழுவதுமாக அந்த 3வது கட்ட ஆராய்ச்சியும் முடிவடைந்த பின்னர் தான் அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு எஃபிஷியன்ட்டுங்கிறது தெரிய வரும். ஆனால் இப்பொழுதைய ஆய்வுகள் கூறுவது என்னென்னா ஒரு 90-95% வரைக்கும் வந்து இந்த வேக்சின் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ட்ரையல்லேருந்து தெரிய வருது.
1: ஆனா சார், இந்த வேக்சின்ஸ்க்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு பரவலா பேசப்படுதே, இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல்களோ எந்த ஒரு அஃபீஷியலான இன்ஃபர்மேஷனோ உங்களுக்கு கிடைச்சிருக்கா சார்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: இது வந்து ஒரு தவறான செய்தியாக தான் தெரியுது. ஏன்னா அறிவியல் பூர்வமாக இன்னும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேக்சின் இது, இதனால பின்விளைவுகள் நிறைய இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லிவிட முடியாது. ஆனாலும் வந்து என்னன்னா எந்த ஒரு தடுப்பூசியோ இல்லை தடுப்பு மருந்துகளோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதாவது சிறு சிறு விளைவுகள் வந்து வரலாம். ஆனால் அதற்காக வந்து நம்ம 99.9% பாதுகாப்பான ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறுதளித்து விட முடியாது. எனவே வேக்சின்ங்கிறது ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு விஷயம்தான். வேக்சின் ஷுட் கம், அதுதான் இந்த மனித குலத்தை காப்பாற்றும்.
1: சார், இந்த வேக்சின் எல்லா ஏஜ் குரூப் பீப்புளும் பயன்படுத்த உகந்ததா?
0: எல்லாருக்கும் பயன்படுத்த உகந்தது தான். இன்ஃபேக்ட் வந்து இப்போ அரசாங்கம் வந்து முதல்ல கட்டமாக ஹெல்த் அஃபீஷியல்ஸ், ஹெல்த் வாலண்டியர்ஸ், களப்பணியாளர்கள், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இவர்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக வந்து ஏற்கனவே வந்து ஒரு டேட்டா பேஸ் எல்லாம் உருவாக்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கு எங்ககிட்ட இந்த எல்லார்ட்டேருந்தும் வந்து பர்டிகுலர்ஸ்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ முதற்கட்டமாக வரும்போது ஏன்னா எல்லாருக்கும் 130 கோடி மக்களுக்கும் உடனடியாக கொடுக்க ஒரே நாளில் கொடுக்க முடியாது. எனவே வந்து முதல்ல வரும்போது எங்கெந்தெல்லாம் கிடைக்குதோ சோர்சஸ் எடுத்து, இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு தேங்க் இந்தியன் கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து முதல் அதிக அளவுக்கு ஒரு வேக்சின்ஸை வந்து ப்ராக்யூர் பண்ணி கொடுக்கறதுக்காக சர்வதேச அளவில் முதல்ல வந்து அதிக அளவுக்கு வாங்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் தான். முதல்ல வர வர யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோமார்பிட் ஸ்டேஜில் இருக்கவங்க, ஏஜ்டு பீப்புள், யாருக்கெல்லாம் வந்து தொற்று வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் முதல்ல போடுவாங்க. அதனால் எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பான ஒரு இது பாதுகாப்பானதாக தான் இருக்கும். அது வயோதிகர்களுக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கும்.
1: சரி, இறுதி கேள்வி, இந்த கொரோனாலேருந்து மக்கள் அவங்கள அவங்கள பாதுகாத்துக்க என்ன செய்யணும்? ஒரு ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டி பில்டப் ஆனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதை தவிர்க்கலான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான இம்யூனிட்டி பில்ட் பண்ண ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்னா நீங்கள் என்ன நம்ம மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க?
0: நம்ம வந்து இம்யூனிட்டியை பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா வெறும் உணவுகள் மட்டும் இல்லாமல் பண பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாமல் அதில் பல்வேறு விஷயங்களும் அடங்கி இருக்கு. முதலாவதாக வந்து இந்த கொரோனா வைரஸ் இந்த COVID-19 நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொன்னாக்கா முதல் விஷயம் வந்து என்னென்னா நம்ம எப்போவுமே சுகாதாரமாக தூய்மையாக இருக்க கடைபிடிக்க வேண்டும். தூய்மை அப்படின்னாக்கா கைகளை சுத்தப்படுத்துதல், அதே மாதிரி நாம் வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உடனே நம்ம வந்து நல்லா கார்கிள் பண்ணுறது, ஹாட் வாட்டர் உப்பு போட்டு கார்கிள் பண்ணுறது. ஏன்னா சால்ட் இஸ் த பெஸ்ட் ஆன்டி பயோட்டிக் அப்படின்னு சொல்லலாம். நோய் கிருமிகளை வந்து நச்சுகளை வந்து சாகடிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. ஏன்னா வெளியில் போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு கொப்பளிக்கலாம். அதே மாதிரி கைகளை வந்து நல்ல சோப்பு போட்டு நல்ல கழுவலாம். இதை வந்து எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் வெளியில் போயிட்டு வரும்போது, இல்லை ஏதாவது நம்ம வந்து எதையாவது சர்ஃபஸை டச் பண்ணிட்டு வந்தோம், எங்கேயாவது போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து அதை இப்போ கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம நோயிலிருந்து தொற்றிலிருந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, சுகாதாரமாக நல்ல காற்றோட்டமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இடைவெளி இருக்கணும், ஒரு நெருக்கமான இடத்துல இருக்கக்கூடாது. அப்புறம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கக்கூடிய உணவுகள், அதே மாதிரி பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தணும். முக்கியமாக சொல்லப்போனாக்கா நம்ம உணவில் வந்து எல்லாம் சம விகித சராசரியான உணவை வந்து சத்தான உணவை சாப்பிடணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா எது வந்து நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்கும் அப்படின்னாக்கா புரதம் தான் இம்யூனிட்டியை கொடுக்கும். ஸோ புரதம் நிறைந்த, புரதம்னு சொன்னாக்கா எதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கோ அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக நம்ம சாப்பிடணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டில் எதுலெல்லாம் இருக்குன்னா ஹோல் கிரெயின்ஸில் இருக்குது, சிறுதானியங்கள், பயிர் வகைகள் எல்லாத்துலேயும் அது இருக்குது, சத்தான இதில் இருக்குது. அதே மாதிரி மில்கில் இருக்குது, முட்டையில் இருக்குது. அதே மாதிரி அசைவ விரும்பிகளாக இருந்தால் அசைவ உணவுகள்லேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகளுக்கும் வளர்ந்து வரக்கூடிய தலைவினர்களுக்கும் வந்து நல்ல வந்து சத்தான உணவை சாப்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்புத்தன்மை வந்துவிடும். நம்முடைய பாரம்பரிய உணவுகளான இப்போ பாசிப்பயிறு இருக்குது. பாசிப்பயிறு ரொம்ப மிகவும் நல்ல ஒரு உணவு. பாசிப்பயிரை நம்ம நிறைய சாப்பிடலாம். அதே மாதிரி சின்ன சின்ன தானியங்கள், சிறுதானியங்கள் எல்லாத்துலேயும் வந்து முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து கருப்பு கொண்டக்கடலை, இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல பயன் தரக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பனி மழை காலம் இந்த தொற்று நீங்க வர வரைக்கும் வந்து நம்ம வந்து சூடான வெந்நீரையே பருக வேண்டும். அது வந்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த தரும். ஏன்னா வெந்நீர் குடித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேர்க்கும். வேர்வை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் அ சைன் ஆஃப் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் பாடி வேர்த்ததுனாலே நோய் கிருமிகள் போகும் அப்படின்னு. அதனால் நல்ல ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். வெயில் காலத்தில் நம்ம தவிர்க்க முடியாது, ஹாட் வாட்டர் குடிக்கிறது கஷ்டம். மற்றபடி இந்த சமயத்தில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம உணவில் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும். லைக் வந்து மிளகு, மஞ்சள், சுக்கு, திப்பலி, அதே மாதிரி நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து இருக்கிறலையே வந்து காட்டு நெல்லிக்காய், இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய காட்டு நெல்லிக்காய் தான் நமக்கு இருக்கிறலையே அதிக அளவுக்கு நோய் எதிர்ப்பாற்றலே கொடுக்கக்கூடியது. நம்ம உடம்புல வந்து சில ரசாயன கழிவுகள் தேங்கும், தே ஆர் கால்டு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற உள்ள தங்கிறது தான் நோய்களை ஏற்படுத்துது. அதை வந்து கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மருந்தும் உணவும் வந்து நெல்லிக்காய் தான். ஏன்னா நெல்லிக்காயை நிறைய சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மஞ்சள் வந்து இன்டர்நேஷ்னலி ப்ரூவ்டு, சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு ஆன்டி வைரல். அதனால் மஞ்சள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். மஞ்சளை எப்படின்னா டெய்லி ராத்திரி வந்து ஹல்தி மில்க்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து தே ஹவ் ரெக்கமெண்டட் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட். தினம் வந்து ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் மஞ்சளும் ஒரு சிட்டிக மிளகும் போட்டு ராத்திரி சாப்பிட்டாக்கா தட் இல் ஆல்சோ இம்ப்ரூவ் யுவர் இம்யூனிட்டி. ஸோ அதனால் நோய் தட்டு பாட்டிலே வந்து அதிகப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் சாப்பிடலாம். நிறைய காய்கறிகள், கீரை வகைகள்லாம் நிறைய சாப்பிடணும். இதுக்கெல்லாம் வந்து ஈக்குவலாக என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா அன்இன்டரப்டட் 8 hours ஸ்லீப். ஒரு மனுஷனுக்கு வந்து 3 தூண்கள் உணவு உடல் ஆரோக்கியத்துக்கு, ஒன்று வந்து உணவு, இன்னொன்று வந்து உடற்பயிற்சி, இன்னொன்று வந்து உறக்கம். இந்த அன்இன்டரப்டட் 8 hours ஸ்லீப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஃபார் இம்யூனிட்டி. அதனால் வந்து தூக்கத்தை வந்து தொலைக்காமல் இரவு தூக்கம் வந்து கரெக்டாக 8 hours தூங்கினாலே நமக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பாற்றலும் வரும். எனவே இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஸோ சுகாதாரம் ஒரு பக்கம், அரசாங்கம் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சத்தான உணவும் சரியான அளவுக்கு உள்ள உடற்பயிற்சியும் நல்ல உறக்கமும் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
1: மக்களுக்கான மருத்துவ சேவையில் இருக்கிற நீங்க உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட MOP சமுதாய வானொலி கூட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. இந்த இன்டர்வியூ மக்களுக்கு ஒரு ஐ ஓபனரா நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்குன்னு நாங்க நம்புறோம். ரொம்ப நன்றி சார்.
0: தேங்க்யூ.
1: எனவே நேயர்களே, விழித்திருங்கள், விலகி இருங்கள்னு சொல்லி இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ கார்த்திகா. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் அபிமான MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.
2: என்ன இப்படி மழை பெய்யுது? இப்பெல்லாம் வெயில் காலத்தில் மழை பெய்யுது, மழை காலத்தில் வெயில் அடிக்குது, எல்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆலங்க. அதான் பருவநிலை மாற்றம். நம்ம சுற்றுப்புறத்தில் செஞ்ச சில விஷயங்களாலும் பல இயற்கை சீற்றத்தாலும் ஏற்பட்டது தான் இந்த கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி நிறைய கருத்துக்களும் இருக்குது, கட்டுப்படுத்துறதுக்கு மாற்றங்களும் இருக்குது. அந்த மாற்றங்களையும் கருத்துக்களையும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முழுசாக பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. கிளைமேட் சேஞ்ச் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்துக்கள் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ் வித் ஆர்ஜே தேஜஸ்வி.
3: வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே தேஜஸ்வி. உங்கள் எல்லா மனசுலையும் தோணியிருக்கோம், ஒரு சாதாரண மனுஷனால் கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன பண்ண முடியும். சில உணவு மாற்றங்களை நம்ம தினசரி வாழ்க்கைக்கு கொண்டு வந்தால் இந்த கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தலாம். அதாவது யூஎன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் 14.5% க்ரீன் ஹவுஸ் கேஸை வெளியிடுதான், அதாங்க மீத்தேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்த உங்களால் அசைவம் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை கட்டுப்படுத்த முடியுமா? தட் இஸ், கேன் யூ அவாய்ட் மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் டு டேக்கிள் கிளைமேட் சேஞ்ச்? வாங்க மக்களோட கருத்து என்னன்னு கேட்போம்.
4: I am Dr. Karthikeyan, Assistant Professor, KAPV Government Medical College and Hospital, Trichy. Of course, it is not only about emissions. Our food choices can make or break livelihoods. They can lend resilience to what is already a fraying global food system, or they can distort and snap its fragile threads. Global dietary analysis demonstrated that making small changes to existing diets, including eating more plants, grains and legumes, could help cut greenhouse gas emissions by 30% by 2030. This dietary transition won't happen without action from business and government, who need to demonstrate leadership and create the enabling environment for change that supports and incentives consumers, business and food producers to alter the behaviors and practices. Limiting meat consumption would also nearly eliminate the need for additional agricultural expansion, helping to feed a growing world population without cutting down more forest. Reducing meat consumption is important, but substituting for lower footprint meats can also make a big difference. A change in diet away from the most carbon intensive food such as beef, lamb and dairy could drive down agricultural emissions, while freezing up land for other uses to increase carbon sequestration such as free planting. Thank you.
5: Hi, this is Danuja. Basically, I'm a vegetarian. என்ன கேட்டா, as a vegetarian, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மீட் சாப்பிட வேணாம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுல வந்து மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஆல்ரெடி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ப்ராய்லர் சிக்கன்ஸ் விச் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், அது வந்து சாப்பிடவே கூடாது ஆக்சுவலா. ஸோ இது ஆல்ரெடி இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதுல வந்து கிளைமேட் சேஞ்ச் வேற வந்து பாக்குறப்போ ஒரு வேலிட் ரீசனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இஷ்யூஸ்ல கிளைமேட் சேஞ்சஸும் ஒரு வேலிட் இஷ்யூவா இருக்கும், வேலிட் ரீசனா இருக்கும் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, மீட்ல கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்ல கிடைக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்லயும் எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளால எடுக்க முடியும். டயட்ஸ்க்கு எல்லாமே வெஜிடேரியன் ஃபுட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ மீட் வந்து சாப்பிட தேவையில்லை, அவசியம் இல்லை. அதுல டேஸ்ட், அந்த டேஸ்ட்டுக்காக தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னா, வெஜிடேரியன் ஃபுட்லயும் நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் நம்மளாலையும் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ அவாய்ட் பண்றது பெட்டர்.
6: ஹாய், நான் லியோ ஜார்ஜ். நான் லோயலா காலேஜ்ல விஸ்காம் ஸ்டூடெண்டா இருக்கேன். எனக்கு பர்சனலா மீட் சாப்பிடறதுனால கிளைமேட் சேஞ்ச் நிக்கோங்கிற நம்பிக்கை இல்லை. அப்படி வேணா ஒரு வேலை இருந்துச்சுன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன், நான் நிறுத்துவேன்னு சொல்ல முடியாது. ஆனா தேவையில்லாத இடத்துல நான் சாப்பிடறது நிறுத்திப்பேன். லைக் இப்போ ஒரு வாரத்துல ரெண்டு வாட்டி சாப்பிட்றேன்னா ஒரு வாட்டி சாப்பிட்றது ஆக்கிப்பேன். மெல்ல ஏதாவது ஆர்டர் பண்றத கூட நான் நான்வெஜ் ஆப்ஷன் எடுக்காம வெஜ் ஆப்ஷன் எடுப்பேன். இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துல மாத்திப்பேன், முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிப்பேன். ஆனா ஒரேடியா நிறுத்துங்கிறது கஷ்டம்தான்.
7: வணக்கம், என் பேரு கார்த்திகா, நான் ஜேர்னலிசம் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வெஜிடேரியன் தான், ஸோ மீட் வந்துட்டு சாப்பிட மாட்டேன். பட் கிளைமேட் சேஞ்சஸ்க்காக வந்துட்டு டைரி ப்ராடக்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் நிறைய

0: பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஹெல்த் வைஸ் பார்த்தா அது நல்ல விஷயம்தான். டைரி ப்ராடக்ட்ஸ்ல அதிகமா ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் இருக்கு. அது உடம்புக்கு நல்லதுனாலும் அளவுக்கு அதிகமா அத இன்டேக் பண்ணிக்கிறப்போ கொலஸ்ட்ரால் உடம்புல வந்துட்டு ஜாஸ்தியா வந்து சேர்ந்துக்கும். அண்ட் அது ஹெல்த் ஹசார்டஸ் ஆன ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் டைரி ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா கம்மியா எடுத்துக்கணும்ட்டு தான் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சஸ்க்கும் ஹெல்த்துக்கும் ஏத்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்ல காம்ப்ரமைஸ் பண்றது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்னைக்காவது அக்கேஷனலி ஹெல்த் ஹசார்ட் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எல்லா சாப்பாட்லையுமே உணவு வழக்கங்கள்லையுமே கலப்படம் வந்துட்டு நிறைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கணும். அது கிளைமேட் சேஞ்ச்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது.
1: என்னெல்லாம் வந்துட்டு மீட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னா நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சாக்ரிஃபைஸ் பண்றது தான் ஒரே சொல்யூஷன் எனக்கு தோணல. ஏன்னா ஏர்லி டேஸ்லாம் வந்துட்டு நம்ம ஆன்செஸ்டர்ஸ் சும்மா விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அந்த டைம்லாம் என்விரான்மெண்ட் இப்போ இருந்ததை விட பல மடங்கு நல்லாவே தான் இருந்துச்சு. பட் நம்ம செயற்கைகளாக ஒரு சில விஷயங்களை கொண்டு வரப்பதான் மாறிச்சு. உதாரணத்துக்கு வெஹிக்கிள்ஸ், ரெண்டு தெரு தள்ளிருக்கு கடைக்கு போறது கூட நம்மளாம் வந்துட்டு டூ வீலர்ஸ் யூஸ் பண்றோம். இண்டஸ்ட்ரியல் கேசஸ் அண்ட் சரி, இதுக்காக மரமாச்சு வளர்க்குறோம்னா அதுவும் இல்லை, இருக்கிற காடுகள்லாம் அழிச்சிட்டு பில்டிங் பில்டிங் அதை கட்டுறோம். இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு மாற்றணும். அண்ட் யா, மீட் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் பீஃப் சாப்பிடாமல் இருக்கலாம், பிகாஸ் இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அண்ட் அதில் தான் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கு. அண்ட் வீக்லி ட்வைஸ் இஸ் பெட்டர். நான்வெஜ் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.
2: ஹாய், என்னோட நேம் பிரதீபா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஏர் பொல்யூஷன் ஆகுது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்புறம் மீட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் என்னால் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே முடியாது, சாரி. நான் ஆக்சுவலாக வந்து என்ன, நான் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒபிசிட்டி, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் கன்சல்ட் சொன்னாங்க. நான் வந்து சரி டாக்டர்னு சொல்லிட்டு வெயிட் கம்மி பண்ணணும்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் நேராக போனோம் இல்லை என்கேஜ் எங்கே எங்கேயாவது போனோம் வந்தோம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடாம என்னால் இருக்கவே முடியாது ஷுவராக. ஸோ அதுவும் மீட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பீஸா, பர்கர், அப்புறம் ஷவர்மா, அப்புறம் ஃப்ராங்கி, அது இதுன்னு சொல்லிட்டு வெஜ்லேயும் இருக்குது நான்வெஜ்லேயும் இருக்கோம். நான் எங்கே போனாலும் நான்வெஜ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ். அப்புறம் சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் தான். அதுவும் வெரைட்டி வெரைட்டியாக என்ன இருக்கோ, ஃப்ரை, அப்புறம் என்ன மசாலா, அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர டேஸ்டியாக நான் சமைப்பேன். அப்புறம் என்னென்னா ஏர் பொல்யூஷன்னால் மீட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஏர் பொல்யூஷன் இருக்கிறதுனால மீட்டில் பொல்யூஷன் வருது, மீட்டில் வந்து ப்ராப்ளம் வருதுன்னா என்னால் நம்பவே முடியல. அப்படியே வர மாதிரி இருக்குது, இல்லை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கூட நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு நான்வெஜ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. தேங்க்யூ.
3: மீட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் அவங்க அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் உடனே விட முடியாதுங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நன்றி. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தேஜஸ்வி.
4: மக்களோட மனப்பான்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம சுற்றுப்புறத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நம்மளால ஒரு படி முன்னாடி வைக்க முடியாதா என்ன?
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: ஆய்வுகள் இல்லைனா அன்றாட அறிவியல் இல்லை. ஆய்வாளர்களும் நிபுணர்களும் இல்லைனா அறிவியல் முழுமையடையாது. இந்த ஆய்வாளர்களும் நிபுணர்களும் கிளைமேட் சேஞ்ச் பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு கலந்தாய்வா பார்க்கலாம். இந்த பகுதி நில் கவனி கேள் வித் ஆர்ஜே லாவண்யா.
5: ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே லாவண்யா. இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தி இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட மூணு எக்ஸ்பர்ட்ஸ் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல இருக்கிறவர் மிஸ்டர் பிரசாந்த். இவர் ஒரு வெட்லேண்ட் அண்ட் ஓபன் ஸ்பேஸ் ரிசர்ச்சர் அண்ட் ஆல்சோ இஸ் அ பார்ட் ஆஃப் குரூப் கால்ட் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் குரூப். வெல்கம் டு அவர் ஷோ சார். அவர் நெக்ஸ்ட் பேனலிஸ்ட் இஸ் மிஸ்டர் லோகேஷ், Director of Lokendru Import and Export Private Limited, Director of Construct Eco, and also the founder and chairperson of React Foundation. Welcoming you to the show, sir. Next, we have Ms. Preeti, Assistant Professor in Department of Tourism and Travel Management in DG Vaishnav College, Member in Living Earth Association, Associate Member at Indigenous Biodiversity. Also welcoming you to the show, ma'am. முதல் கேள்வி பிரசாந்த் உங்களுக்கு. இந்த குளோபல் வார்மிங் எல்லாம் உள்ளடக்கியதுதான் கிளைமேட் சேஞ்ச். இதுக்கெல்லாம் காரணம் மனிதர்கள் மட்டும்தானா? அப்படின்னா எந்தெந்த விதத்துல காரணமா இருக்கும் சார்?
6: ஹியூமன் தான் வந்து முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ தொழில்துறை எடுத்துக்கிட்டோம்னா நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். நீங்க ஒரு விசிட் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே சென்னை போர்ட் இருக்கு, இது இல்லாம ரெண்டு போர்ட் இருக்கு, இன்னொரு போர்ட்டுக்கான பிளானிங் வந்து நடந்துட்டு இருக்கு, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் இருக்கு. அதோட இம்பாக்ட் எல்லாம் நீங்க அங்க போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவ்வளவு நம்ம வந்து காசு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அண்ட் இண்டிவிஜுவல் லெவல்ல பார்த்தோம்னா நம்ம காலையில எழுந்துறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 24 hours வந்து நம்ம தான் வந்து காசு பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம், இல்ல வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் மூலியமா வரக்கூடிய இந்த கரண்ட் சுத்துற ஃபேன் எடுத்துக்கலாம், இல்ல வெளியில போகும்போது ஒருத்தரா இருந்தாலுமே ஒரு கார்ல தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாம மட்டும்தான் பண்றோம், வேற எந்த உயிரினமும் இந்த பூமியில வந்து அதை பண்ணல.
5: ஓகே சார், அடுத்த கேள்வி, இந்த குளோபல் வார்மிங்னால இந்த உலகம் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு? ஃபியூச்சர்லயும் இதே மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் மட்டும்தானா இல்ல பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸும் எதனா எதிர்பார்க்கலாமா சார்?
6: வெளியில போய் பாருங்க, வீட்டை விட்டுட்டு இல்ல வீட்டுக்குள்ளேயே கூட இருந்து பாருங்க, அவ சுவாசிக்கிற காத்து நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காட்டுக்கு போய் பாருங்க, அங்க கிடைக்கக்கூடிய காற்றுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம தண்ணி குடிக்கிறோம், மோஸ்டா எல்லார் வீட்லயுமே மினரல் வாட்டர் தான் இருக்கு, கிணத்து தண்ணிக்கு என்ன ஆச்சு? இதெல்லாமே வந்து எப்பயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காம ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கிறதால நம்ம அது கூட வாழ பழகிட்டு இருக்கோம். கிளைமேட் சேஞ்ச்னால நெகட்டிவ்ஸ் தான் அதிகம். என்ன கேட்டா நான் 100% சொல்லுவேன். ஏன்னா அதோட பாசிட்டிவ் விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இந்த கிளைமேட் சேஞ்ச் மனுஷங்களுக்கு மட்டும்தான் வந்து இம்பாக்டா கிரியேட் பண்ணுது அப்படின்னு இல்லை, பல உயிரினங்களை வந்து எல்லாமே என்டேஞ்சரஸா மாறிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். ஒரே ஒரு பாசிட்டிவ் அது என்ன இருக்க முடியும்னா, கிளைமேட் சேஞ்சால ஹியூமன் பீயிங்ஸ் ரொம்ப பெரிய கஷ்டத்தை சந்திக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா ஒரு சின்ன வைரஸ், அது ஒன்னே நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்னும் ஏகப்பட்ட இண்டிஜினியஸ் பீப்புளோட வாய்ஸ் வந்து நம்ம கேட்கவே இல்லை. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான பல வைரஸை வந்து கிரியேட் பண்ணும். மனிதனை வந்து பார்க்க முடியாத, இல்ல இன்னும் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம போவோம். அதனால நமக்கு ஃபுல்லாவே நெகட்டிவ் தான், மற்ற உயிரினங்களுக்கும் நெகட்டிவ் தான். பாசிட்டிவ்னா ஒரு வேளை மனிதனை வந்து இதை சஸ்டெயின் பண்ண முடியாம அழிஞ்சுதுன்னா அப்ப வந்து மற்ற உயிரினங்களுக்கு வந்து இது பாசிட்டிவ்.
5: இதுல இருந்து மனிதர்களாகிய நாம செய்யக்கூடியது நமக்கு மட்டும் பாதிப்பா இல்லாம அது மற்ற உயிரினங்களையும் எவ்வளவு பாதிக்குதுன்றது தெளிவா தெரியுது சார். அடுத்த கேள்வி, இந்த பருவநிலை மாற்றத்தை பத்தி மக்கள் ஒரு முன்னுணர்வு அல்லது ஒரு விழிப்புணர்வோட இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்?
6: மக்கள் வந்து கிளைமேட் சேஞ்ச பத்தி அவேர்ஓட இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க. இப்போ என்ன கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம அவங்கவுங்க டைம்ல சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விவசாயி எடுத்துக்கிட்டோம்னா பருவமழை இந்த வாட்டி பெய்யலன்னு சொல்லுவாரு. ஒரு மீனவர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசம் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து மீன்கள் கிடைச்சிருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு, இல்ல வாடகாத்து வந்து திரும்பி இருக்கும்னு சொல்லுவாரு. அவங்கவுங்க லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. இதை வந்து இதெல்லாமே வந்து கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கூடவே யங்ஸ்டர்ஸ் வந்து இப்ப வந்து இந்த டேர்மோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பல யங்ஸ்டர்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா சோசியல் மீடியால பல கண்டென்ட்ஸ் போனாலுமே இந்த கிளைமேட் சேஞ்ச் விஷயத்துல இது ஒரு பெரிய ஒரு புஷ் கொடுத்துருக்கு.
5: ஓகே சார், நெக்ஸ்ட் மிஸ்டர் லோகேஷ், க்வெஸ்சன் ஃபார் யூ. ஹவு கேன் யங்ஸ்டர்ஸ் என்தூசியாஸ்டிக் எனர்ஜி பி யூஸ்ட் இன் டேக்லிங் தி கிளைமேட் சேஞ்ச் சார்?
7: Youngsters' energy can be used in tackling climate changes in various ways, like using conventional basic methods like cycling and walking to nearby places, and like involving themselves in planting and regrowing trees and creating forests, which might help in equalizing the CO2 emissions which are parallelly happening in the world. And I also think they can spend their energy on spreading awareness, where many people are not aware that climate change is happening around them. just because of them.
5: Sure, sir. Next, are the risks of climate change mostly due to the changes in extremes or changes in average climate or both, sir?
7: When it comes to risks of climate change, it does not make sense when we count whether it's extreme or average. I think any amount of risk is a risk when it comes to climate change, because it makes a huge impact on economy and environment and anything what you are involved in as a human being.
5: Okay, sir. Ms. Preeti, what is your view on this question, ma'am?
8: However big or small, climatic change affects the people a lot. To the people who are completely dependent upon the forest and the agriculture, where the lifestyle is completely oriented towards it, it affects them. Also to the travel and tourism industry, it affects all the stakeholders. It affects the tourists who come to their particular destination. It will be a really a risk factor, because sometimes in some hill stations, there might be an unexpected landslide happening in that particular area, and they can't blame anyone over there. It is completely a nature's thing, and they can't blame. Obviously, it is an action of a human thing. The overall, the action is concerned towards the human. But the thing is, over that particular area, they can't blame the travel agent who's taking them to the trip. It affects the economy of the people from the ground level to the top level.
5: Okay, ma'am. What are the government's take on climate change? Can you name any three top actions that government should do to the climate change?
8: Actions or initiative that the government should take is, first thing is creating awareness. Next thing is employing the local people, the local community. So giving them a job opportunity and also promoting their own culture or the nature. So educating them in right way so that they can promote the nature. So that after which even that concerned person can educate others, the people who come to that particular destination for a visit or some kind of voluntourism, agro-tourism, pro-poor-tourism, such kind of things can be much more promoted. Another major thing that the government should take care is to reduce plastic. So usage of plastic must be reduced, and also manufacturing plastic must be reduced. So, and it's everything is comes under a stakeholders' involvement. So, only it's not that the government should take all the initiatives. It's also there with the hand of people. So, everyone should have their own responsibility towards concerning our own nature.
5: Okay, ma'am. Mr. Lokesh, what is your opinion on this?
7: Top three actions government should take, according to me, is, first thing, they have to create awareness among all the citizens about the climate change, what is happening around them. Secondly, they have to encourage ecotourism, which will leave zero carbon footprints. And at last, I think they should increase public transport and also to implement alternative sources other than fossil fuels.
5: Okay, sir. Mr. Prashant, உங்களோட கருத்து என்ன? கவர்மெண்ட் இன்னும் என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் கொண்டு வந்தா இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு இன்னும் உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
6: இப்போ பொதுவா நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா, சட்டங்கள் வந்து ஏகப்பட்டது இருக்கு. இங்க எல்லாத்துக்குமே சட்டம் இருக்கு. அந்த சட்டங்களை கவர்மெண்ட் வந்து பொறுப்பா பண்ணா போதும். தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்றாங்கன்னே தெரியல. இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா, MOEFCC, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அவங்களோட இதுலேயே வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு இருக்கு. அவங்களுக்கு நல்லா தெரியும் கிளைமேட் சேஞ்ச்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அதெல்லாம் தெரிஞ்சுமே இந்த கொரோனா மாதிரியான சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பல சட்டங்களை வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இஐஏவா இருக்கட்டும், இல்லை சிஆர்செட் கடலோர பாதுகாப்பு சட்டமா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பணத்தை நோக்கி ஓடாம, எக்கனாமி நோக்கி ஓடாம, என்விரான்மெண்ட்டுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணும். குறிப்பாக சட்டங்களை வந்து அவங்க வந்து அழிக்காம இருந்துட்டு இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து லேண்ட் யூஸ் சேஞ்ச். இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம காற்று மாசை பற்றி நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த இண்டஸ்ட்ரீஸ் பெரும்பான்மையாக உட்காந்துட்டு இருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்லாண்டா இருக்கும், வெட்லாண்டா இருக்கும், இல்லைன்னா வந்து

0: எல்லாம் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. அதான் அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. பல நாடுகள் வந்து அதை குறைச்சாகணும், அப்பதான் கிளைமேட் சேஞ்ச் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல நம்ம வந்து சஸ்டைனபிள் எனர்ஜியை நோக்கி டிராவல் பண்ணி ஆகணும்.
1: ஓகே சார், கவர்மெண்ட் மட்டும் இல்லாம நம்மள மாதிரி இண்டிவிஜுவலும் இன்னும் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்?
0: ஒரு இண்டிவிஜுவலா நம்ம வந்து முக்கியமான விஷயங்களா கேள்வி கேட்கணும். ஏன், எதுக்கு, ஏன் இந்த கம்பெனி இங்க இருக்கு, ஏன் இந்த காத்து வந்து இவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் நான் தண்ணியை காசு கொடுத்து வாங்குறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம கேள்வி கேட்கணும். அதுவும் கரெக்டான கேள்விகளா கேட்கணும். ரெண்டாவது வந்து சட்டங்களை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக்க பண்ண சொல்லி நம்ம கேட்கணும். கிளைமேட் சேஞ்சை பத்தி நமக்கு தெரியும், பாலிசி லெவல்ல ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வர முடியும், அதுக்கு ஒரு தீர்வோ இல்ல சொல்யூஷன் அப்படி என்ன விஷயங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயத்துக்கு சட்டங்களை அவங்க வந்து ஸ்ட்ராங்கராக்க சொல்லி பார்க்கணும். இன்னொன்னு சட்டங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்கணும்னு சொல்லிட்டு பாலிசியில எடுத்துட்டு வந்துட்டா மட்டும் பத்தாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அவங்களை கண்காணிச்சுட்டு அக்கௌண்டபிளா வச்சுக்கணும்
1: அரசாங்கத்தை. Mr. Lokesh, what is your opinion on this question, sir?
2: Top three actions that individuals should do. Firstly, I would suggest we should start using public transport, which reduces pollution made up of burning fossil fuels. Secondly, I would strongly suggest not to use home appliances which use more CFCs, which will save some ozone layers. Thirdly, I think we should stop using non-biodegradable things, which indirectly affects the climate change.
1: Sure, sir. Now we have come to the end of this panel discussion. Thank you so much for all the three panelists. The entire session was really helpful. Once again, thank you so much. இந்த கலந்துரையாடல் மூலமாகவே மனிதர்களாகிய நாம என்னெல்லாம் தவறு செய்கிறோம், அதை எப்படியெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாலே போதுங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தலாம். நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே லாவண்யா.
3: எக்ஸ்பர்ட்ஸோட கலந்தாய்வை கேட்டோம். இதிலிருந்து நமக்கு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும். அந்த புரிதலோட ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
4: அம்மா, இது என்ன? நீங்க ரெண்டு கலர்ல குப்பை தொட்டி வச்சிருக்கீங்க.
5: அது வந்து பச்சை கலர் மக்கும் குப்பை, நீல கலர் மக்காத குப்பைமா.
4: இப்படி நம்ம குப்பைய பிரிச்சு போடுறதுனால நமக்கு என்னமா பயன்?
5: உதாரணத்துக்கு நம்ம வீட்ல இருக்க காய்கறி பழக்கழிவு எல்லாம் மக்கும் குப்பையில சேரும். அது மண்ணுக்கு நல்ல உரமாகி மரம் எல்லாம் செழிப்பா வளரும், மழையும் நேரத்துக்கு பெய்யும். அப்புறம் நம்ம வீட்ல பயன்படுத்துற பிளாஸ்டிக், கண்ணாடி, மின்சார கழிவு இது எல்லாம் மக்காத குப்பையில சேரும். அது ரீசைக்ளிங், அதாவது மறுசுழற்சி செய்ய சுலபமா இருக்கும்.
4: ஓ, இதுல இவ்ளோ விஷயம் இருக்குதாமா?
5: ஆமாமா, இத கடைபிடிச்சா நம்ம தூய்மை பணியாளர்களுக்கும் உதவி பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம சுற்றுச்சூழலும் பாதுகாப்பா இருக்கும்.
4: மறுசுழற்சி செய்வது குப்பையை மட்டும் அல்ல, நமது நாளையும் தான். நமது பூமி, நமது வாழ்விடம் நம் கையில்.
3: சமுதாய நலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இதுவரைக்கும் கலந்தாய்வு, பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கேட்டோம். அடுத்ததா ஒரு நேர்காணல். இந்த நேர்காணலை இன்னும் சிறப்பிக்கிறதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஆர்ஜே காவ்யா.
6: Hello everyone, you're listening to Talk Show with RJ Kavya. Today we have Mrs. Jessie Jaikaran, Senior Resource Person in Environment Education, member of IUCN International Union for Conservation of Nature Switzerland, for our show. Welcome to our show, ma'am. It is indeed a great pleasure in having you as a guest for the show. Let's now move on to the session. Ma'am, can you speak in brief about yourself and your working experience?
7: Hi, good morning to everybody. I'm Jessie Jaikaran,

0: Members who educate our network Southeast Asia, concentrating on biodiversity conservation from the year 2003 till date, educated the school children, students in the college, general public, as well as the faith group, how they are interested, what is their duty to protect the endangered species. Nowadays, it is easy for the students to study and take action programs against the endangered species. I have noticed in my 17 years of experience, students are more enthusiastic in doing the protective measures. They love nature, especially the loved animals. They are encouraging the parents, the friends, as well as in the schools also. They are doing and distributing pamphlets and sharing their idea in the morning assembly hours also. So I am much pleased about my work and how these little children are running here and there to share the message.
1: That was so nice to hear, ma'am. Adults having a busy schedule would never mind about the environment. But those blooming buds interacting with the environment is such a great blessing. The topic for the day is climate change and its impacts. Ma'am, do you think climate change is a part of natural cycle?
0: Yes, climate change is part of natural cycle. Before two centuries, there were definite four seasons consisting of 3 months each. Every season has its speciality. And people enjoy, they have definite programs and activities during those season. So the four season rotated every year and it seems to be very systematic. And nowadays we are expecting sudden changes in the climate. Because of the climate change, we are experiencing sudden rainfall, flood, drought, untimely rains and some sort of disruption due to cyclones and famine also.
1: Agreeing to the fact that climate change is a part of natural cycle, do scientists really agree on this climate change phenomenon, ma'am?
0: Yes, scientists really admit on climate change because they have noticed irregular famine, flood, drought, earthquake and loss of biodiversity and everything on the globe they have noticed. And they have studied, they have recorded, they are doing comparative studies for centuries. So they do agree there is climate change.
1: Yes, ma'am, well said. People actually think climate change is an environmental phenomenon and that doesn't affect them on their health. So they take no steps in a true spirit to tackle it. Ma'am, what is the impact of climate change on human health?
0: Yes. Climate change affects the human health directly and indirectly. So if you take directly, stress first, then death, then injury due to flood and storm. These are all the direct, has the direct impact on human being. Stress is the first one. If flood comes, stress also follows. If drought comes, stress also follows. And if death, the total confusion will be there. Then injury, the loss of life and property due to flood and storm. So these have the direct impact on the health of the individual. And there are some indirect consequences also through vectors, that is mosquito, waterborne pathogens and certain poor water quality and the quality not approved by the government and availability, poor availability of food as well as water. So this has an indirect effect to the human being. Apart from this, there are three kinds of diseases. That is one, caused by extreme weather. Weather means that is again flood, cyclone and the drought. Cause of extreme weather and ecological disruption. Nowadays, we can easily admit what are the ecological disruptions. And infectious and malnourishment, infectious disease and malnourishments, these are all the three kinds which have the ill effect on the health of the human being. So climate change, we are experiencing and undergoing certain stress, death, ill effects, unhappiness due to climate change.
1: Oh, we never knew that climate change can even cause stress on a human being, ma'am. In terms of cost of living, how will measures to cut carbon emission affect people's life?
0: Each individual must take necessary steps to reduce the carbon emission. And according to the will and wish, they have to maintain less carbon emission at home, as in the office, in the work spot also. So carbon emission, in one way, we have to practice each individual. If they are having vehicle at home, if they are having vehicle in the firm, in the office, the proper usage, proper maintenance, proper practicing in driving also. So all these things play a major role. So self-correction is the best correction. Each individual must change. There is a mental concept. I must. I do. I'll act. Because the earth belongs to me, to my children, to my future generation. The mindset has to get changed unless there is no result for this.
1: Yes, ma'am, correctly pointed, because it all starts from us. Speaking about water management, how can it help us to get adapt to climate change, ma'am?
0: Water management. Water at home, water in public, water in the society. See, whatever it may be, that's a life on earth. Without water, we can't live. So conserve water, preserve water, protect water, wherever we go. Teach the younger children water management. In near future, we are going to face the drought in India. Severe shortage of rainfall. At that time, we have to practice. First change the mind. Behavioral shift must be there. We should not waste water in the workplace, at home. So water management, nowadays children are doing that better than the adults. So we have to conserve water, protect water, save water, especially the waste water. Reduce the waste water, reduce the amount of the waste water, reuse the waste water, especially in firms, in colonies, in hotels, in public places. We have to reuse the wastewater. If we reuse the wastewater, it can be used for so many purposes. So unless we practice water management nowadays, teach the children from their childhood, teach in the office also, practice. So practice is better than teaching. Let them learn from our behavior. There must be a behavioral shift in the proper usage of water. So water management is not concerned only to the government. Each individual's duty is to conserve the water. So water management is a big concept. If you go through that from the morning 5 a.m. till night 9 or 10, what are the area you are wasting the water? Count the number of units, number of tumblers of water you are wasting, and try to reduce. Try to teach others. Let them learn from our behavior that we are the change agent in water management.
1: Yes, ma'am. Reduce, reuse, recycle works out well even for water management. Speaking about estuaries, we know that estuaries are areas where fresh water and salt water gets mixed up, and they are also made up of many different types of habitat. There are also different animals that live in each of these different habitat. My question is, how scientists study about climate change effects on estuarine animals, ma'am?
0: Estuarine animals in the estuarine area. So, the climate change ill effect on the animals in this area has to be studied. The scientists are doing around the world, and from the information gathered, we have come across major 3 points, that is decolorization of the species, the reduction in the number of species, and third, an enormous catching of the animals on the estuarine area. This has to be reduced. So we have to conduct some symposium, seminars, call the scientists with the evidence, with the PowerPoint presentation, let them teach, because we are not able to go to that place. We have to invite the specialists. And we have to teach, not only around India, around the globe.
1: Great idea, ma'am. This enables people to realize that climate change have drastic effects even on animals. People say protecting marine species is so difficult. Why do you think so, ma'am?
0: It's very difficult to protect the marine animals because due to pollution, ocean pollution seems to be the predominant one nowadays. And second one, because of the water current, the waste disposed in one country are drifted around the world. So in that angle, we are not able to protect the marine animals. And we have to teach the children not to dispose the garbage in the waterbed of the place where they are living. And if they are drifted along the riverside, they will automatically go to the ocean only. So arrest and encourage the proper disposal of garbage, even in the cities, in villages, in the estuaries, not to enter into the sea.
1: True, ma'am. It is indeed important to make people realize that throwing garbage into water bodies is not a good way. Now, speaking about the current situation, what do you think about the people's behavior towards the environment? Is it positive or negative, ma'am?
0: People's behavior during the pandemic seems to be very positive because they have observed so many things they have seen, and record, worldwide record speaks. The air is purer than the previous year, the water purified. No garbage in the rivers and no pollution on the roadside. So they have observed and they have decided not to pollute, because cleaning one area seems to be very expensive. But naturally, due to the pandemic, automatically the entire globe is cleaned. Now it is the fittest place for us to enter into the world and continue our work. So they have decided. Positive attitude have developed, and they are sharing with each other, and they conduct programs, online programs also. This has resulted much in most of the colleges and schools, and they have developed a positive attitude to protect, and especially on water and paper. They had developed so many things by recycling, by reusing, by conducting competitions, by arranging online seminars. They have increased. The input seems to be very greater than the ordinary days. I think during this pandemic, people have developed positive attitude to protect this world during this climate change condition. And they have learned a lot how to adjust and live in this climate. What the footsteps. They have changed the daily routine work, the way we have to take the foodstuffs, to grow gardens also. That seems to be very interesting point. Some have developed gardens, rooftop garden and kitchen garden and balcony garden. So like this, during this 6 months, they seems to be motivated. Even though they are at home, they have learned a lot to protect the climate change. I think they will follow that in their life.
1: Yes, ma'am, true. Pandemic has taught and made us explore our talents. In regards to worldwide, what impacts will global warming have in the future, ma'am?
0: The global warming impact on the globe seems to be very tough. The human have to face. So in the early days, environmental crises were there. Pollution, deforestation, desertification, ozone layer depletion, and global warming. Slowly, we have rectified to a certain percentage, developed the forest, and so many new steps have adapted, practiced. So many scientists have presented the papers, the result of this. But in near future, we have to face only three things. That is, we have water, energy, health, agriculture, and biodiversity. We have to concentrate on the human welfare, water conservation, then energy, alternate energy we have to practice, then health aspect to protect our body against the vectors and the forthcoming diseases, and agriculture practices, and especially on biodiversity. We have to follow all this and practice, and we have to find out new methodology, how to practice and how to implement that and focus on this area. So if you concentrate on these five areas, automatically you will be concentrating the next three, which seems to be the most important one. That is, if we have a triangle, the apex will be water. The base two corners will be food and biodiversity. So water, food, and biodiversity. Now, during this global warming period, for the future generation, we have to concentrate on water, food, and biodiversity.
1: Yes, ma'am. The triangle formula of water, biodiversity, and food sounds good. One curious question I have, ma'am. Will the action we take today be enough to forestall the direct impacts of climate change, or will it be too late, ma'am?
0: The action we take today is good enough, and in proper way, if it reaches the children, it will be more useful. Because out of my experience, in the early days, I was a resource person as well as the member in curricular framework, greening the curriculum, then biodiversity conservation. In my service of total 27 years, I have learned everyday teaching get vanished on the weekend. So continuous practice. Nowadays, people have experienced and noticed tsunami, flood, drought, earthquakes, and all the natural disasters. And now they have come to the global warming stage. So they will be more interested in learning this and practicing that also in their life. So we have to practice whether people, if 90% follows, okay. If 15% follows, okay. If 10% follows, okay. But we have to repeat every day. We have to announce and publish papers, sharing, conducting programs every day. Unless we practice and kindle their knowledge to protect themselves as well as the future generation with good health, we have to be careful and take every day a new step, because environment is not one man's property. We have to take, we have to teach them, we have to catch them young, we have to share, especially to the women folk, the rural area, how to safeguard our life and how to lead our life in spite of the climate change, because we have to live with the climate change.
1: Yes, ma'am. Each species is a fundamental unit of environment. Thus, humans should definitely contribute their part in tackling the climate change and its impacts and in reducing the warming of Earth. One last question, ma'am. How can we encourage our civil society to get involved in the mitigation effects of climate change in a developing country like India, ma'am?
0: For the civil society, there must be a cluster of programs according to the place where they are living. We have to form cluster and give activities, and it must be supervised by the government officials. And second one, what are the things we are going to take part? It must be documented. So documentation leads to the success of every program. So civil society documentation must be supervised regularly by the government people, and it must be shared to the general public once in 6 months. If not so, periodical sharing between the clusters must be there. So the civil society has greater impact because they live very near to the nature. All the time, they can form small groups, peer group sharing, and all the civil society are practiced, whether they are top officials or the lower grade staff in their area, wherever they work. They must be allotted certain new concepts and new ideas must be given, proper guidance, inputs, sensitize them, then plan some action programs, then give time for them to implement the programs and experiment that. Let them have their own evaluation, and re-evaluation has to be done by the government people, and at last, at the end of the academic year, let them have a comparative study that best can be practiced throughout India. So if it is followed, the each citizen's role in this country will be applauded globally.
1: That was a great idea, ma'am. We are reaching the end of the session. This was really a wonderful session with you, ma'am. Thanks for giving us a chance to have an interview session with you in spite of your busy schedule. Thank you, ma'am.
2: நம்ம ஆர்ஜே காவ்யாவோட இன்டர்வியூ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்ததுங்க. வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. காலம் மாறி போச்சு. ஆமாங்க, பாட்டுல மட்டும் இல்ல, நிஜத்திலையும் காலங்கள் மாறிட்டு தான் இருக்கு. இந்த கால மாற்றத்தால போக்குவரத்துல ஏற்பட்ட மாற்றங்கள்ல நம்ம ஆர்ஜியோட சேர்ந்து கதைப்போமா?
3: வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே சத்யஸ்ரீ. இந்த உலகத்துல உள்ள எல்லாரும், அதாங்க நீங்க, நான், நம்ம எல்லாரும் குற்றவாளிகள், ஆயுள் தண்டனை கைதிகள் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. ஒரு பொருளை திருடினவன திருடன்னு சொல்லுவோம், ஒரு பொருளை மாத்தி வச்சவன ஏமாத்துக்காரன்னு சொல்லுவோம். ஆனா அவன் மாத்தி வச்சதும் திருடினதும் அவனோட பொருள் தான். என்னங்க, ஒன்னு புரியலையா? தெளிவாவே சொல்றேன். ஒருத்தர் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்காரு. அவருக்கு வீடு கொடுக்கும் போது புது வீடு மாதிரி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகிற மாதிரி கொடுக்குறீங்க. கொஞ்ச நாள் பாக்குறீங்க, வாடகையே வரல. சரி போய் பாத்துட்டு வர்றான்னு போனா அது உங்க வீடான்னு உங்களுக்கே சந்தேகமா இருக்கு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரை கண்டிப்பா வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவீங்க. நிச்சயமா வச்சுக்க மாட்டீங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்க நம்ப, இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் வாடகைக்கு தான் இருக்குங்கிறத மட்டும் மறந்துட்டோம்ல. ஆயுள் தண்டனை கைதிகள்னு சொன்னல? ஆமா. ஆனா ஆயுள் தண்டனைங்கிறது இங்க நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வாரிசுகளுக்கும் சேர்த்துதான். அனுபவிக்க சொத்து சேர்த்து வச்ச நம்ம சுவாசிக்க காத்து சேர்த்து வைக்க மட்டும் மறந்துட்டோம்ல. நம்ம தப்பு இல்லைன்னு நினைச்சு பண்ண சின்ன சின்ன விஷயங்களோட விளைவு தான் ஸ்டேட் ஆஃப் குளோபல் ஏர் 2020 ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? ஏர் பொல்யூஷனால 1,67,00,000 மக்கள் கடந்த 2019 மட்டும் இறந்து போயிருக்காங்க. நம்ப முடியலல்ல, ஆனா அதான் உண்மை. இந்த ஏர் பொல்யூஷனை ஒரு மனுஷன் ரொம்ப நாள் சுவாசிக்கிறதுனால ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, லங் கேன்சரு, குரோனிக் லங் டிசீஸ்ன்னு பேரு தெரியாத நோய் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, இந்த ஏர் பொல்யூஷனால பிறந்து 1 மாசத்துல இருக்க குழந்தைங்க மட்டும் 116,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இது எல்லாம் எதனால தெரியுமா? காத்துல அதிகமா இருக்க பர்டிகுலேட் மேட்டரால தான். பர்டிகுலேட் மேட்டர்னா காட்டுல இருக்க நுண் துகள்களை தான் சொல்றாங்க. அதாவது ஸ்மால் சாலிட் பார்ட்டிகல்ஸும் லிக்விட் டிராப்லெட்ஸும் ஒன்னு சேர்ந்ததை தான் அப்படி சொல்றாங்க. அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம சுவாசிக்கிறது நல்ல காத்தா இல்லையான்னு சொல்லுவாங்க. சாதாரணமா ஒரு நல்ல காத்துங்கிறது அதோட பர்டிகுலேட் மேட்டர் அளவு 0 to 50 வரையும் இருக்கணும். ஆனா நம்ம தலைநகர் டெல்லியில எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1,000 தாண்டி போகுதான். ஸ்மோக் பண்ணி இறந்து போனவங்களை விட ஏர் பொல்யூஷனால இறந்து போனவங்க தான் அதிகம். நம்ம டே டு டே யூஸ் பண்ற தீ குச்சியிலேந்து ஏசி, ஃப்ரிட்ஜுன்னு, பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள்ஸ்னு எல்லாமே பொல்யூஷனை கிரியேட் பண்ணாலும் அதுலேருந்து 80% பொல்யூஷனை யார் தெரியுமா பண்றா? நம்ம தினசரி யூஸ் பண்ற பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸ் தான். ஆதி காலத்துல மனுஷன் 4 கால நடக்க ஆரம்பிச்சான். அப்புறம் கூன் போட்டு நடந்தான். அப்புறம் நிமிந்து நடந்தான். அப்புறம் ஓட ஆரம்பிச்சான். குதிரை மேல சவாரி செஞ்சான். அப்புறம் மாட்டு வண்டி கண்டுபிடிச்சான். மாட்டு வண்டியிலேருந்து 40 வருஷம் கழிச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு மாட்டு வண்டினா என்னன்னே தெரியாத அளவுக்கு பண்ணி வச்சிட்டோம். இனிமே பின்னாடி போக முடியாது, ஆனா கொஞ்சம் முன்னாடி போகலாம். நம்ம ஜென்ரேஷனை காப்பாத்துறதுக்காக அதுக்கான வழிதாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இதை பத்தி தொடர்ந்து பேச வராங்க நம்ம ஆர்ஜே மோனிகா.
4: ஹலோ, நான் உங்க ஆர்ஜே மோனிகா பேசுறேன். இப்போ நம்ம பேச போறது ஷட்டில் கார் பிரைவேட் லிமிடெட் இந்தியா அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியோட மேனேஜர் மிஸ்டர் எஸ் வி பிரகாஷ். சோ வாங்க இப்ப நம்ம இன்டர்வியூக்குள்ள போலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எப்படி எல்லாம் கிளைமேட் சேஞ்சஸ் சரி செய்யும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்?
5: கடந்த சில வருஷமாவே வந்து நம்ம பெட்ரோல் டீசல் வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. க்ரூட் ஆயில் விலை கம்மியா இருந்தாலும் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம அதிகமாக தான் விலையை வச்சு வச்சுட்டு இருக்கு. அதுக்கான மாற்று வழின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் தான். எலக்ட்ரிக் கார்ஸால் வந்து பொல்யூஷன் அது மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பெட்ரோல் டீசலுக்கு போடுற செலவை விட உங்களுக்கு 80% வந்து கம்மியாகும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்கு இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் என்விரான்மெண்ட்லேயே ஒரு சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா வந்து இப்போ பொல்யூஷனால தான் நிறைய மழை பெய்யற இது அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருது. இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் நம்ம மாறிட்டோம்னா அந்த பிரச்சனைலாம் கூட தவிர்த்துலாம் அப்படின்ட்டு ஒரு சில அறிக்கைகள் சொல்லுது.
4: எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட கமர்ஷியல் அனாலிசிஸ் பத்தி உங்களோட வியூ என்ன சார்?
5: நிறைய விஷயம் இருக்குங்க. பேட்டரி ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேட்டரி தான். அதில் இப்போ நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் பைக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு ஒன்று நம்ம ஹெட்லைட் எரியறது, இண்டிகேட்டர் எரியறது, அதெல்லாம் பேட்டரியில தான் எரியும். அது வந்து பெட்ரோலில் எரியாது. அப்போ நம்ம பெட்ரோல் வண்டிக்கு நம்ம பேட்டரி போடணும். ஸோ எலக்ட்ரிக் வண்டி போயிட்டீங்கன்னா ஒரே பேட்டரி தான், அது வண்டியும் ஓடிக்கும், லைட்டு இண்டிகேட்டர் அதுவும் எரிஞ்சிடும். ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பேட்டரி பெட்ரோல் வண்டி 2 to 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி இருக்கும், இதுவும் 2 to 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்லி விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்டரியோட சேல்ஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் 40%னு நினைக்கிறேன், 40% தான். சைனாலேருந்து இம்போர்ட் பண்ண பேட்டரி 40% அதிகமாயிருக்கு வண்டிக்காக, இந்த வண்டிக்காக. அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுல் சார்ஜ் ஆக வந்து 6 to 8 hours ஆகும். ஆனால் இப்போது வர டெக்னாலஜியில் வந்து 50 minutes 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. அது வந்து ஒரு 120 kilometers அந்த மாதிரி ஓடுற மாதிரி வந்து வந்திருக்கு. இப்போது வந்து திருப்பியும் ஜப்பானில் தான் நினைக்கிறேன், அங்கே வந்து ஒரு வண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 25 minutes சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு வண்டி இப்போ தான் லான்ச் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம்
4: கவர்மெண்ட் இதில் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க சார், இதை பற்றி கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க சார், அவங்களுக்கு உண்மையிலே இதை பற்றிலே அக்கறை இருக்கா?
5: கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வந்து இப்போ போன வருஷத்தோட இது எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உலகத்தில் வந்து நம்ம தான் பொல்யூஷன் கண்ட்ரியில் இது top 30 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பொல்யூஷனை கம்மி பண்ணணும், குளோபல் வார்மிங்லாம் கம்மி பண்ணணுன்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா சில வண்டி இதுக்கு வண்டியில எலக்ட்ரிக் வண்டியில ரெண்டு கேட்டகரி வண்டியும் ஒன்று இருக்கும். பைக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா

ஏன்னா வந்து இப்போ மக்கள் வந்து இந்த பெட்ரோல் வண்டி எல்லாம் வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா, எனக்கு ராயல் என்ஃபீல்டு வேணும், RX 100 வேணும், டிவிஎஸ் அப்பாச்சி வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்தந்த பிராண்டு இருக்கு, இந்தந்த மாடல் இருக்கு, இந்தந்த டெக்னாலஜி இருக்கு, இந்தந்த மாதிரி வண்டி வெரைட்டிஸ் இருக்கு, இது ஸ்போர்ட்ஸ் பைக், இது மைலேஜ் பைக் அப்படின்ட்டு ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியுது. எல்லாருக்கும் தெரியலன்னா அட்லீஸ்ட் கேட்டு வந்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு தெரியலன்னா கூட நீங்க யார்கிட்ட கேட்கலாம், அவங்களுக்கு தெரியும். அப்படின்றப்போ உங்களுக்கு வாங்குறதுக்கான ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கு. பட் எலக்ட்ரிக் வண்டி பாத்தீங்கன்னா வந்து எத்தனை ஒரே கம்பெனி தான் இருக்கா, இல்லை நிறைய கம்பெனி இருக்கா? எங்ககிட்ட வாங்க வரவங்களே வந்து அப்படி கேட்கறாங்க, ஓ அந்த வண்டி இந்த வண்டி ஒன்னா, நாங்க ரோட்ல பார்த்தோன்னா சொல்ல சொன்னாங்க அப்படின்ட்டு. பட் இங்க வந்து பார்க்கும்போது இல்லை, அதுலயே கம்பெனிஸ் நிறைய இருக்கு, மாடல்ஸ் நிறைய இருக்கு, உங்க பிரைஸ் ரேஞ்ச் பொறுத்த மாதிரி பேட்டரியோட கெப்பாசிட்டி எல்லாம் வரும், இதுலயும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வந்து பயப்படுறாங்க எல்லாரும். சார்ஜ் பண்ணா 120 கிலோமீட்டர் தான் போகணும். இப்போ இல்லை எனக்கு திடீர்னு கொஞ்சம் வேலை வந்துருச்சு போகணும்னா நான் என்ன பண்ணுவேன், சார்ஜ் இல்லாமல் பெட்ரோல் வண்டினா எங்கேயா போய் பெட்ரோல் போட்டு போயிடுவேன், என்கிட்ட இல்லைன்னா கூட ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி 100 ரூபா பெட்ரோல் போட்டு போயிடலான்னு

0: சார்,
1: மெயின்டெனன்ஸ்லாம் இதில் ரொம்ப கம்மிங்க. இப்போ நீங்கள் நான் பெட்ரோல் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பெட்ரோல் டீசல்லாம் அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும், அது நம்ம வண்டியை பொறுத்த மாதிரி போடணும். அதில் வந்து எதாவது பிரச்சனை வரும், இப்போ கார்பரேட்டரில் லீக் ஆகும், பெட்ரோல் லீக் ஆகும், கார்னா டீசல் லீக் ஆகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். அதுக்கெலாம் நீங்கள் மெக்கானிக்கிட்ட போகணும். அப்புறம் இந்த மாதிரி பெட்ரோல் வண்டியெலாம் வந்து 3000 கிலோமீட்டர் போனீங்கன்னா அது ஒரு சர்வீஸ் விடணும் அப்படின்னு மெக்கானிக் சொல்லுவார். ஏன்னா அது இன்ஜின் ஆயிலில் பிரச்சனை வரும் அப்படின்னு, சி சைடு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எலக்ட்ரிக் காஸ்ட்ல இல்லை. இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வயர்ஸ், இது ஃபுல்லாக வயர்ஸால் ஒர்க் ஆகுறது. அதனால வந்து நீங்கள் ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ், 1.5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் வயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் போதும். மற்றபடி அந்த பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் போடுறது, டீசல் போடுறது, லைனில் நிற்கிறது இந்த பிரச்சனைலாம் தேவையில்லை. நம்ம வீட்லேயே சாக்கெட் இருக்கோம், நம்ம சார்ஜரை வீட்லேயே போட்டுக்கலாம், ஆஃபீஸில் ப்ளக் பாயிண்ட் இருக்கும் அங்கேயே போட்டுக்கலாம், இல்லை நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில் போகிற வழியில் இருக்கும் அங்கே அவங்க வீட்டில் கூட ஒரு 10 நிமிஷம் போட்டு போயிடலாம். சார்ஜ் போடுறது ரொம்ப 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வேணும், 1.5 மணி நேரம் போட்டால் கூட ஓரளவுக்கு ஏறிக்கும். அந்த நீங்கள் வாங்குற வண்டியை பொறுத்து.
0: இதனால என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க

0: ஒர்க்கர்ஸ் கூட அவங்க இந்த வண்டிக்கு நாங்கள் லோனே நாங்களே தரோம், ஏன்னா அவங்க வேற வண்டி யூஸ் பண்ண வேணாம், நம்ம வண்டி யூஸ் பண்ணால் அது பொல்யூஷன் கம்மியாகும் அப்படின்றது எங்கள் கம்பெனிலே நாங்கள் லோன்லாம் தரோம். இதுமாதிரி நீங்களும் வாங்குங்க, நிறைய எங்கிட்ட வர கஸ்டமர்ஸே வந்து இந்த டெவலப் ஆகட்டும் அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இப்படி சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் வாங்கினா தானே டெவலப் ஆகும், அப்படி அடுத்தவங்க வாங்கட்டும் அப்புறம் டெவலப் ஆனாலும் நீங்கள் வாங்கினேன்னா நீங்கள் வாங்குங்க டெவலப் ஆகும் அப்புறம் அடுத்தவங்க வாங்குவாங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க அப்படின்றது தான் நான் சொல்லிக்கிறேன்.
1: மிஸ்டர் பிரகாஷ் சொன்ன மாதிரி மாற்றம் நம்ம கிட்ட இருந்தே தொடங்குமே.
2: எல்லாரும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துல இயற்கைக்காக தன்னோட நேரத்தை ஒதுக்குன ஒன் ஆஃப் த என்விரான்மெண்டலிஸ்ட் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் அவரோட ஒப்பீனியன் இப்ப நம்ம கேட்கலாம்.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணகுமார், ரிஷபம் ஃபவுண்டேஷன் நிறுவனர். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு நிச்சயமா தேவைப்படுது. இது மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வரும்போது, வண்டிகள் வரும்போது நம்ம அதுக்கு என்ன செய்யணுன்றதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனால வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் பண்ற அளவுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்கணும். அதனால நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் புதுசாக வந்து டெவலப் பண்றதுக்கு மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் கொடுத்தாங்கன்னா இது மாதிரியான வெஹிக்கிள்ஸ் நல்லா ஃபாஸ்டா டெவலப் ஆகும். மேஜர் பிளேயர்ஸ் பிரைசிங் பண்ண வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்டா இருக்கு. இந்த வெஹிக்கிள்ஸ் மூலயமா நம்மளுக்கு ஜீரோ எமிஷன்ஸ் வருதுன்ற ஒரு ரீசனால நம்மளுக்கு பொல்யூஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெஹிக்கிள்ஸ் பொல்யூஷன் ஃப்ரீ வெஹிக்கிள்ஸாக இருக்கு. அதே நேரத்தில் கவர்மெண்ட் வந்து பழைய வெஹிக்கிள்ஸ்க்கான பாலிசிஸை வந்து அவங்க எப்போ அது 15 இயர்ஸ்ன்றது வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த எஃப்சிஸில் ரெக்னியூவல் பண்ணாத அளவுக்கு அது ஸ்கிராப்புக்கு கரெக்டாக கொண்டு போயிட்டு பண்ணாத இருக்கும் சார். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட ஒப்பீனியனை தந்ததுக்கு தேங்க்யூ சார்.
4: எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன, மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்கும், சார்ஜிங் மெத்தட்ஸ் என்ன, எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரை போகும், ஏன் பீப்புள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரிஃபர் பண்ணணும், ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும் ஏன் 100% டேக்ஸ் இல்லைன்னு சொல்லணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு உங்களுக்குள்ளே இருக்க பல கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்ல வராரு மிஸ்டர் விஜய், சேல்ஸ் மேனேஜர் இன் பிக்காஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இப்போ அவரோட பதிவுகளை கேட்கலாம்.
5: வணக்கம், என் பேர் விஜய். எனக்கு வந்து ஒரு 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ப்ரீவியஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் செக்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் இன் இவி செக்மெண்ட். என்னோட கெரியர் சேஞ்சே கூட பார்த்தீங்கன்னா, இவி வில் பி அ ஃபியூச்சர், ஸோ ஐ சேஞ்ச் மை கெரியர் இன்டு லைக் எலக்ட்ரிக்கல் திங்ஸ். இப்போது ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் வந்து பிகாஸ் ஆர்ஆர் குளோபல்ஸ் உடைய ப்ராடக்ட் இது. ஆக்சுவலாக ஆர்ஆர் குளோபல்ஸ் வாஸ் அரௌண்ட் 35 இயர்ஸ் இன் திஸ் மார்க்கெட் இன் எலக்ட்ரிக்கல். ஸோ தட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டிரைவ் நடந்துட்டு இருக்கிறதுனால லைக் இப்போ வந்து தே ஆர் இன் டூ டூ வேரியன்ஸ் ஆஃப் நோ தேர் இன் டூ டூ வேரியன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து A2 அண்ட் ஒன்று வந்து B8 மாடல். இந்த A2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, லைசன்ஸும் தேவையில்லை. இட்ஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 56,000 71,000 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 73,000 இருந்து உங்களுக்கு வந்து 94,000 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு. இதுல ரெண்டு வகையான பேட்டரி வருது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி, ஒன்னு வந்து லெட் ஆசிட் பேட்டரி வருது. உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிங்லயே வந்து உங்களுக்கு பிளக் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து லெட் ஆசிட் சூஸ் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்கே சார்ஜ் பண்ணணும், அதுதான் பெட்டராக இருக்கும். சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் அலோ டு சார்ஜ் இன் பார்க்கிங் அதெல்லாம். ஸோ அதனால நம்ம வந்து லித்தியம் மைன், அவங்களுக்கு வந்து லைக் லித்தியம் மைன் நம்ம சூஸ் பண்ணோம்னா தே வில் கேரி டிட்டாச்சபிள் பேட்டரி, அது தே வில் கேரி த பேட்டரி அண்ட் அவங்க வீட்லேயே வச்சு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வேரியன்ஸ். அகெயின் இதில் வந்து நம்ம வந்து IP67 வந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க மோட்டர், அப்புறம் வந்து பேட்டரிஸ் எல்லாமே. ஈவன் ரைனி டேஸில் கூட நம்ம வந்து தாராளமாக நம்பி ஓட்டிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போது நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து பூனே தான், வி ஆர் நாட் கெட்டிங் ஃப்ரம் சைனா. சைனாவில் நிறைய நிறைய லோக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஸ்பேர்ஸை வாங்கிட்டு லைக் தேர் அசம்பிளிங் ஹியர். இங்கே நம்ம வந்து அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து பியூராக வந்து மேக் இன் இண்டியா ப்ராசஸில் தான் வரும். இதோடைய ஃபியூச்சர் இதுனா இதுதான் ஃபியூச்சரே வந்து ஃபுல்லாக இதுக்கப்புறம் தான். ஏன்னா லைக் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 85 ருபீஸ் வந்துருச்சு. இன் ஃபியூச்சரில் மைட் கோ 100 நோ கிலோவாட்டால் பெட்ரோல் ப்ரைஸ் வைப்பாங்க. இது நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா வந்து ஒரு 6 to 7 hours வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஆசிட் வந்து நீங்கள் 6 to 7 hours சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் போடாதே உங்களுக்கு வந்து 2 யூனிட்ஸ் தான் எடுக்கும், 2 to 3 யூனிட்ஸ் தான் எடுக்கும், அதுக்கு மாதிரி எடுக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு டொமஸ்டிக் பர்பஸில் வந்து 2 to 3 யூனிட்ஸ் தான் எடுக்குதுன்னா ஒரு யூனிட் வந்து 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. வேறு வரைக்கும் 15 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ். நீங்கள் வந்து கவர் வித் 78 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு. ஸோ

0: பெட்ரோல் வெஹிக்கிள் கம்பேர் பண்ண சொல்ல, நீங்க இந்த இ வெஹிக்கிள் எடுக்கிறதுனால வித்இன் ஒன் இயர் நீங்க வந்து இ வெஹிக்கிளோட காஸ்ட் நீங்க வந்து டேர்ம்ஸ் ஆஃப் பெட்ரோல் வெஹிக்கிளுடைய கம்பேர் பண்ண சொல்ல, உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பெட்ரோல் காஸ்ட் எல்லாமே கம்பேர் பண்ண சொல்ல, நீங்க ஒன் இயர்ல இ வெஹிக்கிளோட காஸ்ட் நீங்க வில் டேக் பேக். ஸோ இது ஒரு மேஜர் பெனிஃபிட். இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து மெஜாரிட்டியா வந்து ஒரு 10 வெஹிக்கிள் ஓடுது, அது வந்து ஒரு வெஹிக்கிள் தான் இப்போ இ வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருக்கு, மீது 9 வெஹிக்கிள் பெட்ரோல். ஏன்னா லைக் பீப்புள் அவேர்னஸும் கூட வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கிறதுனால ஸ்லோலி சேஞ்சு இன்னொரு அவேர்னஸ் கூட இன்னும் நல்லா கிரியேட் பண்ண கூட இட் வில் பி குட். ஆக்சுவலி கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா இப்போதைக்கு வந்து அவங்க வந்து இந்த ரோட் டாக்ஸஸ் வந்து ஃபுல்லாகவே வேவ் ஆஃப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இ வெஹிக்கிளுக்கு. ஸோ இயர்லி இட் வாஸ் 4% இருந்துச்சு வந்து எக்ஸ்ஷோரூம்ல இருந்து, இப்போ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் வந்து ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க 100% வேவ் ஆன் ரோட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வை பிகாஸ் லைக் இதை வந்து நம்ம வந்து இ வெஹிக்கிள் செக்டரை வந்து பூம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, க்ரோ பண்ணுறதுக்காக லைக் தேர் வே ஆஃப் ரோட் டாக்ஸ் எடுத்துங்க. இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா 8% வந்து எக்ஸ்ஷோரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரோட் டாக்ஸும் வாங்குறதே கிடையாது. ஸோ நார்மல் சார்ஜர் ஆஃப் ஆர்டிஓ சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அந்த ஸ்மார்ட் கார்ட் சார்ஜஸ் அது மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு ஃபீஸ் அது மட்டும்தான் இருக்குன்னு 1500 rupees குள்ள வந்துடும் உங்களுக்கு, அவ்வளோதான் ஆர்டிஓ சார்ஜஸ்ன்னு பார்த்தா. அகைன் இட் வில் கிவ் குட் இம்பாக்ட் டுவர்ட்ஸ் வெஹிக்கிள் காஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 94,000 நான் ஒரு வெஹிக்கிள் விற்கிறேன், அதை நீங்கள் வந்து ஆர்டிஓ எல்லாமே சேர்த்து தான், இதில் 4,000 உங்களுக்கு வந்து ஆர்டிஓ சார்ஜஸ் 4,000 போயிச்சுனா அகைன் 94,000 வெஹிக்கிள் வந்து இவங்களுக்கு 90,000 உங்களுக்கு. ஸோ அகைன் இதெல்லாம் வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட். இன்னும் கூட வந்து எல்லா பெட்ரோல் பங்க்ஸ்லேயும் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன.
1: நினச்சி பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி முகத்தில் யாரும் துணி கட்டிட்டு போகிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனா இப்போ நம்ம சென்னையில ஆண்கள் கொள்ளைக்காரங்க மாதிரியும் பெண்கள் எல்லாரும் முகமூடி கொள்ளைக்காரங்க மாதிரியும் போறத நம்ம அதிகமாவே பார்க்க முடியுது. இப்படி மக்கள் ஏர் பொல்யூஷனை சகிச்சுட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனா சகிச்சிக்கவே முடியாத அளவுக்கு அதை மாத்தி வச்சதும் நம்ம தானே. தண்ணிக்கு பதிலா கெமிக்கல் தான் இருக்கு, மரத்துக்கு பதிலா பில்டிங் தான் இருக்கு, ஆனா காத்துக்கு பதிலா என்ன வைக்க போறோம்? மாற்றத்தை நோக்கி நகருவோம்.
2: இந்த கதைப்பூமா செக்மெண்ட்ல நம்ம ஆர்ஜி சத்யஸ்ரீ அண்ட் மோனிகா பேசினது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சுல. ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸை ப்ரமோட் பண்ணுற வகையில் நிறைய அறிவுரைகளும் நிறைய சலுகைகளும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. என்விரான்மெண்ட் பேஸ் பார்த்தாலும் சரி, ப்ரைஸ் பேஸில் பார்த்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பொல்யூஷன் ஃப்ரீ இந்தியா உருவாக்க இது ஒரு புதிய முயற்சின்னு கூட சொல்லலாம். அந்த முயற்சியை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றங்கள் இங்க தயாரா தாங்க இருக்கு, மாற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்கோமா? சிந்தித்து செயல்படுங்கள். இதுவரை நீங்கள் கேட்டது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. உங்களிடமிருந்து விடைபெறுவது செகண்ட் இயர் ஜேர்னலிசம் மாணவிகள் லாவண்யா

0: பரம்பரை எனக்கு வந்து சாரி வேணும், கட்டிக்க சாரி இல்லை, போட்டு சட்டை இல்லை, எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாம் கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க, எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்குறேன் மருமலை.
1: ஐயோ, இந்த கேள்வி தொலை தாங்க முடியல, இது ஏன் தான் என் உயிரை வாங்குதோ, வயசான காலத்தில் ஒரு ஓரம் போய் உட்கார்ந்துருக்க கூடாது, எதுக்கு உனக்கு காசு, புது புடவை கட்டிக்கிட்டு எங்க போகணும் உனக்கு, எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல வேலை இருக்கு, நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத, இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போ.
2: என்ன ஆச்சுமா, ரோட்ல ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
0: எங்காச்சும் போலான்னுக்கிறேம்மா, எங்கள் வீட்டுக்காரி இல்லாமல் எனக்கு கஷ்டமாக, எங்கள் வீட்டுக்காரி இறந்துட்டாரு, செத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும், மறுமலை சாரி கேட்குறேன், சாரி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டேன், அழுதுகிட்டு கிடக்கிறாரோ, எங்கேயாச்சும் வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்ட்டாம்மா, சிரமமாக போகிற ரோட்டுக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் போய் மறித்து போய் செத்து போகலான்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல எனக்கு, யாரும் எனக்கு உதவி செய்ய போகிறேன், இல்லை என் பிள்ளை இல்லை, என் புருஷனும் கிடையாது எனக்கு, யாருமே இல்லை, அதுதான் எங்கேயாச்சும் போகிறேன்.
2: கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அரசாங்கம் உங்களை மாதிரி முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: எனக்கு தெரியாதுங்க, 1000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்றேன் சொல்றேன் சொல்றேங்க, எனக்கு

0: என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
1: நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு டூ வீலர்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, எப்பவுமே வந்து சிட்டியை கிளீனா வச்சுக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஊர்ல தான். நிறைய பேர் வந்து அப்படியே குப்பையை ரோட்ல போட்டுருவாங்க, பேக்கெட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து துப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்கத்துல இருக்கிற போறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. One thing I would like to say is that எல்லாரும் தயவு செஞ்சு கேரி சம் டிஷ்யூஸ் வித் யூ பீப்புள், ஆர் முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நிறைய இடத்துல குப்பை தொட்டி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, அங்கங்க போயிட்டு ஜஸ்ட் அதை துப்புறதா இருக்கட்டும் இல்ல டிராப் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துட்டு ஜஸ்ட் டிராப் இட் அட் தி பிளேசஸ், அந்த டஸ்ட்பின் இருக்கிற இடத்துலயோ இல்ல குப்பை தொட்டி இருக்கிற இடத்துலயோ போய் போடுங்க. நம்ம ஊரை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும்.
0: முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்தன் நிழல் போனது.
1: நான் தான் உங்கள் கௌதம் பரத்வாஜ் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. கேளுங்க, நிறைய உங்களுக்காக நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் லைன் அப். அண்ட் ப்ளீஸ் டியூன் இன் டு எம்ஓபியின் சமுதாய வானொலி. தேங்க்யூ.
2: அடுத்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த அப்பன் அவதரித்த கதாமிரதம் என்கிற பாபநாச சிவன் இயற்றிய பாடல் தாளம்.

0: கேளுங்க கேளுங்க கேளுங்க.
1: எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
4: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
3: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
5: இல்லம்மா, நீயும் அதான் செஞ்ச.
2: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: அடுத்ததாக தேவா ஜெகநாதா என்கிற கல்யாண வசந்தம் ராகத்தில் அமைந்த பாடல், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது, தாளமாதி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

வேணுமஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: நேத்தி பர்த்டே பார்ட்டி எப்படி போச்சு?
1: நேத்தி நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா கேக்கோட எனக்கு ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லி
0: பண்ணாங்களே. வீட்டுக்கு போன உடனே அம்மா இருந்தாங்களா? எப்படி
1: அம்மா? எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தாங்க.
0: அம்மாக்கு ஆபீஸ் போலையா?
1: இல்ல, எங்க அம்மாக்கு எப்பயுமே லீவ் தான், வீட்டுல தான் இருப்பாங்க எப்பயுமே.
0: உன் அம்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க?
1: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து

0: வீட்டுல இருந்திருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருப்போம். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: அடுத்து பாகே ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி, ராகம் வாசஸ்பதி, தாளம் ஆதி.

0: people, we are singing song. Homemaker song. Sari pa. Working woman song.
1: காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும், பத்து நிமிஷத்துல காஃபி குடிக்கும், அவசர கூலியல் அறுசுவை சமையல், மாமியார் மாமனார் குழந்தைகள் கணவர் எல்லார் ஆசையும் பார்த்துக்கணும் ஒருவர், பசங்களோட ஸ்கூல், கணவரோட ஆபீஸ், மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம்.

0: தகப்பன் குழந்தைக்கு துரு துருனு விளையாடுற குழந்தைகள படி படின்னு வறுத்தெடுத்தா திரு திரு திருன்னு முடிப்பாங்க. மல மல மலன்னு வேலைய முடிக்க விறு விறு விறுன்னு ஓட்டம்.
1: ஷபாடா
2: இப்படி ஓடுற குடும்ப தலைவியா நீங்க? உங்க உடல் நலத்தை நீங்க பாத்துக்க வேண்டாமா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சமத்தான குடும்ப தலைவியா இருங்க. பெண்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: நிறைவாக தில்லானா ராகம் பரஸ், ஏற்றியவர் ராமநாதபுரம் சீனிவாசய்யங்கார்.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்.

0: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்,

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain became my

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.